0: கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 2:11 முதல் 19 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களும் செய்ய வேண்டும் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது நற்செய்தியை பாழாக்குகிறதா இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையிலே சேர்ந்தால்தான் இரட்சிப்பு என்று சொல்வார்கள் என்றால் அது தவறு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 2:20 முதல் 3:5 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் எதன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஆவியிலே நடப்பது என்பது என்ன? இயேசு கிறிஸ்து வெகுமதியாக கொடுக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: இன்று நாம் கலாத்தியர் 2:20 முதல் 3:5 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், கலாத்தியர் 2:20. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் குறித்த ஒரு உண்மையை இந்த வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்க தேவையில்லை. இன்றைக்கு பலர் சொல்கிறது என்ன, நான் சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வார்கள். இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லவில்லை. ஏற்கனவே நாம் அவரோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டோம். நாம் வாழ்வதற்கான அடிப்படை நியாயப்பிரமாணம் அல்ல. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் நம்மை கொண்டுவிட்டது. காரணம், நாம் பாவிகள் என்று அது கண்டது. இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே வாழ வேண்டும். எதின் மேலே விசுவாசம்? தேவனுடைய குமாரன் மேலே விசுவாசம். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்தது பாவங்களின் தண்டனைகளை அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற எல்லாருடைய இடத்திலும் நமக்கு பதிலாக அவர் மரித்திருக்கிறார். எனவே பவுல் என்ன சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் அடியிலே தான் பாவியாக தீர்ப்பு செய்யப்பட்டு தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு விட்டார். எனக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே அந்த தண்டனையை அனுபவித்து விட்டார் என்று கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார் என்றாலும் அவர் சொல்வது என்ன, நான் பிழைத்திருக்கிறேன். நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறேன். பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதைவிட எந்த விதத்திலேயும் நம் வாழ்க்கையை நாம் முன்னேற்ற முடியாது. நாம் மீண்டுமாக சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவது தவறான எண்ணம். ஒரு வாலிபன் ஒரு போதகரிடத்திலே வந்து, ஐயா, நீங்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்று கேட்டான். இல்லையே, நான் அப்படி வாழவில்லையே என்று பதில் சொன்னார். அந்த பதில் அந்த வாலிபனை திகைக்க செய்தது. அப்பொழுது போதகர் அவனிடத்திலே, நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டபொழுது, நான் அப்படி வாழ முயற்சி செய்கிறேன் என்று கூறினான். அதற்கு போதகர், ஒன்று, நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது இல்லை என்று நீ சொல்ல வேண்டும். முயலுகிறேன் என்று சொல்ல முடியாது. அப்பொழுது அவன், ஏன் முடியாது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான். சிலுவையிலே அடிக்கப்படுவதை பொறுத்தமட்டிலேயும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் பல்வேறு வகைகளிலே தற்கொலை செய்து கொள்ள முடியும். சிலர் கழுத்திலே கயிற்றை கட்டி தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அல்லது தங்களை தாங்களே சுட்டுக் கொள்கிறார்கள். சிலர் விஷம் சாப்பிட்டு விடுகிறார்கள். உயரமான இடத்திலிருந்து குதித்தும் தற்கொலை செய்து விடுகிறார்கள், அல்லது விரைந்து செல்லும் வாகனத்திற்குள்ளே ஓடி சென்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பல வழிகள் இருக்கிறது. ஆனால் உங்களை நீங்களே சிலுவையில் அடிக்க முடியாது. உங்களுடைய கால்களை இணைத்து நீங்களே அடித்துக் கொள்கிறீர்கள். ஒரு கையை நீங்களே அடித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அடுத்த கையை யார் அடிக்கப் போவது? நீங்களே அதை செய்ய முடியாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது பவுலும் இயேசுவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். பவுல் அப்போஸ்தலனுக்காக அவருடைய இடத்திலே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டு விட்டார், அவர் உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டு விட்டார். ரோமர் 6 படிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்படுகிறோம், அதாவது அடையாளப்படுத்தப்படுகிறோம். புதிய ஒரு வாழ்க்கைக்கென்று நாம் எழுப்பப்பட்டவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக அவருக்குள் இருக்கிறோம். இனி மாம்சத்தின்படி நாம் இயேசுவை அறிகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். இன்று அவர் கலிலேயாவின் பகுதியிலே சுற்றி அலைகிற ஒரு மனிதன் அல்ல. இன்று அவர் அங்கே இல்லை, தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாய் இருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. நியாயப்பிரமாணம் நம்மை கொலை செய்துவிட்டது. பிரமாணம் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியவில்லை. நமக்கு ஜீவனை தந்தது யார்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள்? நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. இங்கே கீழே பூமியிலே அவர் எனக்காக மரித்தார். எதற்காகவென்றால், அங்கே மேலே நான் அவரோடு என்றென்றும் வாழும்படியாக. அது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலே என்னிலே வாழ்வதற்காக. இப்பொழுது நான் மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இது ஒரு விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன். இதுதான் ஆவியிலே நடப்பதென்பது. பிரியமானவர்களே, விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு வெகுமதியையும் இது குறிக்கிறது. உங்களுக்கு நேராக வெகுமதியை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்மையான எண்ணத்தோடு வெகுமதியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது உனக்குரியது என்று அவர்கள் சொல்லும் பொழுது, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் போய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது உங்களுடைய கரத்திலே இல்லாமல் இருக்கும் பொழுதே அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் போய் வாங்கிக் கொள்கிறீர்கள். அதே போலத்தான் தேவன் உங்களுக்கும் நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவிலே வெகுமதியாக கொடுக்கிறார். இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, பவுல் இயேசு சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த ஒருவராக இருந்திருக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. பவுலப்போஸ்தலன் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள்தான் இயேசுவை சிலுவையிலே அடிக்கும்படியாக முன்னின்று காரியங்களை செய்தவர்கள். சபையை துன்பப்படுத்துவதிலே பவுலப்போஸ்தலன் தலைவராக நின்று செயல்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை பகைத்தவர்களிலே அவரும் ஒருவர். ஒருவேளை அந்நாட்களிலே எருசலேமிலே கமாலியலுடைய பள்ளியிலே அவர் பயின்று கொண்டிருந்த காலமாக அது இருந்திருக்கலாம். இப்படி வாஞ்சை உள்ள ஒரு பரிசேய வாலிபன் ஏனோதானோவென்றா வீட்டிலே உட்கார்ந்திருப்பார். பரிசேயர்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர் மரிப்பதை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே பவுலப்போஸ்தலனும் அந்த கூட்டத்திலே இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு பவுலால் அந்த நாளை சிந்தித்து பார்க்க முடிகிறது. நான் அங்கே அவரை கேலி செய்து கொண்டிருந்த பொழுதும், அவரை குறித்து என்னுடைய பகையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த பொழுதும், அவர் என்னை நேசித்திருக்கிறார். எனக்காக தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுத்தார். உன்னதமான ஒரு பலியாக அவர் தன்னை கொடுத்தாரே என்று பவுலப்போஸ்தலன் நினைக்கும் பொழுது, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். இது ஏதோ வார்த்தைகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன காரியம்தான் அது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை புறக்கணித்தவர்களாக அதை மிதித்துக் கொண்டு அவருக்கு முதுகு காட்டி நீங்கள் கடந்து செல்லலாம். பவுலும் அவ்வாறுதான் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்காகத்தான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையிலிருந்து ஜெபித்தார். நீங்கள் இயேசுவை பகைத்தாலும் இன்றைக்கும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காகவும் சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். கலாத்தியர் 2:21, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இந்த வாக்கியத்தின் பொருள் என்னவென்றால், பாவிகளை ரட்சிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு வழிமுறை, ஒரு மார்க்கம் இருந்திருக்குமென்றால் அந்த வழிமுறையை தேவன் பயன்படுத்தியிருக்க மாட்டாரா என்பதுதான் அதன் பொருள். வேறு ஏதாவது ஒரு சட்டம் இருந்திருக்கும் என்றால், அல்லது வேறொரு சமயம் பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழியை வைத்திருந்திருக்கும் என்றால், அதையே தேவன் கொடுத்திருப்பார். அளவிடப்பட முடியாத ஒரு தேவன் பாவிகளாகிய என்னையும் உங்களையும் மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. அந்த உயர்வான பலியை செலுத்த அவர் மனதுள்ளவராயிருந்தார்.

0: இப்பொழுது நாம் கலாத்தியர் 3 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இப்பொழுது பவுலப்போஸ்தலன் கலாத்தியர்களுடைய அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டார்கள்? நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லது கிறிஸ்துவின் மேலே வைத்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்களா? அனுபவம் முக்கியமான ஒன்றுதான். நம்முடைய அனுபவத்தை குறித்து 4 அதிகாரத்திற்கு வரும்பொழுது மேலும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கலாத்தியர் 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கவனித்தீர்களா? புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அழைக்கிறார். புத்தி இல்லாத என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் மூல வார்த்தை மனது என்னும் பொருள் உள்ளது. அப்படி என்றால் பவுல் சொல்வது என்ன? உங்கள் புத்தியை, உங்கள் மனதை நீங்கள் சரியானபடி பயன்படுத்தவில்லை. அடுத்ததாக, உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பவுலப்போஸ்தலன் படத்தை வரைந்து விளக்கினாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் வார்த்தைகளினாலே மிக தெளிவாக கிறிஸ்து அவர்களுக்காக பாடுபட்டதை விவரித்திருக்கிறார். பள்ளியிலே ஆசிரியரானாலும் சரி, பொறியியல் கல்லூரியிலானாலும் சரி, படங்களை காண்பித்து அப்படியே மாணவர்களுடைய இருதயத்திலே உண்மையான கருத்துக்களை பதிந்து கொள்ள செய்கிறார்கள். இவர் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம்தானே உங்கள் ரட்சிப்பிற்கு வழிவகுத்தது, அதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று கேட்கிறார். கலாத்தியர் 3:2, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? இந்த இடத்திலே நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டும். சுவிசேஷம், அதாவது நற்செய்தி என்பது அனுபவத்தின் அடிப்படையிலே உண்டான சத்தியமல்ல. அனுபவமானது நற்செய்தியை குறித்த சத்தியத்தை அனுபவிக்கிறது. இன்றைக்கும் பலர் அனுபவத்தின் அடிப்படையிலிருந்து சத்தியத்தை எட்ட முயற்சிக்கிறார்கள். வேதவசனம் சத்தியத்திலிருந்து அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்கிறது. அனுபவம் என்பது கணக்கிடப்பட முடியாதது என்று நாம் சொல்லக்கூடாது. ஆனால் சத்தியத்தினாலே எந்த அனுபவமும் சோதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் வித்தியாசமுள்ள அனுபவமுடையவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றேன், ஆனபடினாலே இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் மிக கவனமாக இருங்கள். வேத வசனம் இப்படி சொல்கிறது, எனவே நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்க்கலாம் என்றோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கள் என்றோ சொல்வார்கள் என்றால் வசனத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே தான் நாம் எதையும் விசுவாசிக்க வேண்டும் அல்லது எதிர்பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, யார் எந்த அனுபவத்தை குறித்து பிரசங்கித்தாலோ அல்லது உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பகிர்ந்து கொண்டாலோ அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர்கள் சொல்ல வருகிற சத்தியம் வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை உடனே நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் எதிலாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கும் என்றால் தயங்காது எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வேத வசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் என்று கேட்கிறார். கலாத்தியர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மனம் திரும்பி இருப்பதற்கு அடையாளமாயிருக்கிறார். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வாசிக்கிறோம். மேலும் எபேசியர் 3:13 பாருங்கள், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சரி, இப்பொழுது 2வது கேள்வியை கவனியுங்கள். கலாத்தியர் 3:3, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? பவுல் இங்கே கேட்கும் கேள்வி என்னவென்றால், உங்களுடைய இருதயத்திலே மாற்றத்தை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவராக இருப்பார் என்றால், அவரே உங்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினவராக இருப்பார் என்றால், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் படுகிறார். இப்பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக திரும்பவா போகிறீர்கள்? அப்படி செய்தால் உயர்வான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லலாம் என்றா நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் நியாயப்பிரமாணமானது மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3:4 இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய்ப்போயிட்டே. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பட்ட பாடுகளை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அப்படி நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போகப் போகிறதா? தொடர்ந்து அவர் கேட்கிற அடுத்த கேள்வியை பாருங்கள். கலாத்தியர் 3:5 அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? இங்கே பவுல் கூறுவது என்னவென்றால், அவர் அவர்கள் மத்தியிலே செய்த ஊழியங்களை சுட்டிக்காட்டுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? யூதர்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை கேள்வி கேட்டார்கள். இயேசுவோடு கூட இருந்த 12 பேரிலே இருந்த ஒருவர் அல்ல என்று சொன்னார்கள். உண்மைதான், இயேசு இந்த பூமியிலே நடந்து தெரிந்து பணி செய்த பொழுது பவுல் அவரோடு இல்லை, அவர் பின்னாலே வந்தவர்தான். இப்பொழுது பவுல் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், தான் கலாத்தியா தேசத்திற்குள்ளே வந்து தான் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்ததை குறித்தும் அவர்கள் மத்தியிலே செய்த அநேக அற்புதங்களை குறித்தும் அவர் நினைப்பூட்டுகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த அற்புதத்தையும் அவர் செய்யவில்லை. பவுல் மிக கவனத்தோடு இதை சொல்கிறார். கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கித்த பொழுது அவர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தவராகவே பிரசங்கித்தார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை தெளிவாக சொன்னார். எனவே அவர்கள் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அவ்வாறு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்கள் நடைபெற்றன. அவர்கள் புத்துயிர் பெற்றார்கள். பவுல் ஒரு அப்போஸ்தலர் என்பதற்கான அடையாளம் அவ்வாறு விளங்கியது. அந்த காலங்களிலே அற்புதங்களை செய்யும் வரம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வரங்களையும் அப்போஸ்தலர்கள் பெற்றவர்களாய் இருந்தார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனும் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருந்தார். வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடியவராயிருந்தார். ஏன், மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். 12 பேரிலே ஒருவரான சீமோன் பேதுருவும் இந்த எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராய் இருந்தார். அந்நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒருவர் அப்போஸ்தலர் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறார் என்று இப்பொழுது நாம் அவர் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படை என்ன? அதுதான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கூறிய சத்தியங்கள். இங்கே நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பவுல் கலாத்தியா நாட்டிற்கு சென்றபோது ஒரு பரிசேயனாக நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கும் ஒருவராக செல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் ஒரு அப்போஸ்தலனாக சென்றார். அதைத்தான் கலாத்தியா நாட்டில் உள்ள மக்கள் அனுபவித்திருந்தார்கள். இந்த கருத்துக்களை மொத்தமாக சேர்த்து சொல்ல வேண்டுமென்றால், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது என்பதை கலாத்திய மக்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாய் இருந்தார்கள். இந்த காரணத்தினாலேதான் பவுல் அவரிடத்திலே கேட்கும்பொழுது உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். இன்று நாம் பார்த்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, நியாயப்பிரமாணத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நினைவுபடுத்தினார். அவர்கள் மனம் திரும்பினவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். கலாத்தியருடைய அனுபவத்திலே இருந்தோ மற்றொரு இடத்திலே மக்கள் அனுபவித்தார்கள் என்பதனாலோ சுவிசேஷம் உண்மையாகவில்லை. சுவிசேஷம் தன்னில் தானே உண்மை உள்ளதாயிருக்கிறது. நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்து முடித்ததை கூறுகிறது. அனுபவம் என்பது சுவிசேஷத்தோடு இணைந்து செல்கிறதாயிருக்கிறது. சுவிசேஷம் மட்டுமே போதுமானதாயிருக்கிறது. அதுவே சத்தியம். ஆனால் அனுபவம் சுவிசேஷத்தை உறுதி செய்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும். உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக் கொண்டு விட்டார். உங்களுடைய இடத்திலே அவர் மரித்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவை விசுவாசிப்பதோடு கூட இன்னமும் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் அன்று கலாத்தியா நாட்டிலே சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தவர்களைப் போல இன்றும் அநேகர் இப்படிப்பட்ட முயற்சிகளிலே இறங்கியிருக்கிறார்கள். நம்முடைய நற்கிரியைகளினாலே அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறதுனாலே அல்ல, இயேசு எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிப்பதனாலேயே அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதை குறித்து நம்முடைய உள்ளங்களிலே நமக்கு உறுதி அளிக்கிறவர் தூய ஆவியானவரே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உண்மையாக விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை தவிர்த்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு வித்தியாசமான காரியங்களை போதிக்கிறவர்களை குறித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எச்சரிக்கை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட எங்களை காத்துக்கொள்ளும். கலாத்தியரை போல புத்தி இல்லாதவர்களாக இரட்சிக்கப்படுவதற்காக மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை நாங்கள் நம்பி சோரம் போய் விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா காலகட்டங்களிலேயும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு புதிய விசுவாசிகளும், முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகளும் இந்த சத்தியத்திலிருந்து வழிவிலகி போய் விடாதபடி கர்த்தாமே முடிவு பெரியந்தும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? சற்று திரும்பி பார்ப்போமா? ஆவியிலே நடப்பது என்பது விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன் என்பதுதான். வேதமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வேத வசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை புறக்கணித்தவர்களாக அதை மிதித்து கொண்டு அவருக்கு முதுகு காட்டி நீங்கள் கடந்து செல்லலாம். அப்படிப்பட்ட கூட்டத்திற்காக தான் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையிலிருந்து ஜெபித்தார். நீங்கள் இயேசுவை பகைத்தாலும் இன்றைக்கும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே.

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conquerors. Appa, limadara balara, limadalari ba, shigadara balara ba. Oh, Naikomen. We are more than a conqueror. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். இனிதான் ஜெயிக்க போறோம்ல, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள். மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவனுக்கு, நீங்களே அரணான அடைக்கலம் அப்பா. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்களே அரணான அடைக்கலம், விளக்கு எரியட்டும், கொம்பு

சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க ஆழ்கையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கு வரப்போறதில்லை. தொடர்ந்து நடத்த போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல, கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசம், உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. தாவீது வாழ்க்கையில திடீர் ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சீயோன் கோட்டையை பிடிச்சவர், மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் தத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ, இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா. உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 11, சங்கீதம் 51 11 அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்பா. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க. எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்லை, அது வெறும் பிளேஸ் தான். அல்ல இல்லையா. ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அல்ல இல்லையா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும், கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம் நாங்க

ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும், அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில் புட்டிங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

சோதம் ராஜா வருகிறார். சோதம் ராஜா வந்து பொருள் எல்லாம் எடுத்துக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தருக்கு நேராக என் கைகளை

கிட்டே கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்த

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். அழிவில்லாத ஆன்மாதான் அப்படி முழந்தான் படி. அப்பா இசைக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கு நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுற கூடாது. எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலம்.

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுடச்சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக், ஆனாலும் விட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு தொடர ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறையா பேசினார். ஆமென். நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேசாக ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிறார்னா தரிசனக்காரராயிறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். எல்லா ஊழியமே இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மட்டத்துக்கு ஆண்டவர் போக சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகு தான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எழுப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜெபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழே சப்டைட்டில் என்ன இருக்கும், Glorifying God through praise. இதே இது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர், எல் ஜோசப்னுடைய காரியம். நீங்க தங்கச்சி மடம் இங்க நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்க ரிஃபைனிங் இதே மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம். ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு லீடரா நம்ம களத்துக்கு வந்தா மட்டும் போதாது. இங்கதான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களே நமக்கு தர்றார்.
1: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறாரு. ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமன ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
1: ஆமென்.
0: இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடி படை.
1: எஸ், அதிரடி படை.
0: உலகத்தே ஒரு கலக்கு நினைச்சிட்டாங்கன்னா
1: கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கடா, என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா இல்ல, உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
1: எஸ், அல்லேலூயா.
0: சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர்,
1: அல்லேலூயா.
0: அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார்.
1: ஆமென்.
0: நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடைஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசனம் அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா, ஏதா
1: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
0: கணக்கு என்னாச்சு, 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல,
1: 26
0: வருஷமா என் கூட டிராவல் பண்றாங்க, 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு, அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம் இவங்க ஏன் பறந்து போல, நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: எங்கேயும் பறக்க கூடாது, கொஞ்சம் ரெக்கம் உடனே கத்தரிச்சிடுறோமா, நாங்க என்ன செய்ய பறந்து போக மாட்டேங்கிறானே. கேப்பாங்க, எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
1: ஆமென்.
0: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை மட்டும்
1: எடுத்தாச்சே,
0: நம்மளை இந்த விஷயம்ல கொண்டு வந்து என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய
1: தரிசனம்
0: அப்படின்னு நான் இவங்க மனசுல திணிக்கல. அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க.
1: எஸ்,
0: இதுதான் சீக்ரெட்.
1: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த அந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது,
1: பயணிக்க முடியாது,
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க, சபையை வந்து 10 துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க,
1: துண்டாக்கட்டும்,
0: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா?
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய உலகமே பின்னாடி போகுதுன்ற அளவுக்கு ஒரு திரள் கூட்டம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்.
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா?
1: அடிச்சாங்க.
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா?
1: உடையல.
0: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையிலோர் இருக்கிறார்.
1: எஸ்.
0: தரிசனம் உடைஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊழியங்காரன் எதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்னது ஒண்ணு, இவர் செய்யறது இன்னொன்னு. அங்க என்ன உடைஞ்சிருது?
1: தரிசனம்.
0: தரிசனம் உடைஞ்சிருது. சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ என்னன்னா செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா, இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருப வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா? நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம் நாங்க, பரவாயில்ல. இது என்ன, நம்மள வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல,
1: இருக்கிறாங்கல்ல.
0: அதனால போடுறா, சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
1: பிரான்ச்,
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
1: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பாட்டுல கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிருவே
1: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
1: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு. ஐயா, சென்னையில எங்கேயா உங்க கிளசு, உங்க உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா, எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு வந்து.
0: அது மாதிரி சில ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை,
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை, அல்லேலூயா.
0: அப்ப எப்போ ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்போ ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேர பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
1: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப், ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
1: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளவு ஈஸியா சபை என்ன செய்ய மாட்டாங்க. இங்க இருந்து அந்த சபை, அங்க இருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
1: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்பா இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: கொடுத்திருக்கிறாரு.
0: விஷன்ல போறப்ப நாலா காலா வட்டத்துல எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க. காரியங்களும் டிராவல் ஆக டிராவல் ஆக சரியாகும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும்.
1: இருக்கணும்.
0: அவங்கதான் நகமோ
1: சதையும்
0: சதையும் போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்துல பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேல இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க. ஒட்டவே என்னன்னா
1: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
1: இருப்பாங்க,
0: இருப்பாங்க. ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டவர், ஆண்டவர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா,
1: இருந்தாங்க.
0: யோவான் 12 அதிகாரத்தில் வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18 வாசிக்கலாமா?
1: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
1: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம், 12:12 இருந்து, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
1: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
1: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு,
0: ஓசன்னா,
1: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
1: இல்ல,
0: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
1: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
1: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு, இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
1: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். உயிரோட ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறார்னா
1: எழுப்பி இருக்கிறார்.
0: இது எங்கே நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி, தாவீதின் குமாரனுக்கு
1: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறித்த தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல, ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்.
1: ஆமென்.
0: ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு 3 கழிச்சு மறுபடியும் உயிர்த்தெழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன், அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கிறேன், அதான் என்னுடைய அந்த நோக்கம், அதை நிறைவேற்றுகிற பாதையில் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனால தான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல, துள்ளி என்ன சொன்னா, சுத்தில இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார், தெரியும்டா டேய், தெரியும்டா, பாரு அடுத்து 2-3 என்ன நடக்க போகுது பாரு, ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன், என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு
1: சமம்.
0: மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க அவங்க எதிர்பார்த்தாங்க, ரோம சாம்ராஜ்யத்தில் இடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில் சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க முடி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்க முடி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல.
1: எஸ்,
0: அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
1: ஆமென்.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்கதான் யாரு?
1: மிஷன்
0: பார்ட்னர்ஸ்.
1: எஸ்,
0: மிஷன் பார்ட்னர்ஸ்.
1: அல்லேலூயா.
0: அதனால நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. மேல வர்றப்ப
1: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பயே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்தர் கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க, அவங்கதான் வந்து பணிமனையே.
1: ஆமென்.
0: அவங்கதான் ஹெட்குவார்டர்.
1: எஸ்,
0: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல, எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல, கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
1: எஸ்,
0: கேலி கிண்டல் என்னன்னா
1: இல்லை.
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
1: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல, ஒன்னு சாமுவேல் 10 அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26 வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
1: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவுனதுனாலதான் கூட இருக்கிறாங்க.
1: எஸ்,
0: தேவன் தந்த
1: ஏவுதல்,
0: ஏவுதல், ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
1: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
1: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
1: அது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்ல. சவுல் வந்து இதுல என்ன செய்யல,
1: கண்டுகிறவே இல்ல.
0: ஆனா 1 Samuel 11 யாபேசின் மனசு இருக்கு, கீலேயாத்தில் இருந்த யாபேசின் மனசு இருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12 வசனம் வாசிக்கலாமா? 1 Samuel 11:12.
1: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
1: கிழக்கு விழுத்து வரும் ஜாமத்தில்
0: ஆலயத்திற்குள் வந்து
1: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரியை கத்தர் என்ன செய்கிறார்,
1: கட்டளையிடுகிறார்.
0: அத கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்,
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
1: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல, வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
1: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
1: தேர்ந்தெடுக்க மாட்டான்,
0: மன்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே.
1: ஐயோ,
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்குன்னா
1: கிட்டி வந்திருக்கு,
0: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற
1: ரீதி இல்ல,
0: அது இல்ல.
1: எஸ்,
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்,
1: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க வெற்றியை பார்த்து தான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. கோலியாத் தாவீது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார் பெறுகிறார்.
1: எஸ்.
0: ஆனா ஆனா ஜானத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும் தாவீத குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
1: யோனத்தானுக்கு
0: ஜோனத்தானுக்கு இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறோம் 1 Samuel 23 தகப்பன் வேட்டையாடுறாரு ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்
1: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்
0: தீவிர ஆதரவாளர்
1: ஆதரவாளர்
0: அவர் பாருங்க அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
1: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி
1: நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்
1: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்
1: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீத குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல சேர்ந்துக்கல தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீத அங்கீகரிக்கல. தாவீத குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீத அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு
1: சாரி அவர் முடிஞ்சு அல்லேலூயா.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யார் என்னன்னா தெரியுமா? எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யார் என்னன்னா
1: இல்லை
0: இல்லை அப்படின்னு உங்களை கத்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை கேலி பண்ணவங்க.
1: எஸ்.
0: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்ல
1: வெற்றி பெற்றதுனால
0: பெற்ற வெற்றினால வந்த
1: எழுச்சி
0: எழுச்சி. ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
1: இல்ல
0: ஏண்டா லாசர் உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்புனதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன் எல்லா பேர்ல நீ தனியா விட்டு என்ன நீ ஓடிடுவா நீ ஒருத்தனு கூட என் விஷனை குறிச்சு என்ன இல்ல வெளிப்பாடு
1: இல்ல
0: இல்ல ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற.
1: எஸ்.
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெற போறேன்.
1: எஸ். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமே தான் என்ன செய்ய போறேன் நான் வெற்றிய
1: ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். அல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி அவனை நீங்க நம்பலாம்.
1: எஸ்.
0: அல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காக உங்களோட என்னன்னா
1: அவன் இல்ல
0: இல்ல அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம் ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல்னு எங்களுக்கு என்னன்னா அது தெரியல 2001-2 இல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது அப்ப ஜே ஜேன்னு இருந்த இடம் வெறிச்சோடிச்சு. டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தையை கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு டிசப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜெய ஜெயின்னு இருந்த இடத்துல இதே வளாகத்துலதான் அப்பதான்

0: எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு. இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதில் ஏவப்பட்டு அப்படியே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
1: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாரா இருந்தா கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு துணை செய்ய முடியும்.
0: எஸ்,
1: இல்லையா?
0: அல்லேலூயா.
1: அந்த ஊருக்கு போயிருந்தான் பாஸ்டர், எல்லாரும் உங்களை குறிச்சு தான் என்ன செய்யறாங்க
0: பேசுறாங்க.
1: ஆகா ஓஹோன்னு என்ன செய்யறாங்கன்னா
0: பேசுறாங்க.
1: எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னன்னா
0: இருக்கு,
1: நம்பாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள். அப்போ இவங்க வந்து நம்மளை ஏத்துக்கிறோம்னா கத்தர் நம்மளை என்ன செய்யணும்,
0: பயன்படுத்தணும். அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லணும்.
1: ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த இது ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவியன நினைப்பூட்டுறாரு. நான் சொல்றேன், சடனா எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முந்தின நாளில் வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்க ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ ஒரு சொன்னார், அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக் ஆயிடுச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வேறு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்தில் வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும், சரிண்ணே நீங்கள் சொல்லிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சூடாகவும் போகிறோம். அப்போல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் நாங்கள்
0: 7 மணிக்கு ஏறுறோம்.
1: 7 மணிக்கு ஏறுறோம். அப்போ ஃபோன் வருது அவர்கிட்டருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டீங்களா? ஏறியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும்? எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்ன உடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு. அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போன்னா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
0: ஒட்டுமொத்த
1: அவருடைய இருதயம் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால் நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாக போக முடியும், அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன்? அப்போ நானும் இவ தான் பேசிக்கிட்டேன். அந்த ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க.
0: காலையில் காரில் வந்து
1: எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
0: அப்போல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க.
1: அங்கே போய் நாங்கள் இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எந்த ஃபோன் என்னன்னா
0: வரவே இல்லை.
1: எனக்கு மைண்டு வந்து அப்படியே கொடைய ஆரம்பிக்குது. என்னடா நாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னென்னா வந்திருக்கிறியா, என்ன பண்ணுற, எங்கே தங்கியிருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவுமே நம்மள என்ன
0: செய்யலன்னா
1: கொஞ்ச நேரத்தில் நம்மளை கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6 ஆகுது, 6:30 ஆகுது, 7 ஆகுது, 7:30 ஆகுது, 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஜூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு, ஒன்றும் தயாரிப்பே பண்ண முடியல. இது எதுக்கு இந்த கசப்பு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனாலதான் நமக்கு வந்து வண்டி ஓடலை, அதனால நம்மளே போன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே போன் அடிக்கணும் அவருக்கு. ஐயா நாங்கள் வந்துட்டோம்யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கே தங்கியிருக்கீங்க? எல்லாம் உங்கள்
0: ஊரில் தான்
1: தங்கியிருக்கிறோம் அப்படியா? ஊரில் என்ன, எங்கே தங்கியிருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த தெருவில்.
0: அந்த தெருவில்லையா அப்படின்னு.
1: ஆமாம், அந்த தெருவில் தான் தங்கியிருக்கேன். எத்தனை நம்பர்?

0: வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு இத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப நானும் அந்த வீதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இத்தனை நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு எடுத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் ஃபோனில் இந்த மாடியில் நிற்கிறேன்,
1: அவர் போன்ல
0: அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய் அப்படின்னு.
1: ஹாய் பாஸ்டர்.
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே இல்லை,
0: ஏன்டவரே அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க. அதுக்கப்புறம் போன் பேசி முடிச்சோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி, அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி, நம்ம வந்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுல என்ன செய்யறோம்,
1: இருக்கிறோம்.
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மள
1: அன்போடு
0: வரவேற்று நம்மளை விசாரிச்சுப்பாரு நினைச்சுட்டு இருந்தோம் பாருங்க. அவர் வர என்னன்னா
1: இல்ல,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ, இந்த கசப்பு வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவ என்ன செய்யறோம்னா இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானு சொல்லிட்டு நானும் இதுதாம அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். பரிதாமா நீ அப்படியான எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார், அவங்க ஒய்ஃப் தான் முதல்ல வந்தாங்களா, ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார், வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிஸ்ட்ரியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யலண்ணா
1: கேட்கல எங்கள் ஊர். சரி,
0: அதோட சரியா மீட்டிங் வந்துடுறோம்னு சொல்லிட்டு எழுந்து தான் நிற்கிறேன் பாருங்க, அவர் வாட்டில் ஒரு ஒரு ரூம் போயிட்டார். பரிதாமா நாங்கள் ஹாலில் நின்றுட்டு
1: உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம்
0: கேட்டார். வெரி குட். அவர் கேட்கிறாரு, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 hours டிராவல் பண்ணி போயிருக்கோம். கேட்கிறாரு, இவர் ஆராதிப்பாரா, பாடுவார் அவரு அப்படின்னு கேட்டார். யாரு என்ன யூதாவை பார்த்து, ஆமையா அவர் பாட்டுலாம் என்ன செய்வார், நான் பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன், அவர் ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவார், நீங்க கொஞ்சம் நேரம் செய்தி என்னன்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மற்றது நாங்க பாத்துக்கிறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜூடா வகையா மாட்டிக்கிட்டோம், அதனால ஒழுக்கமா போய் ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஊரு பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே
1: இடத்துக்கு போக கூடாது.
0: நம்மள குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மள அழைக்கிற அழைப்புகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்கள் போனோம், போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்போ நான் சொன்னேன், ஜூடா நீங்க கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷாக வேர்டு கண்ண செஞ்சிடறேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன்ல நம்ம வர்ஷிப்போட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டு நான் வந்து செய்தியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட்டு செய்தியா என்ன, ஒய்நாட்டு செய்தி, ஒய்நாட் மெசேஜை நான் எடுத்து பாதி செய்தி போறதுக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவர் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்கே மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
0: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு, பிரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட்புரிங் அங்கே வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமா உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி போட்டார்,
1: போட்டார்
0: ஆஸ்டரமாவை உருட்டி எடுத்தார். ஆண்டார் வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா. அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு
1: சொல்லிச்சு,
0: இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு நாங்கள் செஷன்லாம் முடிச்சு நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்குற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு.
0: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்போதான் அந்த பாஸ்டரமா சொன்னாங்க, காலையில எங்கள் வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்ப நீங்க இப்படி இல்லையே அப்படின்னா, காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க
1: இப்படி இல்லையே,
0: அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா எங்களை நீங்க,
1: அதுக்கு பாஸ்டமாவை கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது நாங்க என்ன சேர்த்து.
0: அவ்வளவுதான் அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்கள்.
0: இப்படி எல்லாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா என்ன?
0: வெளிப்பாடு இருந்துச்சு.
1: வெளிப்பாடு
0: இந்த மிஷனோட போய் இணைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க. இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல. அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு கழிகுருந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக.
1: எஸ்.
0: சிலரை தான் கத்தர் தர்றாரு விஷனுக்காக. ஆவியோட போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆவியோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா? ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்,
0: கடன்பட்டவர்கள்,
1: முறுமுறுக்கிறவர்கள்
0: யாவரும்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீதை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு. சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
1: பந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
0: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல.
1: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
0: அவங்களா போய்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி.
1: அதனாலதான்
0: மிக ரிலேபிளான ஆட்களே இல்லை. இந்த 400 பேரும் யாரும் இல்லை,
1: நம்ப தகுந்த நபர்கள் அல்ல.
0: தாவீதுக்கு தாவீது மூலமா ஆதாம் இருந்தா தான் ஆகா ஓகன்னு சொல்லுவான். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான். யார கொல்றதுக்கு?
1: தாவீது கொல்றதுக்கே.
0: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீதுக்கு உண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 Samuel 30:6 தாவீது மிகவும்
1: நெருக்கப்பட்டான்.
0: சகல ஜனங்களும்
1: தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
0: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
1: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
0: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடை பெற்று வரல. கடனாய் போச்சு, சிக்கலாய் போச்சு. ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம? வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
1: செஞ்சிருக்க மாட்டான்.
0: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
1: எடுத்திருக்க மாட்டான்.
0: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது?
1: தெரியாது.
0: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தையை நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல் எடுத்தவனே என்ன சொல்றான், இது தாவீதின்
1: கொள்ளை.
0: கொள்ளை
1: கொள்ளை
0: கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20 சொல்றானுங்க, எல்லாடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான்.
1: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
0: இது தாவீதின்
1: கொள்ளை என்றார்கள்.
0: அவிதுக்குல பாத்துக்கிட்டாரு. தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னா?
1: தெரியும்டா
0: தெரியும்டா. ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்தர் நினைச்சிருக்கிறாருனா
1: கொடுத்திருக்கிறாரு.
0: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருனா
1: உருவாக்கிட்டாரு.
0: உருவாக்குறாரு. புரியாதவங்க ஏன் விஷன்ல வச்சிருக்கிறாருன்னா தலைவனை உருவாக்குறதுக்கு தான் இந்த 4 பேரை வச்சிருக்கிறேன். தந்தையர்கள் சொல்லுவாங்க அந்த 4 பேருக்கு நன்றி. அப்படி
1: நன்றி. உலகத்துல இருக்கிற யாரு பேரு எனக்கு தெரியாதுரா, யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த நாலு பேரு பேரு மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
0: இத்தனை பேர் நம்மளை பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க, அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜோம் பண்றேன் ஆண்டவர். அந்த நாலு பேருக்கு
1: நன்றி.
0: ஏன் அவங்களை வச்சிருக்கிறார்னா நம்மளை ஷார்பன் பண்றதுக்கு.
1: எஸ்,
0: அல்லேலூயா. நம்மளை
1: ஷார்பன்
0: பண்ண ஊர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: வச்சிருக்கிறார்.
0: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களுக்கு பின்னாடி திரளுகிற ஒரு படையை நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க. அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ் உறவுகளை ஆண்டவரே தர்றார். அதை டச் பண்ணலான்னு தான் நான் வந்தேன். டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 வருஷமா நான் சபைக்கு என்ன செய்யறேன்
1: போதித்து வருகிறேன்.
0: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
1: இல்லையே.
0: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
1: எஸ்,
0: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக.
1: அன்னைக்கு
0: ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன். எங்களை ஃபுல்லா லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்டை நான் போய் பார்த்தேன். எங்களை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு, பிரதர் இது பத்தாது. நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்.
2: இது பத்தாது. பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னென்ன வேணுமே?
1: வேணுமே.
2: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னென்ன
1: வேணுமே?
2: இது இது இது இது எதுக்கு பத்தம் அது? ஒரு கடகட மடமடன்னு பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து விளங்கிக்கணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா
1: விளங்க மாட்டேங்குது ஐயா.
0: நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தலையிலையும் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட உங்களோட எசஞ்சு எனஞ்சு செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா
1: புரியும்.
0: மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகுறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது.
1: இப்பதான் ஆரம்பிக்குது.
0: எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
1: ஆரம்பிக்குது.
0: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
1: எஸ் லார்ட்.
0: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க
1: என்னன்னா செய்யுங்க.
0: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்.
1: அல்லேலூயா.
0: நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிக்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கத்தர் உங்களுக்கு தருகிறார்.
1: இல்லை இல்லையா.
0: இதை குறித்து நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? தியானிக்கலாம்.
1: இன்னைக்கு
0: செய்தியினுடைய கரு என்னன்னா, உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா, உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி.
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தா மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறித்த வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்சு அவளால. பரவசம் அடைகிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனையை எங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்கள் வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: 3 things are there.
0: மூன்று காரியங்கள் அங்க இருக்குது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: பிறகு வசனம்,
1: and their testimony.
0: பிறகு அவர்களுடைய சாட்சி.
1: 3 things working together.
0: மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
1: How does it work together?
0: அது எப்படி இணைந்து செயல்படுகிறது?
1: Let me put it in the form of a statement.
0: ஒரு அறிக்கை போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கட்டும்.
1: How does blood, word and the testimony work together?
0: எப்படி ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் இணைந்து செயல்படுகிறது?
1: They testified about what the word of God taught about what the blood of Jesus has done for
0: Yesu Christuvin ratham enna seidirukkiradu endrai kurithu vasanam enna bodhikkirado adai avargal saatchiyaga arivithargal.
1: That is how the blood, the word and the testimony works.
0: Appadi dhaan ratham, vasanam, saatchi moondrum seyalpadugirathu.
1: The blood has been shed,
0: ratham sindapattu vittathu,
1: and the word of God tells us why it was shed and what it does.
0: Yen adu sindapattathu enna seigirathu endrai devudaiya vasanam namakku sollugirathu.
1: And our testimony must be regarding what the word says about what the blood has done.
0: அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும்.
1: Now in these three I pointed out to you that the blood and the word have never lost their power and they are stable and they are always the same.
0: இந்த மூன்றிலே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது, உடைய வல்லமையிலே மாற்றம் கிடையாது, எப்போதும் அப்படித்தான் இருக்குது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: The blood has never lost its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமை இழந்து போகவே இல்லை.
1: Shed 2000 years ago but still cleanses, still sanctifies, still justifies.
0: 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிந்தப்பட்டது என்றாலும் இன்னமும் நம்மை கழுவ சுத்தம் பண்ணுகிறது, நம்மை நீதிமானாக்குகிறது.
1: And the word always stays the same, it never changes.
0: வசனமும் இப்பவும் அப்படியே தான் இருக்குது, மாறுவதே கிடையாது.
1: The only thing that can make the difference here and cause failure here is our testimony.
0: இங்க ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி கொண்டு வரக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நம்முடைய சாட்சி.
1: The testimony is the only thing that can change.
0: சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்குது.
1: It can be this way or that way.
0: ஒன்று இப்படியாவும் இருக்கலாம் அல்லது அப்படியாவும் இருக்கலாம்.
1: Our testimony can be negative or positive.
0: நம்முடைய சாட்சி பிற்போக்காவும் இருக்கலாம் அல்லது முற்போக்காவும் இருக்கலாம்.
1: The word says what it says about the blood.
0: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே தான் சொல்கிறது.
1: The blood has done what it has done.
0: ரத்தம் என்ன செய்து இருக்கிறதோ அதை செய்து முடித்து விட்டது.
1: They don't change.
0: அவைகள் மாறுவதே இல்லை.
1: What is our testimony regarding that?
0: ஆனால் அதை குறித்து நம்முடைய சாட்சி என்னவா இருக்கிறது?
1: That is what is going to bring the victory.
0: அதுதான் வெற்றியை கொண்டு வர போகிறது.
1: This is how these three things work together.
0: இந்த காரியங்கள் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது.
1: So to say that they took or they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது,
1: we mean that they overcame the accuser of the brethren, the devil, by declaring, by confessing what the word says that the blood of Jesus has done for them.
0: என்ன அர்த்தத்தில் நாம் சொல்லுகிறோம், குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசை எப்படி ஜெயித்தார்கள், அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: Now we went through great explanations about how powerful this blood is and I showed you many new Old Testament passages.
0: இந்த ரத்தம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்று உங்களுக்கு சொன்னேன். அதை குறித்து பல புதிய ஏற்பாடு வசனங்களை நான் உங்களுக்கு
1: Old Testament
0: மணிக்கும் பழைய ஏற்பாடு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
1: I showed you the what happened on the Passover day through the blood.
0: பஸ்காவின் பஸ்கா அன்று அந்த ரத்தத்தின் மூலமா என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed you what happened to that woman Rahab, a harlot, because of the blood.
0: அந்த ரத்தத்தின் மூலமாக வேசியாகிய ராகாபுக்கு என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: But now we want to go from this day onwards. I will want to cover various things about what the Bible says about what the blood of Jesus has done.
0: ஆனா இன்று முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறதோ அதை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன்.
1: What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: I have marked down at least 15 things, 15 different things I want to share with you.
0: ஏறக்குறைய 15 வித்தியாசமான காரியங்கள் குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள
1: விரும்புகிறேன். What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: See, first of all we got to know what it has done through the word. We have to know what the blood has done.
0: அவர்கள் முதலாவது வசனத்தின் மூலமாக ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Then we have to declare, confess and speak and that is how faith begins to work.
0: அதன் பிறகு நாம் அதை பேச வேண்டும், அதையே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிதான் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது.
1: This knowing the word and what it says about what the blood has done and then speaking it is what brings us victory.
0: வசனத்தை அறிந்து கொள்வதும் பிறகு ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதே அதை நாம் பேசுவதும் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
1: It is not enough to know but it is important to say.
0: அதை வெறுமனே அறிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதை பேச வேண்டியது முக்கியம்.
1: It must be on our lips.
0: அது நம்முடைய உதடுகளிலே இருக்க வேண்டும்.
1: We must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare the devil as the defeated foe.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்ட எதிரி என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare what the word says about what the blood has done for us.
0: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: This is the key to our victory.
0: நம்முடைய வெற்றிக்கு திறவுகோலே இதுதான்.
1: Now that is why I teach.
0: ஆகவே தான் நான் போதிக்கிறேன்.
1: You know, I don't teach so we can fill up this 1 hour.
0: இல்ல இந்த ஒரு மணி நேரத்தை எப்படியாவது போக்கிடலாம் என்று நான் இங்கே வந்து பேசவில்லை.
1: No, we are speaking some very vital truths.
0: கிடையாது. சில மிக அத்தியாவசியமான சத்தியங்களை நாம் இங்கே பேசுகிறோம்.
1: These truths are so practical and so important.
0: இந்த சத்தியங்கள் அவ்வளவு யதார்த்தமாக அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது.
1: This can be simply used and it must be immediately put into use.
0: இந்த சத்தியங்களை உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும்.
1: So let us straight away go into see one by one what the blood has done for us. ஆகவே
0: தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கு என்பதை ஒன்றன் பின் ஒன்றாய் நாம் பார்ப்போம்.
1: First of all, I want to talk about redemption that comes through the blood.
0: முதலாவதாக இந்த இரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய மீட்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians.
0: எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Chapter 1 and verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7 வசனம்.
1: Ephesians 1:7.
0: எபேசியர் 1:7.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins, according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Now I want you to notice that word redemption.
0: பாருங்கள், மீட்பு என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன்.
1: Redemption is where a person literally redeems by way of a purchase, by being bought we are redeemed.
0: மீட்பு என்று சொன்னால் ஒருவர் நம்மை வாங்கி விட்டார், அதன் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதுதான் அர்த்தம்.
1: Turn with me to 1 Peter.
0: 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
1: 1 Peter chapter 1 verse 18 and 19.
0: 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 18 19 வசனங்கள்.
1: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by tradition from your fathers.
0: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அடிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
1: but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
0: குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: You see, Paul says that we have redemption through his blood.
0: பாருங்கள், பவுல் சொல்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: Peter says the same thing that we have been redeemed by the precious blood.
0: பேதுரும் அதேதான் சொல்கிறான், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று.
1: He introduces the term precious blood in order to let us know that what this blood does no other blood can do.
0: வேறு எந்த இரத்தமும் செய்யக்கூடாத இந்த இரத்தம் செய்திருக்கு என்பதை நாம் காண்பிக்கும்படியாக தான் விலையேறப்பட்ட என்ற வார்த்தையை பேதுரு இங்கே வைக்கிறார்.
1: The blood of Jesus does more than what silver and gold can do for us.
0: வெள்ளியும் பொன்னும் நமக்காக செய்யக்கூடியதை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது.
1: We have been redeemed not with silver and gold, we have been redeemed by the precious blood of Jesus.
0: வெள்ளியினாலே பொன்னினாலே நாம் மீட்கப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்.
1: Why did we have to be redeemed?
0: ஏன் நாம் மீட்கப்பட வேண்டும்?
1: See, we were slaves under sin and Satan.
0: பாருங்கள், பாவத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: See, we need to understand what has happened to us.
0: நமக்கு என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: I don't want to go too much into it because I taught a while ago about our redemption.
0: மீட்பு என்றால் என்ன என்பது குறித்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே நான் போதித்தபடியாலே நான் அதிகம் அதை குறித்து பேச விரும்பவில்லை.
1: But let me explain this a little bit at least.
0: என்றாலும் கொஞ்சம் நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்கட்டும்.
1: Redemption means a purchase.
0: மீட்பு என்றால் வாங்கப்பட்டது என்ற அர்த்தம்.
1: It literally means a purchase from the slave market.
0: அதன் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அடிமை சந்தையிலிருந்து ஒருவன் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: 1 John 5:19 says the whole world lieth in wickedness.
0: 1 யோவான் 5:19 சொல்கிறது முழு உலகமும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று.
1: It doesn't mean that it lies in wickedness. If you look into it, it means that it lies in the hands and in the tight embrace of the wicked one.
0: அதை சரியாய் பார்க்க போனால் அது பொல்லாங்குக்குள் கிடக்கவில்லை, மாறாக இந்த பொல்லாங்கனுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அது கிடக்கிறது.
1: The whole world.
0: முழு உலகமும்.
1: And not one person is exempt from this.
0: ஒரு மனிதன் கூட அதற்கு விதிவிலக்கே கிடையாது.
1: Every person is under the tight embrace of the devil and his bondage.
0: ஒவ்வொரு நபரும் பிசாசுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அவருடைய கட்டுகளிலே இருக்கிறார்கள்.
1: This is something that is an insult to human intelligence when they hear about it.
0: மனிதனை கேட்கும்போது அவருடைய அறிவுக்கு இது கேவலமாக தோன்றுகிறது.
1: Do you mean to tell me that I am under that tight embrace of the devil, he's got me and I can't escape?
0: பிசாசன பிடிச்சிருக்கானா, நான் தப்ப முடியாதா, அவனுடைய இறுக்கமான பிடிக்குள்ளே நான் இருக்கிறேனா என்று அவள் கேட்கிறார்கள்.
1: Yes, my dear friend, the Bible says so.
0: ஆம், அருமை சகோதரனே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது.
1: Not one person is exempt.
0: ஒருவராவது விதிவிலக்கல்ல.
1: The kings and the lords of this earth.
0: இந்த பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும்.
1: And the great men of this world.
0: இந்த உலகத்தின் பெரிய பெரிய ஆட்களும்.
1: The good and the bad.
0: நல்லவர்களும் கெட்டவர்களும்.
1: And the ugly.
0: அல்லது மோசமானவர்களும்.
1: All are under the tight embrace of this evil one.
0: எல்லாமே இந்த பொல்லாங்குடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ள இருக்கிறார்கள்.
1: Jesus spoke about it and he said the strong man holds his goods in peace.
0: இயேசு அதை குறித்து பேசும்போது சொல்கிறார், பலவான் தன்னுடைய பொருட்களை பத்திரமாய் வைத்திருக்கிறானாம்.
1: And the one who is stronger than him comes, that is Jesus, to spoil his goods and take his goods.
0: அவனிலும் பலவானாகிய இயேசு வருகிறார், அவனை அழித்து போட்டு அவனுடைய பொருள் எல்லாம் கொள்ளையிடுகிறார்.
1: See, this is what redemption is all about.
0: பாருங்கள், மீட்பு என்று சொன்னால் இதுதான்.
1: This is what has taken place.
0: இதுதான் சம்பவித்திருக்கிறது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: We were under the power of sin.
0: பாவத்தினுடைய வல்லமையின் கீழாக இருந்தோம்.
1: On the one hand we were slaves of Satan.
0: ஒரு பக்கம் பிசாசின் அடிமைகளாக இருந்தோம்.
1: On the other hand we were slaves to sin.
0: இன்னொரு பக்கம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம்.
1: This strange mysterious power that has come into us that holds us in enslavement.
0: நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த வினோதமான ஒரு சக்தி நம்மை அடிமைகளாக பிடித்து வைத்திருந்தது.
1: Many times we feel that power of sin.
0: பல சமயத்தில் இந்த பாவத்தின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம்.
1: Paul says,
0: பவுல் சொல்லுகிறான்,
1: I want to do good things but I am not able to do it.
0: நான் நன்மையானதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை.
1: The thing that I want to do I am not able to do. The thing that I don't want to do I end up doing.
0: செய்ய விரும்புகிறதை என்னால் செய்ய முடியவில்லை, செய்ய விரும்பாததை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான்.
1: Mystery.
0: இது ஒரு வினோத ரகசியமா இருக்கிறது.
1: Why?
0: ஏன் என்று கேட்கிறான்.
1: Why am I not able to better myself?
0: ஏன் என்னை நானே சிறப்பாக நல்ல மனிதனாய் காண்பிக்க முடியவில்லை?
1: Why am I not able to reform myself?
0: ஏன் என்னை நானே சீர்திருத்திக் கொள்ள முடியவில்லை?
1: He says, ah, I found the answer.
0: அவர் சொல்கிறார், பதிலை நான் கண்டுபிடித்து விட்டேன்.
1: Sin dwells in me.
0: பாவம் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது.
1: He says, this strange power that is called sin has come into me and I'm captive to that sin.
0: இந்த பாவம் என்னும் வினோதமான சக்தி எனக்குள்ளாக வந்து விட்டது, நான் அதனுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறேன்.
1: I am under the power and under the bondage of sin.
0: பாவத்துடைய வல்லமை பிடிக்குள்ளாக நான் இருக்கிறேன்.
1: So he says, who shall deliver me from this sin?
0: ஆகவே தான் கேட்கிறார், இந்த வல்லமையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்?
1: You see my friend, at one time or the other we all realize that we are under the power of sin and Satan.
0: பாருங்கள், வாழ்க்கையின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாருமே பாவம் அல்லது பிசாசின் வல்லமையின் கீழ் இருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டோம்.
1: We cry out for deliverance.
0: விடுதலைக்காக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்.
1: We feel like we are slaves, we are nothing, we are not able to do anything.
0: நாம் எல்லாரும் அடிமைகள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, முடியாது என்பதை கண்டு கொண்டோம்.
1: There comes this great redeemer.
0: அப்பொழுதே இந்த மாபெரும் இரட்சகர் மீட்பர் வருகிறார்.
1: He has come to redeem us with his precious blood.
0: தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்க வந்திருக்கிறார்.
1: By giving his blood he has bought us out.
0: தம்முடைய இரத்தத்தை கொடுத்தது மூலமாய் நம்மை விலை கொடுத்து வாங்கி விட்டார்.
1: And delivered us.
0: நம்மை விடுவித்து விட்டார்.
1: Saved us.
0: இரட்சித்து விட்டார்.
1: Now the Bible says.
0: இப்பொழுது வேதம் சொல்கிறது.
1: Psalm 107 and verse 2.
0: சங்கீதம் 107:2-லே
1: it says, let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: Let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: What do they say?
0: அவர்கள் என்ன சொல்ல வேண்டுமா?
1: Let them say, I am redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Everybody lift up your hands and say, I am redeemed.
0: எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்.
1: You know the Bible says, let the redeemed of the Lord say so.
0: பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
1: Saying, declare it.
0: வேறுதமா சொன்னால் அதை அறிவியுங்கள் என்று சொல்கிறது.
1: Declare your redemption.
0: உங்களுடைய மீட்பை அறிவியுங்கள்.
1: Declare your redemption.
0: உங்கள் மீட்பை அறிக்கை செய்யுங்கள்.
1: Speak it out.
0: அதை பேசுங்கள்.
1: Let the devil and his world know.
0: பிசாசும் அவனுடைய உலகமும் அதை கேட்கட்டும்.
1: Let them hear it.
0: அவர்கள் அதை கேட்கட்டும்.
1: You are a redeemed person.
0: நீங்கள் மீட்கப்பட்டவர்.
1: Go around declaring your redemption.
0: உங்கள் மீட்பை அறிவித்துக் கொண்டே செல்லுங்கள் எல்லா இடத்திலும்.
1: I am redeemed, redeemed, redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have redemption through his blood.
0: அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: See, redemption is something that you just don't keep inside. You begin to speak it.
0: பாருங்கள், இந்த மீட்பு என்பதை நாம் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதல்ல, இதை நாம் பேச வேண்டும்.
1: That is why we read in the book of Revelation that the redeemed began to sing a song of redemption.
0: ஆகவே தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் மீட்பின் பாடலை பாட ஆரம்பித்தார்கள்.
1: Redeemed have a song in their hearts.
0: மீட்கப்பட்டவருடைய இருதயத்தில் ஒரு பாடல் இருக்கிறது.
1: If you've been a slave, if you've been in a position like that and then you've been redeemed, you would want to sing, you would be thankful.
0: நீங்கள் அடிமையாய் கட்டப்பட்டு அந்த நிலையில் இருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருந்தால் பிறகு நீங்கள் அந்த பாடலை பாட விரும்புவீர்கள்.
1: That is the joy of this of salvation.
0: ரட்சிப்பின் சந்தோஷமே அதுதான்.
1: So the redeemed has to speak it out and say it.
0: ஆகவே மீட்கப்பட்டவன் அதை பேச வேண்டும், சொல்ல வேண்டும்.
1: In saying is the victory.
0: பாருங்க, அதை சொல்வதிலே தான் வெற்றி இருக்கிறது.
1: How many of you have ever said, I am redeemed?
0: எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்?
1: You see, a lot of people don't realize the importance of our declaration and confession of our faith.
0: நிறைய பேருக்கு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது.
1: You know, as I have taught you earlier, confession means they think it's a confession of sins.
0: நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் போதித்தது போல அறிக்கை என்று சொன்னாலே பாவ அறிக்கை தான் என்று நினைத்துக்
1: கொள்கிறார்கள். That is the only confession that Christian people know.
0: கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருப்பதெல்லாம் அந்த ஒரு அறிக்கை மட்டும்தான்.
1: That is why the Christian world is in the condition that it is today.
0: ஆகவே தான் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு இருக்கிற இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது.
1: You see, confession is also the confession of our faith.
0: அறிக்கைன்னு சொன்னால் நம்முடைய விசுவாச அறிக்கையும் அதில் அடங்கியிருக்கிறது.
1: Confession is also the confession of what God has done for us.
0: அறிக்கைன்னு சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுவும் அடங்கியிருக்கிறது.
1: Confession is the confession of who we are in and through Christ.
0: அறிக்கைன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் யாராய் இருக்கிறோம் அதை அறிக்கை செய்வது.
1: Confession is our confession of what God is doing, Jesus Christ is doing for us at the right hand of the Father.
0: அறிக்கை என்பது பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவன் அவர் என்ன செய்கிறார் என்பதை அறிக்கை செய்வது.
1: So we must confess our redemption.
0: ஆக நம்முடைய மீட்பை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: Turn with me to Psalm 91.
0: திருப்போம் 91 சங்கீதம்.
1: And verse 1 and 2.
0: ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிப்போம்.
1: He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
0: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him will I trust.
0: நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: You see, he says, I will say of the Lord.
0: பாருங்க, நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.

0: understand over the years.
1: விசுவாசிகள் பல வருடங்களாக இதை புரிந்துகொள்ள தான் தவறி விட்டார்கள்.
0: They have a very negative and failure oriented life.
1: அவருடைய வாழ்க்கையே பிற்போக்கான தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது.
0: Because they never declare anything like this.
1: ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை எதையுமே அவர்கள் அறிக்கை செய்வதில்லை.
0: He says, "I will say of the Lord."
1: இவன் சொல்றான், "நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்."
0: He is my refuge, my fortress, my God. In him will I trust.
1: நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர்.
0: Many people read Psalm 91.
1: பல பேர் 91 சங்கீதத்தை வாசிக்கிறார்கள்.
0: Oh brother, this is too much.
1: இது ரொம்ப அதிகமா சொல்லுது.
0: He's going to do everything that he says there.
1: இங்க சொல்ற எல்லாத்தையும் செய்ய போகிறாரா?
0: Moses says yes.
1: மோசே ஆம் என்று சொல்கிறான்.
0: Moses is the one that wrote it.
1: இது எழுதியது மோசே தான்.
0: He says yes.
1: அவன் சொல்றான் ஆமானு.
0: If you are in him,
1: அவருக்குள் நீங்கள்
0: இருந்தால், He that dwells in the secret place of the Most High,
1: உன்னதமானவரின் மறைவிலே வாசம் பண்ணுகிறவர்,
0: shall abide under the shadow of the Almighty,
1: சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான்.
0: What is this secret place?
1: இந்த மறைவான இடம் என்றால் என்ன? அது
0: this place in Christ,
1: கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இடம்.
0: In the New Testament, the apostle Paul calls it being in Christ.
1: புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாய் பவுல் அதை கிறிஸ்துவுக்குள் என்று அழைக்கிறார்.
0: He says, if any man be in Christ,
1: அவர் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்,
0: he has found the same place that Moses had found.
1: பாருங்க, மோசே கண்டுபிடித்த அதே விஷயத்தை
0: மறுபடியும் you are a person who is declaring something.
1: பிறகு நீங்கள் ஒரு காரியத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறீர்கள்.
0: You begin to say, he is my fortress, my refuge, my God, in him will I trust.
1: நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பி இருக்கிறவர் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்.
0: You begin to say, surely he shall deliver me from the snare of the fowler and from the noisome pestilence.
1: மெய்யாகவே அவர் என்னை வேனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்வீர்கள்.
0: Surely he shall deliver me.
1: கண்டிப்பாக என்னை தப்புவிப்பார்.
0: What are the Christian people saying today?
1: இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க?
0: Will the Lord deliver me, brother?
1: பிரதர், கர்த்தர் என்னை விடுவிப்பாரா?
0: Pray, brother.
1: ஜெபம் பண்ணுங்க பிரதர்.
0: Maybe he'll deliver me.
1: ஒருவேளை என்ன விடுவிப்பா?
0: Maybe he won't deliver me.
1: ஒருவேளை விடுவிக்காம விட்டுருவார்.
0: He says, surely he shall deliver.
1: ஆனா இவன் சொல்றான், கண்டிப்பாய் விடுவிப்பா.
0: He shall cover thee with his feathers and under his wings shall thou trust.
1: அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய்.
0: You shall not be afraid by the terror of by night.
1: இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ பயப்பட மாட்டாய்.
0: You will not be afraid for the arrow that flyeth by day.
1: பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்பட மாட்டாய்.
0: You will not be afraid of the pestilence that walks in darkness.
1: இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
0: You will not be afraid of the destruction that wasteth at noonday.
1: மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பட மாட்டீர்கள்.
0: 1,000 shall fall at thy side and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee.
1: உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
0: Now these are not things to be believed, it's things to be declared.
1: பாருங்க, இந்த காரியங்களை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவைகளை நாம் அறிக்கை செய்யவும் வேண்டும்.
0: If you believe, then you speak it.
1: நீங்கள் விசுவாசித்தால் அதை பேசுங்கள்.
0: You declare these things.
1: இந்த காரியங்களை அறிக்கை செய்யுங்கள்.
0: Now that is what Moses is saying there.
1: அவர் மோசே இதை தான் இங்கே சொல்கிறான்.
0: And that is what the psalmist says in another place, let the redeemed of the Lord say so.
1: அந்த இடத்துல சங்கீதக்காரன் இதை தான் சொல்கிறான், மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவல் என்று.
0: In another place we are told to say, let the weak say that he is strong.
1: இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லக்கடவன் என்று.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Let the weak say that he is strong.
1: பலவீனன் நான் பலவான் என்று சொல்லக்கடவன்.
0: God says you better say, begin to speak that you are strong.
1: தேவன் சொல்லுகிறார், நான் பலவான் என்று நீங்கள் பேச ஆரம்பியுங்கள்.
0: So saying is where it is.
1: ஆகவே இந்த சொல்வதிலே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது.
0: The devil knows where you are at only when you say it.
1: நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லும் போதுதான் பிசாசு புரிந்து கொள்கிறார்.
0: How many of you know the devil is not omniscient?
1: எத்தனை பேர் தெரியும், பிசாசு சர்வ ஞானி கிடையாது.
0: He is not like God, he can just sit there and read your mind.
1: அவன் தேவன் கிடையாது, சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பாக்குறது.
0: He is not God, he doesn't know everything, he doesn't know what is in your heart.
1: அவன் தேவன் அல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியாது, உங்க இதயத்துல என்ன இருக்கு என்பதை அவனுக்கு தெரியாது.
0: Some people are confused about the devil, you know.
1: சில பேர் பாருங்க, பிசாசு கண்டு குழம்பி போயிருக்காங்க.
0: Think of him like a God, you know.
1: பிசாசு வந்து தேவன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க.
0: They think that the devil knows everything that they know in their heart.
1: தங்கள் இதயத்தில் இருக்க எல்லா பிசாசுக்கு தெரியும் நினைக்கிறாங்க.
0: See, the devil knows things about you only as you speak it.
1: பாருங்கள், நீங்கள் பேசும்போது தான் உடைய காரியங்களை பிசாசு தெரிந்து கொள்கிறான்.
0: Just like I would know what Benjamin is thinking only when he says it.
1: பாருங்க, பெஞ்சமின் என்ன நினைக்கிறான் என்பது அவர் பேசும்போது தான் எனக்கு தெரியும் இல்லையா, அது போல தான்.
0: I am not omniscient.
1: நான் சர்வஞானி கிடையாது.
0: I can only know when he says it.
1: அவர் என்ன வாயை திறந்து சொன்னா தான் எனக்கு தெரியும்.
0: I can't just look at him and just try to think what he is thinking inside.
1: அவர் பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லிட்டு
0: I don't have that power.
1: அந்த

0: ஞானம் எனக்கு கிடையாது.
1: I don't know everything.
0: எல்லாமே எனக்கு தெரியாது.
1: You see, many people do not realize that.
0: பலர் இதை உணர்வதே கிடையாது.
1: How does the devil find out where you are at?
0: பிசாசு நீங்கள் எந்த இடத்தில் இருக்கீர்கள் என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்?
1: How does the devil know what your spiritual stand is?
0: உங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்கு என்பது பிசாசுக்கு எப்படி தெரியும்?
1: How do you tell the devil, here is where I stand, you devil, and I will not move?
0: பிசாசே, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் அசைய மாட்டேன் என்று பிசாசுக்கு எப்படி தெரியும்? எப்படி சொல்வீர்கள்?
1: How do you let the devil know where you stand spiritually?
0: ஆவிக்குரிய பிரகாரம் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை பிசாசுக்கு எப்படி தெரியப்படுவது?
1: How do you tell him who you are?
0: நீங்கள் யார் என்பதை எப்படி அவனுக்கு தெரிவிக்க போகிறீர்கள்?
1: How do you tell him where you are right now?
0: இப்போ நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் எப்படி இதை அவனுக்கு சொல்வது?
1: How do you tell him what kind of power you have?
0: உங்களுக்கு என்ன விதமான வல்லமை இருக்கு என்பதை அவனுக்கு எப்படி சொல்வது?
1: I tell you, you say it like this.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், இப்படி நீங்கள் சொல்லுங்கள்.
1: You say, I am the redeemed of the Lord.
0: சொல்லுங்கள், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: Then the devil says, oh yeah yeah, I understand that.
0: அப்போ பிசாசு, ஓ எனக்கு புரியுது.
1: Oh, I understand that language.
0: ஓ அந்த பாஷை எனக்கு புரியுது.
1: Now I understand who you are.
0: இப்போது நீ யார் என்பது எனக்கு புரிகிறது.
1: You see, a lot of people just keep quiet and shut up and just keep quiet and say, oh brother, the devil is on me.
0: நிறைய பேர் பாருங்க, ஒண்ணுமே பேசாம வாய மூடிட்டு சும்மா
1: பாடல்
0: உங்கள் வாயில் இருக்கட்டும்.
1: Redeemed you.
0: உங்களை மீட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து பேசுங்கள்.
1: You see, that is why it is so important.
0: பாருங்கள், ஆகவே தான் அது மிகவும் முக்கியமா இருக்கு.
1: That is why they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: They overcame him by declaring what the word says that the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை சொன்னதன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: When they declared what the word says that the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அவர்கள் சொன்ன
1: the devil was defeated.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்டது.
1: The devil could not lay hold on them.
0: பிசாசால் மீது கை வைக்க முடியவில்லை.
1: The devil could not overcome them.
0: பிசாசால் மேற்கொள்ள முடியவில்லை.
1: They overcame him.
0: இவர்கள்தான் அவனை மேற்கொண்டார்கள்.
1: By declaring what the word says the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாக.
1: I'll tell you my friends, this has been the great weak point of the church.
0: நான் உங்களுக்கு சொல்லிட்டு நண்பர்களே, சபையினுடைய பலவீனமான ஒரு பகுதியே இதுதான்.
1: We never go into these things.
0: இந்த காரியங்களுக்குள்ளாக நாம் செல்வதே இல்லை.
1: You know, many quarters we are just having baby church.
0: பாருங்க, अनेक இடங்கள்ல குழந்தை சபை தான் இருக்கு பாருங்க. இன்னும்
1: you go to church and they say do do do do do do and then send you out.
0: சபைக்கு போனா அப்படி அப்படி முதுகுல தட்டி தாலாட்டி அனுப்பிடுறாங்க.
1: தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் அழுது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணி போ. That's all is happening.
0: இதுதான் நடக்குது.
1: But you have to know.
0: ஆனா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Know these truths.
0: சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: And this is one of the great truths.
0: இது மிகப்பெரிய சத்தியங்களில்
1: ஒன்று. The second thing.
0: இரண்டாவது காரியம்.
1: The first thing is the redemption that comes through the blood.
0: முதலாவது இரத்தத்தின் மூலமாய் மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: Another thing, the second thing is also found in Ephesians 1:7, the passage, the scripture that we just read.
0: இரண்டாவது காரியம் இப்போ வாஸ்தவமே எபேசியர் 1:7 அதிலே அடங்கி இருக்குது பாருங்க.
1: The forgiveness of sin is also through the blood.
0: பாருங்க, பாவ மன்னிப்பு கூட இந்த இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
1: Forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு.
1: Now let us think about this a little bit.
0: இத நாம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம்.
1: Lot of Christians today do not have the assurance that their sins are forgiven.
0: நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் கிடையவே கிடையாது.
1: I remember the old days they used to have two different altar calls.
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பழைய நாட்கள்ல ரெண்டு வித்தியாசமான கடைசி அழைப்பை கொடுப்பார்கள்.
1: Still they do, they still do.
0: இன்னும் கூட அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க.
1: They say those who want to get saved come.
0: வலாது ரட்சிக்கப்பட விரும்புறவங்கலாம் வாங்கணும்.
1: And they say those who don't have the assurance that your sins are forgiven you come.
0: அப்புறம் என்ன சொல்வாங்க, பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்ற நிச்சயம் இல்லாதவங்கலாம் வாங்க அப்படினுவாங்க.
1: This is a special category of people that are always there in the church.
0: இது வந்து ஒரு விசேஷமான கூட்டம். இந்த கூட்டம் சபையில எப்பவும் காணப்படும்.
1: Those who do not have the assurance that their sins are forgiven.
0: அது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதென்ற நிச்சயம் இல்லாத ஒரு மக்கள் கூட்டம்.
1: When I was growing up I used to think what kind of people are these?
0: பாருங்க, நான் வளர்ந்தப்போ வந்தப்போ யோசிப்பேன், என்ன விதமான ஆட்கள் இவங்கலாம்?
1: What is this? That you don't have assurance of forgiveness of sin.
0: இது என்ன, இது பாவம் மன்னிக்கப்படுதென்ற நிச்சயம் இல்லாம.
1: I understand now that since the teaching about the precious blood of Jesus and what it has done has not been given to them, they do not have assurance that their sins are forgiven.
0: இப்போதே எனக்கு என்ன புரிகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்தும் அது நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் போதனை மக்களுக்கு கொடுக்கப்படாதனாலதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ளே இல்லை.
1: I will tell you, most of the church was plagued with this.
0: பாருங்க, अनेक சபைகளில் இந்த நோய் காணப்பட்டது என்று நான் சொல்லலாம்.
1: Majority of the people were plagued with this, that they didn't have assurance that their sins were forgiven.
0: பெரும்பாலான மக்களுக்கு இந்த நோய் இருந்தது. பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயமே அவளுக்கு கிடையாது.
1: Not only they did not preach about the blood of Jesus and explain to them so that they'll have assurance of sins forgiven.
0: பாருங்க, அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ள வரும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து விளக்கி அவளுக்கு போதிக்காமல் விட்டது மட்டுமல்ல,
1: they were also preaching in such a way that they were giving assurance that their sins are always remembered.
0: அவங்களுடைய பாவம்லாம் எப்போதும் நினைவு கூறப்படுகிறது என்ற ஒரு போதனை அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள்.
1: இவங்க பிரசங்கத்தை கேட்டா இவங்க பாவத்தெல்லாம் கிளறி மேல கொண்டாந்துடுறாங்க. கடல் ஆழத்துக்கு போய் பிரசங்கியார் ஆழமா பிரசங்கம் பண்ணி கடல் ஆழத்துக்கு போய் கொண்டாந்துடுறாரு. எல்லா பாவத்தையும் கொண்டாந்து நீங்க மறந்ததெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. I have even forgotten some kinds of sin until and unless I was told in the church that these things are there.
0: சில பாவங்களை எனக்கு சுத்தமா மறந்தே போச்சு. சபையில அதை ஞாபகப்படுத்துறாங்க, இதெல்லாம் பாவம், இந்த பாவத்தெல்லாம் செஞ்சு.
1: அவர் சொன்னதான் எனக்கு ஞாபகம், ஓ இப்படி எல்லாம் இருக்குது. Are you there, my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: So they never preached about the blood of Jesus.
0: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து போதிச்சதே கிடையாது.
1: Then they raked up all your sins and brought it up always before you and condemned you with this.
0: பிறகு இருக்கிற பாவத்தெல்லாம் கிளறி உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து வைத்து உங்களை எப்போதும் ஆக்கணைக்குட்படுத்திக் கொண்டே இருந்தார்கள்.
1: And this is why the people did not have the assurance of sins.
0: இதனால தான் பாருங்கள்,
1: sins forgiven.
0: மக்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயமே இல்லாமல் போய்விட்டது.
1: I'll tell you.
0: உங்களுக்கு சொல்லட்டும்.
1: You know, communion time in a typical church in those days.
0: பார், அந்த நாட்கள்ல ஒரு சபையில திருவிருந்து நேரம் என்றால்,
1: you know, when the communion time comes, 75% of the people walk away.
0: பாருங்க, திருவிருந்து நேரம் கர்த்தருடைய பந்தின வரும்போது 75% மக்கள் எழுந்து வெளியே போய்டுவாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: There may be 200-300 people there and only 50-60 people taking communion.
0: 200-300 பேர் சபையில இருப்பாங்க, ஆனா திருவிருந்துல 50-60 பேர் மட்டும் தான் இருப்பாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: Because all of them think I am not worthy to take communion.
0: ஏன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? திருவிருந்துல பங்கு கொள்ள எனக்கு தகுதியே கிடையாது.
1: They simply walk away.
0: அப்படியே எழுந்து வெளியே போய்டுவாங்க.
1: You may say, how do you know, brother?
0: நீங்க கேக்கலாம், உங்களுக்கு எப்படிங்க தெரியும்?
1: I was also among them who walked away.
0: வெளியே போனவங்கள நானும் ஒருத்தன்.
1: So many months I walked away.
0: பல மாதங்கள் வெளியே நான் போய்ட்டேன்.
1: I thought, my God, if you're going to take communion, you better be perfect. I'm not perfect, and God knows I'm not perfect. I'm surely not going to go take communion when I'm not perfect.
0: நான் யோசித்தோம், ஐயோ திருவிருந்தா, திருவிருந்தா நம்ம பூரணமா இருக்கணும், எனக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் நான் பூரணமா இல்லன்னு, அப்ப போக கூடாது அப்படின்னு.
1: This is my idea.
0: இதுதான் என்னோட எண்ணமா இருந்தது.
1: Whenever they said communion, the wheat and the chaff were separated.
0: எப்பலாம் திருவிருந்தாங்களோ இந்த கோதுமையும் களையும் தனித்தனியா போயிடுச்சு.
1: All the chaff went and walked away.
0: களையெல்லாம் எழுந்து வெளியே போயிடுச்சு.
1: Only the good ones, the holy ones stayed.
0: நல்ல பரிசுத்தமான நல்ல கோதுமை தான் உள்ள இருந்தாங்க.
1: And I will look out from out there and look in and say, well, I know this person is taking, but he should not be taking.
0: நான் வெளியே இருந்து உள்ள பாப்பேன், அப்ப யோசிப்பேன், இவரெல்லாம் எடுக்கவே கூடாது, ஆனா இவர் போய் எடுக்கறாரு.
1: Why is he sitting there?
0: இவர் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காரு?
1: You see, if we go like this, there will not be one person left to take communion.
0: பாருங்க, இப்படியே பார்த்தனே போனா கர்த்தர் திருவிருந்துக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான்.
1: And there will not be one person left to give the communion.
0: அது மட்டும் இல்ல, கம்யூனியன் கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க.
1: ஹலோ,
0: இருக்கீங்களா?
1: You see, this is the way the church operates.
0: பாருங்க, சபை இப்படி தான் செயல்படுகிறது சில சமயங்களில்.
1: They have no assurance that sins are forgiven, that they are in fact made whole and cleansed.
0: பாருங்க, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் கிடையாது, இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு நிச்சயமும் கிடையாது.
1: That is the way that they lived for years and years.
0: பல வருடங்களாக இப்படி தான் வாழ்ந்து வந்தார்கள்.
1: The moment that I heard this preaching about how the blood of Jesus gives me forgiveness of sins,
0: எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவம் மன்னிப்பேன கொடுக்கிறது என்ற போதனை கேட்ட அந்த நேரத்துல தான்,
1: the moment I began to understand that the blood of Jesus was shed so that I may have forgiveness of sins,
0: நான் பாவம் மன்னிப்பை பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று எப்பொழுது நான் கேட்டேனோ.
1: And Ephesians 1:7 says, I have redemption.
0: எபேசியர் 1:7 சொல்லுகிறது, எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: It doesn't say in whom we may have redemption.
0: அவருக்குள்ளே ஒருவேளை நமக்கு மீட்பு உண்டாகலாம் என்று சொல்லவில்லை.
1: It doesn't say in whom we will have redemption.
0: அவருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லவில்லை.
1: It says in whom we have redemption.
0: இவருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறது.
1: I have.
0: எனக்கு உண்டா இருக்கிறது.
1: I have it.
0: நான் மீட்பை பெற்றிருக்கிறேன்.
1: I've got it now.
0: மீட்பை இப்போது பெற்றிருக்கிறேன்.
1: Everybody say I have it.
0: எல்லாரும் சொல்லுங்க நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: Come on, I have it.
0: சொல்லுங்க நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: Redemption is mine.
0: மீட்பு என்னுடையது.
1: It's mine now.
0: அது இப்போது என்னுடையது.
1: I have it now.
0: இப்போது நான் பெற்றிருக்கிறேன்.
1: One day a tremendous realization came over me that redemption is mine and it is mine now.
0: மீட்பு என்னுடையது. இப்போது எனக்கு உண்டா இருக்கின்ற உணர்வு எனக்கு ஒரு நாள் வந்தது.
1: It is not going to be mine tomorrow.
0: அது நாளைக்கு என்னுடையதா இருக்க போவதில்லை.
1: There is no ifs and buts.
0: ஒருவேளை ஆனால் ஆகையால் கிடையாதுங்க.
1: No, there is no maybe.
0: பாவம் மன்னிப்பாங்க மீட்பு உண்டா இருக்கிறது
1: உண்டா இருக்கிறது உண்டாக போறது இல்ல உண்டா இருக்கிறது you have it
0: நீங்கள அதை பெற்றிருக்கிறீர்கள்
1: how many of you have it now
0: எத்தனை பேர் இப்போ அதை பெற்றிருக்கிறீர்கள்
1: are you sure
0: நிச்சயம் இருக்கிறதா
1: when the blood of jesus was shed for you
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு சிந்தப்பட்ட போது
1: when you came by faith and laid hold upon that blood
0: விசுவாசத்தோடு நீங்கள் வந்த அந்த ரத்தத்தை பற்றிக்கொண்ட போது
1: and when through the blood of jesus you came
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீங்கள் வந்த போது
1: and when the blood of jesus was applied upon you
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்ட போது
1: when you were born again
0: நீங்கள் மறுபடியும் பிறக்கம் பிறந்த போது
1: you are a blood bought child of god
0: நீங்கள் தேவனாலே ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட
1: பிள்ளையாய்
0: விட்டீர்கள் பூசப்பட்டது
1: you became the possession of almighty god
0: அப்பொழுது நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சம்பத்தாக சொத்தாக மாறி விட்டீர்கள்
1: you have forgiveness of sin
0: உங்களுக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டா இருக்கிறது
1: I love the word I have
0: உண்டா இருக்கிறது என்ற வார்த்தை வருது அதை நான் ரொம்ப விரும்புறேன்
1: I hate to see the church when it operates with a poverty mentality
0: சபையானது தரித்திர மனப்பான்மையோடு செயல்படும்போது அதை பார்க்க என் மனம் வெறுக்கிறது
1: many times I think the church is a bunch of have nots
0: பல சமயத்தில் நினைப்பேன் சபை வந்து ஓட்டாணிகள் இல்லாதவள் இருக்கிற ஒரு கூட்டம் என்று
1: அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்ற கும்பல் நினைக்கிறேன் நான் I am glad about the I haves
0: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறது பாவம் மன்னிப்பு உண்டா இருக்கிறது வசனம் சொல்லுகிறது ஆகவே நான் அதை
1: பெற்றிருக்கிறேன்
0: நான் அதை உங்களுக்கு சொல்லவில்லை
1: the word says that
0: வசனம் அதை சொல்லுகிறது
1: I have it my friend
0: நான் இப்போ அதை பெற்றிருக்கிறேன்
1: then why should I walk away from communion
0: அப்படி இருக்கும்போது திருவிருந்தினந்து ஏன் நான் வெளியே எழுந்து போக
1: வேண்டும் I have
0: நான் பெற்றிருக்கிறேன்
1: I have redemption
0: நான் மீட்பை உடையவனாக இருக்கிறேன்
1: I am a very special possession of god
0: நான் தேவனுடைய விசேஷமான ஒரு சம்பத்தாக இருக்கிறேன்
1: I am redeemed by the blood of the lamb
0: நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன்
1: I have forgiveness of sin
0: பாவம் மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது
1: so I will stay
0: ஆகவே நான் அங்கே இருப்பேன்
1: because I have this
0: ஏனென்றால் நான் உடையவனாய் இருக்கிறேன்
1: sins are forgiven
0: என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது
1: and if I sin I come for the cleansing
0: ஒருவேளை நான் பாவம் செய்தாலும் அது மன்னிக்கப்படும்படி கழுவப்படும்படி வருகிறேன்
1: still the blood of jesus cleanses me
0: இன்னமும் இயேசுவின் இரத்தம் என்னை கழுவி சுத்தம் பண்ணுகிறது
1: if I confess my sin the blood of jesus cleanses me
0: என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவுகிறது
1: that is why I don't run away from communion I come to the communion
0: ஆகவே தான் திருவிருந்தை விட்டு நான் ஓடி போவதில்லை திருவிருந்தை நோக்கி வருகிறேன்
1: even if I have sinned communion is a time where I should set myself right
0: நான் பாவம் செய்திருந்தாலும் திருவிருந்தின் சமயத்திலே என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் அது
1: communion is a time where I come for the cleansing flow
0: திருவிருந்தின் நேரத்திலே தான் கழுவுறான இடத்துக்கு நான் வர வேண்டும்
1: it is a time of my confession of my sins so that I may be cleansed
0: நான் கழுவப்படும்படியா என் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு நேரம் அது
1: oh so that the cleansing power and the work of the blood of jesus can be done in my life
0: அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவுகிற அந்த இரத்தம் அந்த வல்லமையின் வாழ்க்கையிலே செயல்படும்
1: praise god
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
1: are you there
0: இருக்கீங்களா
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: I have been redeemed.
0: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have it.
0: அதை உடையவனா இருக்கிறேன்.
1: I have forgiveness of sin.
0: பாவம் மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
1: Oh, don't let anybody tell you that you don't have these things.
0: இந்த காரியங்களை உங்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்ல இடம் கொடுக்க வேண்டாம்.
1: Ever since I learned these things, I never let anyone tell me I don't have it.
0: என்றைக்கு இதை நான் கற்றுக்கொண்டோ அன்னையிலிருந்து இது இல்லை என்று யார் என்னிடத்தில் சொல்ல இடம் கொடுத்ததே இல்லை.
1: I will never believe a preacher who tells me I don't have it.
0: எனக்கு இது இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கியாரை நான் நம்பவே மாட்டேன்.
1: I don't want want to listen to such.
0: அவருடைய பேச்சு பிரசங்கம் தேவையில்லை.
1: I have the Bible says.
0: வேதம் சொல்லுது நான் உடையவனாய் இருக்கிறேன்.
1: I have redemption.
0: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறேன்.
1: I have forgiveness of sins.
0: பாவம் மன்னிப்பாகி மீட்பு நான் உடையவனாய் இருக்கிறேன்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: What a realization.
0: என்ன ஒரு உணர்வு பாருங்க.
1: See this is where the devil defeats his.
0: பாருங்க பிசாசு இந்த இடத்துல தான் மக்களை தோற்கடிக்கிறான்.
1: How does he defeat?
0: எப்படி தோற்கடிக்கிறான்?
1: He comes with their sins.
0: அவருடைய பாவங்களோடு அவன் வருகிறான்.
1: He is the accuser of the brethren.
0: சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறான் அவன் மறக்க வேண்டாம்.
1: He is looking at your sin.
0: அவங்க பாவங்களை பார்க்கிறான்.
1: He is accusing you.
0: அவன் உங்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: Turn with me to Romans chapter 8.
0: திருப்பி ரோமர் 8 அதிகாரம்.
1: Romans chapter 8.
0: ரோமர் 8 அதிகாரம்.
1: And let me read to you from verse 33
0: 33 இருந்து நாம் வாசிப்போம்.
1: Who shall lay anything to the charge of God's elect? It is God that justifies.
0: தேவன் தெரிந்து கொண்டவள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவளை நீதிமானாக்குகிறவர்.
1: See, it is talking about the one who accuses.
0: பாருங்கள் குற்றம் சாட்டுகிறவனை குறித்து இது பேசுகிறது.
1: The devil is the accuser.
0: பாருங்க குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தான்.
1: Who is he accusing?
0: அவன் யாரை குற்றம் சாட்டுகிறான்?
1: He is accusing the redeemed.
0: அவன் மீட்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: And if you don't know that you have redemption,
0: உங்களுக்கு மீட்பு உண்டா இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருந்தால்,
1: you don't know that you have forgiveness of sins,
0: பாவம் மன்னிப்பாகி மீட்பு உங்களுக்கு உண்டா இருக்கிறது என்று நீங்கள் அறியாதிருந்தால்,
1: if you don't know the truth and if you don't know where you stand,
0: நீங்கள் சத்தியத்தை அறியாதிருந்தால், நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை அறியாதிருந்தால்,
1: then the devil will overcome you. He will have victory over you because he can accuse you and put you down and depress you and discourage you.
0: பிறகு பிசாசு உங்களை குற்றம் சாட்டுவோம், அதைரியப்படுத்துவோம், பலவீனப்படுத்துவோம், அதன் மூலமாக உங்களை தோற்கடித்து அவன் உங்களை மேற்கொள்வான்.
1: But look at the great apostle Paul, who knows the truth.
0: ஆனா சத்தியத்தை அறிந்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள்.
1: He says,
0: அவர் சொல்கிறார்,
1: who shall accuse me?
0: என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: It is God who justifies.
0: தேவனே நீதிமானாக்குகிறவர்.
1: I'm justified by the blood.
0: நான் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: Verse 34
0: says. 34வது வசனம் சொல்கிறது.
1: Who is he that condemneth?
0: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
1: Again he says.
0: மறுபடியும் சொல்றார்.
1: He is challenging the devil.
0: அவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: The devil is not challenging him.
0: பிசாசு இவருக்கு சவால் விடல.
1: He is challenging the devil.
0: இவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: Jesus said.
0: இயேசு சொன்னார்.
1: I will build my church upon this rock.
0: இந்த கல்லின் மீது நான் என் சபையை கட்டுவேன்.
1: And the gates of hell shall not prevail against
0: it. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை.
1: Church is not something that sits in one place and the devil comes and bombards it and we manage to hold on.
0: சபை என்று சொன்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் கூடி வராங்க, பிசாசு குண்டு மழையா பொழியறான், ஏதோ நம்ம தப்பிச்சோம் போலச்சன் இருக்கிற இடம் கிடையாது.
1: That is not what it means when he said the gates of hell shall not prevail against.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது என்று சொன்னபோது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை.
1: He is talking about the church going to the gates of hell and bombarding the gates of hell and the gates of hell shall not prevail against it as the church takes victory over the powers of the devil.
0: பாதாளத்தின் வாசலிலே சபை போய் சபை அதன் மீது குண்டு போட்டு அதை நாசம் பண்ணுவதை குறித்து அவர் பேசுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை பாழாக்க போகிறது இல்லை.
1: Lot of people's Christian people's testimonies about how the devil has come to them and knocked down the door and got into their lives and did this and tore them up and everything.
0: நிறைய கிறிஸ்தவர்களுடைய சாட்சி பாருங்க, பிசாசு வந்து கதவு தட்டினா உள்ள நுழைஞ்சா என்ன அப்படியே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு விட்டு போயிட்டான்.
1: Your testimony should be how you overwhelmed the gates of hell.
0: எப்படி பாதாளத்தின் வாசல் நீங்கள் தகர்த்தீர்கள் என்பதாக தான் உங்கள் சாட்சி இருக்க வேண்டும்.
1: Paul says.
0: பவுல் சொல்கிறார்.
1: Who is it?
0: யார் அது?
1: That condemns.
0: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன்.
1: Christ died.
0: கிறிஸ்துவே மரித்தவர்.
1: Hey, he is risen again.
0: அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
1: He is at the right hand of God.
0: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்.
1: He makes intercession.
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே.
1: Who shall separate us from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
1: See, this is the problem with a lot of Christian people. They are not assured of what the blood has done.
0: பாருங்க நிறைய மக்களுடைய பிரச்சனையே இதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிறது நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They are not assured of the forgiveness of sin.
0: பாவம் மன்னிப்பு குறித்து ஒரு நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They think they are separated from the love of Christ. They say, does Christ love me now? Does God love me now?
0: என்ன நினைக்கறாங்க? கிறிஸ்துவின் அன்பு விட்டு நான் பிரிஞ்சு போட்டேன். கிறிஸ்து இப்ப என்ன நேசிக்கிறாரா, அன்பு கூறுறாரா அப்படினு கேக்குறாங்க.
1: I have done certain things wrong.
0: சில காரியங்களை நான் தப்பா செஞ்சிட்டேனே.
1: I have some shortcomings.
0: சில குறைகள் என்கிட்ட இருக்குது.
1: I have some faults.
0: சில பிழைகள் என்கிட்ட
1: இருக்கு. I have been wrong.
0: நான் தப்பு செஞ்சிட்டேன்.
1: Oh, does God love me?
0: ஓ, இன்னமும் ஆண்டவர் அன்பு கூறுறாரா?
1: Does God love me still?
0: தேவன் இன்னமும் என்கிட்ட அன்பு கூறுகிறாரா?
1: This is a great sickness that is plaguing the Christian believers today.
0: கிறிஸ்துவ விசுவாசிகளை கொள்ளை நோய் போல் பிடித்திருக்கிற வியாதி இதுதான்.
1: Does God love me?
0: தேவன் என்ன அன்பு கூறுகிறாரா?
1: I tell you my friend.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும்
1: நண்பர்களே. You ought to be like the apostle Paul and say.
0: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் ஒத்துக்கொண்டு சொல்ல வேண்டும்.
1: Who shall separate me from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: I am so assured of what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது குறித்த நிச்சயம் எனக்கு அதிகமாய் உண்டு.
1: I am so sure of the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு குறித்த நிச்சயம் எனக்கு அதிகம் உண்டு.
1: I am so sure of the power of the blood that cleanses me even today.
0: இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் என்னை கழுவுகிற அந்த நிச்சயம் எனக்கு உண்டு.
1: That is why I believe that I could never never be separated from the love of Christ. There will not be a day when Christ does not love me. He always loves me, will always love me.
0: ஆகவே தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்தியனில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார், அன்பு கூறாமல் இருக்கவே மாட்டார்.
1: He'll never stop loving me.
0: அவர் அன்பு கூறுவதை நிறுத்தவே மாட்டார்.
1: I may stop loving him.
0: நான் ஒருவேளை அன்பு கூறாமல் நிறுத்தி விடலாம்.
1: Then I have to repent and come to him.
0: அதன் பிறகு நான் மனம் திரும்பினா அவரை வர வேண்டும்.
1: I have to be right with him.
0: நான் அவரோடு சீர்புரிந்த வேண்டும்.
1: But he never stops loving.
0: ஆனால் அவர் என்னில் அன்பு கூறுவதை நிறுத்துவதே இல்லை.
1: Are you there my friend?
0: இருக்கிறீர்களா நண்பர்களே?
1: His love will not his love now knows no end.
0: அவருடைய அன்புக்கு எல்லை என்பதே கிடையாது.
1: No end to his love.
0: எல்லையே கிடையாது அவருடைய அன்புக்கு.
1: That is the kind of love that he has towards us.
0: அப்படிப்பட்ட அன்பை தான் நம்மீது அவர் பொழிகிறார்.
1: It is because we have not been taught about the power of the blood.
0: இரத்தத்தின் வல்லமை குறித்து போதிக்கப்படாதபடியால
1: because we are not told that the power of the blood has cleansed us from our sins.
0: சத்தத்தின் வல்லமை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்தம் பண்ணிக்கிறது நமக்கு சொல்லாதபடியால தான்.
1: Because we are not told how that we have forgiveness of sin through the blood.
0: எப்படி இரத்தத்து மூலமாய் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படாதபடியால தான்.
1: That is why Christians are depressed and discouraged and backslidden and negative and fearful and go away from God.
0: கிறிஸ்துவல அதேரியப்பட்டு பயத்திலே தேவனை விட்டு பின்வாங்கி பின்மாற்றத்திலே போய் தேவனை விட்டு விலகி தூர போய்விட்டு இருக்கிறார்.
1: That is the problem.
0: பிரச்சனையே அதுதான்.
1: Because they don't know the truth.
0: என்றால் சத்தியம் தெரியவில்லை அவர்.
1: Nobody told them God loves you.
0: யாரும் அவங்களுக்கு சொல்லல கர்த்தர் உங்களை அன்பா இருக்கிறார்.
1: He never leaves you.
0: அவர் உங்களை கைவிட மாட்டார்.
1: Never forsakes you.
0: உங்களை விட்டு விலக மாட்டார்.
1: His love is set upon you.
0: அவர் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்.
1: His love is eternal love.
0: அவருடைய அன்பு நித்தியமான அன்பு.
1: He always loves you.
0: அவர் எப்போதும் உங்களை அன்பு கூறுகிறார்.
1: Nobody ever told them.
0: யாரும் அவங்களுக்கு அதை சொல்லவே இல்லை.
1: Thirdly.
0: மூன்றாவது.
1: Turn with me to 1 John 1:7.
0: திருப்பு 1 யோவான் 1:7.
1: First we have redemption.
0: முதலாவது நமக்கு மீட்பு உண்டா இருக்கிறது.
1: Secondly we have forgiveness of sin.
0: இரண்டாவது பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது.
1: You must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: This is how you take victory over the devil.
0: இப்படி தான் பிசாசின் மீது நாம் வெற்றி எடுக்க
1: முடியும். Devil comes accusing.
0: பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே வருகிறான்.
1: You overwhelm him and overpower him, overcome him.
0: அவனை மேற்கொள்ளுங்கள், அவனை நீங்கள் ஜெயியுங்கள்.
1: How?
0: எப்படி?
1: Declare what the Bible says the blood of Jesus has done for you.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை
1: செய்யுங்கள். Testify about that.
0: அதை குறித்து சாட்சி சொல்லுங்கள்.
1: If you heard some of the testimonies in the churches you will know why the church is in the condition that it is.
0: சபைகளில் சொல்லப்படுகிற சாட்சியை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த சபை அந்த நிலையில இருக்கு.
1: I have heard some of the most negative testimonies in my life.
0: வாழ்க்கையில பயங்கரமான பிற்போக்கான சாட்சிகளை சிலவற்றை நான் கேட்டிருக்கிறேன்.
1: I have heard some of the most devil glorifying testimony.
0: விசாசம் மகிமைப்படுத்துகிற சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கேன் நான்.
1: No wonder their life is like that.
0: ஆச்சரியமே இல்ல பாருங்க அவருடைய வாழ்க்கையும் அப்படி தான்
1: இருக்கு. It is defeated.
0: தோற்கடிக்கப்பட்ட
1: life of failure.
0: தோல்வியின் வாழ்க்கையா.
1: It is something where the devil overcomes them and overwhelms them.
0: பிசாசாவை மேற்கொண்டு அவளை அழுத்தி போடுகிற ஒரு வாழ்க்கை.
1: There is no victory over the devil.
0: பிசாசின் மீது அங்க வெற்றியே இல்லை.
1: Why?
0: ஏன்?
1: Because their mouth betrays where they stand.
0: அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை அவருடைய வாயை காட்டி கொடுத்து விடுகிறது.
1: Talking negative.
0: பிற்போக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They have not declared what the Bible says the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்கிறதோ அதை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை.
1: If they had done that,
0: அதை செய்திருந்தால்
1: they would have overcome the devil.
0: அவர்கள் பிசாசை ஜெயித்திருப்பார்கள்.
1: 1 John 1:7.
0: திருப்பி 1 யோவான் 1:7.
1: Now we come to the third thing.
0: இப்போ மூன்றாவது காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம்.
1: The third thing is the cleansing from sin that is available through the blood of Jesus.
0: மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் மூல இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது.
1: சுத்திகரிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: நம் சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகிறது.
1: Verse 7.
0: ஏழாம் வசனம்.
1: But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleansing.
0: சுத்திகரிக்கும்.
1: Through the blood.
0: இரத்தத்தின் மூலமாக.
1: The blood of Jesus Christ his son cleanses us from all sin.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Oh, these words when it is sounded in your ears they must sound like the sweetest words.
0: இந்த வார்த்தைகள் காதுல துணிக்கும் போது தேன போல அவைகள் இருக்க வேண்டும்.
1: How do you feel when you hear that?
0: இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
1: The blood of his son Jesus Christ cleanses us from all our sin.
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Oh, that is good news, my friend.
0: ஓ நண்பர்களே, இது நற்செய்தி.
1: Cleanses now.
0: இப்போது நம்மை சுத்திகரிக்கிறது.
1: Cleanses continually and forever.
0: தொடர்ந்து நித்திய நித்தியமாய் நம்மை சுத்திகரிக்கிறது.
1: There are two conditions.
0: ஆனா என்னால ரெண்டு நிபந்தனைகள்.
1: But there is a condition.
0: என்னன்னா ஒரு நிபந்தனை அங்க இருக்குது.
1: What is the condition?
0: அது என்ன நிபந்தனை?
1: We must walk in the light.
0: நாம் ஒளியிலே நடக்க வேண்டும்.
1: Walk in the light means it is to walk in the word.
0: ஒளியிலே நடப்பது என்று சொன்னால் வசனத்திலே நடப்பது.
1: In obedience to the word.
0: அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது.
1: If we walk in the light then two results are there.
0: ஒளியிலே நீங்கள் நடந்தால் பிறகு ரெண்டு விளைவுகள் உண்டாகிறது.
1: We have fellowship.
0: நம்ம ஒன்று ஐக்கியப்பட்டிருக்கிறோம்.
1: And then we have cleansing.
0: அதன் பிறகு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
1: The fellowship and cleansing are the result of walking in the light.
0: ஒளியிலே நடக்கிறது விளைவுதான் இந்த ஐக்கியமும் சுத்திகரிக்கப்படுவதும்.
1: How do we walk in the light?
0: எப்படி நாம் ஒளியிலே நடப்பது?
1: Turn with me to Psalm 119.
0: 119 ஆம் சங்கீதத்துக்கு நாம் திரும்புவோம்.
1: Psalm 119 tells us what it means to walk in the light.
0: ஒளியிலே நடப்பது என்றால் என்ன என்பதை 119 ஆம் சங்கீதம் நமக்கு சொல்கிறது.
1: Psalm 119 verse 105.
0: 119 ஆம் சங்கீதம் 105 ஆம் வசனம்.
1: Thy word is a lamp unto my feet and a light unto my path.
0: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
1: You see, that is the light that we should walk in.
0: இந்த ஒளியிலே தான் நாம் நடக்க வேண்டும்.
1: We should walk in the light.
0: அந்த ஒளியிலே நாம் நடக்க வேண்டும்.
1: The word sheds light in our life.
0: வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை வீசுகிறது.
1: It shows us where we have gone wrong.
0: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்று காண்பிக்கிறது.
1: It shows us what is needed.
0: நமக்கு என்ன தேவை என்பதை காண்பிக்கிறது.
1: It shows us where we have failed.
0: நாம் எங்கே தவறி விட்டோம் என்று காண்பிக்கிறது.
1: And then we can set it right.
0: பிறகு நாம் அதை சரிபடுத்தலாம்.
1: We can repent.
0: நாம் மனம் திரும்பலாம்.
1: We can confess our sin.
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம்.
1: And the blood of his son Jesus Christ cleanses from all our sin.
0: பிறகு அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: You see, that is why we need the word.
0: ஆகவே தான் வசனம் நமக்கு தேவையா இருக்கிறது.
1: The word brings us to the cleansing.
0: வசனம் தான் அந்த சுத்திகரிப்பண்டை நம்மை கொண்டு வருகிறது.
1: The word never condemns us and leaves us.
0: வசனம் நம்மை குற்றப்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவதில்லை.
1: You see, that is why I don't believe in condemning preaching.
0: ஆகவே தான் பாருங்க, இந்த குற்றப்படுத்த பிரசங்கத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது.
1: I don't believe that the Holy Spirit condemns.
0: பரிசுத்தாவி என்ன குற்றப்படுத்துறார் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
1: I believe the Holy Spirit convicts.
0: பரிசுத்தாவியானவர் உணர்த்து விக்கிறார், அதை நான் நம்புகிறேன்.
1: Conviction and condemnation are two different things.
0: பாருங்கள், குற்றப்படுத்துவது வேறு, உணர்த்து விப்பது வேறு.
1: Conviction is telling me that I have gone wrong, that I should be made right.
0: உணர்த்து விக்கப்படுவது என்றால் என்ன? நான் தவறு செய்து விட்டேன், நான் சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்வது.
1: Condemning is telling me that I am useless, I am no good, I am worth nothing.
0: குற்றப்படுத்துவன என்ன? நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படினு சொல்வது.
1: But many people have taken on the job of condemnation.
0: ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த குற்றப்படுத்துற அந்த வேலையை எடுத்துக்கொண்டார்கள்.
1: Condemnation.
0: அதிகாரம் பழைய உடன்படிக்கையும் அதன் கீழான ஊழியத்தையும் குறித்து பேசுகிறது.
1: Talks about the law and how the law was read and ministered to the people.
0: நியாயப்பிரமாணத்தை பற்றியும் எப்படி அந்த நியாயப்பிரமாணம் மக்களுக்கு வாசிக்கப்பட்டது ஊழியம் செய்தது என்பதை பற்றியும் சொல்கிறது.
1: The law was read.
0: நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்ட போது
1: it says that it was a ministry of condemnation.
0: பாருங்க, அது ஆக்கினை குற்றப்படுத்துகிற ஊழியம் என்று அது சொல்கிறது.
1: It's a ministry of condemnation.
0: அது ஆக்கினை குற்றப்படுத்துகிற ஊழியம்.
1: Why?
0: Yeah.
1: The law said everybody is a sinner.
0: நியாயப்பிரமாணம் சொன்னது எல்லாரும் பாவி என்று.
1: All have sinned and come short of the glory of God.
0: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோம்.
1: There is none righteous, no, not one.
0: நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை.
1: The law said the soul that sins must die.
0: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும் என்று.
1: The law said the wages of sin is death.
0: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று.
1: It was condemnation.
0: அது ஆக்கினை தீர்ப்பாய் இருந்தது.
1: But then the ministry of the new covenant is ministration of life, my friend.
0: ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமோ ஜீவனை அருளும் ஊழியம்.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: It is a ministration of life.
0: அது ஜீவனை அருளும் ஊழியம்.
1: As I stand here and speak to you, it is not condemnation that is coming forth, it is life that is coming forth.
0: நான் இங்கே நின்று வசனத்தை சொல்லும்போது ஆக்கினை தீர்ப்பு உண்டாவதே மாறாக ஜீவன் உண்டாகிறது.
1: Conviction may come.
0: உணர்த்துவிக்கப்படலாம் ஒருவேளை.
1: You may realize your faults.
0: உடைய தவறுகளை ஒருவேளை நீங்கள் உணரலாம்.
1: You may repent and you may confess.
0: நீங்கள் மனம் திரும்பலாம், அறிக்கை செய்யலாம்.
1: That may happen.
0: அது ஒருவேளை நடக்கலாம்.
1: But never condemnation.
0: ஆனால் ஒரு நாளும் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
1: The Holy Spirit does not condemn.
0: பரிசுத்தாவியானவர் ஆக்கின தீர்ப்பதில்லை.
1: He only convicts.
0: அவர் உணர்த்துவிக்கிறார்.
1: The word never condemns.
0: வசனம் கூட ஆக்கின தீர்ப்பது கிடையாது.
1: The word sheds light and helps us see where we are and what the problem is.
0: நாம் எங்க இருக்கிறோம், பிரச்சனை என்பது என்ன என்பதை வசனம் வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பிக்கிறது.
1: That is why the word is a lamp unto our feet.
0: ஆகவே தான் வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது.
1: So the word sheds its light.
0: ஆகவே வசனம் ஒளி வீசுகிறது.
1: We realize where we've gone wrong.
0: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்பதை நாம் உணர்கிறோம்.
1: And then what do we do?
0: அதன் பிறகு என்ன செய்கிறோம்?
1: We come for the cleansing.
0: நாம் சுத்திகரிப்பு பெறும்படியாய் வருகிறோம்.
1: And the blood of Jesus cleanses us from all our sin.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleanses us from all our sin.
0: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Cleanses us from all our sin.
0: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Once again we come to the communion situation.
0: மறுபடியும் அந்த திருவிருந்து சூழ்நிலைக்கு வருவோம்.
1: Most people walking away.
0: நிறைய பேர் எழுந்து வெளியே போயிடுறாங்க.
1: Never find the cleansing.
0: அந்த சுத்திகரிப்பை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை.
1: The cleansing is not known in the church.
0: ஏனென்றால் சுத்திகரிப்பு என்றால் என்ன என்பது சபைக்கு தெரியவே
1: இல்லை. Cleansing is never preached in the church.
0: சுத்திகரிப்பு பற்றி அங்க போதிக்கப்பட்டதே இல்லை.
1: Whenever it is preached in the form of a 3-day fasting before the communion.
0: எப்பல அந்த பிரசங்கம் பண்ணாங்களோ திருமணத்துக்கு முன்னாடி 3 நாள் உபவாசம் போட்டு அத பிரசங்கம் பண்ணுவாங்க.
1: 3 days they have cleansing.
0: 3 நாள் சுத்திகரிப்பு நடக்கும்.
1: சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு 3 நாள் சுத்திகரிக்கிறாங்க. இவங்க சுத்திகரிக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் முடியும் செய்ய முடியாததை இவங்க இப்ப செய்து பார்க்கறாங்க. 3 days
0: 3 நாள்
1: what the blood of Jesus is not able to do these people are trying to do.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்ய முடியாதத இந்த ஆட்கள் செஞ்சிட்டுகிறாங்க.
1: So they have this cleansing meeting.
0: அவங்க சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க.
1: Wrong meeting. Really.
0: தப்பான கூட்டம் பாருங்க உண்மையா சொல்ல
1: போறோம். It's a wrong approach.
0: அது தவறான அணுகுமுறை.
1: Instead of getting the cleansing
0: சுத்திகரிப்பு கொடுக்கிறதுக்கு பதிலா
1: they are more terrorized. That's what takes place
0: அந்த கூட்டத்துல என்ன நடக்கு இன்னும் அதிகம் பயந்து போறாங்க இவங்க.
1: You see cleansing is something that the blood of Jesus does.
0: சுத்திகரிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிற ஒன்று.
1: It doesn't take my fasting to cleanse me.
0: நான் சுத்திகரிக்கப்பட நான் உபவாசம் இருக்க வேண்டியதில்ல.
1: It doesn't take some kind of a 3-day prayer to cleanse me.
0: இத நான் சுத்திகரிக்கப்பட 3 நாள் ஜெபம் பண்ணாதான் கிடையாது.
1: The blood of Jesus has the power to cleanse me from all my sins.
0: என்னுடைய எல்லா பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது.
1: Bible says that if I confess my sins.
0: வேதம் சொல்லுது பாவங்களை நான் அறிக்கை செய்தால்
1: then I am cleansed.
0: பிறகு நான் சுத்திகரிக்கப்படுகிறேன்.
1: Read 1 John 1:9.
0: 1 John 1:9.
1: If we confess our sins he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness.
0: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார்.
1: The church has always complicated it.
0: பாருங்க சபை எப்போதும் இந்த சிக்கலா தான் ஆகி விட்டது.
1: It's become a big religious institution now.
0: பாருங்க இது பெரிய மத சடங்கு மாதிரி ஆயிடுச்சு.
1: It's almost becoming like the Catholic church or something like that.
0: ஏறக்குறைய இப்ப கத்தோலிக்க சபை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க.
1: Big institution now.
0: பெரிய ஒரு காரியத்தை வச்சிட்டாங்க.
1: Everything we make it 1000 times difficult.
0: எல்லாத்தையும் 1000 மடங்கு கஷ்டமாக்குறோம் நாம.
1: So people say well I need cleansing.
0: மக்கள் என்ன சொல்றாங்க எனக்கு சுத்திகரிப்பு தேவை.
1: Say you come for 3 days fasting.
0: அப்படியே சரி 3 நாள் உபவாசத்துக்கு வா.
1: Where does it say?
0: எங்க சொல்லுது?
1: You made it too difficult.
0: நீங்க தான் ரொம்ப அத கஷ்டமாக்கிட்டீங்க.
1: If someone says I want cleansing,
0: யாராவது எனக்கு சுத்திகரிப்பு வேணும்னு சொன்னா,
1: then you must refer them to 1 John 1:7 and 1:9.
0: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7 9 வசனங்களை கொண்டு போகணும்.
1: If we confess our sin,
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால்,
1: he is faithful and just to forgive us our sin.
0: நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார்.
1: Cleanses from all our sin.
0: பிறகு எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்.
1: All you got to do is just say confess your sin. He is faithful to forgive you and to cleanse you.
0: நீங்க என்ன சொல்லணும்? பாவங்களை அறிக்கை செய், அவர் உன்னை மன்னித்தோட சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிற அதை தான் சொல்லணும்.
1: But you see our religious mind does not allow that. You have to make it more complicated so that you can have some kind of a religious activity.
0: ஆனா அந்த மதவாத மனம் பாருங்க அது ஒத்துக்கிறதே இல்ல. அதை இன்னும் சிக்கலாக்கி அதன் மூலமா எதனா பண்ணலாமா அப்படி தான் பாக்குறாங்க.
1: ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதை பெருசா ஆக்கி இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி வச்சு இது 3 நாள் உபவாசம் வச்சு அது சரி பண்றாங்க. Religion makes it difficult.
0: மதம் அதை கடினமாக்குகிறது.
1: It simply says confess.
0: வசனம் என்ன சொல்லுது? அறிக்கை செய்.
1: He is faithful to forgive and cleanse.
0: உன்னை மன்னித்து சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
1: If I preach that today.
0: இத இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன்னா.
1: When I first came and started preaching these things.
0: பாருங்க நான் ஆரம்பத்துல இத வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ.
1: One preacher heard me.
0: ஒரு பிரசங்கியாரன் பிரசங்கத்தை கேட்டார்.
1: And he said this.
0: அவர் இப்படி சொன்னார்.
1: அவர் ஏதோ அந்த பைபிளை வச்சு அப்படி இப்படின்னு பேசுறாரு. ஆனா உபதேசம் தெரியவில்லை. எது உபதேசம்? பைபிள் தான் உபதேசம். He said, oh, he's just preaching from the Bible, this verse and that verse, and he's explaining that. But he doesn't know the great doctrine.
0: பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து இதையும் அதையும் பிரசங்கம் பண்றாரு. பெரிய பெரிய உபதேசம் எல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு.
1: He means that I don't know the religious junk.
0: என்ன சொல்ல அந்த மதவாத கூப்பு இருக்குது அது எனக்கு தெரியல அத தான்
1: சொல்ற I don't know how to say instead of confess and you will be cleansed and you will be forgiven I don't know how to say come for our 3-day fasting and we will see there
0: அறிக்கை செய்யப்படும் மன்னிக்கப்படும் சுத்திகரிக்கப்படுவாய் இத சொல்றத விட்டுட்டு 3 நாள் கூட்டத்துக்கு அப்பதான் சுத்திகரிக்கப்படுவாய் இத எனக்கு சொல்ல தெரியலல
1: அத சொல்ல தெரியலன்னு சொல்றாரு அவர் இந்த பையனுக்கு அது தெரியல சும்மா சொல்லிடுறாரு அறிக்கையிடு அவர் கழுவுவார் அவர் மன்னிப்பார் என்னையா பிரசங்கம் அது நாங்க பாரு எப்படி சொல்றோம் Come for 7 Tuesdays
0: 7 செவ்வாய்கிழமை வா
1: 7 Fridays
0: 7 வெள்ளிக்கிழமை வா
1: Come without swallowing your own spit
0: எச்சிய கூட முழுங்காம வா
1: I mean they got all kinds of methods you know
0: பல வழிகள் வச்சிருக்காங்க பாருங்க
1: They don't even let you swallow your own saliva.
0: உங்க சொந்த எச்சி கூட உள்ள விழுங்க கூட மாட்டாங்க.
1: Come like that.
0: அதே மாதிரி வரணும்.
1: Then we'll see God may do something.
0: அப்போ பார்க்கலாம் ஆண்டவர் ஒருவேளை உன மன்னிக்கலாம்.
1: You see that is religion my friend.
0: பாருங்க இதுதான் மதம்.
1: That is not right kind of fasting.
0: இது சரியான உபவாசம்.
1: There is a right kind of fasting and a wrong kind of fasting.
0: சரியான உபவாசம் இருக்கு தவறான உபவாசம் இருக்கு.
1: That is the wrong kind of fasting.
0: இதுதான் தவறான உபவாசம்.
1: If you going to stay there 3 days and you going to cry over your sin for 3 days then you do it. That's your wish.
0: 3 நாள் உபவாசம் இருந்து உங்க பாவங்களுக்காக 3 நாள் நீங்க அழுதீங்கன்னு சொன்னா அழுங்க அது உங்க இஷ்டம்.
1: சில ஜனங்களுக்கு அதுதான் தேவை. ஏன்னா அது இல்லனா அவங்களால முடியாது. They have grown up on that diet.
0: பாருங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டே வளர்ந்துட்டாங்க அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
1: They like to sit there and cry there for 3 days.
0: உட்கார்ந்து 3 நாள் அழுதாதான் அவங்களுக்கு.
1: Then only they think maybe at least 20% is gone.
0: அப்பதான் கோ 20% மன்னிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை.
1: They are not word oriented.
0: வசனத்தை அவங்க சார்ந்ததன்படி செய்வது.
1: They are religion oriented.
0: அவங்க மதத்தை சார்ந்தவளா இருக்கறாங்க.
1: Religious mind and a religious heart and a religious understanding of things.
0: மதவாதமான ஒரு மனம் மதவாதமான இதயம் புத்தி கூட அப்படி தான் இருக்கு.
1: What does God say my friend?
0: ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் நண்பர்களே?
1: If you confess your
0: பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்
1: so simple
0: அவ்வளோ எளிமையானது
1: if you confess your sins
0: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் போதும்
1: not if you fast not if you do this not if you do if you confess your sins
0: உபவாசம் இருந்தால் இதை செய்தால் அதை செய்தால் கிடையாது பாவங்களை அறிக்கை செய்தால்
1: not for 3 days or 7 days
0: இது 3 நாள் 7 நாள் அதுவும் கிடையாது
1: if you confess your sins
0: பாவங்களை அறிக்கை செய்தால்
1: see how simple it is
0: எவ்வளவு எளிமையானது பாருங்க
1: are you there
0: இருக்கீங்களா
1: are you there
0: இருக்கீங்களா
1: if you confess your sins
0: உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால்
1: then he will cleanse you
0: பிறகு அவர்களை சுத்திகரிப்பார்
1: and he will forgive you of all your sins
0: உங்கள் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பார்
1: oh that is too simple
0: பாருங்க இது ரொம்ப எளிமையா இருக்கு
1: but that is what god is
0: ஆனால் தேவன் அப்படிப்பட்டவராக
1: that is what god says
0: தேவன் அதைதான் சொல்கிறார்
1: amen
0: amen
1: are you there
0: இருக்கீங்களா
1: if you confess your sins
0: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்
1: the blood of his son cleanses us
0: avade kumaranagi yesu christuvin ratham nammai sutigarikkirathu
1: the blood of his son
0: avade kumaranudaiya ratham
1: not my fasting and prayer that cleanses me
0: ennudaiya upavasamum javamum enna sutigarippadhu
1: the blood of his son cleanses me
0: avade kumaranudaiya ratham ennai sutigarikkirathu
1: are you there
0: irukkeengala
1: the blood of his son has the power
0: avade kumaranudaiya ratham

தீய நாட்டத்தால் சிறழிந்து கொண்டிருக்கும் இந்த உலகை விட்டு விலகி ஓடுங்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவீர்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதோ ஒரு சில வாக்குத்தத்தங்கள், பாடலாய் பாடுவோம்.

0: பாடுங்க. என் வாழ்க்கை படகிலே பயமே இல்ல, பயமே இல்ல. அறிக்கை செய்வோமா. ஆழ்கடலை தாண்டுவே அக்கரையில் சேருவே,
1: ஆழ்கடலை தாண்டுவே அக்கரையில் சேருவே.

0: ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாள் எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பன் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 107வது சங்கீதம், சங்கீதம் 107 அதனுடைய 24வது வசனம்.
1: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள்.
0: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை எடுத்து அப்படியே தியானித்து சர்ச் கீழே இந்த சைடில் அப்படியே நடந்து நடந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேசின வார்த்தைகளை எல்லாம் தான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வசனத்தை எப்படி கேட்கிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்கிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், இவைகளின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும். இல்லைன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரு வேர்டு, இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு வேர்டு. இதை வந்து இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் ஆங்காங்கும் இருந்து கேட்குற அத்தனை ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி கேட்குறோம், கேட்ட வார்த்தை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தை எப்படி காத்துக்கொள்ளுகிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்குறோம், இவைகளின் அடிப்படையில் தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். வசனம் பலிக்கும், பலிக்கணும். அப்போ தான் அது நிறைவேறுகிற அனுபவம். நான் வருவேன் கேட்பேன் போவேன், வருவேன் கேட்பேன் போவேன் அப்படி இல்லை, அதை தாண்டி. எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் ஜனங்களோடு பேச விரும்பிதான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து அவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கிருபையாய் தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. கர்த்தர் நல்லவர். வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். ஆழத்தின் அனுபவத்தில் 2 விதமான காரியங்களையும் பார்க்க முடியும். ஒன்று ஆசீர்வாதமான அனுபவங்களையும் பார்க்க முடியும். முத்து எடுக்கணும்னா ஆழத்துக்கு தான் போகணும். இன்னொன்று ஆபத்தான அனுபவத்தையும், ஏ ஆழம் தெரியாம காலை விடாத, அது ஒரு அது ஒரு எச்சரிப்பை குறிக்கிற வார்த்தை, அது ஒரு ஆபத்தை குறிக்கிற காரியம். ஆழத்தின் அனுபவம் என்பது இப்படி 2 ஆங்கிளையும் நம்மால பார்க்க முடியும். நாம போய் மாட்டிக்கொள்ளுகிற ஆழத்தின் அனுபவம் என்பது அது மிகவும் ஆபத்தான அனுபவம். ஆனால் தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள், அது மற்றவர்கள் பார்வையிலே ஆபத்தான அனுபவம் போல காணப்பட்டாலும் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக தான் மாறும். ஒரு ஆழத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று சிலர் இருக்கிற சிச்சுவேஷன் என்பது அப்படிதான். இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அனுபவமே ஆழத்தின் அனுபவம். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்திலே தாவீது சந்தித்த பிரச்சனைகளை குறித்து பல சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எல்லாமே பாட்டா பாடினாலும் அவருடைய வலியை தான் பாட்டா பாடியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ உங்க பிரச்சனையை சொல்லுங்க கேட்டால் வாயை திறந்து பாட ஆரம்பிச்சிருவார். நம்ம சாட்சியே புலம்பி தான் சொல்லுவோம். அவர் வலியே பாட்டா தான் பாடுறார். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியே புலம்பிதான் சொல்லுவோம், கர்த்தர் என்னை காத்தார். பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் வருது, தூக்கி எடுத்து நமக்கு அந்த சவுண்டு அந்த இதை மட்டும் கேட்டால் ஏதோ கண்மலையிலேருந்து இவங்களை தூக்கி குழியில் போட்டது மாதிரி. ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவருடைய வலியே பாட்டா பாடுவார், பாட்டா பாடுவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் தாவீது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். 42வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தில்,
1: உமது மதகுகளின்
0: இரைச்சலால்
1: ஆழம்
0: கூப்பிடுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் போது நான் நினைக்கிறேன், இதுதான் நான் சந்தித்ததுலயே பெரிய பிரச்சனை நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆழத்தை ஆழம் அடுத்து வர பிரச்சனையை பார்த்தா இதை விட அந்த பிரச்சனை பரவாயில்ல. சில நேரத்தில் நான் என் வாழ்க்கையில் சந்திக்கிற பிராபலத்தை நான் பார்க்கும்போது இதுதான் அர்த்தம், நான் சந்திக்கிற பிரச்சனையிலேயே இதே போல ஒரு பிரச்சனை. ஏங்க, ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது, இந்த தடவை மழை வரும்போது என்ன சொன்னாங்க, கடந்த 46 ஆண்டுகளில் இதே போல, திடீர்னு ஒரு புயல் அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கடந்த 10 ஆண்டுகளில் இதே போல. இது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல தெரியுமா நம்ம திணறுகிறோம். நம்ம சிங்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது, ஏங்க யாராவது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எல்லாம் அமைதியிட்டாங்க, இவன் கொண்டு போய் விட்டுருவாங்களோ கூட்டில், இல்லை இல்லை. அவர் தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணுறாருன்னா அதுதான் ஆழம், அதுதான் ஆழம். சிங்கம் பிரச்சனை முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, யார், கரடி. அது முடிச்சு வந்து பார்த்தா கோழியா திணிக்கிறான். ஒரு பிரச்சனை முடியும் போது, ஒரு பிரச்சனை நம்ம இதுதான் லாஸ்ட், இதோட முடிஞ்சு நினைக்கும் போது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. சொல்லிட்டு சொல்றார், உமது அலைகளும் உமது திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போயின. ஆண்டவரே, போன வருஷம் நான் நினைச்சிட்டேன், ஆமென் ஆண்டவரே, இந்த 2022 என் வாழ்க்கையில திரும்ப, சில சொல்லுவாங்க 2022, சிலர் கடந்த நாள் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் ரொம்ப வேதனையில் இருந்துன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப வேதனையிலிருந்து அவருடைய சாட்சி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது எல்லாருமே யூஸ்வலாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான், இந்த நிலை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. நம்ம ஒரு பிரச்சனையை இதுதான் பெரிய பிரச்சனையை நினச்சிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை முடிவதற்குள்ளாக அடுத்து ஒன்று வெடிக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க, ஜெபம்னு வருவாங்க புது ஆண்டில், ஆ என்ன என்ன எதுக்காக ஜெபம் பண்ணோம், 2022 போல எனக்கு நான் இதுவரை சந்தித்த வருஷத்திலேயே நான் சந்தித்த பெரிய பிரச்சனையே 2022 அப்படி நீ வராம ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு 23க்குள்ள வந்தா அப்படி வரல. ஆனா அந்த ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிட்டதும், ஐயோ இதுக்கு அந்த 2000 ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளே அடுத்த பிரச்சனை. ஆமா, அப்படிதானங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எழும்பி வரலான்னு பார்த்தா இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். ஆழத்துல போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் காரியம், நம்ம கண்ணுக்கே தெரியாது. 2வது காரியம், கற்குறிப்பிட்ட ஒரு இடத்தை இங்கேதான் அப்படின்னு காட்ட முடியாது. 3வது காரியம், திரும்ப கிடைக்காது. தாவீதின் வாழ்க்கையில் அலைகளும் திரைகளும் அவன் மேல் புரண்டு ஓடும்போது அந்த பிரச்சனை எப்படி போயிட்டுருக்கு, நான் இன்னும் ஆழமாக தான் போயிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆழத்தை நான் நினச்சேன், இந்த துன்பம் என்கிற சமுத்திரத்தில், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தில் இதுதான் கடைசி, இதுதான் ஆழம்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஆமென். இத்தனை ஆண்டுகள், 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம், உங்க லைஃப் எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்கு? ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. ஏ வந்துட்டான் வா. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இப்படிதான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஆழத்தின் மேல். அடுத்த வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஜலத்தின். அப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன கேட்க தோணும்? உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேல இருந்து அசைவாடிட்டு இருக்கிறீங்க, நான் தானே உள்ளதான மாட்டியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதாவது, நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருக்கு நம்முடைய மேலோட்டம் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறோம். யோபு இப்படிதான் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் அவர்கிட்ட வழக்காடுவேன், நான் கேட்பேன். ஆமென். நான் யாரையாவது தப்பா பார்த்தது உண்டா, கேட்டது உண்டா? ஏன்னா வலி வலி தாங்க முடியல. சொல்றேன், நான் அவரை தேடுறேன், அவரை காணல. இடதுபுறத்தில் கிரியை செய்தும் காணாதபடிக்கு அவர் ஒழித்திருக்கிறார். என்ன நான் கேட்பேன் அவர்கிட்ட. ஆமே. நமக்கு தெரிந்தது என்ன? அவர் ஜலத்தின் மேல அசைவாடிட்டு இருக்கிறார். உங்களுக்கு மேலோட்டம், நீங்க மேல ஜாலியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் பிரச்சனை? நான் தானே ஆழத்தில் இருக்கிறேன். ஆழத்தை ஆளுங்கோ. போன வருஷம் இந்த பிரச்சனை விட நான் இந்த வருஷம் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. நான் இதுதான் அர்த்தம், இதுதான் கடைசி. நான் சந்தித்த பிரச்சனையிலேயே இப்படி ஒரு ஆழத்தை நான் பார்க்கவே இல்லை. நினைக்கும் போது அங்கிருந்து யோபுவை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 38 அதிகாரம் அதனுடைய 16 வசனம்.
1: பூமி
0: 1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக நிறைய பேசிட்டு 16 வசனத்துல என்ன சொல்லுகிறார்?
1: நீ
0: சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து
1: ஆழத்தின்
0: உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இது சொல்லப்பட்டது என்ன? அவர் ஜலத்தின் மேல். இங்க யோபு ஒரு வழியில் ஒரு பெரிய ஆழத்தின் அனுபவத்தில் அவன் துடிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ. என்ன அதன் அர்த்தம்? அந்த 2 சேர்த்து வச்சு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1:2, யோபு 38:16. என் ஆண்டவருக்கு என் பிரச்சனை மேலோட்டமாக மாத்திரமல்ல, என் பிரச்சனையின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பித்தது, என்ன செஞ்சா இதுக்கு முடிவு கட்ட முடியும் என்பதை அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 3:7, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை ஆமென் கேட்கவே. கூக்குரல் போட்டா கேட்கும், கூக்குரல் போடுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆளோட்டிகள். அப்ப எதனால இவன் கூக்குரல் எடுக்கிறான்? அவர் ஆழத்தில் உலாவுகிறவர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆழத்திலும் உலாவுகிற தேவன். சிம்பிளா சொல்லணும், என்னுடைய A to Z தெரியும். அவர் என் நோயை குணமாக்குகிறவர் மாத்திரமல்ல, அந்த நோய்க்கான காரணத்தையும் சரி செய்கிறவர். எனவேதான் திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வரும்போது அவன் உன் வியாதி உன்னை விட்டு விலகுவதாக என்று சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் நோய் குணமாகும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நோய் எதனால வந்தது என்று கர்த்தர் பார்க்கிறார். காரணம், அவர் ஆழத்தில் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் வலி? இந்த உலகத்துக்கு என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு மேலோட்டமா மட்டும்தான் தெரியும். ஆமே, நான் அழுதால் மட்டும்தான் எனக்கு வலி இருக்குன்னு மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தையும் என் வாழ்க்கையின் ஆழத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமே. ஏசாயா 30 அதனுடைய 26 வசனத்திலே, ஆமே சாரி, ஆமே 12:13 வசனங்களிலே எரேமியா 30வது அதிகாரம் எரேமியா 30வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம்
1: உடிதாயும் இருக்கிறது.
0: உனக்கு புண் இருக்கு, உனக்கு காயம் இருக்கு, இப்படி மேலோட்டமா பாக்குறவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த புண் எப்படிப்பட்டதா இருக்குது? அது ஆறாததா இருக்கிறது. அந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொடிதா இருக்கிறது, இன்க்யூரபிள், ஆறாததா இருக்கிறது. இது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்? ஆழத்தில் உலாவுகிறவர், ஆழத்தில் உலாவுகிறவர். எனக்கு தெரியாது என் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த கடைசி ஆழம் இருக்குல்ல, அங்க நான் உலாவிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த ஒருவளை சந்தித்திருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம், சந்திக்க போகலாம். நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது, நான் பார்க்க போகிற பெரிய ஆழம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் என்னுடைய ஆழங்களிலும் அவர் உலாவி இருக்கிறார். எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அடுத்த வசனம்,
1: உன் காயங்களை கட்டும்படி,
0: உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. ஆழத்தை அறிந்தவருக்கு தாங்க தெரியும். சூழ்ந்து இருக்கிறவங்க காயப்படுத்துவாங்களே தவிர காயத்தை கட்ட மாட்டாங்க. மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல சகோதரி உன் ஆண்டவர். ஏதோ நீ ஃப்ரைடே வரும்போது சண்டே வரும்போது பார்த்துட்டு பாய் சொல்லுகிறவர் அல்ல அவர். உன்னுடைய ஆழங்களில் உலாவுகிறவர். உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன பிரச்சனை வந்தா யார் நிப்பாங்க, யார் வரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல. அப்படி பார்த்துட்டு கூட்டத்தில் வந்தா எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? அத்தனை கூட்டங்கள் நடுவில் கேட்கிறா, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமே ஆண்டவர். வேற எத்தனையோ பேர் தொட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பொழுது தேவை அல்ல. இந்த கூட்டத்து நடுவில் தேவையுள்ள ஒருவள் இருக்கிறாள், 12 வருடம் பாடுபட்ட ஒருவள் இருக்கிறாள். யாரது? யாரது? கர்த்தர் நிற்கிறாரு. ஆழங்களில் உலாவுகிற கர்த்தரவர். திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வரும்போது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று கண்ணாந்து சகைவை பார்க்கிறார், ஆழத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு இப்போ தேவை என்ன? என் ஆண்டவர் யார் தெரியுமா? பரிகாரி. பரிகாரி. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு.

0: ஆமென். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை.
1: உன்னை சொஸ்தப்படுத்தும்
0: ஔஷதங்களும்
1: இல்லை
0: இல்லை. ஏன்னா ஆழத்தை பார்த்துட்டாரு. இங்க பாருமா, இப்ப மேலோட்டமா நிறைய பூச்சி போடுறாங்க, ஒண்ணும் செய்யாது, ரெண்டு நாள்ல சரியாயிரும், மூணு நாள்ல சரியாயிரும். இல்ல, உனக்கு ஔஷதம் இல்ல. இப்படி எத்தனை ரெண்டு நாளை பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை மாதத்தை பார்த்தாச்சு. இந்த 2023 உங்களுக்கு ஆண்டு ஒரு ஆழத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாரு. உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா? உன்னை சொஸ்தப்படுத்தும்படி. ஏன் நிறைய பேர் உனக்கு ஃபோன், நீ ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல தெரியுமா? அவங்க கிட்ட மெடிசின் இல்லை. அது அவங்க மிஸ்டேக்கு இல்லை. நம்ம தேவைக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் அவங்க ஃபோன் எடுக்கல? அவங்க கிட்ட ஔஷதங்கள் இல்லை, அதனால ஃபோன் எடுக்கல. ஒரு கடையில் பிஸ்னஸ் நடக்குது, எல்லா பொருளும் சேல் ஆகிட்டுன்னு வைங்களேன், அடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணுவீங்க? இல்லை, 7 மணிக்கே எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துட்டு. நீ வரவங்கள்ட்ட அப்போ என்ன தான் சொல்ல முடியும்? இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்கிற செய்தியை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அநேகர் ஃபோன் எடுக்காததுக்கு ரீசன் என்ன? உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூப்பிட்டு அநேகர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் என்ன? அவங்க கிட்ட மெடிசின் இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆழத்தை அறிந்தவர் சொல்றார், இங்க பாரு, உன் காயம் ஆறாத காயம், உன் புண் ஆறாத பொண்ணு, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. காரணம், உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பாரற்ற இவனுக்குன்னு இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்து நிறைய பேர் இப்படி எழுதிட்டாங்க. தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நல்ல கரங்களை தட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் ஆழங்களில் உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு. எனக்கென்று யாரும் இல்லாமல் போனாலும் என்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கையில் இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவரால் எனக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். நல்ல நல்ல நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுவாகவே ஆமென் இந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்றாங்கல்ல, அது எதுக்கு? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது ஆரோக்கியம் வரவா ஆறுதல் வரவா? ஆறுதல் ஆறுதல். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதெல்லாம் எதுக்கு? ஆறுதல், ஆற்றுறது ஆற்றுறது. ஆமென். இப்படி தான் எல்லாரும் பண்ணுவாங்க, முதல்ல ஆற்றுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை. பல நேரத்தில் அவர் மேலே மருந்து போடுவார்னு பார்த்தா உள்ள போட்டுட்டு இருக்கிறார். நான் சொல்றது இவங்க நல்ல கவனிச்சிங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். வெளியே மாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமே, அவர் உள்ள போட்டுட்டே இருக்கிறார், உள்ள போட்டுட்டே இருக்கிறார், உள்ள போட்டுட்டே இருக்கிறார். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில், என் ஜனத்தின் அடிக்காயத்தை ரா பா காலம். ஆமே ஆமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான அது எங்க? வெளியா உள்ளையா? உள்ள உள்ள உள்ள. வெளியே இப்ப சாதாரணமா தான் இருக்கும், வெளியே அப்படிதான் இருக்கும், ஆனா ஒரு நாள் இது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். சீஷர்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்னாகும் அந்த மரம்? எவ்வளோ நேரத்தில்? 24 hours. ஓகே. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் நான் அது ரெஃபரன்ஸ் நான் அந்த செய்தியில் எடுக்காதனால எனக்கு சரியாக ரெஃபரன்ஸ் தெரியல, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சபிக்கும் போது உடனே பட்டு போயிட்டு இருக்கும். ஆமே. ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள். மத்திய சுவிசேஷத்தில் மார்க் சுவிசேஷத்துலாம் தெரில, இந்த சமூகம் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், அது பட்டு போயிட்டு மத்தையில் இருக்கும் உடனே. அப்போ கேட்கல, அப்போ பைபிள் என்ன மாறி இருக்க இல்லை. அவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு பட்டு போயிட்டு. எங்கேருந்து பட்டு வந்துச்சு தெரியுமா? வேர்ல இருந்து. ஆனால் என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? மறுநாள் தெரிஞ்சுது. ஒரு பட்டு போக பண்ணுற காரியத்தை அவர் வேற படிப்பார்னா, என் பிரச்சனையை குணமாக்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாது, இன்னைக்கு வெளியே தெரியாது, ஆனா நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரிய வரும். எப்படி சொல்றீங்க? என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர், என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:23 இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென் திரும்ப அழைத்து வருவேன் என்று
1: ஆண்டவர் சொன்னார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்துல போனா தெரியாதுங்க. வலை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் அகப்படாது. மீன் பிடிக்கிறவங்க அந்த மீனை மேலே வர பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆழத்துக்கு போனால் காணல. சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சாங் ஷூட்டுக்காக போயிருக்கிறோம், இந்த எழுந்தருளும் சாங் ஷூட்டுக்கு. அப்போ வந்து அந்த ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த பீச் ஏரியாவில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம், அது அப்படியே போயிட்டு அப்படி பீச் அழகாக அந்த ஷாட் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கும்போது கடற்கு மேலே கொஞ்சம் உள்ளே போனதும் அதுக்கு என்ன ஆச்சோ தெரில, பாய் சொல்லிட்டு சமக்குன்னு உள்ளே போயிட்டு ஏன் கூட வந்தது ஒரு தம்பி கடலுக்குள்ளே போகிறாங்க. அலை டே வந்துடு வேண்டாம். அப்போ கொஞ்ச நேரத்தில் எங்கே உழுந்து, இங்கே தான் உழுந்து, அடுத்து இதில் தான் உழுந்துருக்குமோ, இதில் உழுந்துச்சு. உடனே அங்குள்ள ஒருத்தங்களுக்கு, அங்கே அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ட்ரோன் கேமரா உள்ளே உழுந்துட்டு, அவர் எந்த இடத்துல, இந்த இடத்துல, ஒன்றும் இல்லை அது கிடைக்காது வச்சுருங்க அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னது நாங்கள் எடுத்து தர, ஒன்றும் இல்லை அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், இத்தனைக்கும் அது ஆழம் கிடையாது. கரையிலிருந்து 10 அடி 20 அடி அவ்வளோதான். அந்த இடத்துல விழுந்துட்டு கிடைக்கல, அவ்வளோதான் போச்சு. ஆமாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஆழங்களை அறிகிறவர். அவரால் என்ன திரும்ப திரும்ப இந்த ஆழத்திலிருந்து கொண்டு வர முடியும்? ஹல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம்,

இரண் பக்கம் துன்ப வேளைகளில். ஹல்லேலூயா, நான் உனக்கு ஆரோக்கிய வரம் பண்ணி வேற பிடிக்கிறார் உள்ள என் ஜனத்தின் அடிக்காயத்தை. எரேமியா 30:26 இருக்கிற என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே சில சில முறிவுகள் என்பது ஆழத்தில் அதை கண்டுபிடிக்கிற மெஷினை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அறிந்து அதனால தான் எல்லாமே நார்மல், ஆள் மட்டும் அப்நார்மல். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல், ஆனாலும் ஆள் அதே. உடனே பார்ப்பாங்க, சரி இருக்கிற மெடிசின்லாம் இதை செக் பண்ணி பாருங்க, இதை போட்டு பாருங்க, அதை போட்டு பாருங்க, இந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க, குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து பார்த்து குறைஞ்சுதான், ஆமாம் டேப்லெட் எல்லாம் குறைஞ்சிட்டு வலி இன்னும் குறையவே இல்லை. ஆமே, எனது ஆழத்தில் ஏற்பட்ட முறிவை அறிந்து கொள்ளத்தக்க வல்லமை எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. தனக்கு தினம் திராட்சை ரசம் பரிமாறுகிற நெகேமியாவுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தையே அந்த ராஜா, அது அர்த்தசஷ்ட ராஜாவால் கண்டுபிடிக்க முடியுமானா? டெய்லி அவர் சமூகத்தில் ஆராதிக்க வருகிற, அவரை துதிக்க வருகிற, அவரை தொழுது கொள்ள வருகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாரம், உன் காயம் அவர் அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா.

0: எனவேதான் அதாவது உள்ள போயிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எழும்பி வர முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. 141 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், 7-8
1: பூமியின் மேல்,
0: பூமியின் மேல்
1: ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்க,
0: மரத்தை வெட்டி பிளக்கிறது போல
1: எங்கள் எலும்புகள்,
0: எங்கள் எலும்புகள்
1: பாதாள வாய்க்கு நேர்,
0: பாதாள வாய்க்கு நேராய்
1: சிதறடிக்கப்பட்டிருக்கிறது,
0: சிதறடிக்கப்பட்டிருக்கிறது.
1: ஆனாலும் ஆண்டவராகிய
0: கர்த்தாவே,
1: என் கண்கள் உம்மை நோக்கி,
0: கண்கள் அவன் வார்த்தை கவனிச்சீங்களா? தாவீது தன்னுடைய நிலைமையை சொல்றான், ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மரமா பார்க்க மாட்டாங்க, அது விறகா மட்டும்தான் பார்ப்பாங்க. 7 ஒரு விஷயம் கூட,
1: பூமியின்
0: மேல்
1: ஒருவன் மரத்தை வெட்டி,
0: மரத்தை ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டா அதுக்கப்புறம் அது மரம்னு சொல்ல மாட்டாங்க, அது விறகு. அதே போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு, நான் வாசிக்கிறேன், பாதாள வாய்க்கு நேராக. இனி வந்து என் நிலைமையை பார்த்து பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, அப்படிப்பட்ட நிலையில தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆமென், ஆமென். ஏன் தாவீதே இன்னைய நம்புறீங்க? என் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், என் ஆழத்தை இந்த பகல் வேளையில. ஆமென். எத்தனை பேர், எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவத்துலதான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னை அவருடைய சேனமாக்கி இருக்கிறார். இந்த ஆழத்திலிருந்து, இந்த ஆழத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே. ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போலதான் வாழ்க்கை காணப்பட்டாலும், இந்த ஆழத்திலிருந்து நான் நம்பி இருக்கிறவர், நான் சார்ந்திருக்கிறவர் என்னை திரும்ப கொண்டு வருவார், என்னை மீண்டும் கொண்டு வருவார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளிலே எத்தனை பேரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டிருப்பதை நான் என் ஆவியில உணர்ந்ததுனால தான் எனக்கு அடுத்த வார்த்தைக்கு நேரம் ஜம்ப் பண்ண முடியாம நின்றேன். ஹாலலூயா. அவருக்கு தெரியும், இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது. ஆண்டவரே, ஒருத்தர் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எலும்புகள், ஆமென், மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் வாழ்க்கையை நாங்கள் பிளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமென். இன்னும் சொல்லணும்னா மொத்தமாக சேர்த்து எடுத்துட்டு போறது மாதிரி தான், ஒரு சரீரமா பெட்டியில வைக்கிற நிலைமையில கூட இல்லை, மொத்தமா எலும்புகள் எல்லாம் சேர்த்து வாரிட்டு. ஆமென், ஆமென். ஒரு ஒரு மனிதனுடைய எலும்புகள் சிதறி இருக்கும்போது இமீடியட்டாக நாசியில் கை வச்சு உயிர் இருக்கான்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க, ஆள் ஆகட்டேன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற, ஆனாலும் என் கண்கள், ஆமென், ஆமென். இந்த தாவீதை விட்டாரா? கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, அவன் விழுவதை பார்க்க நினைத்த அத்தனை சத்துருக்கள் விழுவதை கர்த்தர் தாவீதை பார்க்க வச்சான். என் ஜனத்தை ஆழத்தில் இருந்து, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் நிற்கிறேன். ஆனால் என்னை அவர் அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். நான் நம்பி சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், இந்த ஆழத்திலே கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆழத்திலே காணப்பண்ணுகிற அதிசயங்கள் வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டாலும் கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசி பலப்படுத்தின ஒன்று ரெண்டு காரியங்களை, ஒரு சில காரியங்களை, ஆமே நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஆழங்களிலே காணப்பண்ணுவார். 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் 138:7.
1: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு
0: விரோதமாக
1: உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும்.
0: இப்ப தாவீது நிலைமை என்பது துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில், அதான் நடுவில். ஒரு சமுத்திரமானாலும் அதன் ஆழம் என்று அறியப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி. எந்த காரியமானால் அதன் நடுவில். அப்ப அந்த பக்கம் ஒரே மாதிரி தான், பின்னாடியும் ஒரே மாதிரி தான், ரைட்லயும் ஒரே மாதிரி தான், லெப்ட்லயும் ஒரே மாதிரி. இது நடுவில் தாவீது சொல்லுகிறார், நீர் என்ன உயிர்ப்பிப்பே. இந்த இடத்துல கர்த்தர் காணப்பண்ணுகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன? சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்ப கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடையவர்களுக்கு அனுகூலமாகவும், இரண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடையவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், இதே தாவீது 18வது சங்கீதத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் போது அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி, 16வது வசனம், ஜல பிரவாகத்திலிருந்து அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இந்த கரம் என்ன செய்கிறது? தூக்கி விடுகிறது. யாத்திராகமம் 15:6 சத்துருக்களை இந்த கரம் என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கை நீட்டி அவருடையவர்களை தூக்கி விடுகிறார், சத்துருக்களை தாக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரம் ஒருத்தனை தூக்கி விடுது, ஒருத்தனை தாக்கி விடுகிறது. யார? பகைஞன. அப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் ஆழத்தில். இப்ப நான் இந்த இடத்துல வேற யாருக்கும் கை நீட்ட முடியாது, யாருக்கும் வர முடியாது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, ஆமென். ஒரே கரம் ரெண்டு காரியத்தை செய்கிறது. ஒரே கரம் சத்துருவுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிர்ச்சியானவைகள், தேவ பிள்ளைகளுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிசயமானவைகள். யாத்திராகமம் 15:9-12 நீங்க பாத்தீங்கன்னா, 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்துரு என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். பாத்தீங்களா இந்த வார்த்தை? என்னதான் சில பாத்திருக்கீங்களா, என்னதான் தனக்கென்று எல்லாம் இருந்தாலும் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறத அபகரித்து சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதுதான் சத்துருவினுடைய பெரிய வேலை. இன்னொருத்தங்க, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை அநேகர் கேட்கறதுனால தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், இன்னொருத்தங்களை வஞ்சித்து, இன்னொருத்தங்களை அளவு வச்சு, ஆமே நீங்கள் மகிழணும்னு நினச்சிடாதீங்க. அது அது தலைமுறைக்கு பெரிய சாபமாயிரும். இதை மட்டும் அன்பாக சொல்கிறேன். ஆமே கஷ்டப்பட்டு ஜனங்களை வேலை வாங்கிட்டு
2: அந்த ஆசீர்வாதத்தில் அவனே வச்சுக்கிட்டான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை என்ன? அவன் கஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் நஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் அழத நான் பார்க்கணும். என் ஆசை என்ன? அவன் விழணும். இதுதான் சத்ருவனுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்படி ஏதாவது ஆசை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இவன் கஷ்டப்படணும், இவன் எப்படி பண்ணால என் கண் அவனை பார்க்கணும், இவன் கஷ்டப்படணும், இவன் நஷ்டப்படணும், இவன் ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கணும். சிலர்லாம் ஆதங்கத்துல பேசுறத கேட்டா, இது எங்க? இது சத்ருவின் ஆசைங்க, இது பார்வனுடைய ஆசை. ஒரு தேவ பிள்ளைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் தேவ பிள்ளைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமே. கர்த்தர் உயிரோட வச்சிருக்கார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து தெருவில் நிக்கத நான் நீங்க பழி வாங்குறதும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. அந்த ரோலை நம்ம எடுக்கக்கூடாது. இது பார்வனுடைய ஆசையை பார்த்தீங்களா? என் ஆசை அவர்களிடத்தில் அவன் கஷ்டப்படுறத பார்த்து. ஏரோதின் மனைவி தன் மகள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறா. ஏரோது சொல்றான், ஏரோதை அவள் நடனமாடி பிரியப்படுத்தினதும், நீ என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேளு, நான் உனக்கு தருவேன். ஆசை எப்படி திருப்தி ஆக்குறாங்க பாருங்க. அவமாட்ட போறா என்னமா கேட்கறதுக்கு? யோவானுடைய தலையை கேளு. யோவானுடைய தலையை கேளு. இது சத்ருவின் வேர். இன்னொருத்தனை அள வச்சு இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது, இதுதான் பகைஞன். இவனுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் என்ன? பகைஞன். அப்படி ஃப்ளோல சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஆமே. நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் சில வார்த்தைகள் வரும்போது ஆமேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா ஆமேன் இப்போ ஆழத்துக்கு போயிடும். ஆழத்திலிருந்து வெளியே எடுக்க வைப்பதே ஆமே. மற்றதெல்லாம் பேசும்போது ஆமீன் மேலே கடந்து அசைவாடிட்டு இருக்கும். ஆமே. இப்படி பேசும்போது ஆமீன் எங்கே போயிருது? ஆழத்தை ஆழம் கூப்பிடு. இன்னும் உள்ள பேர் இன்னும் உள்ள இல்லை இப்போ வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு வரான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில். அதனால தான்

0: தாங்க. ஆமென். ஒருத்தர் நஷ்டப்பட்டு நமக்கு லாபம் வேண்டாம். ஆண்டவர் அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் எனக்கு வேண்டியதானே கேட்க சொல்லியிருக்கணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும் போது எல்லாரும் சேர்த்து வச்சா சாப்பிடுவோம் இல்லை, ஆனால் ஜோம் பண்ணும்போது எல்லாருக்கும் சேர்த்து ஜோம் பண்ணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, அவங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நாள் பசியை கொடுங்க ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே. என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு தேவை ஆண்டவரே. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் பசியில் இருப்பாங்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இதுதாங்க தேவராஜ்யம். தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்தில் தேவ பிள்ளைக்கு அது அதிர்ச்சியாக அல்ல, அது அதிசயமாக இருக்கும். என்ன செய்வாராம் கர்த்தர்? கரத்தை நீட்டுவா. 15:9 பகைஞன் என்ன சொல்லுகிறான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை
1: அவர்களிடத்தில்
0: திருப்தியாகும்,
1: என் பட்டயத்தை உருவுவேன்,
0: என் பட்டயத்தை உருவுவேன்,
1: என் கை அவர்களை
0: சங்கரிக்கும் என்று
1: பகைஞன் சொன்னான்.
0: என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லி அவன் தன் கையை நீட்டுவதற்கு முன்னே 12 நீர் உமது வலது கரத்தை
1: நீட்டினீர்,
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அவர்களை, அதை நான் அப்படி எழுதி வச்சேன், சத்ரு என்னெல்லாம் சொல்லிட்டு வாரா? தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை. 6 அவனுக்கு, 6 நமக்கு 7. 7 என்ன பார், நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் கரத்தை நீட்டுவார். ஆமே. 12 என்ன? பூமி அவர்களை, அதன் அர்த்தம் என்ன? சத்துரு போடுற அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். சத்துரு ஒன்னு அடக்கம் பண்ணு நினைக்கிறான், ஆனா சத்துரு போடுகிற அத்தனை திட்டத்தையும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி பூமி அவர்களை விழுங்கி போட்டது. மொத்தத்தில் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறான். ஏ கொடுங்கிறார், கொடுத்து மொத்தத்தில் அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்திலே கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். யாத்ராகமம் 15 அதனுடைய 19
1: பார்வோனின் குதிரைகள் அவங்க ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்.
0: ஒரே இடத்துல 2 அனுபவங்கள். இதுதான் ஆழத்தில் உண்டாகிற அடுத்த அதிசயம். என்ன தெரியுமா? வித்தியாசம் உண்டாகும். அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனையும் அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்களோ வெட்டாந்தரையில். அதாவது வெட்டாந்தரையில்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கால் நனையாமல். எந்த தண்ணீர் பார்வோனின் சேனையும் மூழ்கி அமிழ்த்தி போட்டதோ அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட இஸ்ரவேலருடைய கால் விரல் நுனில கூட படாத படிக்கு நடக்கிறது அதே இடத்துல தான். ஆமென். ஹல்லேலூயா.

பிரியமானவர்களே, நிறைய நிறைய செய்தி வரும். இங்கே பாரு, இதே இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. சில இடத்துல வீடு வாடகை கேட்டு போகும்போது வந்து சொல்லுவாங்க, வீடு எப்படி சிஸ்டர், வீடு நல்ல வீடு தான், ஆனால் போன வாரம் தான் ஒருத்தங்க இங்கே தூக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தூக்கு எல்லாம் போடல, அப்புறம் விஷம் மட்டும்தான் குடிச்சுதான். அவ்வளோதான், நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு. அதே இடத்துல எந்த இடத்துல மோசே தலைவனாக இருக்க லாயக்கில்லைன்னு சொல்லி தள்ளினாங்களோ

0: அதே இடத்துல எந்த இடத்துல ரதத்தையும் குதிரையும் வைத்து வாழ முடியாமல் வீழ்ந்தார்களோ அதே இடத்துல உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி காக்கிறவர். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இந்த 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவன் வெள்ளம் புரண்டு பிரவாகித்து வரும்போது யாருக்கு இங்க திருப்ப முடியும்? மனுஷன் கட்டி வைத்த எல்லாமே காணாம போயிடும். ஒரு சுனாமி வந்தது அல்லவா, இந்த மணக்குடிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, இப்ப வேற புதுசா போட்டிருக்காங்க நினைக்கிறேன், ஆனா முந்தி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், பியூட்டிஃபுல்லான அழகாக இருக்கும் அந்த பிரிட்ஜு பார்க்கறதுக்கு. அது உடஞ்சதும் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு துண்டை அடிச்சுட்டு போச்சு. எங்கே போச்சுன்னு அது போச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒன்னும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் வெள்ளம் பிரவாகித்து வரும்போது. ஆனால் அதை திருப்புகிற ஒருத்தர் உண்டு. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லி வரும்போது அதை திருப்புகிற ஒருவர் உண்டு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவன் எத்தனை பலவீனங்கள் நமக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை சூழ்நிலைகள் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை விபத்து நடப்பது போன்ற அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை. அது நடுவில் ஒருத்தர் நின்று திருப்புறது எதுக்கு தெரியுமா? இந்த ஆழத்தில் உன்னை கொண்டு வந்தது அமிழ்ந்து போக பண்ணல, அதிசயங்களை காண பண்ண. அதிசயங்களை எங்க தேவன் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்க கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை வீசப்படினார். பார்வன் மேல சமுத்திரம் வர கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை தான் வீச பண்றார். தேவனுடைய செயல் ஒரே போல இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். யாத்திரம் 14:21 பார்வோனை மூழ்கடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். 15:10 எடுத்து வாசிக்க டைம் இல்ல, எல்லாமே கர்த்தர் செய்கிறார். ஆனா வித்தியாசம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், தேவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கும், தேவனே என்று அழைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் செய்கிற செயல் வித்தியாசம் இருக்கும். அது இப்போ தெரியாது. 15 அதிகாரத்தில் பார்வோன் சேனையால் ஒன்றும் செய்ய முடியாமல் இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பார்களே அப்பொழுது தெரியும். 14 அதிகாரத்தில் அது புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வந்து இதே டீம் நிற்குது. ஆமாம், ஆண்டவரே அவங்களுக்கும் காட்டடிக்கிறீங்க எனக்கும் காட்டடிக்கிற வித்தியாசம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாருப்பா, கோபாக்கினை பாத்திரத்தின் மேலே கர்த்தர் பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிறார். சில நேரத்தில் நம்மளே ஆண்டவர் கையை பிடிச்சி, சில பிள்ளைங்க பெற்றோருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போய் அதை எடுத்து தாங்க. நம்மளே இந்த நேரம் இப்படியெல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் தாவீது கூட சில சங்கீதத்தில் சொல்கிறார், ஏன் உம்முடைய கையை முடக்கி கொண்டிருக்க, உம்முடைய மடியிலிருந்து உம்முடைய கையை எடும். நானும் மறந்துட்டேன், கைய மடியில் வச்சிருக்கு, நானும் எங்க வச்சிருந்தேன்னு அப்படி சொல்றார் ஆண்டவர். இல்ல, அவருடைய பொறுமை நம்மளால தாங்க முடியல ஆண்டவரே, அவனே தொடர வச்சுட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே. இப்ப அதிசயத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கவா இல்ல அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகவா? ஏ, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒரு காற்று தந்தேனா? ஆமேன், அவனுக்கு ஒரு காற்று. ஆண்டவர், இது நியாயமே கிடையாது. ஏய், வித்தியாசம் உண்டு. உன் வாழ்க்கையில வீச பண்ணுகிற காற்று தடைகள் எல்லாம் விலகும். சத்துரு வாழ்க்கையில வீச பண்ணுகிற காற்று தடைகள் கொண்டு வரும். ஆமே. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 15:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழமான ஜலம்
1: நடுக்கடலிலே
0: உறைந்து போயிற்று. நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி பேசினதுனால அது ரொம்ப டீப்பாக போகாமல் டச் பண்ணுறேன். சமுத்திரத்தை ஒதுக்குறாரு, ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை உறைய பண்ணுறார். அப்படி இல்லைன்னா அவங்க இறங்கி ஏறணும். கரை லெவலுக்கு ஆழத்தையும் லெவல் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன காடுங்க அவர். நம்மளாம் சமுத்திரம் ஒதுங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம், ஆழத்தில் 600,000 புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அந்த ஆழத்தில் இறங்கி ஏறதுக்குள்ள பார்வோன்னு அழிக்க வேண்டாம், அவங்களே அதில் நாங்கள் படுத்துறோம் ஆண்டவரே படுத்துறங்கி. ஆனால் ஆழத்தில் வரும்போது தரை லெவலுக்கு ஆழத்தை கத்தர் சமமாக்கும்படிக்கு ஆழமான செலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆமே. என்னதுன்னு அர்த்தம், இவங்களை எதுவுமே அவைகளுக்கு செய்ய முடியல. சத்துருக்களுக்கு கத்தர் என்ன செய்கிறார், அதே யாத்ராகமம் 15:16, அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல
1: அசைவற்றிருப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஜனங்களை பிடிக்க வரும்போது அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து விலகி பின்னாக வந்து நின்றது, யாருக்கும் அசைய கூட இப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது தடை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அசைவற்று நிற்குது. ஆழத்தில் என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆழத்தில் நான் பார்க்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா, எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்தில் நான் பார்க்க போகிற அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா, எனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47 அதனுடைய 5-6 வசனங்கள்.
1: பின்னும் அவர் 1,000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது, தண்ணீர் நீச்சாழமும் கடக்க
0: முடியாது. என்னால் இனி கடக்க முடியாது, கடக்க முடியாது. 2 அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது, கடக்க கூடாத, கடக்க முடியாது. இந்த 2 வார்த்தையும் சொல்லுங்க, கடக்க கூடாத, கடக்க. அதன் அர்த்தம் என்ன, நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சில இடத்தை கர்த்தர் தாண்ட விட மாட்டார், மாறாக என்ன செய்வார்னா திரும்ப நடத்துவார், திரும்ப நடத்துவார். ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவீர்னு பார்த்தா திரும்ப நடத்தி வரீங்களே, திரும்ப நடத்திட்டு வரீங்களே. அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஒரு காட்சி. அடுத்த வசனம், 6 வசனம்,
1: அவர் என்னை நோக்கி,
0: மனுபுத்திரனே
1: இதை கண்டாயா என்று சொல்லி,
0: இதை கண்டாயா. நமக்கு தெரியும் எசேக்கியேல் 47 நதியோரமாய் நடத்துகிறார். எசேக்கியேல் 37 எங்க கொண்டு போனார், அங்க கர்த்தர் மனுபுத்திரனே கூப்பிட்டு என்ன கேட்டார், இந்த எலும்புகள் இங்க என்ன கேட்கிறார், இதை கண்டாயா. எசேக்கியேல் அங்க என்ன பார்த்தார், அதை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கல, இதை கண்டாயா, ஏன் அப்படி கேட்கல, ஏனென்றால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது அது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உலர்ந்த எலும்புகள் அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது விருட்சங்கள், நதியோர நாட்டப்பட்ட விருட்சங்கள், மாதந்தோறும் கனி கொடுக்கிற விருட்சங்கள். ஆனா சில அனுபவத்துல கர்த்தர் நடத்துவார். இதை கண்டாயா, இதை கண்டாயா அப்படி கேட்டிருந்தா எசேக்கியேல் என்ன, எசேக்கியேல் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காது, இதை காட்டுறதுக்கு ஆண்டவரே விக்கிரகத்து நடுவில் இருந்து என்னை தெரிந்தெடுத்தது இதை காட்டுறதுக்கா. ஆமே ஆண்டவரே, அந்த பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா. என் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது நான் உமக்கண்டு என்னை அர்ப்பணித்து நீங்க என்ன கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா. இல்லை, அங்க கேட்கறது இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய வேலையில அவனை இணைத்துக் கொள்ளுகிறார். இந்த இடத்துல அவனுக்காய் ஆயத்தம் பண்ணினதை காண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில கடக்கக்கூடாத, கடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் பார்க்கறதுக்கு ரெடியாயிக்கோங்க. உங்க கண்கள் காண வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, மனுபுத்திரனே இதை கண்டாயா, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய்
1: திரும்ப நடந்து போனார்.
0: எந்தெந்த இடத்துல எல்லாம், எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதை பார்க்காம கடக்க முடியாத, கடக்க கூடாத ஒரு அனுபவத்தை பார்க்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, கூடாது முடியாது, இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் ஆழம். ஆழம் என்பது என்ன? கூடாது. ஆழம் என்பது என்ன? முடியாது. ஆழம் என்பது என்ன? கூடாது. அப்ப கூடாத நிலை, முடியாத நிலையில ஒண்ணு நடக்கணும்னா அது அதிசயமாய் தான் இருக்கணும். அந்த அதிசயத்தை செய்கிறவர், அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். மனுபுத்திரனே இதை கண்டாயா அப்படி சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். ஏழாவது வசனத்துல
1: நான்
0: நடந்து வருகையில், Now when I had returned, behold, at the bank of the river were very many trees on the one side and on the other. நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான. அப்ப இந்த வழியா தானே நடந்து வந்தார். அப்போ இவர் கண்ணில் எது மட்டும்தான் பார்த்தார்? தண்ணி கூடுறது மட்டும்தான் பார்த்தார். என்ன சொல்லணும்னா, ஆழத்தை, ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் மட்டும்தான் தெரிந்தது. ஒரு இடத்துல வரும்போது இனி கூடாது, இனி முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா? இனி முடியாது,

0: நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? மற்றவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கிரியை. நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? என்னை எதற்காய் அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ, அது என் கண் குளிர காணும்படியாக கர்த்தர் செய்கிறது. ஆமேன். ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். சண்டே இந்த வார்த்தை சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதையும் சொல்லி நான் செபிக்கிறேன். இசைக்கியேல் 40 அதனுடைய 4வது வசனம்.
1: அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே,
0: மனுபுத்திரனே,
1: நீ கண்ணார பார்த்து,
0: நீ கண்ணார பார்த்து. என்ன வார்த்தை! ஆமா, பைபிள்ல சிலருக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது கிடையாது, நான் பண்ண மாட்டேன். பண்ற தப்பு கிடையாது, நல்லா பண்ணுங்க. ஆமா, நான் ஏன் பண்ணல அப்படின்னா, பைபிள் திறந்து நம்ம கண்ணுக்கு எங்க லைன் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியும். நம்ம அதை படிச்சுட்டு உஷாரா மடக்கி வச்சிருவோம். அன்னைக்கு அது ரேமாவாக இருக்கும், அடுத்த நாளுக்கு கத்துறதுக்கு மேலேருந்து கூட பேசலாம். ஒவ்வொரு வேர்டுமே ரேம். அதனால நான் பைபிளில் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா லைன் போட மாட்டேன். ஆனால் அது நல்ல பழக்கம், லைன் போட்டு மார்க் பண்ணி படிக்கிறது. எனக்கு கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தையை எழுதுறது. அதனால் லைன் போடுறவங்க அந்த லைனில் எழுதிருங்க, கண்ணார பார்த்து. கண்ணார பார்த்து நான் என்ன தெரியுமா? கண்ணார பார்த்துனா, அதாவது சில காரியத்தை காண்பதற்காக நம்ம ஏங்கி ஏங்கி ஒரு வலி இருக்கும். நான் பார்த்து பார்த்து அந்த வலி போகும். 10 மாசம் கர்ப்பத்தில் சுமக்கிற குழந்தையை சுமக்கிற தாய் அந்த 10 மாத வேதனையை எப்படி மறப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து. கண் கண்டேன் கண்குளிர கர்த்தரை. என்று சிலரை பார்த்தா கண்ணு வலிக்கும். ஆமே, அது வந்து கண்ணு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? ஆமே. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததெல்லாம் என் கண்ணுக்கு காயத்தை கொடுத்தது, காயத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும்
1: உன் மனதை.
0: அடுத்த வார்த்தையை பாருங்க,
1: நான் உனக்கு
0: அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். மனுபுத்திரனே, ஆண்டவரே என்னை ஏன் ஆண்டவரே இந்த ஆழத்துல கொண்டு வந்தீங்க? என்னால முடியாது கூடாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தவா? இல்ல, நான் உனக்கு காண்பிக்கும்படி. எதை ஆண்டவரே காட்ட போறீங்க? மனுபுத்திரனே, இதை கண்டாயோ? ஆ பிரியமானவர்களே, நல்ல பாலை வனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே விருட்சங்கள் நிறைந்த அப்படியே ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர் கிடைக்கும் தெரியுமா? அந்த மரங்கள் செடிகள், ஹாலலூயா. இதுவரை பார்த்ததெல்லாம் உலர்ந்த இளம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்னை நடத்துகிறது கர்த்தரானா? கண் ஆற என்னை காண்பிக்க வேண்டியவைகளை காண்பித்து தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆழத்தில் அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க போறேன். வலதுகரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். எல்லார் கண்களை மூடி அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவன் நல்லவர்,

கிருபை தந்து நடத்துங்கப்பா. என்னால கூடாது, என்னால முடியாது என்பது உமக்கு தெரியும். அதிசயங்களை செய்கிறவரே, கண்ணார காண பண்ணுகிறவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீரா.

மகிமை. ஆமென். ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க சோமன் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவர் சொல்லுகிறார் அல்லவா, மரத்தை வெட்டி போட்டது போல எங்க எலும்புகள் பாதாள வாய்க்கு சமீபமா இருக்கிறது. சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆனாலும் கர்த்தராகி ஆண்டவரே, என் கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. காரணம் உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அப்பா, ஆழத்தில் அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, நான் இருக்கிற ஆழத்தின் அனுபவம் உமக்கு தெரியும். விரும்பி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்னை நீர் உம்முடைய ஜனமாக்கி இருக்கிறீரே, உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் மாற்றி இருக்கிறீரே. இந்த ஆழத்திலே, இந்த ஆழத்திலே உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுங்க. எனக்காய் நீட்டப்பட்ட கரத்தை பார்க்க வைங்க. ஆண்டவர், நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதை காண பண்ணுங்க. மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று விருட்சங்களை காண பண்ணினவரே, என் குடும்பம் செழித்தோங்க செய்வதை, என் பிள்ளைங்க நதியோர நாட்டப்பட்ட விருட்சமாய் இருப்பதை காண பண்ணு வீராக, காண பண்ணு வீராக. என்னால் அது முடியாதப்பா, என்னால் அது கூடாதப்பா, ஆனால் நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் உலாவுகிறவராகவும் இருக்கிறீர். உம்முடைய மறை உமக்கு மறைவானது எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. முழுவதும் ஆட்கொள்ளும் அதிசயங்களை காணப்படும். ரெண்டு கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இனி ஒரு அதிசயம் நடந்தாதான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கை, இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டென்று. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாய் சவாலாயிருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஓ ஜீசஸ், இந்த காரியத்தில் இனி ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு. உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர். ஜீசஸ், இந்த நேரத்தில் உண்மையாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தை பிடிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, அதிசயத்தை அல்ல அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உங்க கைகள் குறுகவில்லை, உமால் கூடாதது எதுவும் இல்லை. கண்ணார காண பண்ணுகிறவரே, இவைகளை காண்பிக்கும்படிக்கு நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய், கொண்டு வரப்பட்டாய். காண பண்ணுங்க, கண்டு கழிகூற பண்ணுங்க, கழிகூற பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஓ திறக்கப்படுவதாக, எப்பதா என்றே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஊற்றுக்கண் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, கர்ப்பம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஓ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா கட்டுகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், நீர் எங்களுக்காக யாவையும்

0: நம்முடைய கைகளை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆழத்தில் அதிசயத்தை காண போகிறீர்கள். அவருக்கு தெரியும் சகோதரா உன் வழி, அவருக்கு தெரியும் சகோதரி உன் வழி. அவர் நம் வழியை மாத்திரமல்ல நம் வழியையும் அறிந்திருக்கிறார். நம் வழியை மாத்திரமல்ல நம் வழியையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவா. உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறாங்களா? விசாரி பாராட்டவள் என்று சொல்லி இருக்கிறாங்களா? உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பிரேஜலான கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியின் ஒரு சிறு சாட்சியாய் இந்த இடத்துல கொண்டு வந்து டேனியல் பெரியதற்காய் டேனியல் பாஸ்டருக்காய் ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி சாட்சியை நான் மேற்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நீ நம்ப பண்ணின

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு தேவனுடைய மகிமைக்கு கிருபையும் மகா இரக்கத்துக்குமாய் நன்மையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ அடியோட சிறு சாட்சியை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆம் இதை காண்கிற யாவருக்கும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. என் பேர் வந்து ஜோஷ்வா கபூர். சொந்த ஊர் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிராமம் உள்ள மதுராந்தனூர் என்ற ஒரு சின்ன கிராமம், ரொம்ப பலவீனமான ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அப்பா பேர் ராஜ்குமார், எங்கள் அம்மா பேர் பூங்குழலி, எங்கள் அண்ணன், எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூன்று பேர், அண்ணன் பேர் ராஜேஷ் கண்ணன், என் தம்பி பேர் பூங்குன்றன், மூணு பேரும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்து, அம்மா பேர் பூங்குழலி, ஐந்து பேர் என் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ ஐந்து பேர் நான் குடும்பத்தை இருக்கும் போது நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப பலவீனப்பட்ட, ரொம்ப அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், கிராமங்களில் நம்ம ஓடி அறுவடை பண்ணாதான், கூலிக்கு போனாதான் அந்த நாட்கள் நாங்கள் சாப்பிட முடியும். அப்படியான பெரிய பலவீனமான காலங்களில் கூட என் தாய் தகப்பன் எனக்காக எல்லா பெரிய ஆசைப்பட்டு நாங்கள் ஒன்றிருந்து அந்த விவசாயத்தை பண்ணி ஓடினாதான் கூலி என்று அறுவடைக்கு போவோம். காலையில் அறுவடைக்கு போனோம்னா நாங்கள் சாயங்காலம் தான் வருவோம். சாயங்காலம் அறுவடைக்கு நிற்கும்போது அந்த இடத்துல அங்கே என்ன உணவு தராங்களோ அதை கொண்டு எடுத்துகிட்டு வந்து தான் நைட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம். சில நேரங்களில் அங்கே பெரிய ராஜாக்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து இரவு நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அப்புறமா விடிஞ்சு அதிகாலையில் எழுந்துருச்சு உடனே நாங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீண்டுமாய் நாங்கள் அறுப்புக்கு ஓடி அப்படியே போஷிக்கத்தக்கதாய் ஓடிட்டு இருந்தோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயேசுவை பற்றி யாரும் அறியாத ஒரு குடும்பம், இயேசுவை யாரும் அறியாத குடும்பமாக நாங்கள் இருந்தபோது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு ஐயப்பன் கோயிலோட பூசாரியாக இருந்தார். அப்போ பூசாரியாக இருக்கும்போது மாதம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க பூஜை பண்ணுறது, மலைக்கு போகிறது, 40 நாள் விரதம் எடுப்பாங்க, 48 நாள் இப்படியே கண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நான் இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா அது ரொம்ப பக்தி விரயக்கமாக இருந்தேன். ஸோ இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம சாமி, அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நான் ஒரு காரியத்தோடு காத்திருந்தேன். அப்போ இருக்கும்பொழுது நம்ம அதுதான் நம்ம சாமி, நம்ம சாமி சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறோம். வைராக்கியத்தோடு இருக்கும்போது நான் அப்படியே கடந்த காலமாக சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நான் பிறந்து வளர்ந்து 17 வயசு வரைக்கும் அப்படியே அந்த என்ன சொல் விக்கிரகத்தில் அவங்க ஊறி இருப்பதனால நான் அவங்கள சார்ந்திருக்கும்படியாக நான் வாழ்ந்துட்டேன். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் சரியாக 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்து திருப்பி பாஸ் ஆகி வரும்போது திருப்பி 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டே கிட்டே இருக்கும். அப்போ ஸ்கூல் வீடு கிட்டே இருப்பதனால அப்போ 9ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் வீட்டு ஸ்கூலுக்கிட்ட படித்தோம். அப்போ ஸ்கூலுக்கிட்ட படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஸ்கூலில் வந்து சும்மா அந்த பெருக்குவார், கூட்டுவார். அவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பார், பெரிய காசு. அந்த காசை கொண்டு எங்களுக்கு என்ன செய்வார், பிள்ளைங்களுக்கு வேணுமேனு சொல்லிட்டு அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா மறைச்சு நம்ம எங்கே இருக்கும்போது கூடவே இருப்பார். அந்த 10ஆம் வகுப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்பா அந்த வேலை செய்யும்போது சின்ன சின்ன வேலை செய்வோம். அப்போ ஒரு சார் என்ன சொல்கிறேன், நான் சண்டை வாங்குறது அதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோம் ஸ்கூலில், பிரச்சனைனா என்னென்னு தெரியாது, ஒரு அடாவடியாக ஒரு பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு. ஒரு அப்போ உள்ள என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போ படிக்கும்போது தூக்கம் மாத்திரம் இல்லை, அது இதுக்குன்னா அது அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும், கிராமத்தை பொறுத்தளவுக்கு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் தூக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. சரின்றப்போ அப்போ சாப்பிட்டுட்டு போது சண்டை, ஒரு மதியம் லஞ்ச் டைமில் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒன்று போட்டுனா ஒரே போதையானே எங்கள் அப்பா என்னை, நான் சரக்கு அடிச்சிட்டேன், நான் ஒரு குடி குடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டார். அப்போ அடித்த உடனே எனக்கு மனசு தாங்க முடியாமல் ரொம்ப பலவீனப்பட்டு நான் ரொம்ப இந்த அப்போ அங்கேருந்து ஒரு சார் சொன்னார், இங்கே வேணாம், இந்த ஸ்கூல் வேணாம்ப்பா, அவங்க அப்பா முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மீண்டுமாய் கடந்து சென்று அருகில் உள்ள ஒரத்தூர் என்ற ஒரு ஸ்கூலில், ஒரத்தூரில் போயிட்டு திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளியில் என்னை வந்து 10ஆம் வகுப்பு சேர்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு சேர்க்கும் போது 9ஆவதுலேருந்து இங்கே 10ஆம் வகுப்பு போகும்போது, அந்த 10ஆம் வகுப்பு போகும்போது அங்கே அப்பா அம்மாவோட கண்ணை மறைச்சி, ஏன்னா அங்கே இருந்தால் ஒருவேளை நல்லா வளர்ந்துருப்பணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொல்ல இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறேன். அப்போ அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே எனக்கு கூடின கூட்டாளிகள், நண்பர்கள் எல்லாரோடையும் சந்தோஷம் சமாரமாக இருப்பேன் அங்கே போனவுடனே. ஆனால் பாருங்கள், அப்போ 10ஆவது படிக்கும் போது 10ஆவது படிச்சுட்டு நான் போயிட்டேன். 10ஆவது படிச்சுட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன செய்கிறேன், 10ஆவது பாஸ் ஆகணும்,
பத்தாவது பாஸ் ஆகும்போது அந்த பத்தாவது எக்ஸாமுக்கு நேரம் என்ன செய்கிறேன்னா, என்னையே வந்து சரக்கு அடிக்க மற்றபடி போதை பொருள் அடிமையாக்க என்னை பிள்ளைங்களாம் இழுக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு உறுதியாக இருப்பேன், ஏன்னா அதுப்போ இயேசப்பா உன தெரிஞ்சிக்கல, அதுக்கு முன்பதாகவே எனக்கு இது பிடிக்காது, வேணாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன், இப்போ ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்றது எனக்கு இப்போ தெரியுது நல்லா. அப்போ வேணாம்னு அப்படி இருக்கும்போது அவ்வளோ தீமையான பழக்கங்கள், சண்டை போகிறது, கிளாஸு கட்டடிப்பேன், அப்பா அம்மாவுக்கு மறைச்சி, ஏன்னா அப்பா அம்மா வந்து 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர், அப்போ பிள்ளை படிக்க போயிருக்கான் படிக்க போயிருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, படிக்க தான் போயிருக்கானு. ஆனால் இங்கே வந்து நான் வந்து பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, கட்டடிச்சுட்டு போகிறது, படம் பார்க்குறது, தேவையற்ற படங்கள் இது தேவையற்ற காரியங்கள் எல்லாம் சேர்த்து திருடுறது, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்டிக்கா மிளகா இதுமாரிலாம் போட்டிருப்பாங்க, அது அதை பறித்து திருடி கொண்டு கடையில் போட்டு விற்று அதில் காசு வரத்தை தேவையற்ற சினிமாவுக்கு போகிறது இப்படியே இருந்துட்டோம். அப்போ மறைச்சோடனே அப்போ பத்தாவது பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நாட்களில் வந்து தெருக்குத்துலாம் ஆடுவாங்க. அப்போ இன்னொன்று என்ன தெருக்குத்து, அந்த தெருக்குத்து ஆடும் போது என்னென்னா அப்பா நிறையத்துக்கு கெட்டு போவாங்க, என்ன நான் போய் நடிச்சிருக்கேன், நடிக்காத ஏரியாவில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு பத்தாவது பரிபூரமாக வந்து படிக்கும்போது நான் வந்து பத்தாவது ஃபெயில் ஆகிறேன். அப்போ பத்தாவது ஃபெயில் ஆனோடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், ஐயோ நம்ம பிள்ளை கண்ணு முன்னாடி இருந்தால் நல்லா இருந்திருப்பானே, இங்கே போனதுனால தானே இவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பாரத்தோட அம்மா அப்பாலாம் எழுதாங்க. ஏன்னா கிராமங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா, இப்போ படிப்பு முக்கியம் அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப அப்பா ஏன்னா அறுவடை தான் 30 ரூபா எங்கள் அப்பாலாம் ரொம்ப 30 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு அந்த அறுப்பறுத்து வந்து எனக்காய் கஞ்சி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப அழுவேன். அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, சாட்சி சொல்கிறேன், அதனால் என்ன முடியல கணங்கிறது. ஏனெனில் ஏன்னா ஒரு நாள் ஆக்கின சாப்பாடை 3 நாளைக்கு சாப்பிட்ருவோம், பழைய சாதம் அது நல்லா இருக்காது, ஆனால் அது எங்களுக்கு பெரிய சாதம், பெருசாக எங்களுக்கு வேணும், அது வேணும்னு சொல்லி அழகாக ரசித்து சாப்பிடுவேன், அவ்வளோ அந்த சாதம் அப்படி இருக்கும். அப்போ அந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா கூட விளையாண்டுக்கிட்டே அப்பாட்டே போகும்போது எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது பத்தாவது ஃபெயில் ஆட்டமேன்னு சொல்லிவிட்டு திருப்பி பாஸ் ஆகி திருப்பி பாஸ் ஆகிறேன். திருப்பி பாஸ் ஆன பிறகு அருகில் உள்ள பக்கத்தால் நம்ம வீட்டுக்கிட்டே ஸ்கூலில் மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்றேன். மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்க்கும்போது அப்போ எங்கள் சாமி என்னென்னா ஐயப்ப சாமி தான், நாங்கள் ஐயப்ப சாமி அப்படி கும்பிடுவோம் அப்பா எங்கள், அதாவது ஐயப்ப சாமி மேலே சொல்லுவாங்களே ஐயப்ப சாமி மேலே சத்தியம் பண்ணால் நான் ஓகே நான் அப்படி பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி வைராக்கியத்தோடு இருந்தேன், எங்கள் சாமி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 11வது போச்சு, 11வது படிக்கும்போது அப்படி ஒரு காலத்தில் சில காதல் இப்படிலாம் வந்தது. அது சில காதல் வரும்போது நம்மளை அறியாமல் வாலிப பருவத்தில் என்ன நடக்குது என்னென்னு தெரியாதபடி நம்ம விழுந்து விடுவோம் அந்த வாலிப நாட்கள். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியங்கள் நடந்தது, அதிலெல்லாம் மீட்டு தேவன் என்னை கொண்டு வந்தார். அப்போ அதுலேருந்து இருந்துக்கிட்டு அப்போ இருக்கும்போது அப்பா என்னை அடிச்சிட்டார், இதெல்லாம் தப்புப்பான்னு. ஆனால் எனக்கு வாலிப வயசில் தெரியல, இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை நம்ம வாலிப வயசில் என்னென்னா நம்ம செய்யத்தான் சரி, நம்ம செய்யத்தான் நடந்தான் கரெக்டாக நம்ம நம்புவோம். ஆனால் அது அப்போ நான் உணரல, இன்றைக்கி என்னோட மாமா பையன் ஒருத்தன் செஞ்சாரு, எப்பயுமே என்ன செய்வான் அவன் வந்து கிளாஸ்ல வந்து ஏசப்பா ஏசப்பா நம்புங்க அப்படி சொல்லுவான். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏசப்பா வந்து வேறு கடவுள், வெளிநாட்டிலேருந்து அந்த கடவுள், இவன் சும்மா காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஓடிட்டான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை சர்ச்சைக்கு போனால் அடிக்கிறது நொறுக்கிறது இப்படியே சண்டை வாங்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவான், மாமா வந்து மாமா மாமா கூடுவான், எங்கள் அத்தை பையன்தான், மாமா நான் அவனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன ஜெபம் கீபம் போடா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் சாமி என் குலதெய்வம் இருக்குடா, என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், நீ யார் சொல்கிறது போடான்னு சொன்ன பிறகு அப்படின்னு சொல்லும்போது 12வது ஃபெயில் ஆகிட்டேன். 12வது ஃபெயில் ஆகிட்டேன், நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படியே கடந்தேன். அப்போ அந்த 12வது ஃபெயில் ஆன உடனே ரொம்ப நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கடந்த போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத இருக்கும்போது தான் எங்களோட மாமா பையன் வந்தான். அந்த மாமா பையன் வந்து, மாமா நான் மீண்டுமா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி ஜெபம் தானே பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணு பண்ணிட்டியா சரி ஓடு ஓடு இதுமாரிலாம் ஏசப்பா இதுமாரிலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து வரக்கூடாது அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஓடுன்னேன். அப்போ ஓடுன்னு சொன்ன பிறகு இவன் போயிட்டு எனக்கு பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறான். அப்போ பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணும்போது அவன் ரொம்ப ஜெபிக்கும்பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, இதுமாரி ரிட்சிக்கப்படணும் அவன் பாஸ் ஆகுன்னு சொல்லிருந்தபோது நான் என்ன சொன்னேன்,
இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நம்ம பிடிக்காது, நம்ம சாமி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்ம பிறந்த பிறப்பு என்ன, இது இயேசு சாமி, இதை என்ன தூக்குற, இதை என்ன தீக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனாலும் அவன் கேட்காதன்னு சொன்னான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பான். நான் பார்த்தேன், சரி நம்மளுக்கு இயேசப்ப சாமி அது வேணாம் இல்லையா, இயேசப்ப சாமி அது வேணாம், நம்ம சாமி இருக்குன்னு சொல்லிட்டவுடனே எங்கள் ஊரில் குலதெய்வம்னு சொல்லிவிட்டு காத்தாயம்மன் சொல்லிவிட்டு குலதெய்வம், அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு அஞ்சு பேர் ஃபெயில் ஆகிட்டோம். அப்போ அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காடு, காட்டில் தானே இருக்கோம், நம்ம சாமியிலான்னு செய்வாங்க காட்டில் தானே வைப்பாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், காடுன்னா பெரிய காட்டில் வச்சுட்டு போகும்போது பொங்கல் வைக்கணும், கெடா வெட்டணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் போடணும், இப்படி தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பா அப்பாவுடைய தாத்தா காலங்களில் நம்ம அதை நடந்து அதோடைய போயிருப்போம் இல்லையா. ஸோ இப்படியே இது போயிட்டு இருந்தப்போ நாங்கள் ஃபெயில் ஆன பிறகு நான் அஞ்சு பேர் சேர்ந்து, அஞ்சு பேரும் என்ன சொல்கிறேன், சிலர் வரலன்னாங்க சிலர் வரலன்னாங்க, நான் பார்த்தேன் நம்ம சாமி நம்மளை காப்பாற்றாமல் யாரை காப்பாற்ற போதுன்னு சொல்லிட்டு காலையிலே போவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடி தேர்வு, அப்படியே உடனடி தேர்வு, ஒரு மாதத்தில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆகிட்டேன் மேக்ஸில், ஒரே ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஃபெயில் ஆனால் மேக்ஸ் மட்டும் தான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஃபெயில் ஆன பிறகு உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அப்போ அந்த உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆனோன்னொடனே என்ன சொல்கிறேன், சரி நம்ம சாமி நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன், காலையிலே போவேன். காலையிலே போயிட்டு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதை வணங்கிட்டு அதுக்கு என்ன செய்வேன், அதை வணங்கிட்டு அதை எடுத்து நல்லா என்ன செய்வேன், நேராக அழகாக போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, தண்ணி ஊற்றி இப்படி வச்சுப்பேன். எப்படின்னா ஒரு 50 குடம் தண்ணி ஊற்றுவோம், இன்றைக்கி 50 குடம், நாளைக்கு 60 குடம்ன்ட்டு குளத்துலேருந்து மொண்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த சாமி சாமின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்து மேலே ஊற்றுவோம். அப்போ ஊற்றும்போது அதை வந்து கழுவி தேய்ச்சி கழுவி ஃப்ரெஷ்ஷாகி கீழே வந்து சாணி கரைச்சி மொழுகி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த இடத்த நல்லா ஆக்கி கோலம் போட்டு பூ வாங்கிட்டு வந்து வெத்தி சூடம் பூ தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வெள்ளி சனி வெள்ளி செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வந்து பிரத்யேகமாக இருக்கும். மற்ற நாட்களில் நாங்கள் நல்லா செய்வோம். இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது தினைக்கு செய்வேன், மந்திரம் படிப்பேன், எல்லாம் செய்வேன், மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன் படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் நஞ்சாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் உடனே நைட்டு பூரா கணக்கு போட்டுக்கிட்டே கிடக்கிறேன், நைட்டு பூரா கணக்கு போட்டுகிட்டே கிடக்கிறேன். போட்ட உடனே ஒன்றுமே என்னால் இதில் முடியல. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலையில் எழுதிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் திருப்பி அந்த காசு செலவாகிட்டே இருக்கேன், எவ்வளோ 50 30 50 30 அந்த பூ வாங்கிறது, அந்த வத்தி வாங்கிறது, அந்த சூடை வாங்கிறது இப்படியே போயிட்டே இருக்கு. பார்த்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன உடனே எல்லாருமே இல்லை, நான் மட்டும் யாரும் ஒருத்தன் பாஸ் ஆனால் பார்த்தா நாங்கள் 4 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப அழுக தாக முடியல, ரொம்ப அழுகும்போது ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குதே, நம்ம இப்படிலாம் வந்துட்டோமே, நம்ம நடக்க முடியலையே, நம்மளால் ஏன் நம்ம சாமி நம்ம கை விட்டுது, நம்ம சாமி பேசுன்னு சொன்னாங்களே, நம்ம சாமி நம்ம சாமி தான் நம்ம சொன்னார், அப்பா சொன்னாரே இது பேசும் இது நடத்தும்பா, நம்ம சாமி தான் வேறு யாரும் இல்லை எனக்கு கும்பிடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் நான் செஞ்சேன். செஞ்சு பார்த்தா எல்லாமே இதான உடனே வெறுத்துட்டேன், என்ன நம்ம சாமி ஃபெயில் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டிலிருந்து 1 லிட்டர் மண்ணாணக்கெண்ணெய் எடுத்தேன். மண்ணாணக்கெண்ணெய் எடுத்துட்டு, மண்ணெண்ணெய்னா சீமை எண்ணெய், சீமை ஆயில் சொல்லுவாங்க கிராமங்களில், மண்ணாணைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு நேராக போகிறேன். அப்போது என்னை கேட்குறாங்க, இல்லை எங்கே போகிறப்பா, மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வீட்டு தானே போவே, நீ எங்கே போகிறேன், இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், பாவம் உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் சொல்கிறேன்னு அழுதுகிட்டே வரேன், நீ எப்படியாவது அந்த கோயிலை நம்ம கொளுத்திடணும் எரிச்சிடணும் அப்படின்னு வரேன். அப்போ என்னோடய நண்பர் வந்து ரவி மயில்வர்மன் சொல்லிவிட்டு என் நண்பர் இருக்கார், மாவன் பையன், அப்புறம் வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் மாப்பிள்ளைங்க போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறான்னு ஓடுறேன், வேகமாக ஓடி ஓடி போய் பார்த்தா, போய் பார்க்குறேன் அந்த இடத்துல பிடிச்சிட்டான், இதுமாரி வந்து செய்யக்கூடாது, இது வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து கோயில் என்பது கவர்மெண்ட்டு, உனக்கு வேறு மாதிரி லைஃபே மாறிடும், நீ வீணாக ஆகிடுவேன்னு சொன்னோடனே எனக்கு மனசு உடஞ்சி, இல்லை நான் கொளுத்திடுன்னு சொல்லிட்டு போயிட்டு அது என்ன செய்கிறேன், அது எல்லாத்தையும் கழி எடுத்து அடித்து தட்டி விட்றேன். தட்டி விட்டுனே கொட்டா, அதாவது கூரை கொட்டான்னு சொல்லுவாங்க, கீத்து கீத்து போட்டு இப்போ தென்னை மட்டையால் கீத்து போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ தட்டி விட்றாங்க. அப்போ அதை தட்டி விட்டோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து சொன்னோடனே அங்கே அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா, எங்கள் அப்பா ஒரே ஒரு அடி அடித்தார், வேகமாக அடித்தார், எதுக்குமே லாகில்லை, உன்னால் என்ன பிரயோஜனம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார். அப்போ நான் சோர்ந்து உக்காந்துருந்தேன்,
அப்போது சோர்ந்து உட்காந்துருக்கும்போது எங்கள் மாமா பையன் வரார். எங்கள் மாமா பையன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இருந்து அவர் சொல்கிறாரு, நீ இயேசப்பாவை நம்பு, இயேசப்பாவை நம்பு, இயேசப்பா ஒன்று செய்வார். நான் ஒன்று கேட்குறேன், மாமா இயேசப்பா நம்பினா எல்லாம் செய்வார்னு சொல்கிறீங்களே, உண்மைதானா? இல்லை, நீங்கள் இயேசப்பா நம்பி பாருங்கள், எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸாம் வரும். சரி, இந்த அக்டோபர் மாதம் வரலாம், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உடனடி தேர்வுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனு என்ன செய்கிறேன், சரி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு உடனே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறேன். ரெடி ஆகும்போது என் மாமன் பையன் வந்து பேசுகிறான், மாரி நானும் ஜெபம் பண்ணுறேன். சரி ஜெபம் பண்ணு, நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணு, இயேசப்பா நம்புவார்ல, இயேசப்பா செய்வார்ல, அப்புறம் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணான். சரி ஜெபம் பண்ணிட்டேன், அதாவது சேட்டிஃபிகேஷன் இல்லை, சும்மா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்போ ஜெபம் பண்ணேன்னா, சரி சொல்லியிருக்காங்களே இயேசப்பா ஜெபம்னா எப்படின்னா, அப்போ இப்போ ஜெபம் பண்ண தெரியாது எனக்கு, அப்போ என்னென்னா ஜெபம் பண்ண தெரியாது, இயேசப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், சரி இப்போ ஜெபம் பண்ணுன்ட்டு பார்த்து சொல்கிறேன், இயேசப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, என்ன பாசகம் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் படுத்துட்டேன். படுத்தவுடனே எங்கள் ரிலேட்டிவான எங்கள் அத்தை வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து நம்ம இந்து குடும்பத்தில் அம்மா போய் பார்த்துட்டு வந்தப்போது என்ன செஞ்சாங்க, ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் என்னோட ஜெயனிச்சிட்ருக்கு, பயணிச்சிட்ருக்கு, அதில் தான் ஆண்டு நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த பைபிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு இப்போ ஆண்டு ரெண்டு பேசுவீங்களான்னு சொல்லும் போது சரியான ஒரு ஒளி, நல்ல சிலுவை நிறைந்த ஒளி, பல பல பல பலன்னு ஒரு ஒளி என் தலைக்கு மேலே

அவர் வந்து ஜாப் பண்ண வச்சாரு. சார் நான் ஜாப் பண்ணுறேன்ப்பா, நான் ஜாப் பண்ண கேபியா அப்படின்னாரு. ஐயா நான் சொல்கிறீங்க மாமான் தான் கூடுவான் அவரை, மாமா சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜாப் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்கிறேன். இல்லை நீ எஸ் அப்போ நம்பி முழுமையாக வா, அப்போ ஆர்டர் நடத்துவார்னு சொன்னார். சரி எவ்வளோ நம்ம குலதெய்வம், நம்ம குலதெய்வம் சாமி எல்லாத்தையும் செஞ்சிட்டோமே, நம்ம தான் ஒன்றுமே இல்லையே, ஆனால் இவங்க சொல்கிறாங்களே சரி போய் பார்ப்போம். ஏன்னா எனக்கு அந்த நாட்களில் ஏசு அப்பாவை பிடிக்காது, நான் அடிச்சிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், ஏன் சர்ச்சைக்கு போயெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் உணர்ந்தேன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது திட்டும் போது நான் நினச்சிட்டேன் இப்படி இருந்தேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் எடுத்து வந்து அப்புறமா நான் பார்க்குறேன், அதை நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ணுறார், ஜெபம் பண்ணி ஆண்டவனுக்கு பாஸ் ஆகன்னு சொல்கிறாருப்பா. அப்படிங்களா சொல்கிறாரா சரியே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எழுதுனேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க, என்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னார் எஸ்அப்பா, நான் உங்கள் நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட கணக்கவே போட்டுக்கிட்டு எழுதின கணக்கவே எழுதிக்கிட்டு வெறும் பக்கத்தில் 35 அதாவது 70 ஒன் மார்க் ஏதுனாலே அதில் 70 ஒன் மார்க் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70 ஒன் வேர்டு நான் பாஸ் பண்ணேன். 70 ஒன் வேர்டு எழுதி எழுதி எழுதி மீண்டும் மீண்டும் அழுகுறேன், கண்ணீரோடு அழுகிறேன். நான் அப்படியே என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப நான் அழுதேன். ஏசப்பா நம்மளுக்கு இப்படி செய்யலையே, எனக்கு யாரும் இல்லையே சப்பா, எங்கள் அம்மா அடிப்பாங்களே, எங்கள் அப்பா அடிப்பாங்களே, ஏசப்பா நம்ம நம்பி வந்துட்டேன், உங்களை நான் கும்பிடும் போது எங்கள் வீட்டில் கும்பிடும் போதே எங்கள் வீட்டில் என்ன அடிக்கிறாங்கப்பா திட்டுறாங்கப்பா அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அலைவினப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே நான் எழுதுகிறேன். அப்போ எழுதின அந்த இடத்துல அந்த வந்த ஆசிரியர் பார்த்துட்டு என்னப்பான்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் இதோட கடைசி எக்ஸாமு, 2 நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா என்னை போனால் விடமாட்டாங்க, என்ன அடிச்சிருவாங்க, நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பயவிடாமல் எழுதுப்பான்னு சொன்னாங்க. ஒன்றே இட நான் ஒன்றுமே எழுதலைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் என்ன படிச்சுன்றது சொல்கிறேன் பாருங்கள், படிக்க தெரியாது, எனக்கு கணக்கு வராதுங்க, கணக்கு போட்ட கணக்கே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியும் இது நடக்காது, நான் எழுதுந்தெல்லாம் ஒரு ஒன்னோடு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் எழுதுனேன். ஆனால் நீ ஏசப்பா எனக்கு எல்லாவற்றையும் எழுதின உடனே அப்போது ரிசல்ட்டு அன்னைக்கு எங்கள் வீட்டு எகுத்தால் ஒரு பாஸ்டர் வருவாங்க, அந்த பாஸ்டர் வரும்போது ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அந்த பாஸ்டர் வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இவர் எப்படியாவது அடிக்கணும், ஒரையாவது உதைக்கணும், ஒரையாவது திட்டணும், ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் ஊருக்குள்ள வந்து பேசுகிறாரு, ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு அந்த சித்தி வீட்டில் எகுத்த வீட்டில் சித்தி வீட்டில் அன்னைக்கு தான் பாருங்கள் உபவாசம் கொடுக்க வச்சுருக்கிறாங்க. உபவாசம் கொடுக்க வச்சோடனே ரிசல்ட்டுக்கு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க, நான் எங்கேயுமே போகலை, அந்த உபவாசத்தை கொடுக்க போனேன், போகும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். அங்கே பாஸ்டர் வந்து ஒருத்தன் கேட்டாங்க, பாஸ்டர் சொல்கிற கேட்டாங்க, ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, இன்றைக்கி எனக்கு ரிசல்ட்டு, இன்றைக்கி ரிசல்ட்டு வரலன்னா நான் பாஸ் ஆகலைன்னா சத்தியமாக நான் செத்துருவேன் ஐயா, வீட்டில் மருந்து வாங்கி வச்சுட்டேன் ஐயா, நான் செத்துருவேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னபோது அப்போ சொன்னார், இல்லை நீ பாஸ் ஆகிடுவப்பா, தைரியமாக இரு, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணிட்டேருன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடல் பாடினாங்க, அப்போ அந்த பாடல் ரொம்ப நொறுக்கப்பட்டது. அப்பா கலங்களை பாடினாங்க, கலங்களை ஏகோவா ஈரே கல

கலங்களப்பா. அப்போ அந்த கலங்களப்பா கலங்களப்பான்னு சொன்ன உடனேவே என் தம்பி, சின்ன தம்பி எனக்கு வீட்டில் இருக்கிறான், அப்படியே வந்து சொன்னான், அண்ணா நீ பாஸ் ஆகிட்டேண்ணேன்னு சொன்னான். ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேண்ணா, எத்தனை மார்க் இல்லையே, நான் வாய்ப்பு இல்லையே, நான் ஃபெயில் தானடா, நான் ஆகிடுவேன், நான் ஒன்றுமே சரியாக எழுதுலையே. இல்லை நீ 70 மார்க் எடுத்துட்டேன், 70 மார்க் தான் பார்டர் மார்க், நீ 70 மார்க் எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே இயேசப்பான்னு கீழே விழுந்து அன்னைக்கு பிடிச்ச அந்த புடியை இயேசப்பாக்குள்ளே ஒரு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நான் மாறப்பட்டேன், உடைக்கப்பட்ட கிருபையாக நான் மாறப்பட்டேன். இயேசப்பா எனக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே, என் குலதெய்வம் காத்தாயம்மன் ஐயப்பன்னு சொல்லி

0: நான் வீணாய் கடந்துட்டேனே, எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்திருக்கீங்களே, எனக்கு இப்படி தான் நடத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்குள்ள வைத்தார். ஒரு எனக்குள்ள ஒரு பிணைப்பை வைச்சார், எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை கொடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச அவர் காலை, அன்னைக்கு பிடிச்ச அவர் கரத்தை இன்ன வரைக்கும் அவர் விடலை. அல்லேலூயா! என்னை இன்ன வரைக்கும் விடலை, என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. அன்னைக்கு பிடிச்ச அது சந்தோஷம், அந்த நாட்கள் முழுக்க சந்தோஷம். ஏன்னா நான் ஊரில் அப்படி ஒரு பண்ணுவேன், நான் ஊரில் எப்படி இருப்பேன்னா சண்டை போடுவேன், அடிப்பேன், கிண்டல் கேலி பண்ணுவேன். ஒருத்தனை கிண்டல் பண்ணனா அவனை கேலி கிண்டல் பண்ண சொல்லி அடிப்பாங்க, உதைப்பான். அந்த அளவுக்கு நான் இருந்த எண்ணிய கர்த்தரை நான் அந்த நாட்களில் பிடிச்சாரு. அன்னைக்கு பிடிச்ச பிடியில் இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இன்னொன்னே பெரிய ஒரு பாக்கியங்க, பெரிய ஒரு சலாக்கியம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குது என்ன? ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு தான் அவனை பிடிக்க வைப்பார் இல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசப்பா அப்படி நல்லவர். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி, மீண்டுமாய் மகிழ்ச்சியாகி, நல்ல சந்தோஷம் சமாதோடனே அப்புறம் சர்ச்சுக்கெலாம் போக லைட்டாக ஆரம்பித்தேன். ஏன்னா சர்ச்சுக்குனா அந்த சர்ச்சை நான் அடிச்சிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேன், அடிச்சிருக்கிறேன், அங்கே உதச்சிருக்கிறேன். அப்போ வந்து அடித்து சண்டை வாங்கி திட்டுதல் பண்ணியிருக்கேனே, போகும்போது என் கால் கோசிச்சு. அப்போ ஏசப்பா உம்மை நம்பி வந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் யாருக்கும் இல்லாமல் உமக்கென்று நான் என்ன செய்யணும், உமக்கென்று செய்யணும், உமக்கென்று ஊழியை செய்யணும். அப்போ தான் அந்த ஊழியை செய்யணும். அன்றைக்கி மெசேஜ் ஊழியக்காரன் என்ன செய்வார், ஊழியக்காரன் அக்னி ஜோலியை மாற்றுவார்னு வேதவசனம் சொல்லுதான்னு சொல்கிறான். அப்போ புதுசு இந்த வசனங்க இருக்குது எப்படி சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது ரொம்ப பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம், வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா கையில் காசு இருக்காது, ரொம்ப பயணப்பட்ட ஃபேமிலி தான். ஆனாலும் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஏம், என்னென்னா நான் ஒரு டாக்டர் படிக்கணும், அப்படி தான் ஒரு ஆசை, டாக்டர் படிக்கணும். டாக்டர் படித்து எல்லாருக்கும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சு ஏதாவது செய்யணுன்றேன். ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம பண்ணுறது நான் நல்லா பாஸ் ஆகியிருந்தேன்னா, மார்க் அதிகமாக எடுத்து நான் பாஸ் ஆகியிருந்தேன்னா எனக்கு மெரிட்ல எதை கிடச்சிருக்கும். ஆனால் நான் ரொம்ப கம்மியான மார்க் தாங்க. அப்போது 1200 மார்க்கு, ஃபுல் மார்க்கு, நான் எடுத்து வெறும் 635 மார்க்கு தான். அப்போ இந்த மார்க் எடுத்து டாக்டர் படிக்கணும் ஆசைப்பட்டேன், நான் முடியல. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு பிரத்யேகமாக எல்லாரையும் படிக்க வைக்கணும். இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒரு நான் செய்ய முடியல. ஏன்னா என் ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு, என்ன தேஞ்சிருக்காரு, அவனும் புரிய வைக்க முடியல. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ திருப்பி ஜெபம் பண்ணுறேன். அப்போ ரெண்டு சீட் வந்தது, ஒன்று பிபிடி, ஒன்று அக்ரி. என் கூட படித்தவங்க எல்லாம் எம்ஏ பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, டீச்சர் ட்ரைனிங்கு, பயோடெக் இப்படி தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு தான் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரி கிடைச்சிது, ரெண்டாவது பிபிடி நரம்பியல் டாக்டர் கிடைச்சிது. அப்போ ஐயா தீர்க்கதரிசனமாக பேசுவார். அப்போது தீர்க்கதரிசனமாக பேசும்போது ஆண்டு சொன்னார், உன்னை அக்ரி தான்ப்பா ஆண்டு படிக்க வைக்க சொல்கிறாரு. அக்ரின்னொன்னே அப்புறம் அக்ரினா என்ன ஐயா, எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அக்ரினா என்னென்னா இந்த விவசாயத்தை பற்றி பேசி விதைகளை விதைக்கணும், அதை அறுவடை பண்ணணும், அதுலேருந்து எனக்கு ஒரு காஸ்ட்டு உனக்கு பிஸ்னஸாக பண்ணி ஆண்டை மாற்றுவார், இதெல்லாம் அக்ரி சம்மந்தம்னார். அப்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் முதலாவது பிஎஸ் அக்ரி சேர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை காலேஜ் சேர்த்து வச்சாங்க. 4 படிக்க கருத்து கிருபை செய்தார். அப்போ 4 படிக்கும்போது என்னதுன்னா, அப்போ ஐயா கூட போவேன். அப்போ எங்கள் ஐயா கூட போகும்போது சின்ன சின்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேன். அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளா கிட்ட ஒரு ஊர் போயிட்டு நாங்கள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆந்திரா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்கள் ஐயா கூட ஊழியம் செய்யும் போது சில மிராக்கள் அற்புதம் நடக்கும். அவர் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது காணிக்கை கொடுப்பாங்க. எனக்கு 5 ரூபா 10 ரூபா தான் பெரிய விஷயம், கிராமம் இல்லையா அது கொடுக்குறாங்க பெரிய விஷயம். அப்போ நான் காணிக்கெலாம் வாங்க மாட்டேன், எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு காணிக்கெலாம் வாங்க மாட்டேன். என்னென்னா பாவம் அவங்களே டீ குடி காசு இல்லாமல் இருக்காங்க, வயசானவங்க வெத்தில போடாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி வாங்குறது சொல்லிட்டு அப்புறம் இப்படி ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஜெபிக்கும்பொழுது ஆண்டர் சில காரியம் பேசினார். அது ஒன்று போஷிக்கு மகனே நீ வாங்கிக்கோன்னு சொன்னார். ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஏழ்மை, ஊடனா தான் கூலி வேலை செஞ்சு தான் அந்த காசை அவங்க கொண்டு வந்து இருப்பாங்க இல்லையா. அப்போ நான் ஜெபிக்கும்போது அந்த காசை அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த காசை கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்னோடய மாமா பையன் பசங்க எல்லாம் யாரும் ரட்சிக்கப்படலை, அந்த ஊரிலேயே வாலிப பிள்ளைங்களே நான் மட்டும்தான் ரட்சிக்க பண்ணேன். கிறிஸ்தவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க பாரம்பரிய கிறிஸ்தவங்க, அவங்க ஆதி தலைமுறையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் ஒரு ஒரு தைரியமாய் சத்தியமாய் ஓடும்போது, அப்போ அந்த கிராமங்களில் நான் வரும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வர, இப்போ சொல்லுவாங்க கபூர்னு தான் சொல்லுவாங்க என்னையே, கபூர் வராண்டா அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, அப்போ காணிக்கதான் ஆகிட்டு வர சொல்லிட்டு மாம்பையன் எல்லாமே என்ன எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி சரக்கு ஹேண்ட்ஸு இதுமாரி பான்பிராக்கு இந்தமாரி பொருள்களுக்கு எல்லாமே அடிமையாகி இருந்ததுனால அந்த காசு எடுத்துகிட்டு வர மாதிரி வந்து பிடுங்குவாங்க. மாமா எனக்கு 10 ரூபா கொடுங்க, மாமா எனக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு பிடுங்கும்போது நான் அதை கொடுத்துருவேன். அப்போ எனக்கு தெரியல, சரி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அடிப்பானோ, இல்லைனா நீ ஏன் இயேசுவை பற்றி சொல்கிற, இயேசுவை பற்றி எதுக்கு போகிறேன்னு சொல்லி நான் அடிப்பானுங்க. அப்போ அடிக்கும்போது அவன் என்ன செஞ்சேன்னா, நான் என்ன ஒரு நாள் செஞ்சேன், ரொம்ப எல்லாமே ஒரு நாள் தீபாவளி நாட்களில் ஒரு மாதிரி 3 மணி இருக்கும், நான் அப்போது நான் எனக்கு தீபாவளிலாம் வேணாம், நம்ம தான் இசப்புக்குள்ள வந்துட்டோமே சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனிமையாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா, நான் என்ன சொன்னால் கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், எல்லோரும் சிரிக்க வைக்கிறது தான் என் வேலையே. எப்படியாப்பட்ட கூட்டத்திலையும் வந்து எல்லோரும் சிரிக்க வச்சுருவேன். ஸோ இப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி மாறினான்றது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் நல்லா தானே மாமா வந்தாலே கலகலப்பாக இருப்பார் பேசுவார், ஏன் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேள்வி. அப்போ அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லோரும் சரக்கு போட்டு என்ன செஞ்சானுங்க, சரி நீ கபூர் வரா, இன்றைக்கி அவனை என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி இவனு பிளான் பண்ணி வச்சிருக்கலான்ட்டு எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல் சர்ச்சைக்கு போகலாமேட்டு கிளம்பி போவார் அவர் 3 மணிக்கா. அப்போ அந்த 3 மணிக்கா கிளம்பி போகும்போது அவனை அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக கரெக்டாக மாமா என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் போதில் எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே 18 வயசு 17 வயசு பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே சரக்கு, எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப குடிவெறியின் ஆவி அங்கே ரொம்ப இருக்கிறதுனால எல்லாம் சரக்கு அடிச்சுருந்தாங்க. அப்போ இருக்கும்போது என்னென்னு கேட்குற உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சவொடனே, சரி ஏசப்பாக்குள்ளே இருக்கிற உனக்கு வந்து கோபமே வராதா, இல்லை மாப்பிள்ள எனக்கு கோபம்லாம் வந்தது தான், ஆனால் ஏசப்பாக்குள்ளே என்றைக்கு நம்ம போனோம் அன்னிலேருந்து எனக்கு கோபம்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கோபமே வராதான்னு சொல்லிட்டு உட்காருந்தேன் சொல்லிட்டு டீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி டீக்கு தானே, டீ தானே நம்ம எல்லாமே என்ன செய்வோம், ஒரு டீ எங்கள் ஊரில் எவ்வளோனா 2 ரூபா அப்போ 2 ரூபா 2000 ரூபா தான் டீ. சரி டீ வாங்குடா, சரி டீ கொடுத்தேன். டீ எனக்கு சரக்கு அடிச்சாலும் டீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும், ஆனால் எதுக்கு வாங்க சொன்னால் தான் 3 டீ வாங்கி மூன்று உன் கோவமே வராதா, கோவம் வராதுன்னு சொன்னேன். உட்கார சொல்லி டக்குன்னு சொன்னால் படான்னு டீ எடுத்து மூஞ்சி ஊற்றிட்டாங்க. மூஞ்சி எடுத்தோடனே அப்படியே பாலோட மூஞ்சி அப்படியே அழுகியோட கண்ணீரோட அழுகுறேன். ஆனால் அவங்க விடவே இல்லை என்னையே. அப்போ டீ எடுத்து மூஞ்சியில் ஊற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் தொடச்சிட்டு சரி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டமே, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற கோவம் வராது, சாந்த குணம் அன்பு தானே கிரியச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தொடக்கிறேன் மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லுங்கள் சொல்லு மச்சான் சரி என்ன சொன்னால் அப்பயும் கோவம் வரல, இப்போயும் உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆற்று மண் எடுத்துகிட்டு போவோம். மாட்டு வண்டியில் தான், மாட்டு வண்டியில் தான் எங்கள் சைடு வந்து மண் எடுத்து போவாங்க. சீராக தானே போவோம், மாட்டு வண்டியில் மண் அள்ளி மூஞ்சில் சும்மா நம்ம போட்டாலே நம்மளுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கும். படா மழை மூஞ்சில் மண்ணெல்லி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக போடும்போது எனக்கு அப்படியே சொல்லு சொல்லு வலிக்குது, எரியுது. அப்பயும் நான் கண்ணெலாம் ஒரு மண் ஏறிடுச்சு, கடை கண்ணு தலையெல்லாம் உதறிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லு மச்சான் இப்பயும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், ஏய் உனக்கு இப்பயுமே கோவம் வரலையா, அப்போ ஏசப்பா வந்து முறுக்கிற சுந்தாரே தலையில் முள் சுந்தாரே நீனும் சும்மனு சொல்லிட்டு அந்த நேரம் பாருங்கள் எனக்கு தான் பெரிய காக்கா குண்டு மேலேருந்து கீழே உழுது. அந்த நேரம் கரெக்டாக அந்த காக்கா குண்டை எடுத்து தலையில் வச்சு அப்படின்னு சொல்ல கையால் கையால் அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது எனக்கு குத்தி ரத்தம் அடி பிளட்டு வருது, ரத்தம் வருது. அப்பயும் கோவம் வரல, எனக்கு கோவமே வரல, உங்களெல்லாம் மன்னிக்கணும் சொல்லி, நீ என்ன பெரிய இவரா, ஏசப்பாவை பேசப்பாக்குள்ளே இருந்தான் பெரிய இவரான்னு சொல்லிட்டு என்னை திட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க, எல்லாம் போத பொருள் சண்டை சமாளப்படியே கிரியே பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அப்போ வாங்கும்போது ரத்தம் அழியுது, அதனால எடுத்து எட்ட போட்டுங்க. பெரியப்பா வந்து எடி என்னடா அண்ணன் அப்படி செய்றீங்க மாமாவோட செய்யணும் சொல்லிட்டு ஏந்திரம் சொல்லிட்டு என்னை எழுப்பி அதை எடுத்து எட்ட போட்டுட்டு திருப்பி நான் போயிட்டு குளிச்சுட்டு ரோட்டு பக்கம் வரவே இல்லை. ரொம்ப எனக்கு அழுவ பாரம், ஆண்டவரே இப்படியாப்பட்ட பிள்ளைகளை வச்சுருக்கீங்க இவன் கோவம் வரும்னு சொன்னேனேப்பா, அப்போ நீங்கள் எப்படிப்பா எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் எப்படிப்பா நீங்கள் எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க. அந்த சிலுவை பாடு வேற வேதத்தில் பார்க்குறோம், இன்றைக்கி நான் பார்க்குறேன் அந்த சிலுவை 150 கிலோ சிலுவையாம், 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் நின்னாரா, தண்ணி யாரா தரமாட்டாங்களான்னு. உனக்கு எனக்குமே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருந்தார், இன்றைக்கி அவர் ஆட்டுக்குட்டி போல இருந்து சொல்கிறேன் நான் எல்லாத்தையும். அப்போது எப்படி இவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போது சுமந்து இருக்கும்போது அப்போன்னொன்னே நைட்டு போதா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்ன இப்படி செஞ்சுட்டாங்க, நான் கோவப்படலப்பா, அவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, நீ மன்னிப்பான்னு மன்னிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் விடிஞ்சு வந்து யார் என்ன தலையில் அந்த முள்ளை வச்சு அழுத்தினானோ அவன் வந்து சொன்னான், மாமா என்னை மன்னிச்சிட்டு பெரிய ஒரு ஒளி மாரி வந்தது. என் பிள்ளைய நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி என்னை யாரோ பயமுறுத்திட்டாங்க எனக்கு சொல்லுன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து காலையிலே வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது எசப்பா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இவங்களை மன்னிங்க, தவறாக செஞ்சிட்டாங்க மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எந்த இடத்துல என்னை தள்ளினாங்களோ, எந்த இடத்துல என்னை அடித்தாங்களோ அந்த இடத்துலாம் வரும்போது அப்போ எங்கள் ஐயா எனக்கு அப்போது ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வைக்கும்போது ஜோஷுவா கபூர்னு வச்சார். அதனால எனக்கு பேர் இயேசுவா இயேசுவா இயேசுவான்னு கூடுவாங்க. சில பேர் ஆண்டவரேன்னு கூடுவாங்க, சிலப்பா இயேசப்பா பிள்ளைன்னு கூடுவாங்க, சிலர் இயேசுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்குள்ள அது அந்த இயேசுவோ அந்த ஆண்டவரோ அந்த ஜோஷுவாவோ இது மகிமை இல்லை. அப்பா அவன் வாயில் உங்கள் பேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். மன மகிழ்ச்சியோடு இருந்து அப்படியே இருந்துக்கிட்டு அப்புறம் காலேஜ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து பார்த்தா என்னை எல்லோரும் மரியாதையாக அதோடைய வாங்க ஐயா சோதனை ஐயா ஐயா கிண்டல் பண்ணுறாங்களோ அவளோட உண்மையிலேயே சொல்கிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஏசப்பா நாம அங்கே தெரியல, நான் யார் நாங்கள் நிறுத்துறாருல, எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த காரியம் என்னென்னா ஏசப்பான்ற ஒரு வார்த்தை அங்கே வருது, ஏசப்பான்றதாங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு மன ஆறுதலாக இருந்தது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னிலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஊருக்கு போனால் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கபூர் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏசப்பா வந்துட்டார், சில பேர் ஏஷோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இனி தேவன் நாமம் இன்னைக்கு மகிமைப்படுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்த எல்லாவற்றையும் இருந்துட்டு அப்புறமா பாருங்கள், அப்படியே காலங்கள் செய்த 4ஆம் ஆண்டு அப்போது நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா காலேஜ் முடிக்கிறேன். முடித்த உடனே வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் இருந்தவுடனே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்றான். அந்த ஃப்ரெண்டு என்னை கம்பெனியில் சேர்த்து விட்ட உடனே அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் 50,000 சம்பளம்னு சொன்னாங்க. அப்போ 50,000 சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிஎஸ்சி அக்ரி முடித்ததுனால ஜாயின் பண்ண கம்பெனி லிங்கா கெமிக்கல்ஸ்னு மதுரையில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணேன். அப்போது ஜாயின் பண்ணும்போது தேவன் எனக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் நான் இருந்தப்போ நல்ல காரு நம்மளுக்கு சம்பளம் நல்லா கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டோஃபின் ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அப்புறம் அந்த கம்பெனியில் நல்ல சேலரி 40,000 சேலரி கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லா சேவிக்க பண்ணார், நல்ல ராஜபோகமாக வாழ்ந்தேன். அவரை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம தான் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது அப்படியே போயிடுது. மாதம் 40,000 சம்பளமாக நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோமே, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் எங்கள் ஊரில் வந்து கடை வைக்க போகிறேன், அக்ரி கிளினிக்னு சொல்லுவாங்க. அக்ரி கிளினிக்னால் ஒரு தாவரத்துக்கு என்ன மருந்து, என்ன டானிக்கு, என்ன ஊட்டச்சத்து, என்ன பொருள், அப்படி யூரியா பொட்டாஷிய காம்ப்ளெக்ஸு ஹைட்ரோக்சிடன் ஃபிக்ஸன் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே கொடுக்கும் போது எல்லாம் அந்த மருந்தை கொடுக்கும்போது அதுக்கு ஏறி என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க. அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி எங்கள் ஏரியாவே என்ன போட்டாங்க. அப்போ அது போடும்போது எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம பிள்ளை பெரியால் ஆகிடுவான், நல்லா இருக்கிறான், பெரியால் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு சமாதானத்தை இருக்கும்போது பிள்ளை பெருமையாக இருக்குது. உளுந்துக்கோ நெல்லுக்கோ எந்த மருந்து ஏறி கொடுக்குனா ஒரு ரிசல்ட் நல்லா வந்துடும், நல்ல விளைச்சலை காண்பாங்க, எனக்கு ஒரு காசு கொடுப்பாங்க வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஆகிட்டேன், நல்லா சர்வீஸ் ஆகிட்டேன், நல்ல ஒரு ஆண்டு கொடுத்து கிருபியால் நல்லா வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ கடைசி ஸ்டேஜில் நிற்கும் போது சரி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு சொல்கிறார், அப்பா கடை வைக்கலான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில், இவ்வளோ நல்லா பண்ணுறியே அப்போ நீங்கள் கடை வச்சு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீட்டங்களில் கொஞ்சம் இதாக இருந்தனால கடை வச்சிடலான்னு சொல்லிட்டு அக்ரி கிளினிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. நான் ஒரு நாள் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கடையும் பார்த்துட்டாரு, இடத்தையும் பார்த்துட்டாரு, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டு சொல்கிறாரு, அப்பா நான் மாரி கடை வைக்கலான்னு இருக்கேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு என்ன கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்குறது? ஆண்டவர் என்ன சொல்கிறார், எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்குறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என் வேலையை யார் பார்க்குறதா ஆண்டவரே என்னப்பா சொல்லுங்கப்பான்றேன். இது உலக மகனே இது உன்னதன்னு ரெண்டு கையை நீட்டினார். அந்த நாட்கள் ஆண்டவர் உன்னதம் போதுன்னு பிடிச்சேன், அந்த பிடிச்ச வேலையில் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன். என்னப்பா செய்யணும், வேலை ரிசைன் பண்ணினார், மறுநாளே வேலையை ரிசைன் பண்ணேன். நான் எங்கள் கம்பெனியில் நல்ல பேர் வாங்குவேன், நல்ல வெரி குட் தான் வாங்குவேன், எனக்கு வெரி குட் தான் பேரே வைப்பாங்க. அப்போ நல்ல பேர் வாங்கினேன், நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அப்போது நல்ல பேர் வாங்கும்போது ஏன் போகிறேன்னு சொல்கிறேன், இல்லை என்னை ஏசப்பா கூப்பிட்டாரு வந்துட்டேன், சொன்னாய் பைத்தியக்காரா, ஏசப்பா கூப்பிட்டாருனா என்னடா இந்த காலத்தில் சம்பாதி பணம் தாண்டா முக்கியம், பணம் தாண்டா எல்லாம் செய்யும், ஏசப்பா சும்மா அவர் மனசில் வச்சுக்கார். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான், என்னை உயிர்ப்பித்தவரே அவர் தான், ஒன்றுமில்லாம் அதை சும்மா கடந்தால் என்னைய இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்காருனா என்னை ஏசப்பா தான் சொன்னாரே. 40,000 சம்பளம், காரு, உனக்கு 2 பிஏ இருக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்காரு, எப்படி அதெல்லாம் விட்டு போகிற, எனக்கு எதுவுமே வேணாம், ஏசப்பா மட்டும் போதுன்னு சொன்னேன். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கும் பலவீனப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒன்றும் இல்லையேன்னு சொல்லும்போது நான் வேலையை விட்டு வந்தேன், வேலையை விட்டு வந்து ஆண்டவர் தானே பிடிச்சேன், ஆண்டவர் பிடிச்சி வேலையை விட்டு கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தார். அவங்க அதை வந்து கடலூரில் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஷேரன் இந்துமதி. அவங்க வந்து அவங்களும் என்னை போல் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க, அப்பா வந்து ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறாரு, இவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளை, நல்ல ஆவிக்குரிய நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறவங்க, அன்றைய தேசத்துக்காக எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணுற ஒரு நல்ல மகள். அவங்க அப்படி இருக்கும்போது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. வேலையெல்லாம் வந்தது, அவங்க எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வேலையை வேணான்னு அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது, அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சி வேலையை ரிசைன் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நானும் இன்னும் அக்ரி ஃபீல்டுலேருந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறோம், பேசினவுடனே அப்போ போயிட்டு நான் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, என் ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே இது என்னாண்டவரே உண்மைக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி, எது கேட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு அசைவு நகர்ந்தாலும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிற இன்னைய வரைக்கும். அப்போது அது செய்யும் போது சொன்னார், இவள் உனக்காய் நியமிக்கப்பட்ட மகள் அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாமா, சரி போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், ஷெவ்லாம் பண்ணிவிட்டு போகிறோம். போனாக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ஆவிக்குரியத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அன்புக்குள்ளே இருப்பீங்களா. ஏன்னா இப்போ நம்ம தெரியாத ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு, தெரியாத ஒரு மகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு ஓடி நிற்கிறத விட தேவன் இணைக்கிற இணைப்பு இருக்க மிகப்பெரிய ஒரு பாலம், ஒரு பலம் இல்லையா. தேவன் இணைக்கிறது யாராலையும் ஒன்றும் தரப்பட முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நாங்கள் பேசுகிறோம், வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க டீ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம கிராம வழக்கங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம்னா மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணும் பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளையும் பேசுகிற வழக்கம் இருக்கும். அவங்க என்னென்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கேட்டுக்கல, அவங்க என்னை கேட்ட கேள்வி, 1 hour HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஃபீலிங்ஸை நான் உணர்ந்தேன். என்னோடய மனைவிக்கிட்ட HR டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கீங்க, கம்பெனி ஒர்க் பண்ணிங்களா, என்ன பண்ணினு, எதுன்னு எல்லாம் தெளிவாக கேட்பாங்க இல்லையா. அப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஊழியத்தை என்ன பண்ணுறீங்க, ஊழியத்தில் என்ன மிராக்கள் நடந்திருக்கு, எப்படிலாம் பயன்படுத்துகிறாரு, எங்கெங்கே போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷெடியூல் என்ன, ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பணும், நீங்கள் இப்படி செய்யணும், அப்படி செய்ய புதுசாக இருக்கு, நீங்கள் எப்படி தோணும், இப்போ அண்ணா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போயிடலாமா அப்படிலாம் தோணலை. ஆனால் என்று தேவன் சொன்னாரே, இவள் உனக்காக நியமிக்கப்பட்டன்னு தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு சொன்னாங்க, ஒரு காரியம், எனக்கு என்ன ஆண்டவர் உங்களை பற்றி பேசலை, போயிட்டு வாங்க, ஒருவேளை ஆண்டர் சித்தம் தான் நம்ம இணையலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் எல்லாம் நினைஞ்சாங்க, சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரிலேட்டிவ்ன்றதால் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்ததுனால அவங்க என்னென்னா, மாப்பிள்ள இதுமாரி இருக்குது, நீ இப்போ ஒன்று கோச்சிக்காதீங்க, பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைங்க, ஏசப்பா என்கிட்ட சொல்லி அவள் தான் சொல்லிட்டாரு, அதே போல் என் நான் அவளுக்குன்னு சொல்லுன்னு சொன்னோடனே அப்புறம் அந்த மகள் 2 நாளாக ஜோம் பண்ணி ஆண்டர் சொன்னார். அப்போ கூட அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க நெருக்கப்பட்டதுனால சரி ஓகே சொல்லணும்னு சொன்னாங்களாம். இப்போ தான் அது எனக்கே எப்போ சொன்னாங்கன்னா, என்னோடய பேபி பிறந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லையா, சரி நம்மளுக்கு தேவன் யாரை வழிகாட்டது இருக்குன்னு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன பிறகு அந்த அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நம்மளை விழா எலும்பு இவங்க தானே நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏசப்பா புரியவீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு சண்டே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரு 3 நாள் இருக்கும். அந்த லாஸ்ட்டு சண்டே நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னா ஜெபம் பண்ணுறேன். என்னை வீட்டில் கேட்குறாங்க, சரி சொல்லுப்பா, இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஆண்டர் எங்கள் அண்ணன் கேட்குறாரு, என்ன சொல்லுப்பா வேறு பொண்ணு பார்த்துருக்கேன், 2 வரன் வந்திருக்கு பார்க்கலாமா. இல்லைண்ணே தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் காத்திருக்கிறேன். இல்லைம்மா நான் காத்திருக்கிறேன், எங்கள் அம்மாட்டி சொல்கிறேன், அப்பாட்டி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இந்து இல்லை, அவன் இயேசு பிள்ளை ரட்சிக்கப்படல, அவன் ஏதாவது முடிச்சு விடணும் பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்தார். அந்த திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க, நேராக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உட்காந்து கேட்டதுனால ஆண்டவர் செய்திருக்காருங்க வாங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நிச்சயம் பண்ணுறோம். நிச்சயம் பண்ணிலேருந்து நிச்சயமாக நிச்சயம் பண்ணி கரெக்டாக எங்களுக்கு 4 மாதம் ஃபோன் கால் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல், அவ்வளோ ஒரு ப்ரேயர், அவ்வளோ ஒரு ஞானமான வேத வசனங்கள் வார்த்தைகள் தான். லவ் பண்ணுவோம், லவ் பண்ணுவோம், கொஞ்சம் லவ் பண்ணுவோம், அப்புறம் ஏசப்பா ஃபுல்லாக லவ் பண்ணுவோம் ரெண்டு பேரும். அப்போ சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஜெபம் பண்ணி தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நாங்கள் என்னென்ன நினச்சோன்னா, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் 7 மணிக்கு அவங்க வீட்டில் 7 மணி தான், ரெண்டு வீட்லேயும் பலவீனப்பட்டதாக இருந்தது. நாங்கள் என்ன முடிவு பண்ண யோசப்பா, நாங்கள் வந்து ஊழியக்காரங்களாக தேர்ந்தெடுத்துட்டீங்க, என்னையும் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தீங்க, அவளையும் ஊழியக்காரங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஸோ அதனால் என்னென்ன யோசப்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தனால எங்களை சபையில் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வச்சு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பிரயாசப்பட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருமை எப்பயுமே இருக்கும், கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பெருமை, கிராமங்களில் பெருமையாக செய்யணும். அப்போ நாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யினாங்க. நாங்கள் ஜெபம்மன் ஆண்டவரே ரொம்ப சீப்பாக நடத்துங்க கல்யாணத்தை, ரொம்ப சீப்பாக நடத்துங்க, இதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சீப்பாக நடத்த சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் கல்யாணம் நெருங்குந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சந்தித்தார். ராஜாக்கள் மத்தியில் எங்களை உயர்த்தினார். எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீற்றத்தில் இருக்கிறதுனால 6 MLA 2 அமைச்சர் மினிஸ்டர் வந்தாங்க. அங்கே இருக்கிற கிட்ட இல்லை கவுன்சிலர் ஏரியா எல்லாம் வந்தாங்க. நாங்கள் கேட்டது கொஞ்சோண்டு கேட்டோம். ஆண்டவர் அது பெரிய பிரத்யேகமான சொல்லிட்டார், ராஜாக்கள் மத்தியில் அதை அப்படியே மச்சிட்டார். அப்புறமா வச்சவொடனே தன்னை கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு பாருங்க, சரி இங்கே ஊழியம் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 43 நாள் இருக்கும். அந்த 43 நாளில் தேவ ஜெபிச்சிட்ருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஜெபி 43 நாள் இருக்கும். அப்போ நாள் முத ஒரு பிசாசு பிடிச்சவங்க ஒரு பொண்ணு வந்துடுச்சு. அப்போது வந்து கிராமங்கள்னா பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது, பேய் பிடிச்சி விடுவாங்களா, பேய் பிடிச்சிருச்சு அப்படி விடுவாங்களா, பேய் பிடிச்சிட்டு ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்கார விடுவாங்களா, விட மாட்டாங்க. புது மாப்பிள்ளை புது பொண்ணுங்கலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது நான் என்ன செஞ்சேன்னா, போகலான்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரி போகலான்னு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டு வெளில கால் எடுத்து வைக்கிறோம். எங்கள் அப்பா பெரிய பாறை இல்லை, பாறையும் கத்தியும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஊழியத்துக்குன்னு கிளம்புனா உங்களை ரெண்டு பேரும் இங்கே நான் வெட்டிடுவேன், இங்கே நான் கொலை பண்ணிவிடுவேன், அப்படி இருந்தால் ஊழியத்துக்குன்னு போகிறதா இருந்தால் இது தாண்டி போவேன் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்கிறார் எங்கள் அப்பா. அப்போ இவர் சொன்னான், அப்போ என் மனைவி சொன்னாங்க, நம்ம ஆண்டுக்குள்ளே எதுக்காக வந்தோம், ஊழியம் பண்ண தான் வந்தோம், ஆண்டுக்குள்ளே ரசிக்கப்பட்டு இவ்வளோ பாடுகள் மத்தியில் எல்லாம் வந்தோம், எல்லாத்தையும் செஞ்சோமேன்னு சொல்லிட்டு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டு சொன்னார், நீ கடலூர் போகணும்னு சொன்னார். உடனே நாங்கள் மறுநாளே வந்து கடலூர் வீட்டை பார்த்துட்டு இருவருமா சேர்ந்து கடலூர் வந்தோம். கடலூர் பாருங்கள், கடலூர் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடலூர் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏசப்பா எங்களுக்கு எப்படி பாருங்க வந்து ஒரு அன்பாகிக்கிறாரு. அப்போ கடலூர் வந்தவுடனே அது ஆசையாக அன்பாக சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தில் ஜாமத்தெல்லாம் ஏற்றி எல்லாம் விட்டாங்க, ஜாமத்தை ஏற்றிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போது அருமையாக செஞ்சு வந்தவுடனே நாங்கள் கடலூர் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ கடலூர் வந்தோடனே இப்போ பாருங்க, அந்த 2-3 மாதமாக ஏன் கடலூர் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சண்டை வாங்குறாரு. இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்பா நான் அன்றைக்கே நான் என்ன சொன்னேன்னா, நீ அழகாக ஒரு சர்ச்சில் கல்யாணத்தை வச்சுட்டு சின்ன மண்டபத்தில் நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுருக்கலாம், செலவு கம்மியாக இருக்கும், போட்ட எதை நகை நட்டுகள் வந்த வருமானங்கள் மொய் எதாவது பிடிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு கிராமத்தில் நம்ம சொல்ல முடியாது இல்லை. இப்போ நம்ம சொல்லுவேன், என் பிள்ளைக்கெலாம் சொல்லுவேன், எதுனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், வரதட்சணை இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் என் கிராமத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, அவங்க பெருமைக்காகவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப இருந்துச்சு. இன்னும் கடன் பேசினே சண்டை அதிகமாக வீட்டில், ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அப்போ பிரச்சனை அதிகமானவுடனே நெருக்கப்படுறேன். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ ஆண்டவர்களுக்கு பேச என்னென்னா, நிறையா காரியங்களை வாழ்க்கையில் இப்படி நடத்துங்க, இப்படி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த வாழ்க்கையை நடத்தும் போது நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். அப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு நாங்கள் வந்து அதை நின்னோம். அப்போ வந்து நிற்கும் போது தான் இன்றைக்கி கடலூர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 மாதம் ஆனோடனே என் பிள்ளை வந்து கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு சொப்பனம். அதில் வந்து என் மாமியார் வந்து என்னோட காட்டுறாங்க, எங்கள் மனைவியோட அம்மா வந்து என்னை காட்டுறாங்கப்பா, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு நான் சொல்லிவிட்டு சரிங்க தான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என் மனைவிட்ட சொல்கிறேன், வீட்டில் ஏன் சொல்கிறேன், இதுமாரி கிணக்கு கண்டேன் அப்படின்னோடனே, எனக்கு கிணக்கு கண்டா எல்லாமே நடக்கும், ஆண்டு நடத்தத்தான் சொல்லுவார். ஸோ அப்படி நடக்கும்போது அதை நான் தெளிவாக நான் கேட்கும்பொழுது என்றேன், என்னும்போது அப்போது அவனுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டு சொல்கிறார், இவனை முத்திரை மோதிரமாக வைப்பேன், இவன் என்னை பார்த்துருந்தோடனே எல்லாரும் ரொம்ப பார்த்துனோம் அதுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம் அப்போ அவர் தரான்னு சொல்லிட்டு 7 மாதம் ஆச்சு. 7வது மாதம் ஒரு ப்ரேயருக்கு நாங்கள் போயிட்டு வந்து அந்த வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு அவனுக்கு தானியல்னு பேர் வைகின்றார், தானியல்னால் டேனியல் அப்படின்னு பேர் வைகின்றார். ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் ஒரு பேர் குறித்து வச்சுருந்தேன், என்னென்னா காட்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்சு வச்சுருந்தேன். அப்போது என்னென்னா, ஆமாம், லாஸ்ட்டு இந்த ஜனவரி மாதம் அவ்வளோ ஒரு போராட்டம். ஏன்னா ஜனவரி மாதம் நான் ஒரு கேம்புக்கு போவேன், எப்பயும் அங்கே போய் ஆகணும். 12ஆம் தேதி நான் 12ஆம் தேதி கிளம்பணும். அப்போ அந்த 12ஆம் தேதி கிளம்பும்போது அந்த என்ன செய்யணும்னா, குழந்தை பிறந்துடணும், பிறந்ததான் நம்ம 12ஆம் தேதி ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். காத்திருக்கும்போது நைட்டு நான் சொல்கிறோம், சரி 12ஆம் தேதி 10 ஆயிடுச்சு தேதி, இன்னையோட 10 ஆயிடுச்சு, விடிஞ்சால் 10, 9ஆம் தேதி நைட்டு நாங்கள்ன்றோம். அப்போ விடிஞ்சால் 10 ஆயிடுச்சு, ஸோ இந்த 10 ஆன பிறகு நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணுறோம். நல்லா நானும் என் மனைவிமா அக்கினி அபிஷேகத்தோட வல்லமையோட ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் தேவன் நடத்தி இன்னொன்னே அந்த சொல்கிறாரு, நீ அதிகாலையில் 3 மணிக்கு மருத்துவமனைக்கு போவீங்கன்னு சொன்னார். அதேமாரி அதிகாலையில் 3 மணிக்கு நான் போகிறேன் நைட்டு 12 மணி, ஆமாம் 3 மணின்றக்கும் பண்ணிக்கூட ஒன்றே ஒன்று உடஞ்சிருச்சு. சரி நார்மல் தானே, யூஷுவல் தானே, நீ படுப்பா காலைல போகலான்னு சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு பயமாக இருக்கு வா போகலான்னு சொன்னேன். ஜிகிச்சிக்கிட்ட சரின்ட்டு நாங்கள் போகிறேன், எங்கள் மாமியார்ட்ட ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க, போயிட்டுன்னு டாக்டர் சொல்கிறாங்க பனிக்கூடம் உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 5 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்கெலாம் என்னோடய மச்சான் ஒரு 6 பேர் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் என் பையன் தான் பிறப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கேட்குறாங்க, கடைசியாக கேட்குறாங்க உங்களுக்கு என்ன குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், மாமா மச்சா எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும், அவன் பேர் வந்து காட்சன் டேனியல்னு ஆண்டர் கொடுத்துட்டாரு, சரியாக கரெக்டாக இந்த ஈவினிங்குள்ளே பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது பாருங்கள் சொல்லிட்டாங்க, சிரித்தானோ ஒரே சிரிப்பு, ஏன்னா புற ஜாதி இருக்கவங்க என்ன நம்ப மாட்டாங்க இல்லையா, ஒரே சிரிப்பு. சரி சிரிச்சா சிரிச்சிங்க, அது ஏன் தெரியாது, என் தேவன் என்னை வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். இப்போ என்ன ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஜெபிச்சிட்டே இருக்கிறேன். என் மனைவி கூட வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்தாங்க. 7 பேரில் எல்லாருமே அதை பனிக்கூடம் தண்ணி பிள்ளை குடிச்சிருச்சு, குழந்தை குடிச்சிருச்சின்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி டக்குனு எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்க, கேட்குறாங்க, அப்போ பனிக்கூடம் உடஞ்சிருச்சு பிள்ளை தண்ணி குடித்தா செத்துருவோம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார், இவனுக்கு இவ்வளோ கீட்டிலாம் நடக்கும், இந்த காரியம் இருக்கும், இவனுக்கு இப்படி போகும் வரும்னு எல்லாம் தெளிவாக சொன்னதுனால நான் என்ன சொல்கிறேன், சரி பனிக்கூடம் குடிஞ்சு சொல்கிறாங்க டாக்டர் மீன் ஒன்றும் செய்ய முடியாது, சரின்னு சொல்லிட்டோன்னு சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு எனக்குள்ளே ஒரு வாஞ்சேன், சரி சொல்லிட்டோம், ஆனால் தேவன் சுகபரசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 11 மணி நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரியாக காலையில் 5 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா தண்ணி குடிக்கலை, எதுவும் செய்யலை. ஏன் மச்சான் பார்த்துட்டு ஜூஸாவது குடிங்க மாமான்னு சொல்லி அப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு. 1 மணிக்கு 11 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். 11 மணி நேரம் ஜெபம் பண்ணும் போது குழந்தை அவளுக்கு மட்டும் பிரத்யேகமாக டாக்டர் பார்த்துட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆண்டர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேவன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் சேவன் சொன்னார் சொன்னார்னு சொல்லும் போது என் மச்சான் வந்துட்டார். அப்படியே ஜெபிச்சிட்டு போது 11 மணி நேரம் அந்த குழந்தை அந்த பனிக்கூட தண்ணியை குடிக்காம அவன் 11 மணி நேரம் அவன் தாயின் கருவத்தில் இருந்தான். அப்போ இருக்கும்போது கரெக்டாக சரியாக 2:58 அவன் பிறந்தான். பிறந்த உடனே மனைவி சொன்னான், நான் இப்படியாப்பட்ட வழியாக தான் பிறவான்னு சொல்லிட்டு அவன் பிறந்த தீக்கி அவன் மேலே போட்டாங்க, சிவபரசம் தான் திறந்து அப்படி பிறந்த தீக்கி போட்டு பைபிளை கொடுத்தானான், பைபிளை பிடிச்சிக்கிட்டானா. காட்சன் டேனியல் 3 வாட்டி கூட சொல்கிறார், ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதேமாரி காட்சன் டேனியல், ஆனால் என் மனைவி என் குழந்தைய காட்டல, அம்மா என்ன பண்ணுறது தெரியுமான்னு டாக்டர் கேட்டாரான். பையன் டாக்டர் காட்சன் டேனியர் திருப்புங்க அப்படின்னாரான். உடனே என்னம்மா இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்கன்னு வச்சிக்கின்னு போட்டு டாக்டர் உடனே வச்சுட்டு போயிட்டேன்ட்டாரான், இவ்வளோ விசுவாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் காட்சன் டேனியல்னு பேர் வச்சு தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து நின்னது. ஐயோ எப்படி இவர் துல்லியமாக இவ்வளோ காரியங்களை தேவன் சொன்ன, ஏசப்பா சொன்னார், ஏசப்பா சொன்னார்னு தெளிவாக சொன்னார்னு சொல்லிட்டு அந்த பேர்லேருந்து அவன்லேருந்து அவன் இத்தனை கிலோ முதன்னு தேவன் சொன்னார். பிள்ளை எல்லாத்தையும் யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவன் பிறந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது, யாரும் கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகிறார், அவர் வார்த்தையை சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறார் இல்லையா. அப்படியா இருந்த இன்றைக்கி பாருங்கள், அவன் பிறந்த 4 மாதம் ஆகுது, 4 மாதத்துக்கு அவனுக்கு ஜெபந்தான், 4 மாதத்துக்கு எங்களுக்கு ஜெபந்தான். நாங்கள் வந்து இந்தியோட ஒரு 9 மாதம் ஆகும், ஒரு வருஷம் வரப்போது கடலூர் வந்து இந்த 9 மாதத்தில் சரியான சோறு இல்லைன்னா சொல்ல முடியாது, சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்த ஒரு அண்ணன் மூலியமாக பழக்கம் ஏற்பட்டது. அங்கே அண்ணன் ஒரு ஹோம் வச்சுருக்காரு, அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ண கூடுவார். அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ணி கூடும்போலாம் அவரே ஃபோன் பண்ண மாட்டாரான்னு ஏங்கி நிற்பேன். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி கூட்ட உடனே நான் போவேன். போன உடனே ஜெபம் பண்ண சொல்லுவார், நான் ஜெபம்லாம் பண்ணுவேன், எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அரிசி கொடுப்பாரு. ஐயோ அந்த அரிசி கொடுத்தானா போதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நேத்தி கூட அந்த அரிசியை சாப்பிடும்போது நான் நன்றி சொன்னேன் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி. அண்ணா நீங்கள் கொடுத்த அரிசி தானே நான் சாப்பிட்டுட்டுருக்கேன்னு சொன்னேன். ஐயோ பிரதா அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு வழியக்காரனாக இங்கே வந்திருக்கீங்க, கடுத்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அரிசி தான் எங்களை வாழ வைக்கிது. நேத்தி பார் அந்த அரிசி இல்லை, அந்த அரிசியை வச்சு நான் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் கடுத்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். நான் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ஜெபத்தில் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையோடு. நான் என் மனைவி இன்னைக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா நாங்கள் சம்பாரிச்சிருந்தா ஒரு வேளை இருந்தால் உலக காரியத்துக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா அவங்க அவ்வளோவா எனக்கு கொடுத்துருப்பாங்க. சம்பளம்னா 40,000, அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 70,000 நாங்கள் ரெண்டு பேரும் இருந்துருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நான் வந்துட்டோம். நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்றதுனால இன்றைக்கி நிறைய பேரை கொண்டு கடத்தைகளை போஷிக்கிறார். இன்றைக்கி கூட காலையில் நான் பார்க்குறேன், எனக்கு வீட்டு வாடகை தரணும், 4,000 தரணும், நான் 1 ரூபா கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையை குறித்து நான் பேசி ஜெபம் பண்ணிவிட்டு அது ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் போடுறேன். ஆச்சரியமாக இருக்கு அவர் நடத்துகிற நடிப்புகள், ஆச்சரியமாக இருக்கு என் தேவன் நடத்துறது. அந்த 4,000 தேவன் எனக்கு கொடுத்தார், கொடுத்தார். அது கொண்டு கரெக்டாக அந்த வீட்டு வாடகை ஓடுறது கரெக்டாக வந்து அண்ணா வாடகை தள்ளின்னு கேட்குற உடனே எடுத்து கொடுத்த என் தேவனை நான் அப்படி ஆச்சரியமாக நடத்தினார். ஒரு வேளை நான் அந்த வேலையில் இருந்து நான் சம்பாரிச்சேன்னா அது நிம்மதி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னும் எசப்பை நான் அடைச்சாங்க, அடைச்சத நிமித்தம் வந்த நீ போ, உனக்கு நான் செய்ய வேண்டிய வழிகளை காட்டுவேன், நான் உன்னை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொல்லி நான் அழைச்சேன். இயேசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து காரியம் பெரிதாக செய்வேன்னு சொன்னார். அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நடத்துகிறாரு. பால் வாங்கின தவிப்பேன், ஆனால் என் தேவனை தவிக்க விட மாட்டேன். கரெக்டாக அந்த பாலுக்கு யாராவது சந்திப்பாங்களா, சந்திக்க மாட்டேன் யோசிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, ஆண்டவர் நம்மளை நடத்துவார்ப்பான்னு சொல்லி கொண்டே இருப்பான். நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், அந்த பாலை சந்திக்க வைப்பார். நேற்று பாருங்க, வீட்டில் சாம்பார் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் தக்காளியே இல்லையே அப்படி, சரி புளியை கரைச்சி வைன்னு சொன்னேன். ஒரு பாஸ்டர் வந்து கூப்பிட்டு போய் அங்கேயே போன திடீர்னு காய்கறிகளை பூந்து உங்களுக்கு என்ன வாங்கிக்கிறார். ஐயா எனக்கு இது வேணாம் ஐயா, தக்காளி மட்டும் போதும் ஐயான்னு சொன்னேன். 1 கிலோ தக்காளி எனக்கு 27 வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படி தக்காளியை கொடுத்து ஜெபம் பண்ணினேன். அப்படியே என் மனைவிக்கு கன்சியூவாக இருக்கும்போது 1000 சொந்தங்கள் இருந்து எல்லாம் இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை சரியான சத்தில் வளரலை, நட்ஸில் வளரலை, எதுவும் இல்லை. ஆண்டவர் கிருபியால் வளர்க்கப்பட்ட மகனவன் அவன். எல்லாத்துக்கும் நான் ஜெபம் தான் நான் சொல்லுவேன். அங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த கிருபை இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி கொடுப்பேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு சோத்திரம் சொல்லுவாள். அதில் என் பிள்ளை வளர்க்கப்பட்டது, நான் சாட்சியாக சொல்லுவேன். தேவன் சமூகத்தில் பிள்ளையே வளர்க்கப்பட்டது. அன்றைக்கி அநேக இடத்துல கடலூரில் நிறைய பேர்ட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறிமுகமாகிறோம், எல்லாச்சுமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியப்படுறோம். ஆனாலும் தேவன் சில சபைகள் எடுத்து பயன்படுத்துகிறாரு, எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. என் தேவன் சந்திப்பார், ஒன்றுமே இல்லாத இடத்துல எங்களை தேவன் உயர்த்துகிறார். அவர் அழைத்த அழைப்பு உண்மைங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க. கல் வணங்கி, கல் சாதாரண கல், அந்த கல் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டால் கூட ஒன்றும் தராதுங்க. காது இருந்து கேட்காதுங்க, கண் இருந்து பார்க்காதுங்க. ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டுங்க. இதுதான் நம்ம சாமி. எங்கள் அப்பா சொல்லி சொல்லி இது நம்ம சாமியான்றி என்னென்ன, ஆனால் இது நம்ம சாமி அல்ல, உண்மை உள்ள தேவன் நமக்காய் அப்பா மறுதளித்த தேவன். அவர் அப்பா யாருங்க, பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்கம்மா, யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நம்ம பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்க. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசப்பா மட்டும்தாங்க. அவர் ஏங்க அடிக்கப்படுறோம், நமக்காக தாங்க அடிக்கப்பட்டார். ஐயோ என் பிள்ளை, நான் படைச்ச பிள்ளைங்க, நான் படைச்சினேன்னு சொல்லிட்டு இன்றைக்கே அவர் வேதனைப்படுறாரு. ஒருவேளை அவர் வருக இன்றைக்கி இரவாக கூட இருக்கலாம், ஆனால் இரவாக கூட இருக்கலாம் அந்த இரவு. ஆனால் ஐயோ இன்றைக்கி கூட வந்துடலாம் நான் சொல்கிறாரு. நான் சொன்னேன் அப்பா உமது வருக வரட்டுமேப்பா அப்படின்னு சொன்னேன். சரி சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன், உன்னை எப்படி நான் அழைச்சேன், அதே போல் நான் படித்த பிள்ளைகளா, அதான் வேதத்தில் பார்க்குறோம். ஏவனான ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து அவன் வந்து நான் தரிசித்துக்கு ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அந்த பட்டணத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அதை நீ சொல்லுவீங்க அழிக்கிறேன்னு சொல்லிங்க, ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் அழிக்க மாட்டாருங்க, நம்மளை பயமுறுத்த தான் வைப்பார். இன்றைக்கி எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி எல்லாமே, ஏன்னா கடைசி நாட்கள் நம்ம நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செஞ்சார். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், துர்காலத்தம்மை, மாரியம்மா, இது எல்லாம் யாருன்னா பின்னாடி வாழ்ந்த தலைவர்கள், முன்னோர்களுங்க. அப்போது ஒரு ராஜா ஒரு போருக்கு போகும்போது எப்படின்னா, அந்த ராஜா போருக்கு போகும்போது தளபதி இருப்பான் இல்லையா, அவன் தலையை வெட்டி வீழ்த்துட்டான செத்துட்டான செய்வாங்கன்னா, அவனை புதைச்சி அந்த இடத்துல அவன் தலையை வச்சு அவன் யூஸ் பண்ண கத்தி, கம்பு, வீல், அருவா எல்லாத்தையும் அதை வச்சுட்டு வருவாங்க. அதை காலப்போக்கில் படைச்சிக்கிட்டே வந்தது தாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சாமி நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையான தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்துங்க. என் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷம் சமாதானம், இன்னும் ஏன் கண்ணீர் விடுறேன்னா, என் தேவன் எனக்கு அப்படி செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தை மகிமையை நாங்கள் பார்க்குறோமா, ஒவ்வொரு நிமிடமும் பார்க்குறோம். எல்லாத்தையும் நிமிடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பார்க்குறோம். எங்களுக்கு அவ்வளவா நடத்துகிறாரு, அவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்துகிறாரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நானும் என் மனைவியின் பிள்ளைமா நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். ஆனால் சேர்ந்துருக்கும் போது எங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. இந்த காரியங்களை தேவன் அற்புதமாக நடத்துகிறாரு, ஒரு வல்லமையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, அவனுக்கு ஒரு பேம்பர்ஸ் தேவை, ஒரு டெட்டாயில் தேவை, ஒரு குழந்தை பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன காசே இல்லையே, தேவன் கரெக்டாக சந்திக்கிறாரு, கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்லி, அண்ணே நான் உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் குழந்தைக்கு நான் தரேன்னு சொல்லி அந்த ஊழியக்கார மூலமா பேசுறது. ஏன்னா தேவன் அழைத்த அழைப்பு அவர் கரெக்டாக சொன்ன வார்த்தை மட்டும் நடத்துகிறாருங்க. மாதம் 4000 வீட்டு வாடகை சந்திக்கிறாரு, தண்ணி வாடகை சந்திக்கிறாரு, கரண்ட் பில்லு சந்திக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஹோம்லேருந்து கொடுக்குற அரிசி நிமித்தம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா உறவினர்களெல்லாம் ஒரு நேரத்தில் உதவுனாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் தேவன் அழைச்சிருக்காரு, நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி நிற்கும்போது தேவன் ஒவ்வொன்றாக கொடுக்குறாரு. கடுகுலேருந்து, சீரகத்திலேருந்து, தக்காளியிலேருந்து, காய்கறிலேருந்து எல்லாம் தேவன் தரார், வேறு யாரும் தரல. இன்றைக்கி நான் நிலையாக நிற்கிறோம், ஊழியத்துன்னு வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஊழியத்துக்கு ஓடும்போது என்னான்றது செய்யணும் அப்படின்னா செய்ய காத்திருக்கும் போது கற்று சொல்கிறார், நீ காத்து, நான் பொறுமையோடு, இது கடைசி காலமாக இருப்பதனால, என் வருகை சமீபமாக இருப்பதனால நீ ஆயத்துப்படுமாகனு சொல்கிறாரு. இன்றைக்கி நானும் என் மனைவியுமா இரவு முழுக்க ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாவற்றையும் அற்புதம் அடையாளம் நடத்துகிறாரு. தேவன் விதமாய் காரியங்களை செய்வார் என்று எண்ணி அவர் சமூகத்தில் ஓடிட்டுருக்குறோம். எங்களுக்கு இன்னும் ஊழியத்தின் பேரை கொடுக்கல, ஏன்னா தேவன்ட்ட ஒவ்வொன்றும் நான் கேட்டுக்கிட்டே செய்கிறதுனால என்றார். இன்றைக்கி பாருங்கள், சிதம்பரத்தில் நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். மாதம் ஆனால் சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை வீட்டு கூடுகை வச்சுருக்கிறேன், உபவாச கூடுகை. அதில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஒருத்தவங்க பால் கடை வைக்க சொன்னாங்க, பால் கடைக்க ஜெபம் பண்ணி இன்னைக்கு பால் கடை நல்லா ஓடுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பாருங்க, சிதம்பரத்தில், அதே சிதம்பரத்தில் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க, என் சாட்சி இது, 4 பிள்ளைங்க, ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றதுக்கு ஒரு உதவி. 4 குழந்தை பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 வயசு, 1.5 வயசு இப்படி தான் இருந்தது. செத்துட்ட இவங்க வந்து தேரமாட்டாங்க, கேன்சர், அதாவது என் கேன்சர் சாதாரண உடம்புல வந்தாலே நம்மளை தாங்க முடியாது. அந்த பாருங்கள், அந்த 22 வயசு பாப்பா, அவங்க அதுலேயே சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் 7 அடுக்கு நம்ம சொல்லுவாங்க, தலை அடுக்கு 7 அடுக்கு, அந்த 7வது அடுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு இட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடச்சி பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன், நான் போகிறேன். போய் பார்த்தா குடும்பமே அழுகுறாங்க. எப்படின்னா, ஒரு டெத்து வீட்டில் எப்படி அழுவாங்க, ஒரு சாவு வீட்டில் அழுமே அழுதுட்டுருக்காங்க. நான் என்ன, ஒரு செத்துட்டாங்களா என்னன்னு நினச்சிட்டு போய் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு கொடுமையாக அந்த பாப்பா இருந்தாங்க. போய் என்னென்னு ஜெவமன் ஆண்டரே என்ன ஆண்டன்னு கேட்டேன். இது வேணாம்ப்பா, முடிஞ்சிடுச்சு, விட்டுடு, போராடாதேன்னு ஆண்டர் சொல்கிறாரு. ஏன்னா கடைசி நாட்கள், கடைசி நிமிடத்தில் போயிருக்கேன், ஏண்டா போராடுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் சோமன் அன்றைய உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அன்றைய ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்குற தேவன் நீராண்டவரே, நாங்கள் எல்லாம் யாரும் எங்களுக்கு கை வீரிச்சாலும் தேவனே நீங்கள் இருக்கீன்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபிச்சு மன்றாடி அழுது ஜெபித்து எல்லாரும் அழுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கட்ட உடஞ்சி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அப்படியே இவ்வளவாய் நீ அன்பு கூறுகிறாயான்னு சொல்லிட்டு தேவன் அப்படி அந்த நிமிஷமே அற்புதத்தை நடத்தி, நீ இப்போ இதோ நான் சுகத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே சுகம் கொடுக்க வல்லமாய் அந்த இடத்துல கிரிச்சு செஞ்சுது. அந்த சுகம் கொண்டிருக்கும் வல்லாமை அது அற்புதம் செய்ய சக்தி உடனே கிரியை செஞ்சதுனால மறுநாளே, அதாவது வேணாம் வீட்டுக்கு போங்க இவங்க செத்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பின டாக்டர்ஸ் பாண்டிச்சேரியில் இன்னும் அவங்க மரியாதை இருக்கிறாங்க. பேர் சரணி, அந்த பாப்பா பேர், பேஷண்ட் பேர் சொன்னாங்க. வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவங்களை மறுபடியும் பாண்டிச்சேரி அழைச்சி சென்று அவங்கள போய் பார்க்கும்போது அவன் சொன்னாங்க, இன்றைக்கி ஆப்ரேஷன் சொன்னோடனே அவரு கணவருக்கு ஒரு ஆச்சரியம், ஃபோன் பண்ணுறாரு, ஐயா ஒரு ஆச்சரியம் ஐயா ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, சரி சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, ஐயா ஆப்ரேஷன், அவர் அழுகிறாரு, ஆப்ரேஷன் பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா ஒருவேளை காப்பாற்றலாம், காப்பாற்ற முடியாமல் போகலாம், எல்லாத்துக்கும் ஏற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அழுகிறாரு அழுகிறாரு அழுதுகிட்டே இருக்காரு. சமாதானம் என்னால் படுத்த முடியல. உடனே நான் ஜெபம் பண்ணேன், இருங்கப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்போ இந்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீர் உயிர் பிடித்துன்னு சொன்னீங்க, சுகத்தை கொடுத்தேன்னு சொன்னீங்களே எசப்பான்னு சொல்லி அந்த மகளுக்கு அந்த நிமிஷமே ஃபோனில் அந்த மகனோட ஜெபம் பண்ணி அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கருத்து ஒரு பச்சை இங்கே பேனாவில் கையெழுத்து போகிறத காட்டுறாரு. குட் அன் ஆப்ரேஷன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னவனே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கையெழுத்து போடுங்க ஐயா, இல்லை ஐயா என் மனைவி எனக்கு வேணும் ஐயா நான் போட முடியாது, பிரதர் நீங்கள் போடுங்க ஆண்டர் சொல்லிட்டா நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். போட்ட அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது, ஐயா சோத்ரையா சோத்ரையான்னு சொல்லிட்டேன், எல்லாமே ஃபேமிலியோட அழுகுறாங்க, அண்ட் குட்டான ஆப்ரேஷன் நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப சந்தோஷத்துடனே எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்த 4 பிள்ளைகளுக்கு நல்ல தாய் பால் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடு இன்னைக்கு சிதம்பரத்தில் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காரியங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் தேவன் எதற்காக அழைச்சாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி சுகம் கொடுக்கும் வல்லமை அற்புத சக்தி எல்லா கிரியைகளையும் எல்லா வரங்களும் வல்லமையும் கொடுத்து நிரப்பி வச்சதுனால இன்னைக்கு எந்த இடத்து போனாலும் அற்புதம் தான், எந்த இடத்து போனாலும் அதிசயம் தான். குழந்தை எல்லாரும் குழந்தை கொடுக்குறாரு, கட்டுகளை உடைக்க சொல்றாரு, மந்திர கட்டளை அறுத்து போடுறாரு, எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்குறாரு. அவர் அழைத்த அழைப்பு நிமித்தம் நான் இருக்கிறோம். ஒருவேளை நானும் என் மனைவி இந்த பூமியில் வாழறதுக்கு ஒரு தகுதி இருந்ததுன்னா அழகான செய்வோம், கம்பெனியில் ஒரு சேலரியை வாங்கிட்டு சுகபமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு 1 ரூபான்னு என் சொக்கால 1 ரூபா இல்லை, இன்னைக்கு 1 ரூபா வருதுன்னா என் தேவன் நம்பி தான் வரும். அவங்க கொடுக்குற காணிக்கை தான் எனக்கு இன்ன வரைக்கும் போச்சுக்குது. இன்னைக்கு நடந்து பெரிய அற்புதம், ஒரு நாளும் ஒரு அற்புதம் நடத்துகிறாரு. இன்னைக்கு நான் கொடுத்தே ஆகணும், அந்த 4000 ரூபா கொடுத்தா அவனை வீட்டு வாடகை. அந்த மனுஷன் இன்னும் ஒரு 1/2 மணி வரப்போறாரு. நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு இருமா, ஜெம்பிச்சே இரு. நான் கடைக்கு போயிட்டு இந்த ஏடிஎம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டோன்னே ஏடிஎம்ஏ எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்போ அந்த ஏடிஎம்ஐ பார்க்கும்போது அகர ஏடிஎம்மை போட்டு 1-3 அப்படின்னு போட்டு 3000 எடுத்துனா 3000. நான் சாரு கேட்குது 1000, 2000, 3000. நான் டக்குனு 3000 எடுத்துகிறேன், சத்தம் வெறும் சத்தம், அப்படியே அதே இடத்துல கண் கலங்கி அழுகிறேன். ஆண்டவரே இது எப்படி நடந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடத்தின்னு சொல்லிட்டு அழுகிறேன். அப்படியே சந்தோஷமே வந்து அதில் போயிட்டு என் மனைவிக்கு ஒரே 2 பேருக்கும் என்ன செஞ்சேன், காலையில் டிஃபன் இல்லையா அந்த காசை பார்த்தோன்னே. அதாவது இன்றைக்கி என்னென்னா பால் வாங்கி குடிச்சிட்டு முடிச்சிக்கலாம், இன்னைக்கு காலை டிஃபன் பாலோட முடிச்சிடலான்னு எண்ணணும். ஆனால் தேவன் அந்த காணிக்கு எடுத்துகிட்டு போ அந்த காசை பார்க்குறேன், 3000 கொடுத்தாரு. அந்த 3000 எடுத்துகிட்டு போயிட்டு 100 ரூபாயை கொடுத்து 2 பேருக்கும் 30 ரூபாய்க்கு கூழ் வாங்கி 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு, என்னப்பா கவர்லாம் பெருசாக எடுத்து வரேன்னு மனைவி கேட்டாங்க. அவள் சொன்னேன், ஆண்டர் கொடுத்தா நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் அழுக, நானும் அழும்போது ஜெபம் பண்ணி சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டர் இதை காட்டிலையும் இன்னும் அதிகமாக நான் அவளை செய்வேன்னு சொல்லி வாக்கு தத்தம் காலில் கொடுத்தார். அவ்வளோ ஒரு நடத்தினாரு. ஏன்னா அவர் அழுத்த அழைப்பில், ஏன்னா நம்ம பிறந்த இடத்தும் சரி என் மனைவி பிறந்த இடத்தும் சரி அங்கே இக்கட்டு சூழ்நிலை, அவங்களும் நல்ல பாடுகள் மத்தியில் வந்தாங்க, நானும் பாடுகள் மத்தியில் வந்தோம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தன் விழா எலும்பு யாருக்கு ஆதாம் எப்படி ஏவாளை தேவன் படைச்சாரோ அதே போல எனக்கு ஏவாளை தேவன் கொடுத்தார், என் விழா எலும்பு தேவன் தெரிந்து கொள்ள வச்சார். இன்னைக்கு பாருங்க, அவர் இணைக்கிற இணைப்பு, அவர் கொடுத்த அந்த திருமணம், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால இன்னைக்கு நாங்கள் இருவரும் சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கிறோம். எப்பயாவது பிரச்சனை வரும் மீன்ஸ் ஒரு அன்புக்காக வரும், ஏன்னா எப்பயுமே லவபிளாக இருக்கணும், எப்பயுமே ஒரு இதாகவே இருக்கக்கூடாது இல்லை. அப்போது சண்டை வரும்போது இன்னும் அன்பு அதிகமாகும். நீ பாருங்கள், தேவ சமூகத்தில் 2 பேரும் ஜெபம் பண்ணும். ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமலாம் இருந்தாலும் இருப்பதை விட ஜெபம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். 2 பேரும் சேர்ந்து தான் ஜெபிப்போம், சேர்ந்து தான் ஊழியத்துக்கு போவோம். இன்றைக்கி என் பிள்ளை பிறந்ததுனால சில இடத்துக்கு வர முடியாது, சொன்னால் ஒரு 4 மாதம் வரைக்கும், ஆனால் சேர்ந்து போவோம், சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா என் பிள்ளை கற்பும் தரித்திலேருந்தே சில பேர் வண்டியில் போகக்கூடாது 3 மாதம் 4 மாதம், அவன் என்னைக்கு தரிக்கப்பட்டானோ என்னைக்கு ஆண்டர் கொடுத்தாரோ அன்னிலேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கிறோம், வண்டியில் தான் போகிறோம். அவ்வளோ பள்ளம், அவ்வளோ மேடுகள் எல்லாத்தையும் தேவங்கள் அற்புறமே பாதுகாத்தார். இன்றைக்கி நான், என் பிள்ளை, என் மனைவி 3 பேரும் அழகாக ஆண்டு சமத்தை காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களை ஆற்றும் அறுவடைக்காக வைத்திருக்கிறாரு. வருகிற எழுப்புதலுக்காக எங்களுக்கு திட்டத்தை தீர்மானத்தை போட்டு வச்சிருக்காரு. நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் தேவன் சமூகத்தில் உண்மை உத்தம உள்ள ஊழியக்காரனே வாழ ஆசைப்படுறோம். அதுவே நிறுத்த போகிறாரு, அதுக்காக எனக்கு பாடுபடுறோம். தேவன் நடத்துகிறாரு, இன்னும் வந்து ஒரு குறையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்கள் அப்பா அம்மாவில் கஷ்டப்பட்டாங்களே, அவங்களை செய்ய முடியலன்னா ஒரு வருத்தம் இருந்தது தவிர, ஆனால் எனக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அது நிமித்தம் ஒரு பங்கு நான் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மாதம் மாதம் என்னால் கொடுக்க முடியல, ஆனால் எப்போ தேவன் அதை அதிகமாக கொடுக்குறாரோ அவங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாத்தையும் தன் குடும்பத்தை விசாரிக்கணும் ஆண்ட சொல்கிறாரு இல்லையா. அப்போ ஊழியக்காரனா விசாரிக்கும் போது எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் என் குடும்பம் என்னை இன்னும் புரிஞ்சிக்கல. இன்றைக்கி கூட எங்கள் அம்மா அழுது திட்டுறாங்க, நல்ல வேலைக்கு போனால் நல்ல சம்பளமாச்சு, நீ இப்படி அவள் வேலைக்கு போனால் சம்பளமாச்சுன்னு இன்றைக்கி கூட காலையில் எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கும் கவலைப்படலை, அழைத்தவர் அவர், அவர் நடத்துகிறாரு, எந்த ஒரு குறையும் இல்லை, நேர்மை நடத்துகிறாரு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த ஆடுகள் உன் மந்தையில் சேர்க்கப்படணும்னு செபிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் காத்திருக்கிறேன், ஒரு நாள் என் குடும்பம் எல்லாம் என்கிட்ட வரும், நான் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தேவன் இவ்விதமாய் எங்கள் குடும்பத்தில் எங்களை ரெண்டு பேருமே இப்போ ரெண்டுமே பாடுகள் உள்ள குடும்பம் தான், எங்கள் நேர்த்தியாக எங்களை தேர்ந்தெடுத்து சமாதான சந்தோஷத்தோடனே நல்ல ஆண்கனி காட்சன் டேனியல் என்ற மகனை கொடுத்துருக்காரு. என் பேர் ஜோஷுவா கபூர், என் மகன் பேர் வந்து காட்சன் டேனியல், என் மனைவி பேர் ஷேரன் இந்துமதி. மூன்று பேரையும் தேவனை இணைத்திருக்கிறாரு ஊழியத்துக்கென்று. என்னைக்கு போ என் பிள்ளைக்கு பேரை பிரஸ்தாபப்படுத்தணும் சபையில், அப்போ சபையில் சொல்லும்போது எல்லா ஊழியக்காரங்களும் குறை சொல்லவில்ல, ஊழியக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைய அது படிக்க வைக்கணும் இதை படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னாங்க இன்ஜினியர் டாக்டர் இல்லைங்க, இன்னைக்கு தேவ சம்பந்தம் சொல்றேன், அவன் ஒரு ஊழியக்காரன், இந்த எழுப்பு திட்டத்துக்காக தேவன் அவனை முன்குறிச்சு வச்சிருக்காரு, அவன் தாயின் கருவிலே உருவாகும் அவர் எனக்கு காட்டினாரு. ஆனால் என் மகனை நான் வந்து தேவ சம்பந்தம் ஒப்பு கொடுத்து அவன் ஊழியக்காரனை உருவாக்க இன்னைக்கு ஊழியக்காரன் தான் சொல்லிட்டு எல்லாரும் முடியும் நான் சொன்னேன். தேவன் அப்படியே அவங்களை நடத்துறாரு, என்ன நடத்துவார், இந்த சின்ன ஊழியமாக ஆரம்பிச்சிருக்கோம் தேவன் நிச்சயமாக நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு குறை இல்லாத தேவன் நடத்துறாரு. எங்களுக்கு வந்து வருமானங்களாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா முழு நேர ஊழியன்னு சொல்லிட்டு தேவ சம்பந்தம் வந்து அது நிமித்தம் தேவன் யாரை கொண்டு போஷிக்கிறாரோ அது கரெக்டாக அந்த நாட்களில் நடக்கிறது. அதுவே எங்களுக்கு தேவ கொடுத்த கிருபை. அதனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார் அவர். ஆச்சரியமான தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை பற்றி பின் வாங்கி போயிருந்தனா இன்றைக்கி இந்த லாபம் எனக்கு கிடச்சிருக்குமா, இந்த ஆண்டுக்குள்ளே இருப்போமானு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்ததை விட, நான் படித்து ஒரு வேலை ஸ்தலத்தை வாங்கின பேரை விட இன்றைக்கி தேவ சமூகத்தில் வாங்குகிற அந்த கனமும் அந்த வாழ்த்துதலும் தேவன் மகிமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனாலும் அவர் கனப்படுத்தும் போது நான் அடையே கண் கலங்குவேன். யாராவது துண்டு போட்டு ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லி சபைக்கு விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு சண்டையிலையும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு சபையில் நான் போயிட்டு பயன்படுத்திட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்கேன். ஆண்டவர் நடத்துறாரு, அநேக பேருக்கு சுகம் கொடுக்கும் வல்லமையை கொடுத்து வச்சுனால வரங்கள் வல்லமையினால செபிக்கும் போது அவங்க வெளிப்பாடு அவங்க எல்லாம் தெரியப்படுது. செபிக்கிறேன், சுகம் கொடுக்குறாரு, கண்ணு தெரியா கண்ணு தெரிஞ்சிருக்கு, உடல்நிலை சரியாக புழைச்சிருக்கிறாங்க, கேன்சர் கட்டி குணமாகுது, எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக நடத்துறாரு. இன்னைக்கு அப்படியா தேவன் எங்கள் என் மனைவியும் என்னையும் என் பிள்ளையும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒன்றாக இணைக்க வைத்து இந்த பூமியில இன்னும் இருக்கிற ஆண்டவர் வருகை நிமித்தோட காத்திருக்கிறேன். அவர் நிச்சயமாக இந்த எழுப்பது நாள் எங்களை உருவாக்குறார். ஆமேன். அவர் உருவாக்குற நாட்களில் அவருக்கு நான் உண்மை உத்தமாய் ஓடும். கடைசி வரையில் முடிவறியாந்த அவரை நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார் இல்லையா. நாங்கள் அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்காகவே சேவிப்போம், அவரையே நாங்கள் எந்நேரமும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மட்டும்தாங்க நம்ம எங்கள் வாழ்க்கையில், வேற யாரும் கிடையாதுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது என் வாழ்க்கையில். என் மனைவியை தேவன் கொடுத்தார், என் பிள்ளையை கொடுத்தார், நாங்கள் கடைசியாக சாட்சியாய் வாழ்வோம் என் தேவனுக்கு என்று. இந்த கடைசி நாட்களிலே ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஆத்தும அறுவலை கொடுக்கும்படி அப்பாடா ஓடுனுமே என்ன சொல்லுங்கப்பா. சாதாரண ஒரு மனுஷன் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனே அடுத்தது என்ன டார்கெட்னு கேட்டு அதை செய்கிறானே, ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்களப்பா, நான் உடனே சுவிசாரிக்குன்னு சொல்லும்போது நீ காத்துருன்னு சொல்லியிருக்காரு. நீ காத்துருனாலே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாத தேவன் வச்சுருக்காரு. உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சுருக்க மகனே, ஒரு எழுப்பதை வச்சுருக்க மகனே, நீ காத்துன்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு கூட ஜெபிச்சோம். அப்போ என் மனைவி சொன்னேன், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்காருன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஷேரன். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எப்போ சொல்ல நடத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டு துதிச்சு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக என் தேவன் வரப்போகிறார். அது கடைசி நாட்கள் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் புறஜாதிகளும் எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஒரு எழுப்புதல் தீக்காக எழுப்புதல் இந்தியாவுக்கு எழுப்புதலே இந்த வாஞ்சை என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நிலை நிற்கிறோம். என் தேவன் இந்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம். நிச்சயமாய் நாங்கள் ஊழியத்துக்காக இந்த நாள் முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் எங்களை வழிநடத்திய விதங்கள் வெவ்வேறாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. எது நான் குறை சொல்வதற்கு அல்ல, ஏன்னா எங்கள் தேவன் அப்படியாய் போஷிக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார் என்று நான் நம்பி விசுவாசத்தர் ஓட்டத்தை ஜெபம் ஓடுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ஜோஷ்வா கபூர், என் மனைவி பேர் வந்து ஷேரன் இந்துமதி, என் மகன் மீது கார்சன் டேனியல். அவன் பிறந்து கரெக்டாக என்னோட 66 நாட்கள் ஆகிறது. மூவரின் தேவன் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாரு, என்னை நடத்துவார் நம்பிக்கை விசுவாசத்தோட காத்திருக்கிறேன். இந்த முடிவு நாட்களில் தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு ராஜ்யத்தை கட்ட எழும்ப பிரகாசிக்க என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கும்படி என் குடும்பத்துக்காக எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதை பார்க்குற யாவரும் எங்கள் ஒரு விஷயமாக உங்கள் ஜெபத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஜெபிங்க, துதிங்க, அது போதும். இந்த வாய்ப்பை கொடுத்த டானியல் பாஸ்டருக்காக ஒப்பு கொடுக்குறேன், இங்கே அழைச்சிட்டு வந்த பாஸ்டர் ஜோஷ்வா நடராஜன் ஒப்புக் கொடுக்குறேன், உங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இந்த என்னோடய சாட்சி இவ்விதமாக நீங்கள் கேட்ட விதத்துக்காய் கொடுத்து பார்த்து கொண்ட யாவருக்குமா ஒரு சின்னதாக ஒரு ஜெபிக்க போகிறேன், சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்று மின்றும் என்றும் ஆறாத எங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா இரக்கங்கள் கிருபைகள் நிறைந்த நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நல்ல நாள் ஆண்டவரே நியமித்த கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாட்சியை ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கீழே விழுந்து கிடக்கலாம் ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த சாட்சியை நம் சமத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் அண்மையான அப்பா அப்பா டேனியல் ஐயா ஒப்பு கொடுத்துக்க ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை கொண்டு ஆண்டவரே தகப்பனே, அப்பா நான் யோசிச்சேன், இது என்ன ஒரு சின்ன செல்போன் தான், இந்த ஃபோன் மூலயமா என்ன ஐயா பண்ணுறாங்க, இதுக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்த உடனே புதுசில் நான் யோசித்தேன். ஆனால் தேவனை எனக்கு உணர்த்தின காரியம்னா இதை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறதா சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த உணர்தலை எனக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இதை கொண்டு அநேகர் மத்தியில் நான் ஆண்டவரே வேக்கத்தக்கதாய் மாற்றவேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்பா இன்னமாய் அப்பா அப்பா சகோதரனை ஒப்புக்கொண்டுக்கிறேன் டேனியலை, இன்னமா நீ பயன்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த எல்லைக்கு எந்த இடத்துல போனோம் அநேக சாட்சிகளை இதேமாரி பகிர்ந்து கொள்ள சொல்ல முடியாத இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட இந்த சாட்சியை எடுத்து பகிர்ந்து கொடுக்க அப்பா தகப்பனை சகோதரன் நீ ஒரு கருவியா வைத்து அவர் வச்சிருக்கிற சின்ன செல்போன் கருவி மூலயமாய் ஆண்டவரே வெளிக்கொண்டு வருகிறே உங்க கொடா கொடி ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. என்னமே அவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்காய் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சியா இருக்குதுன்னு சொல்லி இப்பா தகப்பனை உண்மை என்ன நேசிக்க, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாட்களே அவங்க இதயத்தில் வாஞ்சி ஊற்றும்படியாய் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நீ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க ஜீவனும் நல்ல பிதாவே, நம்ம எல்லாமே சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோதிரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, கர்த்தர் செய்த சபல பகாலும் மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க் யூ, காட் பிளஸ் யூ.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200731 3563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

சொல்றேன், சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவான் பிசாசு.

நிச்சயம் இங்கே சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில் உங்களால் சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க.

காரியம் ஒன்றுமே இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலை செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீ. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீ, அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி சரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றார் ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கத்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாயை திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாயை திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமாயிருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது.

இருந்தாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church. Raise your

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே மாமா. கண்களை மூடி வாயை திறந்து

பயப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரா கதா ரமரகம் in the mighty name of Jesus. ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள்.

joints, every joint, எல்லாம் ரபகதரமரகந்தலோ, ஒவ்வொரு ஜாயின்ட்ல ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I order you to get out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. ஓ, இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாம

மகிமைப்படுகிறது. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. ஓ, மருத்துவர்களால முடியாது என்று கைவிடப்பட்ட ஓ எல்லா நிலைமைகளையும் இப்பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமை.

சொல்லுங்க, உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது.

ஆத்திரபம் மனதுருகம் தேவம், நீர் மனதுருகிறவர், நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. மன உருக்கம், மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை.

இடிய சாந்தம், மனமுருக்கம், உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர், மனமுருகுகிறவர், உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் காட். ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை திறங்க, வாயை திறக்க திறக்க மலைகள் விலகட்டும், ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், என் கர்த்தர் பெயரில் பச்சதலாக இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, நான் உனக்கு சொன்னதை செய்யும்ளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா, முடிவு பொரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா.

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும்ள்ளது. ஒளியாவிற்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துல நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்திலே மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kribagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: Orever nimna kangale mudi aandru prasanthukku nerai kadandhu selvom.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: Vedam ivar solgirathu aaviyana rengundonga vidudhai undu endru paarkirom.
1: And wherever the spirit there is the deliverance.
0: Satyathai arivigal satyamgal vidudhaiyaakkum endru paarkirom.
1: And when we understand the truth shall deliver us.
0: இவ்வளவு பாடல் மத்தியில் அசைவான் ஆண்டவர்.
1: Lord, the spirit of the Lord, you move in our midst.
0: இவ்வளவு திடீர் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர்.
1: And the Lord has come in our midst.
0: ஒரு விஷயம்லோடு பேசும்படியாய்.
1: May the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயம்லோடு உறவாடும்படியாய்.
1: May the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களையும் மாற்றும்படியாய்.
1: The Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் மாற்றும்படியாய்.
1: May the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்களை எல்லாம் திருப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: இந்த நாளின் செய்தியை கரங்களை கொடுக்கிறேன். எங்களை நீதாமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: In the name of Jesus we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியில் இருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என்னிடத்துல ஒரு 300 கதிமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: अनेक தேவ சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood I know our pastor.
0: Apostle Abhishekam manavatta nalla or deva manidan.
1: He's anointed apostle, the God's man.
0: Avar mathile naan irupadhu avanar enak kodutha periya periya slakyam.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Pala vidhamana seidhigal undu.
1: There are lots of messages.
0: Or manushan aavile epdi gaayapadugiran, aathumala epdi gaayapadugiran, aavile aathumala gaayapatta avan nilama enna, samudayathila endha nilamila avan thallapadugiran.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society?
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்ல சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: It has to be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
1: the title of the message today,
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
1: the giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதன கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா? அவன் உருவெல்லாம் எப்படி இருந்தது? ராட்சதர உருவெல்லாம் எப்படி இருந்தது? அவன் கை கால் எப்படி இருந்தது?
1: How the status of the giant, how he looks and how his hands are.
0: ராட்சதர என்னென்ன காரியங்களை பண்ணுவான்?
1: What the giant will do.
0: அவனை எப்படி வீழ்த்த முடியும்?
1: How to defeat him.
0: எப்படி ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை சென்னை பட்டணத்துல வாழ முடியும் என்பதை சொல்லிட்டு கடந்து போகிறேன்.
1: How to lead a victorious life in the city of Chennai.
0: எடுத்தல் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம்
1: Genesis
0: 6 அதிகாரம்,
1: the book of Genesis
0: 4 வசனம்
1: 6 and 4.
0: அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தால் போதும். என் கண்மான கத்திரி பிள்ளைகளே, அந்நாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியிலே இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தானே படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்து வந்த அந்த ராட்சதன்?
1: How did he come, the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time.
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே
2: தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In 4th verse we read how the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them. They were the mighty men who were of old men of renown.
2: அப்போ எப்படி உருவானானு பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்தா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men. Because of that the giants were created.
2: மனுஷர் செய்த பாவத்தின் நிமித்தமாய், மனுஷர் செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
2: அவன் எப்படி உருவானான் பாய்ட்டான், உருவம் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம் இப்போ.
1: And because of man's sin they have come.
2: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all Goliath is a giant.
2: The Goliath எப்படி இருப்பானா,
1: how the giant Goliath.
2: இப்போ லைவா உங்க கண்ணாடி கோலியாத் நிக்க வைக்கற பாருங்களேன்.
1: I just bring before your eyes the Goliath.
2: ஒன்று சாமுவேல்,
1: First Samuel
2: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
2: அப்பொழுது நடுவே நிற்பான், கோலியாத்தர் உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
2: நல்லா கவனி, கோலியாத்தர் உயரம் எவ்வளவுங்க?
1: What is the height of the Goliath?
2: 6 முழம் ஒரு ஜான்.
1: 6 cubits and
2: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
2: 1 முழம் 1 அடி, 6 முழம்னா 9 அடி, ஒரு ஜான் 3 அடி, 9 3 அடி. வேதாக மாராட்சியா சொல்றாங்க, அந்நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடிக்கு மேல தான் இருந்தாங்களாம். வேதாக ஆராய்ச்சியா சொல்றாங்க கோலியாத்தோட உயரம் 11 ஃபீட்டா.
1: In those days and the height of Goliath is 11 feet. Normally 6 feet height the people will be there, but Goliath height is 11 feet.
2: 11 feet na evlo theriyungala, the tharaiyil irundhu mele or rod podungala, adha 11 feet.
1: And look at the from the floor from to the beam, that is the height.
2: 11 feet tall inga varra prasangam thanda appadi irukku nenikireenga.
1: The 11 feet man, if he comes, how it would be?
2: Height first floor thaandudhu.
1: And it's a very tall man.
2: Gainitnana second floor povum bolude.
1: 9 feet means second floor.
2: Ana Chennai la adhu all thevada. Ena water can supply panna sonna madhi ladder e thevala paருங்க.
1: And we need the ladder to apply all kind of painting.
2: Evlo periya uruvam paathinga.
1: Look at the height.
2: Aagiyal than desathile indha athana janangalum samasa Israel raanuvargalum ore oru Goliath ai paathu bayindhu nadinginaargal. Yenendral raatchadargal arakkargal migavum barakam saaliya kaanapattaargal. Oru saadhana manushan raatchanodu porada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu. Arakkala paathu janangal bayindhu nadinginaargal.
1: The entire troop of Israel before they were afraid of the great Goliath. His height was 11 feet.
2: Thodandha andha vasantha vaasinga pothu.
1: You continually read.
2: அவன் தன் தலையின் மேல் தலையில ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா, அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா.
1: And he had a helmet of brass upon his head and he was armed with a
2: ஒரு சேக்கல் 11.5 கிராம்,
1: 11.5 கிராம்
2: 5000 சேக்கல்னா 58 கிலோ.
1: And 5000 shekel, 58 kgs.
2: கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
1: Just calculate.
2: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தான்.
1: He had a helmet of 58 kgs.
2: எங்க வந்தானா, யுத்தத்துக்கு கடந்து வரானா.
1: He was walking for the battle.
2: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியலல.
1: But we could not take the provisions.
2: இங்க பாருங்க, 60 கிலோ weight வச்சு யுத்தத்துக்கு கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
1: He is walking with 60 kgs on his weight.
2: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்காங்க. நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: Grips of brass upon his legs.
2: நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: What kind of shoe we wear?
2: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுருவோம்ல.
1: We wear only beta and leather shoes.
2: இவன் பாருங்க, வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா.
1: He has the brass shoe.
2: ஆமா, 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
1: Again 40 kg, totally 100 kgs.
2: வாசிங்க. தன் தோள்களின் மேல் வெங்கலத்திலே கேடயம் வச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க, வேதாகம ஆராய்ச்சி சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் நாலரை அடிதான்.
1: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
2: நாலரைனா இதுல இருந்து இந்த ফুল ஃபிட் சைஸ், ரெண்டு ফুল ஃபிட் சைஸ் தான் நாலரை பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடயம் வச்சிருந்தாங்க, அது ஒரு 100 கிலோ இருக்காதா? ஆக 200 கிலோ ஆச்சு.
1: 400 feet of brass, totally 200 kgs.
2: வளந்து வாசிங்க பிரதர். அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, இருங்க இருங்க, அவனுடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்? ஈட்டி வைக்கிற ஸ்டாண்ட், கீபோர்ட் ஸ்டாண்டா, மைக் ஸ்டாண்டா, அது போல அவனு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, நெசவுக்காரரின் அவனுடைய ஈட்டின் அழகு. ஆமா, அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டின் மனம் மாத்திரம் 7 கிலோ வெயிட் இருந்துதான்.
1: அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் ஹிஸ் ஸ்பியர் இட் இஸ் 7 kgs.
2: ஆமா, அவன் முழு ஈட்டி ஒரு 50 கிலோ இருக்குமா? நடந்தபோது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் தானாம். அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல் இருந்தான், இந்த கால ஆர்வல், இந்த கால ஆர்வல் இருந்தான், 24 வரல இருந்துதான். இவன் யாரா இருந்தானா? இவன ராட்சத பிறவியா இருந்தான்.
1: The another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also giant.
2: ama inda kaiyil aarval, inda kaiyil aarval, inda kaiyil aarval, inda kaal aarval, and varunga height weight mathram illa udal urupala extra extra vaagudhu.
1: And he is having 6 fingers in hand and foot, everything.
2: Na nanikira ulla gra spare parts la kuda double double la irukku nanikiren.
1: Maybe all spares, maybe in double.
2: Rotsadargal arakkargal migavum barakamsaliya kaanapattargal.
1: Giants were really mighty people.
2: Or sadhara manushan rotsadanadu porada mudiyadhu, avanodittam seiyave mudiyadhu.
1: We cannot do the battle at all with the giants.
2: Arakkaralai paathu janangu bayindhu nadinginargal.
1: The people are trembling before giants.
2: Modhalaadhu naam paathom deva kumar oru manusha kumarthil onra
1: Goliath is the giant.
2: ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு
1: அழைப்பானாம். Really, irritating the people of Israel.
2: அப்போ யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறார். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
2: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
2: ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது.
1: We cannot fight with the battle.
2: ஒரு சாதாரண மனுஷன் கவலைக்கிறது போராட முடியாது.
1: We cannot fight with the
2: ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது.
1: You cannot fight with the shame.
2: பிரச்சனைகள் தான் அரக்கர்கள்.
1: And all the problems are giants.
2: நம்ம சொல்றோம்ல இந்த ஆளால தான் பிரச்சனை சொல்றோமா?
1: We see the problem here.
2: சொல்றீங்களா இல்லையா?
1: We are saying always
2: problem. இந்த லேடியால தான் பிரச்சனை. இந்த பொம்பளையால தான் பிரச்சனை. சொல்றோமா?
1: We see problem because of this.
2: அவங்க ராட்சதன் இல்ல.
1: They are not giants.
2: அவங்களுக்குள்ள இருந்து எழும்புது பாத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: And whatever there is inside, there is the
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is giant.
2: பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்ட கூட வரலாம்.
1: It may be from husband.
2: அம்மா அவங்க ஹஸ்பண்ட் ராட்சதன் இல்ல.
1: Husband is not the giant.
2: அவருக்குள்ள இருந்து எழும்புது பாத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: The problem inside of him.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is the giant.
2: ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களே.
1: I want to make an example.
2: குழம்புல சரியா உப்பு போடலனா
1: if you don't put
2: சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறும்.
1: When you don't put the salt in the sambar, then problem will come.
2: பெரிய சண்டை தட்டு பறக்கும்.
1: And then it will become big fight.
2: அதே தட்டு ஹாஸ்பிடல் போவோம்.
1: Then same way if they go to the hospital.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கனுக்கு. வீட்டுக்கார ராட்சதன் இல்ல.
1: That problem is the giant, not the husband.
2: குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்றாரா?
1: If he drinks and makes the pain.
2: தகாத வார்த்தை திட்டுறாரா?
1: Maybe speaking wrong words.
2: மனைவிய சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
1: They may not be thinking they are the rib of
2: அடிமையை போல நடத்துவாங்க.
1: Maybe like slavery they conduct.
2: அநேக ஸ்திரீகள் அநேக ஸ்திரீகள்
1: many women
2: கணவன்ல இருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை
1: all the problems
2: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
1: they cannot even say outside
2: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
1: They keep in their heart they weep.
2: ஐயோ என் பிரச்சனை யார் இடத்துல போய் சொல்வேன்?
1: Where can I say my problems?
2: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
1: And the problems are giants.
2: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
1: You cannot fight with the problems.
2: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
1: And maybe you get problems.
2: உங்க மனைவி கிட்ட கூட வரலாம் பிரச்சனை.
1: It may be coming from your wife.
2: சில சொல்வாங்க பாருங்க.
1: Some may say.
2: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணு சொல்றாங்களா?
1: They say I marry the women.
2: சிரிக்கிட்ட பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க போல இதுல.
1: Think they say.
2: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போலலாம் இல்ல.
1: It's not like foreign ladies.
2: இந்தியாவில் ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு பிரச்சனை தான்.
1: Only one problem in India.
2: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
1: They don't conduct the family properly.
2: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
1: The wise women.
2: ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடைத்தோம்.
1: The wise women can conduct the family.
2: புத்தியுள்ள ஸ்திரீ எங்க இருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா ஓல தனியா ஜன்னல் தனியா பேத்து பேத்துங்கிறாங்க.
1: The wise woman and they build the house.
2: எல்லா லேடிஸ் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
1: All the ladies used to say
2: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்.
1: Don't live according to the advertisement.
2: டிவிய திறந்தா விளம்பரம், பேப்பரை திறந்தா விளம்பரம், பக்க தக்கவரம் வரும், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
1: The advertisement is coming everywhere.
2: ஆமா. சர்ச்சு
1: வருமானத்தை you live according to your income.
2: Under 10000 rupees varumana kudukkarara?
1: The Lord gives 10000.
2: 9000 rupees kudunathunga.
1: You conduct your family within 9000.
2: Amma 20000 varuda?
1: If you get 20000,
2: 15000 la kudumanathunga.
1: You conduct your family in 15000.
2: 1 lakh varuda?
1: If you get 1 lakh,
2: 60000 la kudumanathunga.
1: You conduct the family at 60000.
2: Na solra kattadi pillinga kadana vaangukoda installment la vaangukoda.
1: You should not borrow loan and you should not.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Andaru theriya edhe appa kudukunaanu.
1: The Lord knows how to give and to give.
2: கடந்தநாளே பொண்ணோட बर्थडे வந்தது.
1: I had a birthday of my daughter.
2: போய் Dress எடுக்கலாம் போய் இருந்தோம்.
1: We went to purchase a dress.
2: என் wife சொன்னாங்க, "ஏங்க, எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணும்லங்க."
1: My wife said I want to have a sari.
2: சரி, அந்த கடைக்கார லேட்டஸ்ட் டிசைன் இந்த எடுத்து போடுன்னா.
1: And the shopkeeper they put the latest designs.
2: அவ எடுத்து போட்டான்.
1: He put all the sarees.
2: சாதாரணமா இருந்தது அது.
1: It was very simple.
2: அம்மா, நான் எவ்வளவு ஏன் கேட்டேன்?
1: I asked how much?
2: 20,000 sonna.
1: He said 20,000.
2: Ana stunta ninte.
1: I got shocked.
2: Enna ya 20,000 solriye? Adin kada. Enna special kada?
1: What is the special in this saree?
2: Avan sonna zip vacha saree adu. Oru podava onnu da. Mundanaile 10 mundana 10 blouse.
1: And you have 10 kinds of blouses.
2: 20 aayidlan thodangana.
1: 20,000.
2: வர வருமானம் கொஞ்சம்.
1: கலரும்
2: கொஞ்சம்
1: The income is less.
2: வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும்.
1: You have to spend accordingly.
2: ஒரு குடும்பம் கட்டப்பட்டனா அது உங்க கையில தான் இருக்குது.
1: If the family has to be built, it is in your hand.
2: எந்த பிரச்சனையும் சமாளிச்சலாம்.
1: Any problems you can solve.
2: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: The problems from the children you cannot do battle against it.
2: குடும்பம் சமாதானமா போயிருக்கும்.
1: And the family may be in
2: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
1: The young boys may be giving lot of problems.
2: பலவிதமான போதை பொருட்கள் அடிமையா காணப்படுவா.
1: They are addict for all drugs.
2: வேலைக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம சும்மா சுத்தின வருவாங்க.
1: They just roaming around and come without going to school. அநேக
2: பெற்றோர்கள்
1: many parents
2: தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
1: They are worrying about their children.
2: குறிப்பாய் பெண்கள் வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: And the family cannot bear the young daughter's shame conditions.
2: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர் சூப்பர்வைசர் முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவான்.
1: In the job site and you can they will ask to come on Sunday also.
2: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist the
2: manager? ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist your manager?
2: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
1: The problems you cannot even tell it out.
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்
1: ஆல் தி ஃபால்ஸ் விட்னஸஸ்
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்
1: ஆல் கோர்ட் கேஸஸ்
2: தீராத வழக்குகள்
1: அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப்
2: கொலை மிரட்டல்கள் எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல்ல
1: have you got any
2: கணவன்
1: மர்டர்
2: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்கள்
1: the doubts between the family members
2: இவைகள் அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கம் உள்ளது.
1: They are very very great more than the giants.
2: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது.
1: It is very difficult to battle against it.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: என் கண்மான கர்த்தரே பிள்ளைகளே
1: dear children of God
2: கோலியாத் ஒரு ஜெயன்
1: Goliath is the giant.
2: Goliath or samalikka mudiyada prachana.
1: He cannot even fight with them.
2: Appo edella namalukku samalikka mudiyada prachanaiyo
1: whatever may be the problems
2: adhu dhaan nama vaalkila kaanapadugira arakkan.
1: That is the giant.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Ungal vaalkila edella samalikka mudiyillayo adhu dhaan ungal vaalkila kaanapadugira arakkan. Hallelujah.
1: And whatever it is difficult for your life that is the giant.
2: The samalikka mudiyada Goliath David eppadi jeichaaru எப்படிங்க ஜெயிச்சாரு?
1: How did David overcome the Goliath?
2: சொல்லுங்க பாக்கலாம் எப்படி ஜெயிச்சாரு அவரு?
1: How did he overcome?
2: கூழாங்கல் இல்லையா?
1: It's a small stone.
2: இல்ல இல்ல 17th அதிகாரம் 10th வசனம் வாசிங்க பாக்கலாம்.
1: The 17 and 10.
2: 45th வசனம் verse 45 வாசிங்க.
1: 45.
2: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால உங்கட்ட வரேன். ஹல்லேலூயா.
1: But I come to you in the name of the Lord of hosts.
2: கூழாங்கல்லால் அல்ல.
1: Not the small stone.
2: கர்த்தரின் நாமத்தினால வரேன்.
1: I am coming in the name of the Lord.
2: என் கண்மான living God சபை விசுவாசியே.
1: The church of the living God believers.
2: நீ யாராயிருந்தாலும் சரி.
1: Whoever you are.
2: கர்த்தரின் நாமம் இருக்குமானால்.
1: If you have the name of the Lord.
2: இயேசுவின் நாமம் உன்னுக்குள்ள இருக்குமானால்.
1: You have the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது.
1: When you use the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தை உள்ளத்தில் வைத்திருக்கும்போது.
1: You have the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடு
1: வாழ்க்கையில்
2: இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சொன்ன கை தட்டுங்க நீங்க.
1: When you lift the name of the Jesus, you have to clap your hands.
2: நான் சொல்லினா தட்ட கூடாது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும்.
1: It should come from your heart.
2: எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவார்.
1: Wherever the name of Jesus is lifted up, you have to clap your hands. You can see the glory of God.
2: நீங்க நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் ஆண்டவராக இயேசு சாதாரணமானவர் அல்ல.
1: Our Jesus is not ordinary.
2: நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்.
1: Lord whom we worship and he is the
2: ஹல்லேலூயா. அந்த சராசலங்கள் படைத்தவர்,
1: வானாதி
2: வானங்கள் கொள்ளாதவர்,
1: and the heavens cannot hold.
2: ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தவளவர்,
1: holding seven stars.
2: செங்கடல் இரண்டாய் பிளந்தவர்,
1: and he divided the Red Sea.
2: யோர்தானை பின்னாக ஓட செய்தவர்,
1: he just stopped the Jordan River.
2: நீங்க நான் வாழ்கிற உலகத்துல,
1: in this world what we where we live,
2: பிசாசின் தலையை நசுக்க வல்லமைப்பட்டவர் நாமம் உண்டானால்,
1: if there is name to crush the head of the devil,
2: நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே.
1: Lord whom we worship, the name of the Lord Jesus.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: ஓவர் நாள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறோம்.
1: Every day you have to use the name of Jesus.
2: ஓவர் நாள் இயேசுவின் நாமத்தை உள்ளத்துல வைத்திருக்கணும்.
1: Every day you have to keep the name of Jesus.
2: ஓவர் நாள் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்.
1: And you have to give the priority for the name of Jesus.
2: ஐயா நான் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கறேன்னு சொல்ல மாட்ட கை தூக்கும்
1: பாலம். You can lift your hands. I am giving priority to the Lord, the Lord Jesus.
2: உண்மைதான் பேசுறீங்க. Say yes or no. உண்மைதானே பேசுறீங்க?
1: Are you saying truth or not?
2: போய் பேசல.
1: Not lie.
2: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: How many, at what time the service?
2: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: At what time the service?
2: 9 o'clock ஆ?
1: Is it 9?
2: 8:30 ஆ?
1: 8:30.
2: 8:30 ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8 o'clock service, how out, what time you have to come?
2: எத்தனை மணிக்கு வரணும்?
1: At what time I should come?
2: 8:29. எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8:29.
2: ஆமா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ. ஐயா நான் 9 o'clock வர சொன்னாரு, நான் 8:45
1: வந்துட்டேன்.
2: பேஸ்புக்ல போய் ஜோஷ்வா ஜெயபால் போட்டு பாருங்க, நான் போகாத சபை கிடையாது. பிரம்மாண்டமான சபைகள்ல பெரிய பெரிய ஆலைகள்லாம் பேசியிருக்கிறேன், சின்ன ஆலயத்திலே பேசியிருக்கேன்.
1: Spoken in big churches and small churches.
2: பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ,
1: it may be big church or small church.
2: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்.
1: I go with all trembling.
2: ஏன் தெரியுங்களா?
1: Because
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
2: 4 மணிக்கே இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா?
1: 4 o'clock itself he will come.
2: என் பிள்ளைகள் எல்லாம் வர போறாங்க,
1: and
2: என் நாமத்தை உயர்த்த போறாங்க,
1: lift up my name,
2: துதித்து பாட போறாங்க,
1: and sing.
2: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா?
1: With a great desire the Lord used to sit.
2: நம்ம வாழ் சர்ச்சைக்கு நிர்விசாரமா வருதுனால தான் பல அடி, பல பிரச்சனை, பல போராட்டம்.
1: And if you don't come at right time, there are lots of problems we face.
2: வேதம் திட்டம் தெளிவா அழகாய் சொல்கிறது.
1: The Bible says very clearly,
2: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களாம்.
1: The name of the Lord is the great strong tower, the righteous will go into it and be saved.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இயேசுவின் நாமம் எப்படி? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது. What is mean by துருகம்?
1: The name of the Lord is the strong tower.
2: துருகன டவர்,
1: டவர்.
2: ஆமா, இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கனா, அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது, முதல்ல தெரிஞ்சிருந்தது. பாரிஸ் ஈஃபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும். ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது, கொரோனா காரன் எந்த சந்தல வரான், இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா.
1: When you stand on the name, on the name of the Lord, the tower, you can see the entire world.
2: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க.
1: And give the priority to the Lord's name.
2: ஹல்லேலூயா. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்,
1: you may not have food.
2: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்,
1: you may not have dresses.
2: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்,
1: you may not have proper
2: income. உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்,
1: maybe your wife is far away.
2: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம்,
1: children may come again.

0: நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
1: And you may be very simple even till die.
0: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவன் நினைச்சீங்கன்னா உங்களை காட்டுல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: And the Lord, the Jesus is very special when you have Jesus in you and you are special.
0: Hallelujah. இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
1: Give first priority to the Lord's name.
0: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
1: I went to a church and did ministry.
0: அங்க அந்த பாஸ்டர் போன் பண்ணாரு.
1: Pastor called me.
0: ஐயா, எங்க சபையில ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணாரு.
1: The Lord has done miracle through the prayer.
0: அதே குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனாரு.
1: Same problem in the family.
0: என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்.
1: I asked what is the problem.
0: ஒரு அம்மாக்கு 35 வயசு.
1: One woman has 35 years.
0: கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க.
1: She is working in government job.
0: ஆபீஸ்ல எழுதிட்டே இருந்தாங்களாம்.
1: She was writing in the office.
0: நரம்பு ஸ்டக் ஆயிச்சு.
1: The nerve got struck.
0: ஆமா, அப்படியே நின்னு போச்சு. கையெல்லாம்
1: the hand was just stopped.
0: கண்ணெல்லாம் நின்னு போச்சு.
1: The eyes were stopped.
0: வாய் பொளந்தது மூட முடியல.
1: The mouth could not be closed.
0: ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க.
1: It has become like statue.
0: அம்மா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்.
1: I asked what did you do.
0: அந்த அம்மாவை தூக்க முடியல.
1: They could not carry that.
0: அதனால ஆபீஸ்ல அந்த சேரோட நாங்க கொண்டு போனோம் நாங்க.
1: With the chair they have taken.
0: டாக்டர் என்ன சொன்னாரு?
1: What doctor said?
0: அதெல்லாம் சரியாடான்டா டாக்டர்.
1: It will become all right.
0: ஒரு நாளைக்கு ஒரு ஊசி.
1: The injection in one day
0: 10 naali 10 oosi potta normal aayidu antar doctor.
1: 10 injection 10 days it will become normal.
0: Oru oosi 50000 vaaya.
1: 50000 one injection
0: evlo?
1: How much
0: narambu vela serana oru oosi evlo? Anga solunga sathama solunga paala evlo.
1: One injection is
0: 50000.
1: 50000 rupees.
0: 10 oosi 5 lakh rupees bill kattanum.
1: 5 lakh
0: narambu vela seyalana.
1: If the nerve is not working
0: anamavala breathe panamulla swasikamulla moochu vidamulla.
1: She could not breathe.
0: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க.
1: They keep the oxygen.
0: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா?
1: 1 hour 100 rupees.
0: எப்போ? அப்போ கொரோனாக்கு முன்னாடி.
1: Before corona.
0: நம்ம 1 hour-க்கு 100 ரூபாயா? ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்.
1: 2400 per day.
0: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: 10 days 24000.
0: எதுக்கு?
1: For what?
0: மூச்சு விடணும்னா, breathe பண்ணணும்னா, சுவாசிக்கணும்னா.
1: To breathe.
0: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: And 10 days 24000.
0: இன்னைக்கு 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே, சுவாசிக்கிறீங்களே, ஜீவனோடு இருக்கீங்களே, பில்லா கட்டிருக்கீங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. அதுவே கிருபை.
1: You are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen.
0: 1 2 3 4 5 6 7 8 9 10
1: only
0: 12 பேர்.
1: 12
0: வைரம் மாஞ்ச கட்டையாரு, நாட்டு கட்டையாரு, ஊட்டு கட்டையாரு. ஆண்டவர் ஜீவன் கொடுத்தா தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord gives life then only you can live.
0: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தா தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord Jesus gives your life then only you can live.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா?
1: Have you say, can you say?
0: நல்லா சத்தமா சொல்றீங்களா?
1: Loudly can you say?
0: கோடி கோடியா பணம் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கோடி
0: கோடி கோடியா பணம் இருந்தது.
1: Crores of money I had.
0: சொல்லுங்க. கண்டெய்னர் கண்டெய்னர் பணம் இருந்தது.
1: I have containers of money.
0: அதிகாரம் இருந்தது.
1: I have authority.
0: வல்லம் இருந்தது.
1: I have power.
0: தமிழ்நாடு கால்ல விழுந்தது.
1: தமிழ்நாடு fell.
0: யார் கால்ல விழுந்தது? அந்த அம்மா கால்ல விழுந்தது.
1: They all fell.
0: கோடி கோடியா பணம் இருந்ததாங்க.
1: Crores of money.
0: Containers
1: of money.
0: அதிகாரம் இருந்ததா?
1: Authority.
0: MLA, MP, மந்திரி, கவுன்சிலர் முதல்ல டயரா இருந்தா.
1: MLA, MP, they fall down at their
0: feet. அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது.
1: She had power.
0: சைன் போட்டா, கையெழுத்து போட்டா சட்டம் மாறும்.
1: If she signs and the law will be changed.
0: அண்ணா 2019 பார்க்க முடிஞ்சதா?
1: 2019
0: she did this. செல்வாக்கு இருந்தது, அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது. 2019 பார்க்க முடியல.
1: She could not see 2019. She had everything.
0: நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல.
1: Should not eat properly.
0: நம்ம நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க.
1: And people are not responding.
0: நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல.
1: We don't have anything.
0: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒன்னாவதுல ரெண்டாவதுல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்துருக்கவே நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு. ஹல்லேலூயா.
1: 22 and in halfway the Lord is protecting us.
0: முதல்ல
1: first of all
0: கொரோனா

0: பார்த்து நாம பயந்தோம்.
1: We got afraid of corona.
0: இப்போ corona நம்மள பார்த்து பயந்துது.
1: Corona is afraid of us.
0: எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க நீங்கல்ல.
1: What a great people you are.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சுகத்தை மாத்திரை கொடுக்கிற நல்ல பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
1: The Lord is giving long
0: பலத்தை மாத்திரை கொடுக்கிற நல்ல வருமான தாண்டர் கொடுத்திருக்காரு.
1: God has given the good income.
0: கொடுத்த வருமானத்துல அட்லீஸ்ட் பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And you have to give at least 1/10 to the Lord's name.
0: நிறைய பேர் கஷ்டம் பத்துல ஒரு பங்கு கொடுக்கறானா?
1: And if you don't give 10%.
0: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்?
1: I earn hardly, how should I give 10%?
0: அப்படி கஷ்டப்பட்டலாம் கொடுக்கவேணா.
1: Need not struggle and give.
0: பிறவிலே கண் தெரியாத பாத்துக்கிங்களா?
1: And have you seen
0: பிறவி குருடன் பாத்துக்கிங்களா இல்லையா?
1: Have you seen the born blind?
0: பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா?
1: Does he know the green color?
0: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா? சிவப்பு கலர்,
1: red color,
0: வானம்,
1: sky,
0: பூமி,
1: earth,
0: நிலா, சூரியன்,
1: moon and sun,
0: bus train பாத்துるபானா?
1: Stars and a bus or train, did he see?
0: பாத்துるபானா இல்லையாங்க?
1: Whether he has seen or not?
0: பாத்துக்க மாட்டான்.
1: Never.
0: சென்னை எப்படி இருக்கும் தெரியாது, பறக்கும் போதே குருடு அவன்.
1: Doesn't know about Chennai.
0: அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா, எல்லாவற்றையும் ரசிக்க முடியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய கிருபை செய்திருக்காரு. நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் சோதரிக்க துதிக்க போதாது.
1: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், பே பண்றீங்களா?
1: And I am seeing you. You are seeing me.
0: இந்த அம்மா நல்ல வசந்த கேக்குறாங்க, அந்த அம்மா நல்ல வசந்த, இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா, பின்னாடி இருக்கவங்க, ஒரு சிலர் இந்த பக்கம், எல்லாம் நல்ல வசந்த. நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குற, பே பண்றோமா?
1: You are listening to my words and you are
0: cell phone க்கு பே பண்றோம்.
1: And we play with cell phone.
0: குடிக்கிற தண்ணிக்கு பே பண்றோம்.
1: We pay for
0: internet க்கு பே பண்றோம்.
1: Phone
0: க்கு பே பண்றோம்.
1: We pay for the water.
0: என்ன யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க?
1: Any time you talk.
0: ரெண்டு கையிலமா நிறைய பேர் இருக்காங்க.
1: Many people don't have.
0: கால்ல சாப்பிற ஆளா இருக்காங்க.
1: They eat through the legs.
0: ரெண்டு கை ரெண்டு காலிலமா நிறைய பேர் இருக்காங்க.
1: Without legs, without hands they are living.
0: பாத்துறவங்க அவனால இருந்து போக முடியாது.
1: They cannot even stand up.
0: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு.
1: Did the Lord create us like
0: சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு?
1: With the health.
0: அவர் ஆராதிக்க முடியா, சுத்திக்க முடியா, நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்.
1: The Lord Jesus, how much he blessed us and how much we have to worship him.
0: Hallelujah. சுகத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு.
1: And the Lord has given the strength also.
0: பலத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு.
1: The Lord has given the gifts also.
0: கொடுத்த வருமானத்துல பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And we have to give the 1/10 of the tithe.
0: எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்மலை சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசை?
1: The living, the church of the living God should have 10,000 people.
0: இந்த அல்லேலூயா எல்லாம் பத்தாது.
1: This hallelujah is not sufficient.
0: ஒரு குத்து குத்துனா மூக்குல ரத்தம் வரணும்.
1: And if you
0: yaar mokala
1: get blood
0: yaar mokala
1: from whose nose?
0: Pisas mokala varna. Hallelujah.
1: The nose of the devil.
0: Ethana per ga sathrama ma solla inda sabai 10,000 per konda sabaiya maaranum solla matta. Hallelujah. Solla paara.
1: Become 10,000 people.
0: Inda sabai valarum.
1: The church should grow.
0: Aathumaakala nerappadum.
1: It has to be filled with the soul.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah sonna valaruma sabai.
1: When you say hallelujah, will it grow?
0: வளரும் வளராதா?
1: Will it grow or not?
0: பாஸ்டர், இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும். இனிமே
1: we have to change the system.
0: வரும்போது சானிடைசர், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், அதெல்லாம் கொடுக்குறீங்களே?
1: And you have sanitizer.
0: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்.
1: And again you have to have notebook.
0: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க.
1: You have to have the
0: அந்த நோட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: You have to write all your friends name.
0: ஆமா, இரண்டாவது பேஜ்ல ரிலேஷன்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: The relatives name in the next page.
0: மூணாவது பேஜ்ல நெய்பர்ஸ் பேர் எழுத சொல்லுங்க.
1: Neighbors names in another page.
0: நானாவது பேர் கொலீக் கூட வேலை செய்யறவங்க படங்க பேர்ல அவங்க பேர்லாம் எழுதணும்.
1: Even the colleagues name
0: in the இந்த சபையிலக்குள்ள இருக்கவங்க எழுதினாலே 20,000 பேர் எழுதுவாங்க பாஸ்டர்.
1: And you can write 20,000 names.
0: 20 பேர் எனக்கு தெரியாது சொல்லணும்னு கை தூக்கி பார்க்கலாம்.
1: Anybody can say
0: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்.
1: I don't have 20.
0: Hallelujah.
1: Then that is Hindi man.
0: எவ்வளவு பேரோட பழகறல்ல.
1: We move with so many people.
0: ஆமா, எவ்வளவு சொந்தக்காரங்க நமக்கு.
1: We have lot of relatives.
0: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க.
1: There are unsaved people many.
0: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: Lot of colleagues you have.
0: என்னிக்காவது அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருந்திருக்கா உங்களுக்கு?
1: You have burden upon them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை, எவ்வளவு பெரிய இடம் பாருங்க.
1: such a big area.
0: 10,000 பேர்ல 20,000 பேர் கூட ஆராதிக்கலாம்.
1: Even 20,000 people can sit and worship.
0: ஆராதிக்கலாமா இல்லையா?
1: Is it not possible?
0: நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your friends.
0: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your neighbors.
0: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your relatives.
0: கோலிக்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for the colleagues.
0: அப்ப யாரை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு.
1: And you know
0: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு.
1: Just called.
0: பட்டாளத்தில் இருக்கிற லிவிங் காட் சபைக்கு
1: to the church of the living God.
0: ama patalathil irukkira living god sabaiki todandu 5 varam vanda
1: if we come 5 weeks continually
0: or gift tharangana parappi viduga
1: and I'll give a gift
0: 5 varam vanda or pattu podu free
1: and 5 weeks if we come pattu saree is free
0: ama ethana per varuvaanga nenikireenga eda kaanuma
1: how many will come
0: eda kaanuvaanga காணாது நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: The Lord is giving the anointed.
0: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
1: The Lord's word can make
0: நான் உண்மையை சொல்றேன். நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: The anointed apostle the Lord has given to us.
0: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
1: The first word I spoke.
0: ஐயா அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
1: The acts of apostles not yet over.
0: எல்லா பைபிளும் முடிஞ்சு எல்லா ஆகமும் முடிஞ்சு அப்போஸ்தலர்
1: நல்ல
0: ஒரு தெய்வ மனுஷனானது
1: bring the god's people
0: உங்க சொந்தக்காரங்களை கொண்டு வாங்க
1: bring your relatives
0: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க
1: bring your neighbors
0: உங்க கொலிகளை கொண்டு வாங்க
1: bring your colleagues
0: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வர நாட்கள் உருவாக போகுது
1: great revival revival in coming days
0: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது
1: revival will shake the entire world
0: ஒரு விசேஷமான அபிஷேகம்
1: special anointing
0: இதுவரை இருந்த அபிஷேகம் ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல என் ஆண்டவர் வைக்கிறார்
1: the lord is putting up the special anointing to pastor
0: அது என்ன அபிஷேகம் தெரியுமா
1: What kind of anointing?
0: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல் இருந்த அபிஷேகம்.
1: The anointing which was in apostle.
0: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம்.
1: The anointing which was upon the Lord Jesus.
0: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
1: What kind of anointing upon Jesus? இயேசு
0: கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான்.
1: The anointing upon Jesus.
0: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
1: People came from different directions.
0: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது
1: When we stand on the pulpit.
0: இனி வர நாட்கள்ல
1: The coming days.
0: ஜனங்கள் சாரசார சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக விடுதலையாக்க முடியாய் வியாதிஸ்வஸ்தமாக்க முடியாய் பிசாசு பிடித்தலை விடுதலையாக்க முடியாய் தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம் ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம் சபை நடுவிலே கடந்து வருவதாக ஓபன் மிரக்கல்களை இனி வரும் நாட்கள் ஆண்டவர் சபையில நடத்துவாராக
1: In the coming days, the Lord will do like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் நாலு குறிப்பு கொண்டேன் ரெண்டு குறிப்பை மாத்த சொல்லிவிட்டு முடிக்கிறேன்.
1: I have only two points I want to say.
0: முதலாவது நம்மளை அவமானப்படுத்துற ராட்சதன் கர்த்தரின் நாமத்தினால் தான் வீழ்த்த முடியும்.
1: The first of all, those who are making to ashamed and the names.
0: இரண்டாவதாக ரெண்டு சாமுவேல் புத்தகம்
1: 2 சாமுவேல்
0: 21 அதிகாரம்
1: 21
0: 16வது வசனம்
1: and 16.
0: ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்
1: He is waiting in order to kill the David the
0: giant இங்க ஒரு அரக்கனை பார்க்கிறோம்
1: He is looking at a giant
0: எப்படியாவது தாவீதை வெட்டணும்
1: Somehow I have to kill David
0: ஆமா பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா புளியாந்தோப்பு பாசையில சொல்லனா தாவீத போட்டு தள்ளனு காத்துந்தான்.
1: And we, somehow we have to kill David.
0: ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் நம்மளை அழைக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை இல்லாம போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை நாசமா போன நினைக்கிறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
1: The giant and those who are not interested in us, those who want to destroy us, and he is the giant.
0: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், ராட்சதர்கள்.
1: All the evil spirits like jealousy or any pride, these are all giants.
0: உலகத்தா சொல்வான்.
1: The worldly people will say,
0: கல்லடி பட்டாலும் படலாம், என்ன படக்கூடாது, என்ன படக்கூடாது, பரவாயில்ல எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு, என்ன படக்கூடாது, கண்ணாடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு போயிடும்.
1: They should not keep the eyes.
0: நான் சொல்ல வன் கண்ணி நாவி பைபிள் சொல்லு.
1: The word of God says,
0: கடன் பிரச்சனை ஒரு ராட்சம் தெரியுங்களா,
1: the death is the giant.
0: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debts will destroy.
0: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debt will take to the.
0: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debt, it leads to many problems.
0: நாளோரோ செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
1: Look at the news.
0: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
1: And because of the debt they.
0: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
1: Because of the debt they did suicide.
0: நாளோரோ செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
1: Every day we get news.
0: வியாதி ஒரு ராட்சதன்.
1: And the sickness is the giant.
0: ama vyadhi arakale kaatla pala manaku barakam illadu.
1: The sickness is mighty than
0: inno nariya vyadhike marundu kandupidikala.
1: They could not find medicine for the sickness.
0: Cold D category virus.
1: And they could not find medicine for the
0: cold ku inno marundu kandupidikala.
1: And they could not find
0: cold varum. Vixaction 500 dollar 650 poduvom cold poidum thirupi jillu nu kudicha cold varum.
1: And again the cold keeps on coming even if we put dolo.
0: Jorala C category virus.
1: And the C category virus.
0: Metacin, anacin, crocin, all poduvom. Joram poidum artha season la joram varum.
1: We put metacin and other tablets, but then it will go and come back again.
0: Polio ku marundu kandupidichan.
1: They found medicine.
0: Smallpox marundu kandupidichan.
1: For the smallpox.
0: Ana jorathukku cold ku inna marundu kandupidikala.
1: They could not find medicine for the cold.
0: AIDS vyadhi, cancer vyadhi la B category virus.
1: The B category virus for AIDS and cancers.
0: Adala vanda passport ready nu artham.
1: Then the passport is ready.
0: Ama sila vyadhi vanda voter ID la per eduthrom.
1: And when the sickness come, they remove the name.
0: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டுல பேர் தூக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டுல பேர் தூக்கிடும்.
1: And some sicknesses it will have that its own name.
0: வியாதி அரக்கலை காட்ல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: The sickness is more stronger than the giant.
0: ஏ கேட்டகரி வைரஸ் என்ன தெரியுங்களா?
1: ஏ கேட்டகரி வைரஸ்
0: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிகா வைரஸ், COVID-19,
1: all kind of viruses from different birds.
0: ஆமா இதெல்லாம் ஏ கேட்டகரி வைரஸ்.
1: These are all A category virus.
0: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
1: The whole world will be shaken.
0: ஆடுதா இல்லையா?
1: Is it shaking or not? அவமானப்படுத்த ராட்சதன்
0: பிறந்தவர்கள் இவர்கள் தாவீதின் கையினாலும் அப்படியே முன்னாடி வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரனான அவனை வெட்டா. நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன்.
1: இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே.
0: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தான்.
1: தேர் வாஸ் ஒன்லி ஒன் கோலியாத்.
0: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்னால அடிக்கிறாங்க.
1: தி நேம் ஆஃப் காட் அண்ட் தே ஹேவ் தே ஸ்டோன் வித் தி ஸ்டோன் தே ஹேவ் த்ரோன்.
0: கர்த்தருடைய நாமம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி லார்ட்.
0: இயேசுவின் நாமம் என்னன்னு.
1: நேம் ஆஃப் ஜீசஸ்.
0: அவர் நாமம்
1: இஸ் நேம்.
0: ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன்.
1: பவர்ஃபுல் காட்.
0: நித்திய பிதா.
1: எவர்லாஸ்டிங் ஃபாதர்.
0: நான் நினைக்கிறேன் கோலியாத்து வல்லமை உள்ள தேவன்ற கல்லை திருப்பாம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா.
1: We worship the Jesus is powerful God.
0: அந்த கல்லெடுத்து ஒரே அடியா செத்து போயிட்டான். இங்க பாக்குறோம் நாலு அரக்கர் இருக்காங்க.
1: There are four
0: நாலு அரக்கர்களையும்
1: ஜெயன்ஸ்
0: நாலு ராட்சதர்களையும்
1: ஜெயன்ஸ்
0: தாவீதோ
1: டேவிட்
0: அவனோட சேர்ந்த போர் வீரர்களும்
1: the soldiers
0: in the time கூழாங்கல்னால இல்ல
1: not with a small stone
0: பட்டயத்தினால வெட்டி போட்டான்
1: with the sword he cut down
0: ஒரு கத்தியத்தை வெட்டி போட்டானுங்க
1: with the big sword
0: எல்லா பிரசங்கியாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க கோலியாத் என்ற அரக்கனை தாவீது வீழ்த்தினானே இல்ல சார் இங்க பாருங்க நாலு அரக்கர்களே தாவீது அநாயசமா கத்தியத்தை வீழ்த்திட்டு போட்டுறாங்க
1: giants with the sword and he put them down
0: உங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆலோசனை சொல்ல போறேன்
1: the good counsel I want to say
0: யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு
1: how many of you having debts problem
0: எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும்ல
1: everyone is having debts
0: 99.9% கடன் இருக்கும்
1: 99.9%
0: கரெக்ட் தான சொல்லுது
1: is it right or wrong
0: கரெக்ட்டா தப்பாங்க
1: இஸ் இட் ரைட் ஆர்
0: ஏனா நம்மால ஒன்னு கூட விடுதல வண்டி மேல லோன் வீட்டு மேல லோன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு 5000 பசிட்டு 10000 பசிட்டு 50000 பசிட்டு ரெக்கரிங் டெபாசிட் மியூச்சுவல் ஃபண்ட் 10000 மகளிர் குழுலலாம் வாங்கி வச்சிருப்பீங்க
1: ஆல் கைண்ட் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் லோன்ஸ் யூ வுட் ஹேவ் பாட்
0: யா இந்தியாவே கடன்ல தான் இருக்கு கரெக்ட்டா
1: இந்தியா இஸ் இட்செல்ஃப் இன் டெட்ஸ்
0: கரெக்ட்டா தப்பா பிரதர்
1: இஸ் இட் ரைட் ஆர் ராங்
0: நான் ஒரு பழமொழி சொல்லவா
1: ஷல் ஐ டெல் எ ப்ராவர்ப்
0: ஊரு ஊரா போனா நாடோடியா
1: அண்ட் இஃப் யூ கோ ஆல் ஓவர் பிளேसेस தென் யூ பிகம் ஸ்ட்ரேஞ்சர்
0: ஊரு ஊரா போனா பழமொழி இது ஊர் ஊரா போனா நாடு சர்க்கஸ் காரன் பாத்துருப்பீங்க சென்னை பெங்களூர் பூனா பாம்பே போவான் ஐயோ நாடோடி ஊர் ஊரா போனா யாரு சத்தமா சொல்லுங்க
1: சர்க்கஸ் பீப்பிள் will go from one place to another place
0: ஊர் ஊரா போனா நாடோடின்றது பழமொழி நான் புதுமொழி எழுதிக்கிறேன் என்ன
1: தெரியுங்களா the new proverb
0: ஊர் ஊரா போனா நாடோடி நாடு நாடா போனா நரேந்திர மோடி
1: if we go country after country then it's நரேந்திர மோடி
0: தெருவா இருக்கிறவங்க கேடி கேடி பசங்க எங்க பார்க்கலாம்
1: கண்டுபிடிக்க our people have found the account but
0: enna account bank account illa malikal account thunikal account mudiyatra kada medical shop la account road la evana porul ethum pona podum avana thedi or account open panna venidhu
1: account in all the shops
0: hallelujah இந்த மாசம் அக்கௌண்ட் காசு கேட்டு இன்ட்ரெஸ்ட் கேட்டு வட்டி காசு கேட்டு பிரதர் சிஸ்டர் இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க வட்டி கொடுங்க அக்கௌண்ட் காசு கொடுங்கன்னு சொன்ன கேட்டா ரெடியா ஒரு கத்தி ஒன்னு வச்சுங்க
1: you have to have the big sword if they ask for anything
0: வெட்டு கத்தி பட்டா கத்தி கேட்டா ஒரே வெட்டு அவனே
1: you just cut him
0: சாதா கத்தியில வெட்டினீங்கனா சாதா கத்தியில வெட்டினீங்கனா புழல் ஜெயில தான் கம்பி எண்ணும் 1 2 3 4
1: not ordinary knife and then he'll go to
0: புழல் சாதா கத்தியில வெட்டினா ஆனா இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய இந்த கத்தியால வெட்டி பாருங்க ஏற்பட்ட ராட்சசனை வெட்டக்கூடிய வல்லமை இந்த வசனத்துல உண்டு
1: any giant will come down and he will fall down hallelujah
0: இந்த கத்தியை பயன்படுத்ததே இல்ல
1: you are not using this word at all
0: ஆமா எனக்கு அன்பான கத்திர நீயும் கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு எல்லாம் சொல்லுங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா
1: you will not borrow
0: இது இந்த வசனம் இந்த பட்டயங்க இது வார்த்தை கிடையாது இந்த வார்த்தை பட்டயம் எல்லாம் சொல்லுங்க இது வார்த்தை என்னது
1: this word is word
0: நீங்க நானும் ஆராதிக்கிறேன் நான் ஒரு வார்த்தையா இருக்கிறாரு
1: God whom we worship is the word
0: ஆதிலே வார்த்தை இயேசுவா இருந்தாரு அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது ஜீவனுள்ள வார்த்தை இயேசு
1: the word came as flesh and the living word
0: இப்ப நம்ம வார்த்தையா இருக்கிறாரு அவரு
1: and he is in the word in our midst
0: காலையில எழுந்தவனே சொல்லுங்க
1: in the morning you say
0: வீட்டுக்காரன்ட்ட பேசுறது மனைவியாண்ட பேசுறது முன்னாடி ஆண்டவர்ட்ட பேசுங்க ஆண்டவரே இயேசுவே
1: ஓ ஜீசஸ்
0: நீயோ கடன் வாங்காத இருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே
1: god you said i will not borrow money
0: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்
1: i will not get money at all
0: अनेक ஜாதி கடன் கொடுக்க முடியாது என்னை மாற்றும்
1: god you change me to lend money to others
0: நாவுனால அறிக்கை செய்யணும்
1: we have to confess
0: காது கேக்கணும்
1: you have to hear
0: இருதய நம்பணும் இருதய விசுவாசிக்கணும்
1: your heart should believe
0: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டு
1: போவோம் and if you believe your life will be changed
0: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க
1: you say every day
0: 365 நாள் சொல்லுங்க
1: 365 days
0: கடன் இருக்குமாமா
1: do you have
0: கடன் இருக்குமா இருக்காது ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவே போயிருக்காத தேவனை ஆராதிக்கிறோம்
1: அவர்
0: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்
1: he is faithful in his word
0: இயேசு வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர்
1: he is faithful in his promise
0: hallelujah
1: hallelujah
0: நான் ஒரு நாள் ஒரு businessman பார்த்தேன்
1: I have met a business man
0: kaiyila jesus calls book vechina
1: he had jesus calls book
0: brother neenga christian ah brother appadina
1: I asked are you a christian
0: aama yaana
1: he said yes
0: endha church ku poranu ketta
1: which church you are going
0: odane oh nalaa aarambichitan
1: he started weeping
0: யோ வாலிமான ஆள் எதுக்கு ஆடுறன்னு கேட்டேன்.
1: The young man, why do you weep?
0: ஆமா இல்ல சார், நான் கோயம்பேடு மார்க்கெட்ல தேங்காய் ஹோல்சேல் வியாபாரம் பண்றேன்.
1: I have wholesale business for coconut.
0: 5 lakh kadam vaangita vadiyodu sendu 5 lakhama maariruchu.
1: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
0: Kadakara kadiyadana maratra asiyasma pesran dushma pesran night la thoonda maranran.
1: He is disturbing all the time, he is irritating
0: me. Yan wife pathila thappa pesraya.
1: He is talking ill of my Bible.
0: Aama yan kaadu koduthu kekka mudiyala.
1: I could not hear with my ears.
0: Vera sotthu illa vitta adakkathukku.
1: I don't have any other property.
0: Ore or 500 rupees irukku.
1: I have just 500 rupees.
0: The kadaisi 500 rupees aandar kanipittu.
1: I have sent to the Lord with this 500.
0: Jesus calls kanipittu ini na thooku maati saavalaanu karana.
1: I am going to die.
0: Avana era english av slow motion la paatha. And raja seriyana mudiyathu saavi antaran.
1: I said okay, come, go and die.
0: 5 லட்சம் வேணாலும் கொடுக்க முடியாதா?
1: 15 லாக்ஸ்
0: கொடுக்க முடியுமா? முடியாது.
1: Can't you give?
0: வேற சொத்தும் இல்ல. சாவே.
1: Come on, die.
0: 7 மணிக்கு சாவுனே.
1: 7 o'clock.
0: 6 மணிக்கு கடைக்கு வரானே.
1: 6 o'clock he came.
0: ஆமா கடைக்கு 6 மணிக்கு போனே.
1: I went.
0: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில.
1: There are lots of verses.
0: போய் முதல் கேள்வி.
1: First question.
0: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா?
1: Are you going to church on Sunday?
0: இல்ல சார், சண்டே தான். கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வருதா?
1: I have little business on Sunday.
0: Fault engagudhu pathila EB kara vanda current cut enga erinjirukku wire enga cut aayirukku fault paapam le nam your fault engagudhu paaru le
1: EB man will come and find out the
0: fault. Nama Sunday la konja vaitholi vanda podum aaradhana kattu.
1: Sunday we just cut the service because of stomach pain.
0: Kaachal vanda podu aaradhana kattu.
1: If get fevered then we cut the service.
0: Evana sondakar veetukku vanda podu aaradhana kattu.
1: Any relatives come we cut the service.
0: Yaaradhu kalyanam marriage vechana aaradhana kattu.
1: If any marriage we cut the service.
0: Na solren yaarla Sunday kaala aaradhana cut pandringalo avanga vaalkile periya nashtam varudun artham.
1: If you cut a Sunday service you get lot of loss in your life.
0: நியாயமான காரணமா இருக்கலாம்.
1: இட் மே பி கரெக்ட் ரீசன்.
0: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்.
1: The Lord knows it.
0: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆறான கட் பண்ணவே கூடாது.
1: Don't cut Sunday service at all.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்?
1: I told him.
0: ஆமா ஒழுங்கா ஆலயத்துக்கு போ.
1: Go to the church.
0: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுனே.
1: You tell the verse every day.
0: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
1: I taught one verse.
0: இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
1: It repeated.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்னேன்.
1: It will change your life.
0: என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்?
1: What verse it is?
0: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
1: You know the truth.
0: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
1: Truth will deliver you.
0: உண்மையை அறிவீர்கள், உண்மைங்களை விடுதலையாக்கும்.
1: The truth will deliver you.
0: எந்த உண்மைங்களை தெரியும் சொல்லுங்க பாக்கலாம்.
1: Any man is
0: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மைங்களை, எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியங்களை விடுதலையாக்கும் சொல்லுங்க பாக்கலாம்.
1: Which truth can deliver you?
0: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சு சத்தியம் என்னன்னா,
1: the basic truth.
0: Basic truth enna
1: basic truth you should know.
0: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல் இல்ல மண் இல்ல அவர் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா.
1: The Lord whom we worship and he is the living God, not the stone, not the wood.
0: நம்ம ஆண்டவர் எப்படி பட்டாரு?
1: How is our Lord?
0: நல்ல ஒரு பேர். Living God,
1: the church of the living God.
0: Church of
1: living God.
0: என்ன ஒரு பேர் பாரு. கரெக்ட், உண்மை அதுதான். அடிப்படை சத்தியமே அதுதான்.
1: That is the basic truth.
0: Basic truth அதுதான். நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனே இல்லாம சொல்றீங்க பாருங்க.
1: The Lord whom we worship is the living God.
0: நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
1: And he is worthy to be praised.
0: உலகத்தான் சொல்வான் கடவுள் தூண்ல உலாவறான், துரும்பலியா இருப்பான்.
1: The world will say and he will live in the
0: pillar. நம்ம ஆண்டவர் இயேசு தூண்ல துரும்பல உலாவற தேவனா?
1: Our God is it.
0: அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனா இருக்காரு.
1: He is moving.
0: அவர் உங்களுக்குள்ள உலாவற தேவனா இருக்காரு.
1: He is moving in you.
0: அவர் ஜீவாதிபதி.
1: And he is the prince of peace.
0: Hallelujah.
1: Prince of life.
0: யோ 5 லட்சம் நான் 5 கோடி ஆண்டவர் அடைப்பாரு.
1: The Lord will close even 15.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொல்றேன்?
1: I said to him.
0: நீ சாவணும் முடி பண்ணிட்ட.
1: You are ready to die.
0: Niya suicide panniyana?
1: If you do suicide,
0: naragathukku pova.
1: You will go to hell.
0: Suicide avu enga pova?
1: Where it will go?
0: Ellarum solla suicide avu enga pova?
1: The spirit of suicide.
0: Naragathukku pova.
1: It will go to hell.
0: Kadan adaikama iru avanga ayyale settu pova. Paraloga rajyamadu pova.
1: And you cannot go to heaven at all.
0: Ovvoru naalum solla naan aaradhikkira andavar jeevanullavar.
1: Every day the Lord whom we worship.
0: Naan aaradhikkira Yesu jeevanullavar.
1: The Lord Jesus is the living God.
0: Avar enna vittu vilagadum illai, enna kai vidadum illai.
1: He will not depart from me.
0: Naano kadan vaanga maaten.
1: And I
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க மாட்டிய ஆண்டவர் என்னை உயர்த்துவார்.
1: I will not borrow
0: money. வாளாக்காமல் தலையாக்குவார்.
1: He'll make me head.
0: என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
1: Not down and up.
0: என் தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார்.
1: The Lord will bless me.
0: நான் திரும்பமாய் சமுதாயத்தில் இயேசுவால் உயர்த்தப்படுவேன்.
1: I will be lifted up by the Lord Jesus.
0: சொல்லு,
1: just tell your tongue.
0: காது கேக்கட்டும்,
1: let your ear.
0: இருதயம் நம்பட்டும், சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க.
1: Then you believe in your heart.
0: சில வருடங்களுக்கு முன்பாக
1: before
0: செப்டம்பர் மாதத்துல சொன்னேன்.
1: செப்டம்பர் மாதம்
0: டிசம்பர் மாசம் அந்த போன் பண்ணா.
1: டிசம்பர் ஹி கால்ட்
0: சார், நான் உங்களை பார்க்க வரணும்னா.
1: சார், ஐ வாண்ட் டு கம்.
0: நான் ஒரு மீட்டிங்ல பிரீச் பண்ணி கொண்டிருந்தேன்.
1: ஐ வாஸ் பிரீச்சிங் இன் தி மீட்டிங்.
0: எல்லாரும் எழும்பி சாட்சி சொன்னா.
1: எவரிஒன்,
0: நீங்க என்கிட்ட பேசலனா நான் இன்னைக்கு செத்து போயிருப்பேன்.
1: இஃப் யூ ஆர் நாட் டாக் வித் மீ, ஐ வுட் ஹவ்
0: நாலே மாசத்துல 5 லட்சம் அடிக்க மாட்டி ஆண்டவர் கிருபை செய்த. ஹல்லேலூயா.
1: ஹி க்ளோஸ் ஆல் தி டெட்ஸ்.
0: என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசியே, நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
1: He is the word of God.
0: என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அந்தல வானம் உண்டாகும். என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அந்தல பூமி உண்டாகும். என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அந்தல வெளிச்சம்
1: உண்டாகும்.
0: இந்த கால வேளையில,
1: in this morning,
0: லிவிங் காட் சபையில இயேசு பேசுவாரானால் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம் உண்டாகும்.
1: The Lord speaks to you, there will be great things.
0: நீ கடன் வாங்க மாட்டாய்.
1: And you will not borrow money.
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
1: The Lord will lift you up by giving money.
0: இயேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
1: The Lord will make you head.
0: இயேசு உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
1: The Lord will make you
0: great. தலையை நிமிர பண்ணுவார்.
1: Jesus will lift up your head.
0: எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாயோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ தலை குனிந்து நின்றாயோ, அதே இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ணுவார்.
1: Lord Jesus will lift up your head.
0: உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு நான் சொல்றேன்.
1: All your sorrows got over.
0: யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ, அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்.
1: Whoever rejected you, whoever criticized you, before them the Lord will lift up your head.
0: Hallelujah. Overall இந்த வார்த்தையாக கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க.
1: Just confess the word every day.
0: இந்த வார்த்தையாக கிறிஸ்து காதுகள் கேட்கட்டும்.
1: And let them hear the word.
0: உன் இருதயம் விசுவாசிக்கட்டும்.
1: Let your heart believe.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும்.
1: It will change your life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வியாதி வந்துருச்சா?
1: Any sickness come?
0: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
1: The sickness will come, will not come to my tabernacle.
0: பின்னாடி இருக்கிற ஹிந்தி காரங்க மாதிரியே கேக்குறீங்க. பின்னாடி இருக்கிற கேக்குதா?
1: Any you like Hindi?
0: வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பனுக்கு.
1: The wicked.
0: தழும்புகளால.
1: No evil will come to me.
0: வார்த்தை அனுப்பி.
1: By the word, by the stripes.
0: ஆமா.
1: I am healed.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லணும். காலையில கண் விழிக்கும் போது.
1: When you wake up,
0: mogatha kuda kaluvana.
1: You need not to even wash your face.
0: Yesu mogatha paakrara, idhe paakrara.
1: The Lord is watching.
0: Solunga Yesu mogatha paakrara, idhe paakraranga.
1: Your heart or face?
0: Idhe paakrara la.
1: Looks
0: ena mogam kalara nathula mind maaridum.
1: When you wash your face, your mind may change.
0: Idli utlama, dosa utlama.
1: Whether we make idli or
0: dosa. Chutney vekkalama, sambar vekkalama.
1: Or chutney or sambar.
0: Ivungala paakalama, avungala paakalama.
1: Shall we meet them or
0: தூங்கியது முதல் வார்த்தை.
1: The first word.
0: ஆண்டவரே.
1: Lord.
0: இயேசுவே.
1: Jesus.
0: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாது.
1: Sickness should not come to my tabernacle at all.
0: வாத வருமா நீ?
1: Will you get it?
0: சத்தமா சொல்லுங்க, வாத வருமா?
1: Loudly say. Will it come?
0: வருமா வராதா?
1: Whether it comes or not.
0: COVID-19 வருமா?
1: Any COVID will come.
0: வருமா வராதாங்க?
1: Will it come or not?
0: வராது.
1: Won't come.
0: Chicken குனியா வருமா?
1: Chicken குனியா, will it come?
0: வருமா வராதா?
1: Will it come or not?
0: சிக்கன் குனியா, மட்டன் குனியா கூட வராது.
1: Even mutton kuniya, nothing will come.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
1: Every day, tell that.
0: 1947 வருஷத்துல
1: எங்க
0: அப்பா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் ஆயிற்று கொண்டார்.
1: My father accepted the Lord Jesus Christ as his savior.
0: அப்போ நிறைய ஸ்தாபனம் கிடையாது.
1: Not much organizations.
0: ரிக்பி தோர, கட்ட தோரன், வெள்ளக்கார தோரங்க வந்தாங்க.
1: ஐயாக்கு
0: தெரியும் நினைக்கிறேன்.
1: Past must be knowing.
0: ஆமா, அவங்க வந்து தமிழ்ல கத்துட்டு வந்து ஊழியம் பண்ணாங்க.
1: They came and did the ministry.
0: எங்க அப்பா அவரோட சேர்ந்து ஊழியத்துக்கு கடந்து போனாரு.
1: My father went with them.
0: எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம்.
1: My brothers with my father.
0: கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வச்சிட்டாங்க.
1: They just separated my
0: சொத்து கொடுக்கல.
1: Did not give properties.
0: நாங்க ரொம்ப ஏழையா இருந்தோம்.
1: We were very poor.
0: எங்க சித்தப்பா பெரியப்பாலாம் ரொம்ப வசதியா இருந்தாங்க.
1: My all other brothers.
0: ஆனா ஏழ்மையில ஆண்டவர் எங்களோட இருந்தார்.
1: But the Lord was with us.
0: Hallelujah. அப்போ எங்க அக்கா ஒன்னு ஹைகோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹைகோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க.
1: மை சிஸ்டர் பிகேம் ஜட்ஜ் இன் தி ஹைகோர்ட்.
0: நாலு போலீஸ்காரன் இருப்பான் துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்
1: போலீஸ்மேன். நார்மலி
0: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give water.
0: சி விரட்டுவாங்க அது போல.
1: They just left their
0: மதிகாத வீட்டுக்கு எது போனல அந்த பக்கமே போலங்க.
1: I never went that side.
0: திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது.
1: Suddenly I got the phone call.
0: அக்காக்கு blood cancer வந்துருச்சு.
1: Father got blood cancer.
0: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
1: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
0: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி ஃபோன் கால் வந்தது.
1: He will live only for 3 years.
0: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
1: My own our bone blood.
0: கடைசியா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்னு போனேன்.
1: I just went.
0: இந்த அம்மாக்கு ஹீமோதெரபி பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு.
1: And without hair and she was sitting.
0: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு
1: போறேன். I just called her my sister.
0: இது 3 மாசத்துல சாவ போது.
1: It was going to die in 3
0: அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல.
1: No head weight is not yet gone.
0: மருந்து மாத்திர கை விட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல.
1: Medicines were taken.
0: டாக்டர் கை விட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: The doctors did not see.
0: டாக்டர் உனக்கு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கா அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: Only 3 months given.
0: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க.
1: I said a word.
0: என்ன தெரியுமா சொன்னேன்?
1: What did I say?
0: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்னேன். Hallelujah.
1: Big doctor the Lord Jesus.
0: அப்பதான் யார் அந்த டாக்டர்னு கேட்டாங்க.
1: He asked who is that.
0: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.
1: That is that Jesus Christ is the Lord.
0: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டாக்கான்னு கேட்டேன்.
1: I asked whether I should pray.
0: பார்த்தா முழங்கால் போட்டாங்க.
1: She knelt down.
0: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது.
1: And if you believe me, you
0: cannot be healed. சொல்ல போற வார்த்தையை சொல்லு.
1: Just tell the word.
0: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்.
1: The Lord Jesus Christ.
0: உன் கையை தூ தலைமலவை.
1: You just keep your head.
0: இப்ப சொல்லு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்.
1: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
0: இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு.
1: I have accepted the Lord Jesus as my own savior.
0: ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரத்தில் கேன்சர் வியாதிக்கு இடமில்லை.
1: No cancer.
0: The cancer வியாதியை நான் ஜெயமாய் விழுங்குவேன்.
1: I will swallow the death.
0: திரும்பமாய் வேலை ஸ்தலத்துக்குள்ள போவேன்.
1: Again I will live.
0: திரும்பமாய் வீட்டுக்குள்ள போவேன்.
1: Again I enter into my house.
0: திரும்பமாய் சமுதாயத்துக்குள்ள போவேன்.
1: Again I enter into
0: சொன்ன ஒவ்வொரு நாள் செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது. எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் ஆண்டோர் பேசுவாரானால், என் ஆண்டோர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா. இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம். இந்த காலவேல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் மாத்திரம் அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரம், வீசிங் ப்ராப்ளம் அதிரம், மூட்டு வலி அதிரம், தைராய்டு வியாதி அதிரம், அல்சர் வியாதி அதிரம், நீர் கொப்பளம் என்று
1: சொல்லுவாங்க.
0: இயேசுவை விசுவாசிக்கிற மாட்டா அல்லேலூயா சொல்லு பாலா.
1: ஜெசே ஹalleluya those who are believing the Lord.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்.
1: The blood of Jesus Christ can cleanse us from all sin. இயேசு
0: கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா வியாதியையும் நிர்மூலமாக்கும்.
1: The blood of Jesus Christ can destroy all the evil.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல வல்லமை உண்டு.
1: There is power in the blood of Jesus.
0: அவர் முள்மூடி சுட்டப்படும் போது வெளியே வந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு.
1: And there is power in the blood of Jesus.
0: அந்த ரத்தத்தை ஒவ்வொரு சேசல ஊற்றுகிறேன்.
1: And I
0: எல்லா நாடி நரம்புகள் ஊடுருவி பாய்வதாக, எல்லா பலவீனங்கள் விலகுவதாக, எல்லா விதமான வியாதிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, அவர் கைகளில் கால்களில் ஆணி கடாபடும் போது வெளிவந்த ரத்தத்துக்கு வல்லம உண்டு. அந்த ரத்தம் ஒவ்வொரு சிலேசன் மேல ஊற்றப்படுவதாக, எல்லா பலவீனப்பட்ட பகுதியில் ஊற்றப்படுவதாக, அவர் விழாவில் குத்தப்படும் போது வெளிவந்த ரத்தத்துக்கு வல்லம உண்டு. அந்த ரத்தத்தை ஊற்றுற எல்லா சிலேசன் மேல வேர்வு துளியிலாய் வந்த ரத்தத்துக்கு வல்லம உண்டு. அந்த இரத்தத்தை ஊற்றுகிறேன்.
1: I pour down the power.
0: எல்லா விதமான பலவீனங்கள்,
1: all the weakness, சுகர்
0: வியாதியே,
1: all
0: தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும்
1: இல்லை.
0: அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக, குணமாக்குற வரம் கடந்து வருவதாக. இப்போதே ரைட் நவ்
1: கர்த்தருடைய
0: வார்த்தையினால விடுதலை.
1: Be delivered by the Lord's word.
0: Hallelujah. பொல்லாப் எனக்கு சத்தமா சொல்லுங்க, பொல்லாப் எனக்கு
1: no wicked will happen.
0: பொல்லாப் நிறைஞ்ச உலகம் அது.
1: Nothing will happen.
0: நான் வாழ்கிற உலகத்துல மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
1: Do you know which is the great?
0: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம, எந்த விதமான சராய்ப்பா இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம்
1: தான்.
0: Hallelujah. Accident.
1: Accidents.
0: எத்தனை பேர் கை இல்லாம போறான், கால் இல்லாம
1: போறான். Without leg.
0: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க. அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை
1: என்னென்ன
0: நடக்குது
1: ஊர்ல. போட முடியும்
0: ஒரு குத்து, இப்ப குமா குத்து மாதிரி 12 குத்து. ஒரு அம்மா காது ஃபுல்லா குத்து மகிது. திருடன் பாத்துக்கிறான், ரெண்டு காது தேவல, ஒரே காது போதும் வெட்டி மாட்டிறான்.
1: He just cut one ear and took off.
0: சென்னையில கேகே நகர் ஒரு ஏரியா இருக்கு.
1: There is கேகே நகர்.
0: ஆமா, அங்க ஃபுல்லா பிராமின்ஸ் ஏரியா.
1: So பிராமின்ஸ் ஏரியா.
0: ஒரு மாமி என்ன பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்குது.
1: And putting in the
0: காலையில 5 மணிக்கு.
1: Morning 5 o'clock.
0: 5 மணிக்கு 20 சன் செயின் தேவையா?
1: Is it
0: கோலம் போடுறது 20 சன் செயின் தேவையா?
1: Is it necessary the chain?
0: நல்லா தொங்க விட்டு கோலம் போட்டுக்குது பாருங்க.
1: And he is putting the
0: ரெண்டு பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு போயிட்டான்.
1: He has taken the chain.
0: ஐயோ, அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய்.
1: And she was weeping like anything.
0: சோகமா தூங்கிடுது.
1: She was sleeping.
0: அடுத்த நாள் செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
1: And with she is putting kolam without any chain.
0: அதே ரெண்டு திருடன் வந்துறான். அதே ரெண்டு திருடன் வந்தானாம்.
1: The same thieves came.
0: வந்த அந்த மாமியை கூட்டி ஒரே அடி.
1: She put the
0: ஒரே அடி அடிச்சு, இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன்.
1: பக்கத்தில்
0: 1000 பேரும் வலது பகுதி அதனை. ஆமா, சர்ச்சில் வந்தாதான் எல்லாருக்கும் வீரம்லாம் வரும். எங்கதான் வரும் வீரம், தீரம், சூரம்லாம் எங்கதான் இருக்கும்? சர்ச்சில். வீட்டுக்கு போனா கேஸ்ல போன பலூன் மாதிரி ஆயிடும்.
1: And when you go home you will become very
0: ordinary. நீங்க உண்மையான லிவிங் காட் சபை. என்ன மாதிரி, என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபை உடைய மெம்பரா இருந்தீங்கன்னா,
1: the church of the living god members you are.
0: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
1: And you open your door in the morning.
0: வாசல்ல, வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழத்துல குங்கம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலைமை என்ன?
1: And if we put the lemon and roll it down, what will happen?
0: அந்த எலுமிச்சம்பழம் எப்படி உண்ணு வந்ததோ சர்ச்சுக்கு உண்ணு. பாஸ்டர், என்ன சூனியம் வச்சாங்க பாஸ்டர்.
1: பாஸ்டர், they put witchcraft against me.
0: உண்மையான லிவிங் காட் சபை விசுவாசியா இருந்தா அதே லெமன்ல லெமன் ஜூஸ் குடிக்க முடியுமா?
1: Can you take lemon juice with the same lemon?
0: லெமன் சாதா சாப்பிட முடியுமா? முடியுமா?
1: Can you do that?
0: முடியுமா முடியாதாங்க?
1: Can you do it or not?
0: அந்த அக்காக்கு ஒரு டெஸ்ட் வச்சிரலாம்.
1: Shall we keep one test for that sister?
0: நீங்க யார் இந்த சர்ச்சில?
1: Who are you in the church?
0: நீங்க யார்?
1: Who are you?
0: சத்தமா சொல்லுங்க பாலா.
1: Loudly.
0: விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க. நீங்க எல்லாம் அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
1: Who are you in the church of the living god?
0: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க. ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல இருந்தா டான். நீங்களா யாரு? அது செட் ஆகாது, கை வைங்களேன். எல்லாரும் இப்படி கை வைங்க, எல்லாரும் வைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களா நான் ஒரு டான் சொல்லுங்க.
1: Just say don to other one.
0: நான் ஒரு ரவுடி. நீங்கள சொல்ல நான் ஒரு ரவுடி தான் சொல்லுங்க.
1: I am also don.
0: ஜனங்கள அடிக்கிற ரவுடி இல்ல, பிசாசின் முகப்பகிற ரவுடியா இருக்கணும், பிரச்சனைன்ற முகப்பகிற ரவுடியா இருக்கணும், வியாதியின்ற முகப்பகிற ரவுடியா இருக்கணும். உங்களை பார்த்தா பிசாசு அலறணும்.
1: The devil should tremble before you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல நின்னேன்.
1: I was standing in the post office.
0: ஒரு அம்மா வந்தது.
1: One lady came.
0: சார் இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார்.
1: Please fill up this money order form.
0: Emma, I don't know Tamil. I don't
1: know.
0: English na alaga edumana.
1: I write in English.
0: Paravala sir, tappu tappadu edhi kodu sarinchu.
1: You write somehow, he says.
0: Nee na loose amani? Loose ani?
1: Are you loose?
0: Tappu tappadu edhana eppadi money order space seram?
1: And well, how it goes?
0: Illa sir, enak padike theriyum correction panikira sarinchu.
1: I can correct, she
0: says. Idhu namo HM poliya na student mari correction panikida.
1: She wants to do the correction.
0: Ee ulagathile form kuda fill up panna therla ivanla or aalum sonna adha kaattila avumanam indha ulagathile illa.
1: It is a great shame and we don't
0: na po phone varatra poe mat sir edi kudu parandad enna pottu.
1: And she kept on asking to
0: sir na aramanathukku adhu edi kuduten.
1: I have written it.
0: Ma nee dooramaa poi correction panni appadi poidu.
1: Just correct it and go.
0: Yengatta varada enna?
1: Don't come back.
0: 800 rupees money order.
1: 800 rupees
0: yerwadi darga ganbudu.
1: And 7 times
0: ama yerwadi darga ganbudu bill pottu bill vaangichu.
1: And she got the bill back.
0: Yengatta neram vandhudu.
1: She came back
0: sir abinchu.
1: She said sir
0: enama vena abin ketta.
1: Asked what you want.
0: எனக்கு ஏது தெரியும் சார் இருந்து.
1: I cannot write.
0: எனக்கு சரியான கோவம் வந்துச்சு.
1: I got angry.
0: உனக்கு ஏது தெரியும் ஏது வேண்டியதுனமா?
1: Then you have to write.
0: எதுக்கு போட்டு என்ன தொல்லை பண்ணான்னு
1: கேட்டேன்.
0: இல்ல சார், அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். இல்ல சார், எங்க வீட்டுக்கு சூனிய வச்சிட்டாங்க சார்.
1: They put the witchcraft in my house.
0: என் குடும்பத்துல இருக்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
1: Many died.
0: வீடு வாசல் எல்லாம் வித்துட்டேன்.
1: I just lost all my
0: மிச்ச இருக்கிற பசங்க எல்லாம் நடுத்தல நிக்குது.
1: All my children are
0: அடுத்த வேலை சாப்பாடு இல்ல.
1: No food.
0: நல்ல துணிமணி இல்ல.
1: No dress.
0: என் வயிறெல்லாம் பத்தி எரிதியா.
1: It is burning.
0: என் குடும்பத்துக்கு எப்படி சாவு வந்ததோ.
1: Whatever.
0: என் குடும்பம் எப்படி நடுத்தல நிக்குதோ.
1: Whatever.
0: என் குடும்பம் எப்படி பிச்செடுக்குதோ.
1: Whatever this.
0: அது போல என் சூனிய வச்ச குடும்பம் பிச்செடுக்கணும், நடுத்தல நிக்கணும். அந்த குடும்பம் சாவு வரணும்.
1: That family should die.
0: அதுதான் ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லிம் பாய்க்கு.
1: That is the ஏர்வாடி பாய்.
0: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றாங்க. அந்த
1: சி சென்ஸ் 800 ரூபீஸ் மணி ஆர்டர்.
0: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாயை.
1: 800 ரூபீஸ் ஃபார் விச் கிராஃப்ட்.
0: நான் சொன்னேன் மா,
1: ஐ செட்
0: பாய்க்கு நான் அனுப்பு, கேர்ள்க்கு நான் அனுப்பு.
1: யூ சென்ட் பாய் ஆர் கேர்ள்.
0: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சம்மதம் கேட்டேன். இல்ல சார், அவங்க என்ன காட்டல பெரிய மந்திரவாதியான போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்.
1: That witchcraft came back again, she said.
0: அதுக்கு நான் எதுக்குனா சம்பந்தம்.
1: What is the relationship
0: between திரும்பி வரும் பட்சத்துல
1: when it comes back
0: யார் கையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்.
1: Then it will be affected.
0: என் வைஃப் அண்ட போய் சொன்னாங்க, ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு
1: வரீங்க. Why do you bring problems from home? You can raise your
0: வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கை தூங்க.
1: Those who are in rented
0: house. சொந்த வீடுக்கு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் சைஸ் ஆது என்ன பண்ணலாம், ஒரு வீடு வேணும் நம்மளுக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வேணவா?
1: Do you need 800 square feet house?
0: வேணுமா வேணவாங்க?
1: Do you need or not?
0: இது யார் படைச்ச பூமி?
1: And who created this earth?
0: யார் படைச்ச பூமி? எல்லா சத்தமா சொல்லுங்க.
1: Who created?
0: யார் படைச்ச பூமி?
1: Who created this earth?
0: கர்த்தர் படைச்ச பூமி, இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே. யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா?
1: Anybody said my father created?
0: அம்மா சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க.
1: And you would have built long.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்றேன், நீங்க அப்பா உடைய பூமி நமக்கு சொந்தம்.
1: The father's earth, it belongs to
0: us. வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்ட கிருபை செய்வாராக.
1: May the Lord.
0: நல்ல வேலைகள் கடுக்க ஆண்ட கிருபை செய்வாராக. சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்ட கிருபை செய்வாராக. குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக. நாலாவதாக,
1: Fourthly,
0: கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்?
1: The Canaan belongs to who?
0: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
1: It for the children of God.
0: யார் தெரியுமா இருப்பா?
1: Who are they?
0: ராட்சதர் இருப்பாங்க.
1: The giants used to live.
0: இதுல இருந்து என்ன தெரியுதுனா,
1: what we know,
0: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
1: And whatever we want to enjoy, we have to enjoy.
0: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை
1: we have to eat our hands.
0: ஆமா, நம்ம கைகளின், நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் காரன் சாப்பிடுப்பா.
1: The medical shop owner will be
0: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
1: Others will be.
0: ஆமா, பைபாஸ் சர்ஜரினுவா. எதுக்கு?
1: They say bypass surgery.
0: ஹார்ட் மட்டும் இல்ல, டெபாசிட் சேர்த்துதான் பைபாஸ் சர்ஜரி.
1: They take all our deposits.
0: சில குடும்பத்துல அட்வொகேட் சாப்பிடுவான்.
1: The advocates may eat.
0: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுப்பாங்க.
1: And others may be eating.
0: புரியுற மாதிரி சொல்லவா? புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க.
1: For the understanding.
0: நல்ல வாயை சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன ராட்சதன், அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால. உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும், உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும். நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல, பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல, உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க, நான் ஐயா மைக் கொடுக்க போறேன்.
1: Only one verse.
0: எரேமியா 20 அதிகாரம்.
1: Jeremiah 20.
0: எல்லாரும் எடுங்க, எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க.
1: Jeremiah 20.
0: எடுத்தாச்சா? 11வது வசனம்.
1: 11th verse.
0: வேற யாரா வாசிங்க? எரேமியா 20:11.
1: Jeremiah 20:11.
0: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? ஏசு எப்படி இருக்கிறா நம்மளோட? கர்த்தர் எப்படி இருக்காரா நம்மளோட?
1: How the Lord is with you.
0: எப்படி இருக்காரு?
1: Mighty terrible one.
0: எப்படி இருக்காரா?
1: Mighty terrible.
0: பராக்கிரமசாலி.
1: Mighty terrible one.
0: இப்ப வேணமாகுதா? அந்த மூணு பசங்களை அலறிட்டானுங்க பாருங்க.
1: The three.
0: ராட்சத பராக்கிரமசாலி தான்.
1: Giants are strong.
0: போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பராக்கிரமுள்ளதா?
1: All the worries, all the
0: நிந்தைகள், அவமானங்கள் பராக்கிரமுள்ளதா?
1: All the reproaches, shame, all
0: வியாதி பராக்கிரமுள்ளதா?
1: The sickness is also giant.
0: கடன் பிரச்சனை பராக்கிரமுள்ளதா?
1: The debt giant.
0: பெல்லி சொன்னிய கட்டுகள் பராக்கிரமுள்ளதா?
1: Witchcraft, the giant.
0: தடைகள் பராக்கிரமுள்ளதா?
1: And all the barriers are giant.
0: இயற்கை சீற்றங்கள் பராக்கிரமுள்ளதா?
1: The natural disaster.
0: COVID-19 பராக்கிரமுள்ளதா?
1: COVID-19.
0: சுனாமி பராக்கிரமுள்ளதா?
1: சுனாமி.
0: ஆனா இவைகளை காட்டிலும்
1: நீ
0: நானும் ஆராதிக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவரல்ல. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
1: The mighty terrible one.
0: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் பீ வித்
0: யூ. உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் ஜீசஸ்
0: உங்களால் ராட்சதல வீழ்த்த முடியும், அரக்கல வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரியமானவர்களே,
1: யூ கேன் ரீட்.
0: அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெயிப்போம்.
1: லெட் அஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட்
0: நன்றி தேவபனே. இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்துக்கு பேசியிருக்க நன்றி தப்ப. சோத்ரம் சோத்ரம் ஐயா. நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த கால வேலை கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்னை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு. அநேக தடைகள் என் வாழ்க்கையில எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பொத்தல் பையில போடுவது போல உணர்கிறேன். என் கண்மான கத்திரே பிள்ளைய, என் கண்மான தேவ சனமே, நீ மனவாட்டியாக சபையில நீ அங்கத்தனராயிருக்கிறாய். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகம் நம்மளுக்கு சதம் இல்ல, இந்த சபை மனவாட்டியாக சபை. நல்ல ஒரு தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் வைத்திருக்கிறார், நல்ல தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போ சில அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவால நடத்தப்படுகிற நல்ல ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்காய் ஊழியம் செய், ஆத்துமாதாயம் செய், வருகிற வருமான கத்திற்கான ஒரு பங்கு எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு, ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு, இருதயமாகி ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பாக்குறீங்க, ஆண்டர் எப்படி ஒரு வீட்டை தரமாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்யற சக்தி இந்த காலவேளை இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்யற சக்தி, குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அண்ட சராசரங்களையும் நம் கண்களுக்கு தெரியும் பெரியதும் கண்களுக்கு புலப்படாத சிறியதுமான அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்து அதினதின் கெரியையை குறித்த இறைவன் மானிடனான என்னை தனது சாயலில் படைத்தார். மானிடனாகிய நான் செய்த பாவதோஷத்தால் இறைவனின் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டேன். ஆனால் இறைவனோ என் பிரிவை தாங்காமல் என் பாவதோஷத்தை நீக்க விரும்பினார். மனிதனான என் பாவதோஷத்தை நீக்க குற்றமற்ற மானிட ரத்தம் சிந்தப்பட வேண்டுமே இறைவன் முடிவெடுத்தார். தாமே மனித உருவாக தன்னை தாழ்த்தி இந்த மானிடர் பூமியில் பிறந்து வளர்ந்து என் பாவத்தையும் உலகின் அனைத்து மனிதரின் பாவதோஷத்தையும் நீக்கி இறைவனோடு இருந்த உறவை மானிடர்க்கு புதுப்பிக்க தன்னையே இரத்தம் சிந்தி மறிக்க சிலுவையின் மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். மனிதனின் மரணம் முடிவல்ல என்பதை எனக்கு நினைப்பூட்டும் வண்ணம் மூன்றாம் நாளில் மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழும்பி, மானிடனே, நான் உனக்காக பரிகாரமாக இலவசமாக என்னையே பாவதோஷ பலியாக செலுத்திவிட்டேன். நீ இனி பாவ நிவாரணம் தேடி அலைய வேண்டாம். என்னை நம்பும் உனக்கும் உலகின் எல்லா மனிதருக்கும் பாவ விமோசனமும் நித்திய சொர்க்க வாழ்வும் நிச்சயம் என்று என் மேல் அக்கறை கொண்ட இறைவனின் வார்த்தைகளை தொகுப்பாக சித்தரிக்கும் வேதாகமத்தை ஆராயும் வேளையிடும்.

0: கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவலாக காத்திருக்கும் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யோபு 40:3 முதல் 47:17 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே யோபுவிற்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் தந்தருளினார் என்று கற்றுக்கொண்டோம். இன்று முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை 20 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் முதல் பாடமாக கலாத்தியர் நிருபத்தின் முகவுரையை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கலாத்தியர் நிருபம் எப்பொழுது எழுதப்பட்டது, கலாத்தியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்காக எழுதினார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், ஆழமாக கற்றுக்கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்களுக்கு மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதவசனத்தை கற்றுக்கொள்வதற்காக அவளோடு ஆயத்தமாகி காத்திருக்கிற உங்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலேயும் தம்முடைய வல்லமையினாலேயும் ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கலாத்தியர் 1:1 நாம் பார்ப்பது போல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதியிருக்கிறார். இந்த நிருபமானது கிறிஸ்துவுக்கு பின் 57 எழுதப்பட்டிருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய 3வது ஊழிய பிரயாணத்தின் பொழுது அவர் எபேசுவிலே 2 தங்கியிருந்த பொழுது அவர் இதை எழுதியிருக்க வேண்டும். என்றாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே இருக்கும் பொழுது ரோமர் நிருபத்தை எழுதுவதற்கு சற்று முன்னதாக இந்த கலாத்தியர் நிருபத்தை எழுதினார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். டாக்டர் லென்ஸ்கி என்பவர் சொல்லும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது ஊழிய பிரயாணத்திலேயே கொரிந்து பட்டணத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 53 இதை எழுதினார் என்று சொல்கிறார். கலாத்தியா நாட்டிற்கு பவுல் அப்போஸ்தலன் சென்று வந்த பிறகு யூதர்கள் அநேகர் விசுவாசிகளாக மாறியிருக்கிறார்கள் என்றும் அன்றைய திருச்சபை மக்களும் இந்த யூதர்கள் சொல்வதையே அதிகமாக கேட்கிறவர்களாக இருந்தார்கள் என்றும் கண்டறிந்து கொண்டார். எனவே யூதர்கள் கூறும் தவறான செய்திக்கு எதிராக தெளிவான சுவிசேஷத்தை அறிவிக்கவே பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். கலாத்திய நாட்டு மக்களை பவுல் அப்போஸ்தலன் 3 ஊழிய பிரயாணங்களின் போதும் சந்தித்தார். கலாத்தியாவில் இருந்த திருச்சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய இறுதி வார்த்தைகள் இது என்று சொல்லலாம். பவுல் 3வது ஊழிய பிரயாணத்திற்கு பின்னர் இதை அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். கலாத்தியர் நிருபத்தை பொறுத்தமட்டிலேயும் எந்த ஒரு கூட்ட மக்களுக்காக இது எழுதி அனுப்பப்பட்டதோ அவர்கள் மிக முக்கியமானவர்கள். மற்ற நிருபங்களை பொறுத்தமட்டிலேயும் குறிப்பிட்ட ஒரு கூட்ட மக்களுக்கென்று எழுதப்படாமல் எல்லாருக்காகவும் எழுதப்பட்டது. ஆனால் இங்கே கலாத்தியா நாட்டிலே யூதர்களாயிருந்து திருச்சபைக்குள்ளே வந்தவர்களுக்காக குறிப்பாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிருபம் கலாத்தியா நாட்டை சென்றடைந்த பொழுது அங்கே வடக்கு கலாத்திய கொள்கை தெற்கு கலாத்திய கொள்கை என்பது உண்டாயிற்று. பவுல் அப்போஸ்தலன் 1வது கலாத்தியா நாட்டிலே சந்தித்த அந்த பகுதியில் உள்ள திருச்சபை மக்களுக்கு என்று எழுதப்பட்டது. இவ்வாறு கூறினாலும் இது மற்ற பகுதிகளுக்கும் வாசிக்கும்படியாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியாவில் உள்ள எல்லா திருச்சபைகளுக்கும் தான் பவுல் இதை எழுதினார் என்றும் நாம் சொல்லலாம். இது மிகவும் பெரிய பரந்த ஒரு பகுதி. பல முக்கியமான திருச்சபைகள் இந்த பகுதியிலே நிறுவப்பட்டிருந்தன. கலாத்தியா என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை குறித்து கூறாமல் ரோம பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த கலாத்தியா நாடு முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது. பிலிப்பியர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது அது பிலிப்பி பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ஆனால் இந்த கலாத்தியர் நிருபம் ஒரு பெரும் நிலப்பரப்பிலே இருந்த பல திருச்சபைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. 2வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு என்று மிக தெளிவாக இது கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மிக குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாகும். அங்கே அநேக திருச்சபைகள் உண்டாயிருந்தன. பிரான்ஸ் நாட்டு மக்களின் மூதாதையர்கள்தான் குறிப்பாக இந்த கலாத்தியா நாட்டிலே வாழ்ந்தவர்கள் என்று சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு பின் 400 முன்னர் ரோம சாம்ராஜ்யத்திற்குள்ளே நுழைந்து ரோம அரசாட்சியை அந்த பகுதியிலிருந்து விலக்கினார்கள். பின்னர் இவர்கள் கிரேக்க நாட்டிற்குள்ளும் சென்று கிறிஸ்துவுக்கு முன் 280 கிரேக்க நாட்டிற்குள்ளேயும் படையெடுத்துச் சென்றார்கள். அவர்கள் யுத்த வீரர்களாகவும் தொடர்ந்து முன்னேறி செல்லுகிறவர்களாயும் காணப்பட்டார்கள். பித்தனியா நாட்டு அரசனான நிக்கோமெடிஸ் என்பவருடைய அழைப்பின்படி அவர்கள் சின்ன ஆசியாவிற்குள்ளேயும் கடந்து வந்து உள்நாட்டு போரையும் முறியடிக்க அவனுக்கு உதவி செய்தார்கள். இவ்வாறாக சின்ன ஆசியாவின் ஒரு பகுதியிலேயே ஒரு முக்கியமான கூட்டத்தினராக மாறினார்கள். அந்த இடம் அவர்களுக்கு பிடித்திருந்தது. ஏனென்றால் அந்த சீதோஷ்ண நிலை சிறப்பான சீதோஷ்ண நிலையாய் இருக்கிறது. மேலும் அந்த பகுதி மிக அழகான ஒரு பூகோள அமைப்பை கொண்டதாய் இருக்கிறது. மத்தியதரை கடலை ஒட்டி இருக்கிற துருக்கி நாடு, கிரேக்க நாடு இவை மிக அழகு நிறைந்த பகுதிகளாகும். அந்த பகுதியின் இயற்கை அழகு இன்றும் லட்சக்கணக்கான வெளிநாட்டு பயணிகளை தன் பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 189 ஆண்டிலே இங்கே வந்து தங்கிய அந்த பிரான்ஸ் தேசத்து மூதாதையர்களை ரோம சாம்ராஜ்யம் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. அதை ஒரு தனி நாடாக்கியது. பல்லாண்டு காலமாக தங்களுடைய சொந்த கலாச்சாரத்தை அவர்கள் விட்டுவிடாமல் பாதுகாத்து வந்தார்கள். தங்களுடைய மொழியை அவர்கள் காத்து வந்தார்கள். பவுலப்போஸ்தலன் தனது முதல் ஊழிய பிரயாணத்திலே ஸ்தாபித்த சபைகளிலே சில இந்த கலாத்தியா நாட்டிற்குள்ளே இருந்தது. எனவேதான் இந்த திருச்சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுது கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பா நாடு, இங்கிலாந்து நாட்டிலிருந்து அமெரிக்க நாட்டிற்கு குடியேறிய மக்களின் குணநலனும் இந்த கலாத்தியா நாட்டிலே வந்து இவ்வாறு குடியேறிய மக்களின் குணநலனும் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த கலாத்தியாவின் பகுதியிலே வாழ்ந்த மக்கள் மிக கொடூரமானவர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ரோம சக்கரவர்த்தி ஒருவர் இந்த மக்களை குறித்து சொல்லும்பொழுது அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறவர்கள், எதை குறித்தும் உடனே செயல்படுகிறவர்கள், ஆனால் இவர்களை நம்ப முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை நாம் படிக்கும்பொழுது இந்த கலாத்தியா நாட்டில் இருந்த ஜனங்கள்தான் பவுலப்போஸ்தலனை ஒரு நாள் தெய்வமாக்க முற்பட்டார்கள். அடுத்த நாளே பவுலை கல்லெறிந்தார்கள். பல வகைகளிலே இக்காலத்திலே வாழுகிற நம்மை போலத்தான் அந்த கலாத்தியா நாட்டு மக்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த கலாத்திய நிருபம் நமக்கும் பல வகைகளிலே பயனுள்ளதாயிருக்கும். அவர்கள் பற்பல வகையான கொள்கைகளையும் தத்துவங்களையும் பின்பற்றுகிற மக்கள் கூட்டமாயிருந்தார்கள். கலாத்திய நிருபத்திலே அடங்கியிருக்கிற செய்தியை பார்ப்போம் என்றால் கடுமையானதாக திட்டவட்டமான செய்தியாய் இருக்கிறது. கலாத்தியர் 1:6-9 வசனங்களையும் 3:1-5 வசனங்களையும் படிக்கும் பொழுது இதை குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கொரிந்து திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தை போல சரியான குணநலன்களை கற்றுக் கொடுக்கும் கடிதமாக இல்லை. மாறாக இது கண்டிக்கும் ஒரு நிருபமாயிருக்கிறது. கலாத்திய விசுவாசிகளின் அடிப்படை விசுவாசமே தாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மிகவும் பயந்து போயிருந்தார்கள். எனவே இந்த நிருபத்திலே எந்த ஒரு பாராட்டு உரையை குறித்தும் நாம் பார்க்க முடியாது. அவர்களை புகழ்ந்தோ அவர்களுக்கு நன்றி கூறியோ எதையுமே நீங்கள் அங்கே வாசிக்க முடியாது. மட்டுமல்ல, மற்ற திருச்சபைகளுக்கு பவுல் எழுதும்பொழுது தனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்வது போல எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எதையுமே அவர் எழுதவில்லை. கிறிஸ்துவிலே அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தார்கள் என்றும் சொல்லப்படவில்லை. பவுலப்போஸ்தலனோடு கூட யார் இருந்தார்கள் என்று யாருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. பவுலுடைய மற்ற கடிதங்களோடு கூட இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் இது வித்தியாசமான ஒரு நிருபமாய் இருக்கிறது என்பதை நீங்களே கண்டுகொள்ளலாம். இரண்டாவதாக, பவுலப்போஸ்தலனின் இருதய பாரம் மிக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதா இருக்கிறது. ஆழமான உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமையும் உறுதியான எண்ணங்களையும் அவர் உடையவராய் எழுதுகிறார். இது பவுலப்போஸ்தலனுடைய யுத்தம் செய்யும் ஒரு நிருபம் என்று சொல்லலாம். தவறான கொள்கைகளுக்கு எதிராக கண்டித்து எழுதுகிறார். பவுலப்போஸ்தலனுடைய நிருபங்களை குறித்து எழுதியிருக்கிற ஒருவர், ரோமர் நிருபமானது பவுலப்போஸ்தலனுடைய தலையிலிருந்தும் கலாத்தியருக்கு அவர் எழுதிய நிருபமானது அவருடைய இருதயத்திலிருந்தும் எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மூன்றாவதாக, நியாயப்பிரமாணம்தான் மிக முக்கியம் என்று சட்டத்திட்டங்களை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் இந்த கலாத்தியர் நிருபத்தை அதிகம் படிக்கிறதில்லை. ஏனென்றால் இது அப்படிப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக கிருபை எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிற ஒரு புத்தகமாயிருக்கிறது. மார்ட்டின் லூத்தருக்கு மிக விருப்பமான ஒரு நிருபம் இந்த கலாத்தியர் நிருபம். மார்ட்டின் லூத்தர் இதை குறித்து எழுதும்பொழுது இது என்னுடைய நிருபம், இதை நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். சீர்திருத்த திருச்சபைகள் உருவாகுவதற்கு முக்கியமான ஒரு வேத பகுதி இந்த கலாத்தியர் நிருபமாகும். சுவிசேஷத்தின் அடிப்படை கொள்கையான கிருபையை தாக்கும் எந்த ஒரு கொள்கைக்கும் பதில் உரைப்பதற்கு இந்த கலாத்தியர் நிருபம் பயன்படுத்தப்படுகிறது. ஜான் வெஸ்லி எனும் பிரசித்தி பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரரை அசைத்தது இந்த கலாத்தியர் நிருபம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே சொந்த பூமியிலே வாழ்ந்த மக்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தும்படியாக ஒரு ஊழியராக அவர் கடந்து சென்றார். ஆனால் அங்கே இருக்கும் பொழுதுதான் அவர் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? அமெரிக்காவிலே வாழும் தாய்மண்ணின் மக்களை மாற்றுவதற்காக நான் வந்தேன். யார் ஜான் வெஸ்லியை மாற்றப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். அவர் லண்டன் மாநகருக்கு திரும்பச் சென்றார். அங்கேதான் அவர் பூரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஜான் வெஸ்லி பிரசங்கித்த காலங்களிலேதான் ஒரு பெரிய எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்திலே ஏற்பட்டது. ஜான் வெஸ்லி குறிப்பாக கலாத்தியர் நிறுவத்திலிருந்துதான் பிரசங்கித்தார். இதன் விளைவாக பெரும் கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஜான் வெஸ்லியின் செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்தான் வில்பர் ஃபோர்ஸ் என்பவர். இவரே குழந்தை தொழிலாளர்களை குறித்த கரிசனை கொண்டார். தொழில் புரட்சிக்கு இவர் ஒரு முக்கியமான மனிதர் என்பதை இன்றைக்கும் சரித்திர புத்தகங்கள் கூறுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் கலாத்தியர் நிருபம் ஒரு முதுகெலும்பை போல பின்னணியத்திலே இருந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே ஆவியானவர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவாராக. இதை கேட்கும் உள்ளங்கள் ஒவ்வொன்றிலேயும் தேவன் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துவாராக.
2: பாவம் மன்னிப்பின் சுவிசேஷத்தை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்தியா முழுவதும் எடுத்து செல்லும் எமது மீடியா பணியில் உங்கள் பங்குகளையும் வரவேற்கிறோம்.

0: நான்காவதாக, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு முக்கியமான சத்தியத்திற்கு உறுதுணையாக அதை குறித்து தெளிவாக பேசும் ஒரு புத்தகமாக இந்த கலாத்தியர் நிருபம் இருக்கிறது. பாவியான ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, விசுவாசத்தினாலேயே தொடர்ந்து அவன் வாழுகிறவனாயும் இருக்கிறான் என்ற சத்தியத்தை இந்த நிருபம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கிருபைதான் வாழ்க்கைக்கும் வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி. அதாவது, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கும் கிருபை மட்டுமே முக்கியம். அதோடு வேறு எதையும் சேர்த்தால்தான் ரட்சிப்பு என்பதல்ல. அதுபோல நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கும் கிருபை ஒன்றே பிரதானமானது. இந்த கலாத்தியர் நிருபத்திலே கிருபையினாலே ரட்சிப்பு என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட கலாத்தியர்கள் எப்படி மீண்டுமாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழே போக முடியும்? நியாயப்பிரமாணம் தண்டனையை கொடுக்கிறதாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் யாரையும் நீதிமானாக்க முடியாது. சடங்காச்சாரங்களோ நற்செயல்களோ செய்தால் ரட்சிக்கப்படலாம் என்று சொல்வது கிருபையையே அழிக்கக்கூடியதாயிருக்கிறது. தேவன் இலவசமாக கொடுத்த கிருபையினாலே அன்றி வேறு எந்த வகையிலேயும் தேவனிடத்திலே மனிதன் உறவை ஏற்படுத்த முடியாது. கலாத்தியர் 2:16 3:24 நாம் பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே யாரும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. மேலும் 5:1 கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் உண்டாகும் கனிகளை குறித்து அவர் சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிருபையின் அடியிலே ஆரம்பமானாலும் தொடர்ந்து மீண்டும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே கடந்து செல்கிறதில்லை. மட்டுமல்ல, மாம்சத்தின் கிரியைகளை நியாயப்பிரமாணத்தால் ஒழிக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணம் மாம்ச கிரியைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாம்சத்தின் கிரியைகளைத்தான் நம்மை சுற்றி மிக வெளியரங்கமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கிருபையினாலே கிடைக்கிற கனிதான் ஆவியின் கனி. கலாத்தியர் நிருபத்தை 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது, கலாத்தியர் 1:6-21 சுவிசேஷத்தின் அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். 3:1-4:31 கிருபையே அடிப்படை கொள்கை என்பதை குறித்து வாக்குவாதம் செய்கிறார். 5:1-6:10 விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையை பெற்றவர்கள் வாழ வேண்டிய விதங்களை குறித்தும் கூறுகிறார். 6:11-18 முடிவுரையாக பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 1:16 கடந்து செல்வோம் என்றால், வாழ்த்துதல் கூறி நேரடியாக சத்தியத்தை கூற ஆரம்பிக்கிறார். அரபு தேசத்திலே தான் பெற்ற அனுபவத்தை குறித்து அவர் பேசுகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கும் உதவாது, தள்ளி போட வேண்டியது என்று அவர் கூறவில்லை. மோசே மூலமாக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அது மகிமை நிறைந்தது, பூரணமாக தேவனுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறது என்று கூறுகிறார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் தன்மையானது, மனிதன் தேவனை அண்ட முடியாதபடி நியாயப்பிரமாணத்தின் வழியாக தேவனை சென்று அடைய முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவனுக்கு முன்பாக மனிதன் நீதிமானாக்கப்படுவதற்கு மற்றும் ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழி மோசேயின் பிரமாணத்தின் வழியாக அல்ல, இந்த புதிய வழிதான் விசுவாசத்தின் வழி. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் தான் கருத்து. குறிப்பாக இங்கே விசுவாசத்தின் மேலே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே உள்ள 3 நிருபங்களிலே ஆபகூக் 2:4 சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது எடுத்தாளப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:17 நீதிமான் என்ற வார்த்தை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:11 நாம் பார்க்கிறது போல விசுவாசத்தினாலே என்ற வார்த்தை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபத்தை நாம் படிக்கும்பொழுது, மோசேயின் நியாயப்பிரமாணம் இல்லாமல் விசுவாசத்தினாலே மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டது. கலாத்தியர் நிருபத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்தாலும் நியாயப்பிரமாணம் தேவை என்று போதித்தவர்களுக்கு எதிராக சுத்த சுவிசேஷத்தை பவுல் உறுதிப்படுத்துகிறார். விசுவாசமும் வேண்டும், நியாயப்பிரமாணமும் வேண்டும் என்று சொல்வது யூத சமயத்தை முக்கியத்துவப்படுத்தும்படி யூதர்கள் செய்த காரியம். எனவே விசுவாசத்தோடு கூட வேறு எதுவும் ரட்சிப்பிற்கு தேவையில்லை, தேவனுடைய கிருபை மட்டுமே போதும் என்பதைத்தான் பவுல் தெளிவுபடுத்துகிறார். இந்த கலாத்திய பகுதியில் இருந்த யூத மக்கள் பவுல் ஒரு அப்போஸ்தலனா என்ற கேள்வியையும் எழுப்பினார்கள். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் எப்படி போதும் என்று கேட்டார்கள். எனவேதான் இந்த முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல பவுல் அப்போஸ்தலன் தான் அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்பதை குறித்தும் தன்னுடைய அதிகாரத்தை குறித்தும் கூறிவிட்டு ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபைதான் முக்கியம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த நற்செயலை செய்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை, எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்திருந்தாலும் சரி, அது உங்களை ரட்சிக்காது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு விட்டார். இதை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் என்னையும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய கிருபையினாலேயே, அவருடைய தியாக பலியை விசுவாசிப்பதன் மூலமாகவே தேவன் எனக்கு இரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக அவரை நம்முடைய இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமா? இரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த ஒரு வழிமுறையும் இல்லை என்பதை உணர்ந்து நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபரும், ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த பூரண இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தரே கிருபை செய்வாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எந்த நாட்டு மக்கள் ஒருநாள் பவுல் அப்போஸ்தலனை தெய்வமாக்க முற்பட்டு மறுநாளே கல்லியறிந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது? இன்றைய நிகழ்ச்சியில் எந்த நாட்டு மக்கள் ஒருநாள் பவுல் அப்போஸ்தலனை தெய்வமாக்க முற்பட்டு மறுநாளே கல்லியறிந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, எபேசு மக்கள். ஆப்ஷன் பி, கலாத்தியா மக்கள். ஆப்ஷன் சி, கொரிந்து மக்கள்.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கலாத்தியர் நிருபத்தை 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது, கலாத்தியர் 1:6-2:21 வரைக்கும் சுவிசேஷத்தின் அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது, கலாத்தியர் 3:1-4:31 வரை கிருபையே அடிப்படை கொள்கை என்பதை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது, 5:1-6:10 வரை விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையை பெற்றவர்கள் வாழ வேண்டிய விதங்களை குறித்தும் பார்க்கிறோம். மேலும் 6:11-18 வரை முடிவுரையாக பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அன்பர்களே, கிருபைதான் வாழ்க்கைக்கு வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? மீகா 6:8.

நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுந்த போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு என்னை அரவணைக்க, என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்தர் ஆராதிக்கலாமா? ஆ போடுப்பா.

நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க அப்படி இல்ல காட்டு தம்பி, புரியுதா சொல்றது. உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

அல்ல அல்ல, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா.

உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி

ஏதாச்சும் நடந்தா தான் கத்துற துதிப்பேன்ட்டு இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படி எல்லாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய பிள்ளைகளை பாருங்க, தன்னுடைய கடினமான சூழலை கத்தர் ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கத்தர துதிப்பு. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? யோபு சொல்றார், அவரை கொன்று போட்டாலும் அவர்களை தப்பு வியாமல் போனாலும் அத்தி மரம் துளிர் விழாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும் நான் கத்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆனா ரெண்டு கரத்தை உயர்ந்து சொல்லுங்க, எதுவும் நடக்கலைனாலும் உண்மை நான் துதி. எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க? எதுவும் நடக்கலைனாலும்

வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். நீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தான், இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கிறாருல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணோம்னு யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ணேன், நான் பண்ணேன். இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களை கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானு, நான் பண்ண, நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர், நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசப்பா, அதுதான் நன்றி இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்ன எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்ன எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கைய உயர்த்த

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேலும் உன ஆசீர்வாதிப்பார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

நிறைய பேர் உலகத்துல சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதான சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க. Without you, I can't live. அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாமல் கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனால் நம்ம அதை நம்புறதில்லை. சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க அவங்க என்ன விட்டு போக மாட்டாங்க. அவன் அனுப்பிச்ச மெசேஜ், ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்றீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க. கடைசியில இப்போ பாத்தீங்கன்னா அதே போன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பாத்தீங்கன்னா நீங்க வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோது மறக்க மாட்டேன்ப்பா மகன், நான் உன்னை ஒருபோது விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாற்றி இன்னைக்கு சொல்லு ஏசப்பா. இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன், சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நீங்க இத்தனை நாளா என்ன விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியம்மாவை போய் நீங்க அம்மானு கூப்பிட முடியாது, உங்க சித்தியை போய் அம்மானு கூப்பிட முடியாது, பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, சித்தப்பாவை போய் அப்பான்னு. இயேசு அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், அப்பா பிதாவேன்னு கூப்பிடறதுக்கான புத்தி ரசுவிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாருமா. அனைத்தனமா கூப்பிடலாம், எதோ போதும் போதும், இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்கள கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும், அப்படி எப்படி நினைச்சா. நான் பார்த்த எல்லாருமே கைவிட்டு கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே, உமை விட்டு

0: அவர் பாதத்தை சார்ந்திருங்க. ஏதோ போதும்னு நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிருச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடி வா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கை அல்ல, அவர் உனக்காய் யாவையும் அல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே
1: இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்யறதுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேன்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்க அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருக்கிறதுனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகுல சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே, ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்க. என்னோட கூட சேர்ந்த ஆசையா டாடி, நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போனோம். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தா பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதனை கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்திருக்கிறாரா? வயசு நான் இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல இல்ல, உங்களுக்கு கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல இல்ல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கத்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் எங்கூட இருக்கிறாருப்பா, சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி எங்கூட சேர்ந்து பழைய பாடலை எங்கூட சேர்ந்து பாடுறீங்களா?

0: கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் இன்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வா, நான் நம்புறேன். ராமையின் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.
1: யோசனையே
2: நிலை நிற்கும்,
1: நிலை நிற்கும். இந்த மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, many are the plans in a man's heart. இந்த வயசுல என்னென்னமோ திட்டம் வரும் மனசுக்குள்ள,
2: என்னென்னமோ
1: திட்டம் வரும் போகும், என்னென்னமோ ஆசை வரும்
2: போகும்,
1: என்னென்னமோ கனவு, கலர் கலரான கனவுகள்லாம் வந்து மறையும்.
2: எஸ்.
1: ஆனா கடைசியில எதுதான் நிலைச்சு நிக்குமா, உங்களையும் என்னையும் குறிச்ச ஆண்டவருடைய நோக்கம். ஆங்கிலத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கும், பட் இட் இஸ் தி லார்ட்ஸ் பர்பஸ் தட் ப்ரிவைல்ஸ்.
2: எஸ்.
1: என்ன வேணாலும் ஆசைப்பட்டுக்க, என்ன ஓடணும்னாலும் நினைச்சுக்க,
2: ஓடிக்க.
1: ஆனா உன்னை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதுதான் கடைசியில் என்ன செய்யுமா, நிலைச்சு நிக்குமா.
2: எஸ்.
1: அல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: அதுதான் என்ன செய்யுமா, கடைசியில்
2: நிலைச்சு நிற்கும்,
1: நிலைச்சு நிக்குமா. அல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: நீங்க பிறந்ததே எதுக்காகனா, இந்த நோக்கத்துக்காகனா.
2: எஸ்.
1: அதனால இனிமே போய் நான் ஏன் பிறந்தேன், நான்லாம் ஏன் பிறக்கணும், நல்லா இந்த உலகத்துல பிறந்திருக்கவே என்னன்னா
2: கூடாது,
1: கூடாது அப்படிங்கிற ஒரு விரக்தி, ஒரு அங்கலாய்ப்பு, மனச்சோறு வர்றப்ப எல்லாம் நீங்க சொல்லிக்கிறனோ, டேய், தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக நான் பிறந்திருக்கிறேன். நான் சாதாரண ஆள் என்னன்னா
2: இல்லை,
1: இல்லை.
2: ஹல்லேலூயா.
1: அதனால டெவில் என்ன பண்ணுவானா, நீங்க யாருன்னு தெரியாமலேயே நீங்க வாழணும், நீங்க யாருன்னு தெரியாமலேயே
2: நீங்க வாழணும்.
1: நான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி யங் ஏஜ்ல எல்லாம் எனக்கு நிறைய கனவுகள், நிறைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஒரு ஊக்கத்தோட நான் வாழ்ந்தேன். பெரிய எக்ஸ்போர்ட் ஆகணும், பிசினஸ்ல பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டியான கனவு எனக்கு இருந்துச்சு. ஒரு கனவு நிறைவேறலைன்னா உடனே அடுத்த கனவுக்கு தாவிடுவேன். என்ன மாதிரி கனவை மாத்திரல எக்ஸ்பர்ட் வேற, நடக்கலைன்னா போனா போயா இன்னொரு கனவை நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவை ட்ரை பண்ணி எல்லா கனவுலையும் என்னன்னா ஃபெயிலானப்பதான் ஆண்டவருடைய நோக்கம். என்னுடைய 30வது வயசுல என் ஆண்டவர் என்னை சந்திச்சு, இதுக்கு தான் பிறந்த, நீ என்னுடைய ஊழியக்காரன், என்ன உன்னை குறிச்ச என்னுடைய திட்டம் இது, இதை நிறைவேற்ற நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி வந்தேன் பாருங்க, என் லைஃப் தலையில மாறிச்சு.
2: என்னோட
1: ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல இருந்து, அவன் பேரு முருகன். அவனுக்கும் இப்ப என்ன மாதிரி 56 வயசாச்சு. சமீபத்தில் நான் வந்து ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு 30வது வயசுல ஆண்டோருக்கு நேராக நான் நடக்க தொடங்கினப்ப என் ஃப்ரெண்டு வந்து இதே முருகன் சொன்னது என்னன்னா, ஜோஷுவா வந்து லைஃபை தொலைச்சிட்டான், இனிமே அவனுக்கு வாழ்க்கை என்னன்னா
2: இல்லை,
1: இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என் மேலே ரொம்ப கரிசனையா அக்கறையோட பரிதாபப்பட்டேன். நான் எங்கே போனதை நினச்சி, பைபிள் ஸ்கூல் போனதை நினச்சி. ஆனால் அதே முருகன் பிஸ்னஸில் ஆகா ஓகோன்னு கொடி கட்டி கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச முருகன். முருகன்னா என் ஃப்ரெண்டு,
2: Yes.
1: அவன் இப்ப சரியான பயங்கரமான கடன் பிரச்சனை, அவ்வளோ நெருக்கடியில் இப்ப அடிக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணி நிறைய அவனோட பேசுவேன். அவன் வாயார மனதார இப்ப நான் வாழ்ற வாழ்க்கையை கொண்டாடுறான், சந்தோஷப்படுறான், பூரிக்கிறான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப அவன் சொல்றான், யாருக்குடா கிடைக்கும் இந்த கொடுப்பின, எல்லாம் கோடியில ஒருத்தனுக்கு கிடைக்கும் ஊழியம் பண்றது அப்படின்னு.
2: ஆமென்.
1: கோடியில ஒருத்தன்,
2: கோடியில ஒருத்தன்.
1: எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை என்ன செய்யறேன்னா வாழ்றேன்.
2: ஹல்லேலூயா.
1: சொல்லிட்டு சொன்னா என்னமோ தெரியலடா, அந்த சாமி வந்து நீனா தடதடன்னு வந்து வேலை செய்யறாரு, என்னைய மாதிரி வேலை தான் போட்டு பாக்குறாரு. அந்த மனுஷன்கிட்ட சொல்லிவிடா, என்னையும் கொஞ்சம் கருத்துல வைக்கிறதுக்கு சொல்லிவிடா அப்படின்னு. டேய், உனக்குள்ள கேட்கிற சத்தம் தாண்டா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சும்மா தியானம் என்னன்னு போகாதரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறேன். 56 வயசுல தென்னறான். 56 வயசுல என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான், எப்படா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்குறப்ப அவன் சொல்றான், அவ்வளோதாண்டா மாப்பிள்ள ரிட்டையர்மெண்ட்டு, அதனால நம்ம ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு லைஃபு. என்னடா ஸ்மூத்தாக போகுது, நானே ஒய்ஃபும் அப்படி நாங்கள்
2: ஒவ்வொரு
1: ஏரியாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அங்கே போய் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுவோம், 2 நாளைக்கு வீக்கெண்டில் அங்கே போய் தங்கியிருப்போம், அப்படியே லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ரிட்டையர்மெண்ட்ல பாரு மாப்பிள்ள, அதனால நம்ம அப்படி ஸ்மூத்தா தான் என்ன செய்யணும்னா
2: போகணும்.
1: எனக்கு சிரிப்பு வந்துச்சு, 56ல எனக்கு இப்பதான் ஸ்டார்டே ஆகுது, எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அவனு என்ன சொல்றானு, 56ல
2: முடிஞ்சிருச்சுன்றான். ஹல்லேலூயா.
1: நமக்கு இப்பதான் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைச்சுக்கிற காரியத்துக்கு நம்மளை பக்குவப்படுத்தி உருவாக்கி அப்படி ரைப் ஆக்கி நம்மளை கொண்டு வர்றப்ப நம்மளோட பழகினவங்க, நம்மளோட வாழ்ந்தவன் அவன் என்ன சொல்றான், இந்த வயசுல எங்களுக்கு எல்லாமே
2: முடிஞ்சிருச்சு.
1: நீங்க ஆண்டவருடைய திட்டத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு த்ரில்லா இருக்கும்.
2: ஆமென்.
1: சுறு சுறு
2: விரு விரு
1: விருன்னு இருக்கும்.
2: எஸ்.
1: அதனாலதான் இந்த வயசுல நீங்க உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கத்தோட கனெக்ட் ஆகுறது அவனுக்கு என்னன்னா
2: பிடிக்கல.
1: நீங்க எதையும் நம்பாதீங்க. உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகம் இருக்கு பாருங்களேன், அதை நீங்க வாசிக்கிறப்ப அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் உங்களோட பேசுறாரு பாருங்க, அதுதான் உங்க ஃபியூச்சர்.
2: எஸ்.
1: அதுதான் உங்க எதிர்காலம்.
2: ஆமென்.
1: எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை.
2: எஸ்.
1: ஏன்னா ஆண்டவர் தான் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: I am not here to search. My future. என்னோட எதிர்காலத்தை தேடுறதுக்காக இங்க நான் இல்லை. ஐ நோ யூ ஆர் மை ஃபியூச்சர்.
2: எஸ்.
1: எனக்கு தெரியும் நீங்க தான் என்னுடைய எதிர்காலம்னு சொல்லி.
2: எதிர்காலம் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம்.
1: ஃபியூச்சர்.

0: அதனால யாற்றும் எதை கொடுக்காதீங்க,
1: உங்க உள்ளங்கைய கொடுக்காதீங்க.
0: உங்களை உள்ளங்கையில வரைஞ்ச ஒருத்தர் இருக்கிறார்,
1: எஸ்,
0: உங்க நினைவாகவே இருக்கிறார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: உள்ளங்கையில்

0: ஐயோ என் எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணவே வேணாம் சாமி,
1: வேணவே வேணாம்.
0: உங்களை ஒருத்தர் ஏற்கனவே கையில வரைஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு.
1: எஸ்.

0: பைபிள்ல நீங்க வாசிச்சப்போ அல்லது ஒரு செய்தியை கேட்கிறப்போ அல்லது ஒரு பாடலை பாடி ஆராதிக்கிறப்போ உங்களை நோக்கி கடந்து வந்த ஒரு வெளிப்பாடு தான் நீங்க.
1: ஆமென்.
0: You are a revelation.
1: Hallelujah. Hallelujah.
0: நீங்க யாரு?
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு. வெளிப்பாடு. அதான் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் வசனம் 9-10 வாசிக்கிறோம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன்
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவில்லை,
1: காது கேட்கவும்
0: மனுஷருடைய இருதயத்துல
1: தோன்றவும் இல்லை.
0: உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: Your life is totally secured.
1: Yes.
0: முழுமையா உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கு.
1: பாதுகாப்பா இருக்கு.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: உங்க கண்ணு அதை பார்க்கல,
1: அது கேட்கல,
0: உங்க இருதயத்துல
1: அவைகள் தோன்ற கூட இல்லை.
0: ஆனா அது எப்படி வெளிப்படுத்துறாரா?
1: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
0: அதனால நான் சொல்றேன், யூ ஆர் எ ரெவலேஷன்.
1: ரெவலேஷன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, நான் ஒரு வெளிப்பாடு.
1: நான் ஒரு வெளிப்பாடு.
0: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
1: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி
1: ஆமென்.
0: நானும் யாரு?
1: இறை வெளிப்பாடு.
0: இறை வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இந்த பைபிள்ல இருந்து வர்றப்ப அந்த வெளிப்பாடு உங்களை குறிச்சு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதுதான் உங்க எதிர்காலம்.
1: ஆமென்.
0: தப்பி

0: கேட்கவே முடியாது.
1: எஸ்,
0: என்ன செய்ய முடியாது?
1: தப்பிக்கவே முடியாது.
0: தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க நினைச்சா நீங்க எங்க இருந்தாலும் வந்து தூக்கிட்டு போயிடுவார்.
1: தூக்கிட்டு போயிடுவார்.
0: ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் சரி, அவருடைய நேரம் வர்றப்ப உங்களை தூக்கி தோல்ல போட்டு போயிடுவார்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எங்க தூக்கி போட்டு போக மாட்டாரு, தூக்கி தோல்ல போட்டு போவார். கிடக்காதவனே, நான் சொல்றதை கேட்காம இங்கேயா வந்து கிடக்க? நீ எல்லாம் ஒரு ஆள் என்ன அப்படின்னு தூக்கி தூர போட்டுட்டு போக மாட்டாரு, உங்களை தூக்கி
1: தோல்ல போட்டுக்கிட்டு.
0: ஹல்லேலூயா.
1: ஆமென், ஆமென்.
0: ஏன்னா அவருடைய நேரத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்,
0: அந்த வேலைக்காக தான் இந்த பூமியில நீங்க பிறந்திருக்கிறீங்க. இந்த பூமியில நீங்க இன்னைக்கு வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன ரீசன்னா, யுவர் சீசன் இஸ் த ரீசன். அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: யுவர் சீசன்
1: இஸ் த ரீசன்,
0: இஸ் த
1: ரீசன்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் வந்து உங்களை குறிச்சு உங்கள்கிட்ட பேசியிருப்பார்னா, நிச்சயமா பேசியிருப்பார்னா இல்ல, பேசியிருக்கிறாரு,
1: பேசியிருக்கிறாரு,
0: இப்ப கூட பேசிட்டு இருக்கிறாரு.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இஃப் God has spoken, உங்களிடத்துல ஆண்டவர் பேசியிருப்பார்னா, டெஃபினெட்லி ஹி வில் மேனிஃபெஸ்ட்.
1: எஸ்,
0: உங்க வாழ்க்கையில அவருடைய நேரம் வர்றப்ப கட்டாயம் உங்களிடத்துல பேசினபடியே அவர் கிரியை செய்ய தொடங்குவார்.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: உங்களை அசைச்சுக்கிற முடியாது.
1: எஸ்,
0: நீங்க இந்த மேப்புக்குள்ள இப்பமே வந்துடணும்.
1: ஆமென்.
0: வெரி சிம்பிளா தான் நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன், ஆனா இதை நீங்க பிலீவ் பண்ணலன்னா நீங்க எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டடா மாத்திடுவீங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: கட்டாயம் அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப உங்களை குறிச்ச தேவ திட்டம், உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகியே தீரும்,
1: தீரும். ஆமென்,
0: ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: ஹல்லேலூயா.
0: மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான கிளைமேட்டை உங்களுக்கு தருவார் ஆண்டவர்.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: நான் வந்து என்னோட நான் மூன்றாவது வகுப்பா அல்லது நாலாவது வகுப்பா என்னன்னு தெரியல, நான் சின்ன வயசுல எங்கள் தாய் மாமா வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த ஒரு பைபிள் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் கேத்தலிக்காக இருந்தாலும் ஒரு பெண்டிகாஸ்டல் பைபிள் வந்து எங்கள் மாமா, தாய் மாமா வந்து எங்கள் அப்பாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த பைபிளை வந்து அந்த சின்ன வயசில் எங்கள் வீட்டு வாசப்படியில் உட்காந்து நான் சத்தம் போட்டு என்ன வாசிப்பேன். நான் வாசிட்டு இருந்ததை கேட்ட எங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அக்கா, அவங்க பேரு துளசி அக்கா. அவங்க வந்து அவங்க வாயில் ஆண்டவர் வேர்டை போடுறாரு பாருங்க. அவங்க ஆண்டவர் அறியாத மனுஷியா இருந்தா கூட அவங்க சொல்றாங்க, அப்பா தம்பியை கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு வாசிக்க சொல்லுங்கப்பா, பெரிய பிரசங்கியாளர் மாதிரி என்ன செய்யறான் அண்ணா வாசிக்கிறான் அப்படின்னா. யார் மாதிரி வாசிக்கிறான்?
1: பெரிய பிரசங்கியாளர் மாதிரி.
0: எனக்கு அந்த முளைச்சு மூணுல விடல, இந்த நண்டுக்கு வந்துச்சு பாருங்க ரோசம், சி நம்மள போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா
1: பிரசங்கியா
0: கேவலம் அப்படின்னு அன்னைக்கு முடி வச்சாருந்தான் பைபிள.
1: எட்டு வயசுல,
0: எட்டு வயசுல திரும்ப அந்த பைபிளை நான் திறக்கவே இல்லை. அந்த ஆண்டு ஒரு 30 வயசுல திறக்க வச்சாரு.
1: ஆமென்.
0: மூடுறதுக்கே உனக்கு இவ்வளவு தில்லுன்னா உன்னை திறக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: எஸ்,
0: எந்த கையை வச்சு மூடனியோ அதே கை.
1: எஸ், ஆமென்.
0: என்னுடைய 30வது வயசுல எனக்கான தேவனுடைய நேரம் என் வாழ்க்கையில வந்துச்சு. என்னோட கைரஸ் மொமெண்ட் என்னுடைய 30வது வயசுல வந்துச்சு. எனக்குன்னு என் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற நேரம் என்னுடைய 30வது வயசுல வந்துச்சு.
1: எஸ்,
0: வந்த பாண்டர் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சார்.
1: ஆமென்.
0: அன்னைக்கு ஆரம்பிச்சவர் இன்னைக்கு வரைக்கும்
1: தேவனுடைய
0: தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள்
1: வசனிக்கப்படும். ஹல்லேலூயா.
0: உங்களை குறிச்ச ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டுனா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
1: ஆமென்.
0: அப்பொழுது உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய நோக்கம் உண்ட தொடங்கும்.
1: ஆமென்.
0: விதை முளைச்சு வர்ற மாதிரி உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவருடைய திட்டம் மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: எஸ்.
0: அப்ப உங்களை பார்க்க உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும், என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில.
1: ஹல்லேலூயா.
0: ஜூடா அம்மா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வாலிப பெண்ணா இருந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு டிராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிராக்டை வந்து அவங்க வாசிக்கிறப்போ அந்த டிராக்டில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்க வாலிப வயசில் இப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு பையன் பிறப்பான்னா அவனை வந்து நான் உங்களுக்கு பணி செய்ய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை அறியாத இருந்த நாட்களில் ஒரு ஃப்ளோவில் அப்படி ஒரு சின்ன தாட் அவங்க மைண்டில் வந்துட்டு போயிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க மறந்துட்டாங்க.
1: இப்போ கேட்டால் கூட அவங்களுக்கு தெரில, எப்போ ஒரு அக்கேஷனில் சொன்னால் மறந்துட்டேன் எப்போ அப்படின்னா
0: அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து கல்யாணம் முடியுது, அவங்களுக்கு ஒரு முதல் பையன் யூதா பிறக்கிறாரு. இவருக்கு சரியாக 12வது முடிக்கிறாரு, முடிக்கல, ஃபெயில் ஆகுறாரு.
1: பிசிக்ஸ்ல 5 மார்க்ல போயிடுச்சு பிச்சுக்கிட்டு.
0: அதனால தாயாருடைய கனவு மருத்துவர் ஆகணும், மகன் பிறக்கிறப்பே கையில வாங்கினதே டாக்டர் செந்தில்நாதன் தான் வாங்கியிருக்கிறாங்க.
1: எஸ்.
0: அவருடைய பேர் செந்தில்நாதன்.
1: எஸ்.
0: அந்த ஆண்டவர் பிளஸ் டூல ஃபெயில் ஆக்கி சரியா 12வது படிக்கிறப்ப தூக்கி தோல்ல போட்டு போயிட்டார்.
1: ஆமென்.
0: தோல்வியில் தோண்ட மகனை
1: தோளில் தூக்கி கொண்டு
0: போய்விட்டார்.
1: எஸ்.
0: அம்மா கிடந்து கதறாங்க, டேய் அப்பா இறந்துட்டாங்க, நீ தான் வீட்டுக்கு யாரு?
1: மூத்த மகன்,
0: மூத்த மகன்
1: பிரெட் வின்னர்,
0: போயிடாதரா போயிடாதரான்னு அம்மா கதறினாலும் இவர் என்னன்னா, நான் பயில் ஸ்கூல் போறேன். டேய் நீ பயில் ஸ்கூல் போனா எனக்கு நீ
1: மகன் இல்ல, நான் உனக்கு தாயும் இல்லை.
0: ஆனாலும் அவர் பாட்டு என்னன்னா போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சு தாய் ரட்சிக்க போட்டாங்க. 4 மாசத்துல
1: ஆண்டவர் சீக்கிரம் ஜெபத்தை கேட்டுட்டார்.
0: அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளோல சொன்னது, எனக்கு ஒரு பையன் இருந்தா
1: எஸ்
0: அவனை நான் ஊழியத்துக்கு என்ன செய்யறேன்
1: அனுப்பி வைக்கிறேன்.
0: ஆண்டவர் அதை பிடிச்சுக்கிட்டாரு பாருங்க.
1: எஸ்.
0: சரியா பிளஸ் படிக்க நேரத்துல அந்த தாயாருடைய மனதில் தேவன் கொடுத்த ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் மேனிஃபெஸ்ட்
1: ஆகும்.
0: உங்க அம்மா ஜெபம் பண்றப்போ, உங்களை குறிச்சு ஜெபம் பண்றப்போ, உங்க அம்மாவுக்கு உங்களை குறிச்சு ஒரு வேர்டு இருக்கு. உங்க டேடி ஜெபம் பண்ணப்ப உங்களை குறிச்சு உங்க டேடிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தப்பிக்கவே முடியாது,
1: தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது.
0: உங்க தாய் தகப்பனுடைய ஜெபம் உங்களை விடாது,
1: விடாது.
0: அவர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படிதான் உங்களுக்கு நடக்கும்.
1: ஆமென்.
0: நீங்க எங்க போய் கூடாரம் போட்டாலும் சரி, எங்க போய் மறைஞ்சிருந்தாலும் சரி, எங்க ஓடி ஒளிஞ்சாலும் சரி, அந்த ஜெபம் உங்களை பிடிக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உங்க தாயார் உங்களுக்காக வடிச்ச கண்ணீரை ஆண்டவர் பாட்டில புடிச்சு வச்சிருக்கிறார்,
1: புக்கில் எழுதி வச்சிருக்கிறார்.
0: டேய் அடங்காதவனே, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நெஜம் இதுதான், இதுதான் நெஜம். ஆனா இத நாம புரிந்து கொண்டு ஆண்டவரோட நாம கனெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல டெவில் வந்து பயங்கர பயங்கர தந்திரசாலி. நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், வஞ்சிக்கணும். இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சீடு, சொல்லுங்க சீடு,
1: சீடு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பக்கம் உங்க அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனி நீங்க, இன்னொரு பக்கம் நீங்க எல்லாரும் கோதுமை மணி,
1: கோதுமை மணி.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஒரு பக்கம் நீங்க யாரு?
1: கற்பத்தின் கனி.
0: பயாலஜிக்கலா, மாம்சத்தின்படி. ஆனா தரிசனத்தின்படி நீங்க யாரு?
1: கோதுமை மணி.
0: உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பக்கம் நீங்க கண்மணி. என்ன மணி?
1: கண்மணி.
0: ஆனா ஆண்டவர் பார்வையில் நீங்க என்னன்னா?
1: கோதுமை மணி. ஹல்லேலூயா.
0: தி சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். என்ன ரெவலேஷன்?
1: சீட்.
0: சீடு. நான் ஒரு கோதுமை மணி அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. நீங்க வந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடிதான் டெவில் வந்து கதைங்கிற கான்செப்ட கொண்டு வர்றான். என்ன கான்செப்ட்?
1: கதை என்கிற கான்செப்ட்.
0: கதை கதை கதை கதை கதை.
1: எஸ்.
0: நம்மளை சுத்தி அதுதானே இருக்கு.
1: எஸ்.
0: இதன் நடுவுல இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய கோதுமை மணிகளாக உங்களை என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நான் வாழ்கிற காலத்தின் தேவையை சந்திக்க ஆண்டவர் என்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: உங்களாலேயே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க தேவனுடைய பிரம்மாண்டம்.
1: ஆமென்.
0: இதை நீங்க விசுவாசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க காலத்துக்கு முன்னாடியே கதை விடுற வேலையை ஆரம்பிச்சிருவான். யாரு? நீ யாரு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ எதெல்லாம் சாதிக்கலாம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி நம்ப கூடாத காரியத்தை எல்லாம் உங்களை
1: நம்ப வச்சு
0: நம்ப வச்சு நீ எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய லெவலுக்கு போக வேண்டியவன் தெரியுமான்னு சொல்லி கற்பனை குதிரையை உங்களுக்குள்ள தட்ட விட்டு பலவிதமான ஆசைகளை உங்களுக்குள்ள வளர்த்து உங்களை நாசக்கடாக்குறதுல அவன் பயங்கரமான கில்லடி. ஆனா நீங்க ஒரு சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு இருக்கும்னா ஸ்கிரிப்சர்ல இருந்து வருகிற வெளிப்பாடை உறுதியா பற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இருக்கும்னா காத்து கருப்பு அண்டாது.
1: ஆமென். அண்டாது.
0: என்ன செய்யாது?
1: காத்து கருப்பு அண்டாது.
0: காத்து கருப்பு அண்டாது. சொல்லுங்க. நான் ஸ்டோரி இல்ல.
1: நான் ஸ்டோரி இல்ல.
0: சீடு.
1: சீடு.
0: நான் கதை இல்ல.
1: நான் கதை இல்ல.
0: நான் விதை.
1: நான் விதை.
0: என் வாழ்க்கைய நான் ஒரு கதையை போல கழிச்சு போட என்னன்னா விரும்பல.
1: எஸ்.
0: அதான் நம்ம தியானிச்ச சங்கீதம் 90ல் 9வது வசனம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல்
1: எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம்.
0: கதையை போல் எங்கள் வருஷங்களை
1: கழித்து போட்டோம்.
0: கழித்து போட்டோம். 20 வருஷம் 25 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன்னு ஆண்டவரே, நாங்க ஒருத்தர் கூட பின்னாட்கள ரெக்ரெட் பண்ணக்கூடாது. இந்த இளம் வயசுலயே நாங்க மீனிங்ஃபுல்லா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நாங்க ட்ராக்ல வந்து நிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நான் ஓட வேண்டிய பாதை எனக்கு காண்பிச்சு இலக்குக்கு நேரா என்ன நடத்துங்க ஆண்டவரே.
1: ஆமென்.
0: தரிசனத்தினுடைய பார்வை, தரிசன பாதை.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: கதையில எதுவுமே நிஜம் இல்ல. கதையில
1: எதுவுமே நிஜம் இல்ல.
0: ஆனா விதைன்னு வந்தா எதுவுமே பொய் இல்ல.
1: எதுவுமே பொய் இல்ல.
0: உங்கள்ட்ட அவன் சொல்ற கதையில
1: எதுவுமே
0: எதுவுமே நிஜம் இல்ல.
1: எஸ்.
0: ஆனா அவருடைய விதையா இருக்கிற உங்களிடத்துல உங்களை குறிச்சு அவர் தருகிற வெளிப்பாடு எதுவுமே பொய் இல்ல.
1: பொய் இல்ல.
0: உங்களை குறிச்சு உங்களிடத்துல பேசுற காரியத்தை அப்படியே நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க சீசன் வர்றப்ப நீங்க தான் பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யாரு?
1: பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
0: அது என்ன பாஸ்டர் கதை? அது என்ன விதை? கொஞ்சம் புரியலையே.
1: எஸ்
0: கொஞ்சம் புரியுற மாதிரி என்ன செய்யுங்களேன்
1: சொல்லுங்களேன்.
0: எங்களுக்கு புரியுற மாதிரி எங்க பாஷையில என்ன செய்யுங்களேன் சொல்லுங்களேன்.
1: எஸ் எஸ். ஹல்லேலூயா.
0: நீ காதலிக்கிற பொண்ணு தான் உனக்கு மனைவி. அப்படின்னா என்னது?
1: கதை
0: கதை
1: கதை
0: கதையை பார்த்ததுனால வந்த கதை.
1: எஸ்,
0: கோலிவுட் எஃபெக்ட், பாலிவுட் எஃபெக்ட்,
1: ஹாலிவுட் எஃபெக்ட்.
0: என்ன கதை? இங்க பாருப்புல, நீ தான் என் மனைவி. இங்க வரியா? நீ இல்லைன்னா செத்தே போயிருவேன்.
1: எஸ்
0: கை விட்டுறாத. உனக்காக வீட்டையும் தூக்கி போட்டு நான் என்ன செய்றேன்?
1: உன் கூட ஓடியாந்துடுறேன்.
0: எனக்காகவா?
1: எனக்காகவா பிள்ள?
0: இந்த கருவாப்பைய எனக்காகவா?
1: உனக்காக தான்.
0: உடனே ஒரு ஃப்ரெண்ட்ட டயலாக் கொடுவாரு.
1: எஸ்,
0: எனக்காக எல்லாத்தையும் விட்டு வர்றாளாம்.
1: எஸ்,
0: கண்ணுங்களை நாம காத்துக்கணும்ல நம்ம.
1: எஸ்,
0: நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு.
1: எஸ்,
0: பைபிள் எல்லாத்தையும் விட்டு வருது நமக்காக.
1: எஸ்,
0: அதை காப்பாற்ற வேண்டாமா? ஏய், கதை
1: கதை.
0: நாலு டயலாக பார்த்ததுனால இந்த பஞ்சு டயலாக்லாம் வருது.
1: எஸ்,
0: எவனோ எழுதுனவன் டைரக்டர், அவன் யாரோ ஒருத்தர் நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான், அவன் நடிச்சிட்டு போயிட்டான். அது நினைச்சா இல்ல கதை
1: கதை.
0: அந்த டயலாக் நீ என்ன செய்யாத?
1: நம்பிடாத,
0: நம்பிடாத,
1: நம்பிடாத.
0: இந்த பொண்ணு ரெண்டு வார்த்தை சொன்னா இங்க அப்படியே உருகுது உள்ளமெல்லாம். என்னன்னா உருகுது. அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒரு போன் வரலன்னா அன்னைக்கு என்னமோ மாதிரி. என்னன்னா
1: தலையே வெடிக்கும் போல இருக்கு.
0: காலையில என்னை 5 மணிக்கு அவதான் எழுப்பி விடுறா. மனைவியா வருவான்றது கதைன்னா வெதைன்னா என்ன பாஸ்டர்? மனைவி காதலியாவா?
1: மனைவி காதலி. ஹல்லேலூயா. இதுக்கு அதிகமான கைத்தட்டு வராது.

0: நீங்க காதலிய மனைவியா கற்பனை பண்ணீங்கன்னா சினிமா எஃபெக்ட் அது. என்ன எஃபெக்ட்?
1: சினிமா எஃபெக்ட்.
0: ஆனா உங்களுக்கு வருகிற மனைவி தான் உங்க காதலிங்கிறது அதான் நிஜம்.
1: நிஜம்.
0: எங்க பிறந்திருக்கோ தெரியல, ஆனா பிறந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்க டைம் வர்றப்ப அந்த மனுஷிய உங்க வாழ்க்கையில கத்தர் கொண்டு வருவார்,
1: கொண்டு வருவார்.
0: ஆமென். ஈசாக்கு ரெபேக்காள தனக்கு மனைவியாக்கி கொண்டு என்ன செய்தானா?
1: நேசித்தான்.
0: ஆனா கதை பிசாசு எப்படி விடுறான் இங்க பாரு, நேசிக்கிறவளை மனைவியாக்கு. ஆனா ஈசாக்கு கதை என்ன சொல்லுதுன்னா, மனைவியை நேசி,
1: மனைவியை நேசி.
0: ஏப்பா முன்னாடி செய்யறத பின்னாடி செய்யும் தானே சொல்றேன். முன்னாடி செய்யறத
1: பின்னாடி செய்யும் தானப்பா சொல்ற.
0: ஏப்பா அவளை அவசரப்படுற.
1: எஸ்.
0: அதனால டெவில் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இங்க பாரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்காத, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வராது. உன்னை எல்லாம் ஒருத்தி பார்த்து சிரிக்கிறதே பெரிய விஷயம், உற்றாத.
1: எஸ்.
0: இந்த வாய்ப்பு என்ன செய்யாத,
1: நழுவ விடாதே.
0: டேய், ஆஃபர் தேடி வருதுடா.
1: எஸ். ஆடி ஆஃபர்ரா, பொங்கல் ஆஃபர்ரா, கிறிஸ்மஸ் ஆஃபர்ரா, நியூ இயர் ஆஃபர்.
0: பார்த்த உடனே கனெக்ஷன் கப்புன்னு பத்திக்கிட்டு என்ன செய்யுதுன்னா,
1: yes.
0: So idella story effect, story song adu idunu pandra vela full of distractions. Ana unakkene or nabara kathar enna senjirukkaru,
1: vachirukkaru.
0: Andha nabara andha velai varumbodhu kathar unnude vaalkaiyila kondu varuvar,
1: kondu varuvar.
0: Amen sol.
1: Amen.
0: அதனால பி சீரியஸ். ஏன் வந்து இந்த வயசுல உங்களை ரொம்ப ஈஸியா பிசாஸ் வந்து டைவர்ட் பண்ண முடியுது அப்படின்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால்
1: சங்காரமாகிறார்கள்.
0: போதுமான இன்சைட் இல்லைன்னா, ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு
1: இல்லை என்றால்,
0: இல்லை என்றால் அல்லது இருந்தாலுமே, இந்த வயசுல இந்த அட்டாக் எப்படி இருக்குன்னா பயங்கர
1: ஹெவி,
0: ஹெவியா இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பெரிய அழக அப்படிங்கிறதுனால இந்த தாக்குதல் உங்க மேல தொடுக்கப்படலை. லைவ்ல இருக்கிற வாலிப பெண் பிள்ளைங்க சொல்றேன், நீங்க அழகிங்கிறதுனால உங்க மேல கண்ணு விழலை. உங்களை குறிச்ச தேவ திட்டம் பெருசு.
1: எஸ்.
0: உங்களுடைய சீசன் வர்றப்ப நீங்க ஆண்டவருக்கு அவைலபிளா இருக்க கூடாது. அதனால அந்த நாய் என்ன பண்ணிருச்சுன்னா,
1: மோப்பம் பிடிச்சிருச்சு,
0: மோப்பம் பிடிச்சிருச்சு. உங்களா நாய் என்ன செஞ்சிருச்சு,
1: மோப்பம் பிடிச்சிருச்சு. அந்த நாய்
0: மோப்பம் முடிச்சிருச்சு. மோப்பம் முடிச்ச நாய் என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது உங்களை வசியம் பண்ணி உங்களை காலத்துக்கு முன்னாடியே காலி பண்ணணும்னு என்ன பண்ணிருச்சுன்னா, தந்திரம் பண்ணிருச்சு. ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க.
1: காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க.
0: என்ன என்ன செய்யுங்க ஆண்டவரே,
1: காப்பாத்துங்க,
0: காப்பாத்துங்க ஆண்டவரே,
1: காப்பாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
0: சீசனுக்கு நீங்க தேவை. ஆண்டவருடைய நேரம் வாழ்க்கையில கண்டிப்பா என்ன செய்யும்,
1: வந்தே தீரும்.
0: அந்த தருணத்துக்கு நீங்க தேவை. இந்த வாலிப கூட்டத்துக்கு நாங்க தேவை. அதனாலதான் எங்களை ஆண்டவர் முன்குறிச்சு உங்களுக்கு ஊழியம் செய்ய எங்களை கருவியா பயன்படுத்துறார்.
1: எஸ்.
0: இதே போல இந்த பூமியில நீங்க வாழ்ற நாட்கள்ல ஒரு கூட்ட ஜனத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்.
0: அதற்காக உங்களையும் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. இத அந்த நாய் என்ன
1: பண்ணிருச்சு,
0: மோப்பம் முடிச்சிருச்சு,
1: மோப்பம் முடிச்சிருச்சு.
0: பர்பஸோட என்ன செய்ய கூடாது, கனெக்ட் ஆகவே
1: கூடாது,
0: கூடாது. திசை மாறணும், திக்கு தெரியாம என்ன செய்யணும்,
1: அலையணும்,
0: அலையணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மக, ரொம்ப டெண்டர் ஏஜ்லயே, யங் ஏஜ்லயே எங்க செய்தியில் அப்படி ஈர்க்கப்பட்டு அப்பா அப்பான்னு உயிரை விடுவா. அடிக்கடி போன் பண்ணி ஏசப்பானாலே அழுதுருவா. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் மேல ஒரு தீவிரமான ஒரு நேசம் வச்சிருந்த மக. வாரத்தில் எப்படியாவது ஒரு நேரம் என்னோட பேசிடுவா, அப்பா எங்க இருக்கிறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லுவா. நேரடியா ஒரு முறை அவங்க இருந்த தேசத்துக்கு நான் போயிருந்தப்போ அவ என் போனை வாங்கி அந்த போன்ல அவ பேரை அழிச்சிட்டு அவளே டைப் பண்றா, டாக்டர் அப்படின்னு டைப் பண்ணி வைக்கிறான். என் பேர் இருக்கக்கூடாதுப்பா, உங்க மகன் தான் இந்த போன்ல இருக்கணும்னு சொல்லி. அவ்வளவு தூரம் ஒரு தேவ மனுஷன் மேல தேவனுடைய பாதையில நாட்டம் உள்ள மகளா, அதி தீவிரமான வாஞ்சை ஆண்டவர் மேல, ஆண்டவர் மேல. நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய காலிங் இந்த மக மேல இருக்கு, இவளுடைய நாட்கள் வர்றப்ப இவ எப்படி எப்படி பிரகாசிப்பான் நமக்கு என்ன செய்யலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளை குறிச்ச ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த இந்த நாட்கள்ல, வயசு இப்ப 18, சிக்க கூடாத வலையில என்ன பண்ணியாச்சுன்னா சிக்கன உடனே. இப்ப எப்படி சிக்கல் எடுக்கிறதுன்னு என்னன்னா
1: தெரியல.
0: அப்ப ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்களை டெவில் டார்கெட் பண்றான்னா, இது தீவிரமா இருக்கு ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல, இது பயங்கர ஆர்வமா இருக்காங்க தேவனுக்கு எடுத்த காரியத்துல. சோ நீங்க இது போல அவருக்கு எடுத்த காரியத்துல நாட்டமா இருக்கிறத பாக்குற டெவில் என்ன பண்றான்னா, எப்படியாவது உங்க காலத்துல நீங்க பிரகாசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே உங்களை நாசம் பண்றதுக்காகவே வலையில பிடிச்ச என்ன செஞ்சிடறான்,
1: சிக்க வச்சிடறான்.
0: ஆனா இந்த இந்த இந்த நோக்கத்தினாலதான் இந்த பாடுபடுத்துறாங்கிறது தெரியாம யங் ஏஜ்ல இந்த பிடியில சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குனவங்க நிறைய பேர். விட்டா உங்கள்ட்டே உட்காந்து கூட நான் பர்சனலா நீங்க உங்க மனசு திறந்து என்கிட்ட நீங்க என்ன செய்யலாம் பேசலாம் ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டிங் உட்காந்து உங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வரும் அப்படின்னா எவ்வளவு கதை சொல்லுவீங்க தெரியுமா, எக்கச்சக்கமா வரும் ஸ்டோரிஸ் வந்துட்டு. ஆனா தேங்க் காட் இந்த மாதிரி கூட்டத்துல தான் ஆண்டவர் டெலிவர் பண்றாரு, இந்த மாதிரி கூட்டத்துல தான் விடுவிச்சு உங்களை டிராக்குக்கு நேரம் அவர் தான் கொண்டு வர்றாரு, திட்டத்துக்கு நேர அவர் தான் கொண்டு வர்றாரு.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: வாலிபர்களுக்கு நாங்க ஊழியம் சேர்ந்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கதை தெரியும் தெரியுமா எங்களுக்கு. அப்படியே சமீபத்துல சில தம்பிமார் எங்க கேம்ப்ல வந்து ஜெபத்தோடு நடந்த 5 நாள் கேம்ப்ல தொடப்பட்டு ஒரு 3 பசங்க நினைக்கிறேன், 3-4 பசங்க தான். அப்பா எங்க லைஃப் அப்படி கம்ப்ளீட்டா மாறுதுப்பா, ஆனா உங்கள்ட்ட நாங்க கொஞ்சம் என்ன செய்யணும் பேசணும்ப்பா, டைம் கொடுங்க அப்படின்னு. நான் சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்துல இருந்தப்ப ஒவ்வொருத்தனா என் ரூமுக்கு வந்தான், வந்து உட்காந்து ஒவ்வொருத்தனும் அவனுடைய கட்டிச்சோறு அவுக்குறான். எப்பா நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, சர்ரா சொல்ற என்ன தெரிஞ்சா தானே சொல்லு அப்படின்னா, அவங்களுடைய பிரைவேட் லைஃப் எல்லாம் சொல்றானுங்க, பயங்கர டர்ட்டியான லைஃப். அப்ப நான் பொறுமையா நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். தானே இப்போ ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ல, மனசு ஃப்ரீ ஆயிடுச்சுல, இனிமேல் ஒழுங்காக வாழ்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்களை தட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி அவனை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். அவனுக்கு சொன்னானுங்க, எப்பா நாங்கள் என்ன மைண்ட் செட்டில் வந்தோம்னா எங்க கதையை கேட்டு காரி துப்புவீங்கன்னு நினைச்சோம். என்ன செய்வீங்கன்னு சொல்லி
1: கதையை கேட்டு காரி துப்புவீங்கன்னு நினைச்சோம்.
0: ஆனா நீங்க அந்த மாதிரி அருவறுக்காம முகம் சுளிக்காம எங்களுடைய காரியத்தை நீங்க பொறுமையா கேட்டு எங்களை சரியா ஆண்டவருக்கு நேரம் நீங்க நடத்தினது எங்க மனசு ரொம்ப என்னன்னா தொட்டுருச்சு. 3 பேரும் பைபிள் ஸ்கூல் போறேன் பண்ணிட்டானு.
1: ஆமென்.
0: பைபிள் ஸ்கூல்ல இருக்கான், மோன்ஸ் என்ன பைபிள் ஸ்கூல் டீம்ல இணைஞ்சு ஃபுல்லா சீரியஸா இருக்கானுங்க மினிஸ்ட்ரியில.
1: ஹல்லேலூயா.
0: விழுந்தவன் எழுகிறதில்லையோ, வழி தப்பி போனவன் தன் பாதைக்கு
1: திரும்பினதில்லையோ.
0: This is your time.
1: Yes.
0: This is your moment.
1: Amen.
0: Repent.
1: Yes.
0: அருமையான வாய்ப்பு. உன்னோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை குறித்த தேவ திட்டம் ரொம்ப பெருசு.
1: எஸ்.
0: வருகிற காலத்தின் தேவை நீ.
1: எஸ்.
0: உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய தேவையை சந்திக்க விரும்புகிறார்.
1: ஆமென்.
0: அதற்கான அபிஷேகம் உங்க மேல இருக்கு.
1: ஆமென்.
0: அதற்கான தெரிந்து கொள்ளுதல் உங்கள்கிட்ட இருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதற்கான காலிங் உங்க மேல இருக்கு. இது கோடியில ஒருத்தனு கிடைக்கிற வாய்ப்பு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த சீட் உங்க மேல விழுந்திருக்கு.
1: ஆமென்.
0: அதனாலதான் இந்த கேம்புக்கு நீங்க வந்திருக்கீங்க.
1: எஸ்.
0: இதுக்காக உங்க அம்மா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க அப்பா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க பாஸ்டர் ஜெபிச்சிருக்கிறாரு. இன்னும் யார் யாரு ஜெபிச்சாங்கன்னு எனக்கு என்ன செய்யல
1: தெரியல.
0: தெரியல. நீங்க வேணும் ஆண்டவருக்கு.
1: ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.

0: அவங்க வயசுல எல்லாம் என்னோட யங் ஏஜ்ல எனக்கு அதிகமா என்னை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது என்னன்னா கதை புஸ்தகங்கள். கதை புஸ்தகம்னா கண்ணாபின்னு வாசிப்பேன். நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, சாண்டில்யன் ஒருத்தர் இருந்தார். சாண்டில்யன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வயசில் சாண்டில்யன் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றும் பைபிளோட பெருசு பெருசாக இருக்கும். வால்யூம் 1, வால்யூம் 2, கடல் புற பாகம் 1-2, யவனராணி பாகம் 1-2, ராஜமுத்திரை, இந்த மாதிரி 1000+ பக்கம் இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும். 2 நாளில் முடிச்சிடுவேன். அப்படின்னா சாப்பிட்றப்ப கூட இப்படி பார்த்துக்கிட்டு தான் என்ன செய்வேன். அந்த மாதிரி ஸ்டோரி இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. பாலகுமாரன் இந்த மாதிரி சில MS உதயமூர்த்தியோட மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வந்து, நீன் தான் தம்பி முதலமைச்சர், நம்பு உன்னால் முடியும் தம்பி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பஞ்ச நம்பி நம்பி தெருவுக்கு வந்தவன். எங்கே வந்தவன்?
1: தெருவுக்கு.
0: அதில் பூ சுற்றுறாங்கன்னு தெரியாமல் சுத்துங்கடான்னு சொல்லி விட்டு கடைசியில் எங்கே வந்துட்டேன்னா
1: தெருவுக்கு.
0: பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்திருந்தார், மனதில் உறுதி வேண்டும்னு, பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஒரு மூவி. அந்த படம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்ததுனால எங்கள் ஊரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நான் இருந்த கிராமத்தில் 7 முறை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ, மேக்னி ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, 2 நாள் தான் போடுவாங்க. அந்த 2.5 நாளில் 7 நேரம் பார்த்தேன், திரும்பி திரும்பி பார்த்தேன். எந்தளவு அந்த ஸ்டோரி வந்து தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும் பாருங்க. இப்போ டெவில் என்ன பண்ணிட்டான், இவன் கதைக்கு மயங்கிறவன் சொல்லி கதையை நம்ப வச்சே கழுத்தறுத்துட்டான். எதை நம்ப வச்சு?
1: கதையை நம்ப.
0: நான் கதையை நிஜம்னு நம்பி வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டேன், அடி வாங்கிட்டேன். அப்புறம்தான் ஆண்டவர் வந்து டே நீ விதை அப்படிங்கிற காரியத்தை சொன்னார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சொன்னது எதுவுமே பொய்யாவே போல.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எனக்கான நேரத்தை கத்தர் தந்தார், எனக்கான கிளைமேட்டை கத்தர் தந்தார், முளைச்சு ஒளி
1: வந்தேன்.
0: கதைக்கு எண்டு என்னது? கிளைமேக்ஸ்.
1: கிளைமேக்ஸ்
0: சொல்லுங்க. கிளைமேக்ஸ்,
1: கிளைமேக்ஸ்
0: கதைன்னு ஒண்ணு இருந்தா கிளைமேக்ஸுக்கு வந்துதான் என்னன்னா ஏதோ ஒரு முடிவை கண்டிப்பா பிறந்தவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய தேவையை சந்திக்க கூடிய ஒரு கால சூழலுக்காக பிறந்தவன். உங்க கிளைமேட் வந்தே
1: தீரும், தீரும்.
0: ஆமென். அந்த கிளைமேட் வர்றப்ப உங்களுக்குள்ள இருக்கிற வாரியரை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தாவீது வனாந்தரத்துல என்ன மேய்ச்சிட்டு இருந்தாரு?
1: கொஞ்ச ஆடுகளை.
0: அவனை எல்லாரும் யாருன்னு நினைச்சாங்க?
1: ஒரு மேய்ப்பன்.
0: ஆனா சிங்கம் வந்தா தெரியும் அவன் யாருன்னு.
1: எஸ்,
0: கரடி வந்து ஒரு ஆட்ட கவுனா தெரியும் அவன் யாருன்னு.
1: யாருன்னு?
0: அவன் மேய்க் மெய்ப்பன இல்ல, அவனுக்குள்ள ஒரு பராக்கிரமசாலி, அவனுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: சோ உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங் தந்தவர், உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவர், அந்த அழைப்பு கிரியை செய்ய தேவையான கிளைமேட்டையும் உங்களுக்கு தருவாரு.
1: ஆமென், தருவாரு.
0: எந்த கால சூழ்நிலைக்காக இந்த பூமியில நீங்க பிறந்தீங்களோ அந்த கால சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தே தீரும்,
1: தீரும், தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஏலா பள்ளத்தாக்குல வந்து நிக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, என்னடா ஆடு மேய்க்கிறவனே உனக்கு என்ன இங்க வேலை அப்படிங்கிறாங்க. நீ ஆடுகளோடு இருக்கிறவன், இந்த சண்டை கத்தி கப்படா எல்லாம் பார்த்து பயந்துராத தம்பி, பயந்துராதரா. அண்ணன் எலியா சொல்றேன், பயப்படாத, அண்ணன் கூட இருக்கேன், பயப்படாதரா. சின்ன பையல அவன் அவன் என்ன சொல்றான்னா, அண்ணன் உனக்கு ஒரு ரகசியம் தெரியாது, இது நமக்கு பிடிச்ச கிளைமேட்.
1: எஸ்
0: இந்த கத்தி கப்படா இந்த ராணுவம் இந்த யுத்தம் இது எல்லாமே நமக்கு பிடிச்ச கிளைமேட். இன்னும் சொல்ல போனா இது கேட்டவொடனே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னமோ பண்ணுது. என்னைய உன் நேரம் வர்றப்ப உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை என்னமோ பண்ணும்.
1: எஸ்
0: உன் காலிங் வந்து உன்னை பாடா என்ன செய்யும்னா
1: படுத்தும்.
0: அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே உனக்குள்ள இருக்கிற ஆவியனர் சொல்லுவாரு, இதுதான் நீ சஞ்சரிக்க வேண்டிய மண்டலம்.
1: மண்டலம் மண்டலம். ஹல்லேலூயா.
0: பைபிள் ஸ்கூலுக்கு போறதுக்கு அதுக்கான எந்த பேக்ரவுண்ட் எனக்கு என்னன்னா இல்ல. ஆனா பைபிள் ஸ்கூல் போய் முதல்ல ஒரு 6-7 மாசம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா வேதத்தை வாசிப்பேன், நான் பாட்டில் போவேன் வருவேன், அவ்வளோதான். ஆனால் எந்த கிளைமேட்டில் நான் இருக்கணுமோ அந்த கிளைமேட்டில் என்னை ஆண்டவர் தூக்கி போட்டப்போ எனக்குள்ள ஆண்டவர் விதைச்சிருந்த அவருடைய காரியம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ரோட்டில் வர்றப்ப என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஏன்னா ஒரு பாசி பேர் டப்பால் இருக்கிற வரைக்கும் அது வெறுமன பாசி பேர். ஆனால் அதே பாசி பேரை ஒரு ஈர துணியில் தண்ணியை தெளித்து வச்சிங்கன்னா அது முளைச்சி வந்துடுது. அதே போல உங்களுக்கான கிளைமேட்ல ஆண்டவர் உங்களை வைக்கிறப்ப உங்களுக்குள்ள அவர் விதைச்சிருக்கிற அவருடைய காரியம் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகி முண்டிக்கிட்டு வெளியில வரும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப உங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா
1: பிரம்மாண்டம்.
0: அப்ப நம்ம என்னடா சாதாரண ஆளுன்னு என்ன செஞ்சோம்
1: நினைச்சோம்
0: சர்வ சாதாரணமா இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோமே இப்போ
1: சங்காரம் பண்றோமே எஸ். ஹல்லேலூயா.
0: அந்த இடத்துக்கு போன உடனே தாவீதுக்கு பாத்தீங்கன்னா பரபர துருதுருன்னு வர்றான்.
1: ஆமே.
0: டேய் ஏன் கிளைமேட் அது?
1: ஆமே.
0: யார் கிளைமேட்
1: அது? ஏன் கிளைமேட்ரா?
0: அதனால டேவிடுக்கு அந்த இடத்துல நிக்கிறப்ப அவருக்கு பயமே என்னன்னா
1: இல்ல
0: இல்ல.
1: ஹல்லேலூயா. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி.
0: உங்க கிளைமேட்ல நீங்க நிக்கிறப்ப உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஆளுகையை எதிர்த்து நிக்க எந்த அந்தகார சக்தியாலும் முடியாது.
1: முடியாது.
0: சும்மா பாதாளம் கிட்டு கிட்டுன்னு நடுங்கும் உங்களை கண்டாலே. என்னடா இவன் கிளைமேட்டுக்குள்ள வந்துட்டான், இனிமே இவனுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகிற தேவனுடைய வல்லமைய எதிர்த்து நிக்க நம்மளால
1: முடியாது.
0: முடியாதுன்னு தரிகட்டு ஓடுவான்.
1: ஓடுவான். ஓடுவான்.
0: மீனை படைச்சிட்டு தண்ணீரை படைச்சாரா? தண்ணீரை படைச்சிட்டு மீனை படைச்சாரா?
1: மீனை படைச்சிட்டு தண்ணீரை படைக்கல, தண்ணீரை படைச்சுட்டு மீனை படைச்சாரு.
0: புல்லுகளை உண்டாக்கிட்டு வெட்டாந்தரையை உண்டாக்குனாரா? வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்குனாரா?
1: வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்கினார். அல்லேலூயா.
0: மீனை படைச்சவரு அது துள்ளி குதிக்க தேவையான சூழலையும் தந்தார்ல.
1: தந்தார்.
0: உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவரு, அந்த அழைப்பு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய தேவையான காலத்தையும் நேரத்தையும் தருவாரு.
1: தருவாரு. தருவாரு.
0: அந்த நேரத்துல உங்களை பாக்குறவனுக்கு தெரியும் வேற லெவல்.
1: வேற லெவல்.
0: நம்ம வீட்டுல பக்கத்துல அவன் பாட்டுல தேன்னு ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா இந்த வாண்டு நின்னு வச்சுக்கிட்டு சங்காரிக்கிறானடா, என்ன ஆட்டி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டேவிடை பார்த்து பிரமிச்சாங்க. காரணம் அது அவனுடைய கிளைமேட். அதற்கான அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறாரு, இப்ப கம்முன் இருக்கு அந்த அழைப்பு.
1: எஸ்.
0: உங்களுக்கான கடவுளுடைய நேரம் வர்றப்ப வேலை செய்வாரு பாருங்க. உள்ளுக்குள்ள நீங்க இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: ஆமென். உப்புக்கு சப்பானியா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறீங்களா? அல்லது உங்க மேல இருக்கிற அழைப்பை என்ன கண்டு உங்களுக்கான நேரத்துல சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசையா?
1: சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசைப்படுறான்.
0: யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி கெத்தா எந்த பயமும் இல்லாம சினிமா ஸ்டார் மாதிரி இல்ல. யோசேப்ப ஜெயில இருந்து தூக்கிட்டு வந்து ஃபேரோ முன்னாடி நிறுத்துறாங்க. பேரை சொல்றாரு, எப்பா ரெண்டு சொப்பனம் வந்துச்சு. எல்லாத்தையும் சொன்னேன், ஒருத்தனுக்கு அர்த்தம் என்னன்னா
1: தெரியல.
0: என்னமோ நீ ஏதோ சொப்பனம் கண்டா அர்த்தம் சொல்லுவாமே, நல்லா உன்னை குறிச்சு நல்லபடி என்ன செய்யறானுங்க
1: எல்லாரும் சொல்றாங்க.
0: உடனே யோசேப்பு, அரசே அடியனை மன்னிக்க வேண்டும், ஏதோ ஜெயில வந்தேன், அவங்க ஆளு ஏதோ சொன்னாங்க, நான் பாட்டில் அடிச்சு விட்டேன் அப்படியே நடந்துருச்சு. அதை போய் பெருசாக எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் என்னன்னா
1: இல்லைப்பா,
0: தயசு என்னை விட்டுருங்க அப்படின்னு பயந்தானா?
1: பயப்படல.
0: என்ன சொப்பனம் உங்களுக்கு? என்னாச்சு, எத்தனை நாள் தூங்கல? ரெண்டு நாளாவா? ம், டெய்லி வந்துச்சா? ரெண்டு சொப்பனம் வந்துச்சா? வேற வேறு சொப்பனமா? அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை, எல்லாத்துலேயுமே ராஜாவை ஆசீர்வதிக்கிற ராஜரீகம்.
1: ஆமே, ஹல்லேலூயா.
0: டேய், நான் தாண்டா ராஜா இங்க, நீ என்னடா ராஜாவுக்கே ராஜா மாதிரி பேசுற? யோ, இது ஏன் கிளைமேட்டியா?
1: ஆமே,
0: இதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன்.
1: எஸ்,
0: ஏன் கிளைமேட் வந்தா ஏன் கிளைமேட்டுக்கு நான் தாயா ராஜா?
1: ஆமே,
0: பகல் வந்தா பகலுக்கு சூரியன் தாயா ராஜா? இரவு வந்தா இரவை ஆளுகிற சுடராகிய சந்திரன் தாயா ராஜா?
1: ஆமே.
0: அதனால ஏன் கிளைமேட் வந்தா நான் தாயா ராஜா? உங்க கிளைமேட் வர்றப்ப உங்களோட போட்டி போட இன்னொருத்தன் இல்ல
1: இல்ல இல்ல.
0: அதனால டெவில் என்ன பாக்குறான், உன் காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீ உன் வாழ்க்கை என்ன செய்யணும்னா வேஸ்ட் பண்ணி உன் காலத்துல என்ன பண்ணணும்? உலகம் சொல்ற மாதிரி நீங்க ஒரு நீங்க ஆகாதவன் இல்லை, நீங்க தள்ளப்பட்ட கல் இல்லை, நீங்க தான் மூளைக்கு தலைக்கல்.
1: எஸ்,
0: ஆட்ட நாயகன் இல்லாம ஆட்டமே இல்லை.
1: ஆமென்.
0: கதாநாயகன் இல்லாம கதையே இல்லை.
1: ஆமென்.
0: விதை இல்லாம விளைச்சல் இல்ல.
1: எஸ்,
0: நீங்க இல்லாம தேவன் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்ய விரும்பல, உங்களை கொண்டுதான் தேவன் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். He needs you.
1: You.
0: உங்க காலிங்க யாரு கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களை குறிச்சு தேவன் பேசி இருக்கிற காரியத்தை யாரு விமர்சனம் பண்ணிருந்தாலும்
1: பரவாயில்ல,
0: தேவன் உங்களை குறிச்சு சொன்னதே.
1: ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah.
0: யார் என்ன சொன்ன என்ன, எத்தனை பேர் எப்படி கிண்டல் பண்ணாலும் தேவன் உங்களுக்குள்ள விதைச்ச காரியம் கண்டிப்பா உண்டும்
1: உண்டும்.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப உங்க அப்பாவே பார்ப்பாரு, என்னடா டேய் நாமத்த மகனே, என்னடா இது,
1: என்னடா
0: என்னடா நடக்குது?
1: எஸ்,
0: இல்லையா?

0: ஹல்லேலூயா சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நான் ஒரு வாரியர் சொல்லுங்க. நான் ஒரு வாரியர்.
1: நான் ஒரு வாரியர்.
0: கடைசி கால எழுப்புதலுக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் நான்.
1: அப்போஸ்தலன் நான்.
0: ஒரு தீர்க்கதரிசி நான்.
1: தீர்க்கதரிசி நான்.
0: கடைசி கால திருச்சபையில தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிற அவருடைய சுவிசேஷகன் நான்.
1: சுவிசேஷகன் நான்.
0: ஃபியூச்சர் பாஸ்டர் நான் தான்.
1: ஃபியூச்சர் பாஸ்டர் நான் தான்.
0: ஃபியூச்சர் டீச்சர் நான் தான்.
1: ஃபியூச்சர் டீச்சர் நான் தான்.
0: ஹல்லேலூயா சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: பாக்கியம்.
1: எஸ்
0: பெரிய
1: பாக்கியம்.
0: பாக்கியம். அதனால டெவில் என்ன பண்றான், உன் காலம் வர்றதுக்கு முன்னாடி நீ தடுமாறணும், தடம் மாறிடணும், ட்ராக்கை விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். அதனால செட்யூஸ் பண்ணி நம்மளை மயக்கி நம்மளை வஞ்சிச்சு நம்மளை சின்ன வயசுல என்ன பண்ணி போட்டுறான்னா, நாசக்காடு பண்ணி போட்டுறான்.
1: எஸ்
0: ஆனா உங்க வயசுல இது போல எங்களுக்கு சொல்லி கொடுக்க யாரு என்னன்னா, நாங்க கடந்து வந்த பாதை வேற, நீங்க இப்ப இருக்கிற காலம் பொற்காலம். யா ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: என்ன காலம்?
1: பொற்காலம்.
0: அதனாலதான் இந்த மாதிரி வாரத்தோட யூத் மீட்டிங் எல்லாம் வச்சு விதவிதமான அபிஷேகப்பட்ட தேவதாசர்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி உங்களை சரியான ட்ராக்குக்கு நேர கொண்டு வந்து விடுற பாக்கியம் எனக்கெல்லாம் அந்த நாட்கள் என்னன்னா இல்ல. அந்த கிளைமேட்லயே நான் என்னன்னா
1: இல்ல.
0: ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலிங்க கொடுத்து அந்த காலிங் மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய கிளைமேட்டையும் தந்திருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம்.
1: ஆமென்.
0: கொடுத்து வச்ச மகராசிங்க நீங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.

0: செஞ்ச ஆதாம தேடி வந்து, டேய் ஆதாமே எங்கடா இருக்கேன்னு கேட்டாரா?
1: கேட்டாரு.
0: தெரியாம அவர் படைச்ச தோட்டத்துல ஒளிஞ்சிருக்கிற அவனை கண்டுபிடிக்க முடியாது அவரால.
1: முடியும்.
0: ஆனாலும் ஏன் கேட்டார்னா, ஆதாமுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக. டேய் எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்கிற,
0: எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: அதே அதே அதே இடத்துலதான் பிசாசு அவனுடைய வஞ்சனையில விழுந்த பிள்ளைங்களையும் வச்சிருக்கிறான். நீ எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: ஆனால் ஆண்டவர் தூக்கி போட்டுட்டு போகாம தூக்கி தோல்ல போட வந்திருக்கிறார் இன்னைக்கு.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளி தோடினேன்.
0: எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினார்.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளி தோடி,
0: என்ன மிஸ்டேக் பண்ணினாலும் பரவாயில்ல.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு
0: இன்னைக்கு ஆண்டவர் மன்னிக்கிறார்,
2: தோடினேன்
0: மன்னிக்கிறார்.
2: இயேசு

0: மாட்டேனே.
1: எவ்வளவு நாளைக்கு ஓடுவ, எவ்வளவு நாளைக்கு நீ மறப்ப, எவ்வளவு நாளைக்கு இந்த நாடகத்தை நீ ஆடுவ? யாரும் பார்க்கல, ஆனா நீ ஆடுற நாடகத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நான் மன்னிக்க விரும்புறேன், ஆனா நீ மனம் திரும்பினா அழிச்சு கழிச்சு புது ஆட இந்த ராத்திரியில இருந்து. வெரி சிம்பிள், வெளியில வர முடியல ஆண்டவரே, வெளியே கொண்டு வாங்க,
0: கொண்டு வாங்க.
1: வேற யாரும் வரைஞ்ச வட்டம் இல்ல, உனக்கு நீயே வரைஞ்ச வட்டம்
0: மட்டும்
1: ஈஸியா வரைஞ்ச. ஆனா வெளியில வர உனக்கு என்னன்னா தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்ன உள்ள வந்து தூக்க
0: விரும்புறாரு.
1: எனக்குள்ள வாங்க ஆண்டவரே,
0: வாங்கப்பா
1: எனக்குள்ள வாங்க.

0: ഇന്ന് നമ്പുരൻ, என்ன ஒரு விஷயம் மன்னிய மாட்டவரேன்னு நீ என்ன நோக்கி கதறுவேனா? உன்னை தூக்கி தோள்ள போடும்படி நான் வந்திருக்கிறேன். சத்ருவே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. விழுந்தாலும் எழுந்திருக்க கூடிய ஊழியத்தை எனக்கு செய்ய ஆண்டவர் உண்மையில் அவர்
1: அப்பா. என்
0: சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை, டாடி ஐ அம் சாரி,
2: ஐ அம் சாரி,
0: அவ்வளவுதான். அழிச்சு கழிச்சு புதாண்ட
2: வெளியே
0: சொல்ல முடியாத வெக்க கேடு. பரவாயில்ல பாஸ்டர், கேவலமான விஷயம், பயங்கர அசிங்கம். பரவாயில்ல, சாம்சனோட காரியம் தான். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும்.
2: இன்னைக்கு
0: ராத்திரி இந்த செஷன்ல இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம். உங்களோட ஆண்டவர் பேசுவார்னா, உங்களை குறித்த திட்டத்தை மனசில் வச்சு, உங்களை குறித்த பெரிய நோக்கத்தை மனசில் வச்சு சீரியஸாக கையை தூக்கி சரண்டர் ஆயிருங்க. இந்த இரவே ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் ஆவார். அந்த குற்ற உணர்ச்சி எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியே தூக்கி தூர போட்டு அப்படி ஸ்லேட்டை கிளீன் ஆக்கிடுவார். அமைச்சிருந்த நாளையிலிருந்து ஆண்டவரை புதுசாக எழுதுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சரண்டர் பண்ணுவீங்கன்னா, இந்த இரவு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. எதை விட்டு உன்னால வெளியே வர முடியாம நீ போராடுறியோ அதை விட்டு இந்த ராத்திரி ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர்றாரு. நீ இருக்கிற இடத்துக்கே

0: இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்றாரு.
1: தள்ளி
0: வைக்கல, தூக்கி தோள்ள போட விரும்புற

0: இன்னும் நேசிக்கிற, இன்னும் உன் மேல பிரியமா இருக்கிற
1: அப்பா,
0: அவருக்கு நீ முழுசா வேணும்.
1: என்ன சொல்ல
0: அவருக்கு நீ முழுசா வேணும். நீ வேணும் அவருக்கு, நீ வேணும் மகனே, நீ முழுசா வேணும் மகளே.

0: என்ன செஞ்சாலும் மன்னிச்சிடுவாரா பாஸ்டர்? ஆமா, சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஒருத்தன் மந்தையில மேய்ச்சிட்டு இருந்த அவனுடைய ஆட்டை ஒரு கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிருச்சான். நல்ல இந்த இடத்துல கொத்திருச்சு. அவ்வளோ பாய்ச்சினானே அந்த விஷம் பரவுனா அந்த ஆடு என்ன செய்யணும்?
1: செத்துறணும்.
0: அதனால ஆடு செத்து போக போகுதுன்னு அவன் அந்த ஆடை பார்த்துட்டு இருந்தா அது தொடர்ந்து புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அவன் முகத்தை பார்க்குறான், பாம்பு கொத்துன அந்த காயம் பீக்கம் எல்லாமே இருந்திருக்கு. என்னடா கொத்து வாங்கினாலும் தொடர்ந்து என்ன செய்தேன்னா ஆடு புல்ல மேய்தே. அடுத்த நாள் பார்த்துருக்கிறான், நல்ல முகம் வீங்கி இருந்திருக்கு ஆட்டு. அடுத்த நாள் அது சாகலை. மூணாவது நாள் பார்த்துருக்குறான், லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்தது, மெல்ல மெல்ல அந்த வீக்கம்லாம் வத்தி ஒரு நாலஞ்சு நாளில் பார்க்குறான் அது இயல்பு நிலைமைக்கு அந்த ஆடு தானாகவே என்ன செஞ்சிச்சுன்னா வந்துச்சு. அப்போ என்னடா ரகசியம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இவ்வளோ பெரிய பாம்பு கடிச்சு அந்த ஆடு ஏன் சாகலை அப்படின்னா, அந்த ஆன்டி வெனம், அந்த பாம்பு கடிச்ச விஷம் முறிவு, அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதே ஆட்டு ரத்தத்தில் தானா? அப்படி உங்களை பாம்பு கொத்தி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஒண்ணும் பண்ண உனக்கு ஒண்ணு ஆக. நாலு நாள் வலிக்கும், இன்னொன்னு இருக்கும், நீ சாக மாட்டேன், நீ சாக மாட்ட. என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் மன்னிச்சு உன் மனசை அப்படி கிளீன் ஆக்குறாரு, நிம்மதியா தூங்குவார். நிம்மதியா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரும். இயேசுவின் நாமத்துல கன்ஃபஸ் பண்ற ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். தடைய உடைக்கிறாரு, இந்த ராத்திரி தடைய உடைக்கிறாரு.

0: இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை தூக்குற, நீ விழுந்து கிடக்கிற அந்த பாவ சேற்றில இறங்கி வந்து தூக்குறாரு. பாம்பு கொத்திருக்கலாம், பாம்பு உன்னை தீண்டிருக்கலாம், ஆனா ஒரு சேதம் இல்லாம உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம், விஷத்தை முறிச்சு போடுகிற ரத்தம் உன்னை மறுபடியும் ஆண்டவர் தூக்குறாரு. நீ வேணும், அவருக்கு நீ வேணும். அந்த காயத்தோட திரும்ப வந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறப்ப அந்த ஆடு கன்னத்துல ஒரு ஸ்காரு, ஆடோட கன்னத்துல ஒரு ஸ்காரு. அந்த ஸ்கார் இருந்தாலும் அந்த ஆடு தான் இந்த தலைமுறைக்கான ஸ்டாரு. இன்னைக்கு நீ பிரச்சனைக்குரிய நபர், ஆனா ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு அவருக்குள்ள மாற்றம் அடைஞ்ச நீ உன்னோட சீசன்ல பிரகாசிக்கிற நட்சத்திர நீயலான ஸ்டாரு. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவுல தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நட்சத்திரம் இந்த தலைமுறைக்கு நீ தான் தேவை. இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான், இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான், இந்த இருள்ல பிரகாசிக்கிற நட்சத்திரம் நீங்க தான். உன் மேல அந்த காலிங் இருக்கு, உன் மேல அந்த அழைப்பு இருக்கு. தப்பே பண்ணிருந்தாலும் உன்னை மன்னிச்சு அந்த பாடத்தோட அந்த அனுபவத்தோட அநேகருக்கு நீ ஊழியம் செய்வ, அநேகரை புரிந்து கொண்டு அவங்களுக்கு மனதுருக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் உன்னை கையில் எடுத்து பயன்படுத்துவார் மகனே. இன்னைக்கு ராத்திரி அழிச்சு கழிச்சு புதாட்ட மனதார ஆண்டவர்கிட்ட சாரி கேளுங்க. நான் செஞ்சிட கூடாது, நான் உங்களை ஏமாத்திட்டேன், நான் உங்களை சீட் பண்ணிட்டேன்.
1: Yes, Lord.
0: இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க. இந்த ராத்திரி வேளையில இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க. நீங்க கேட்கிற பொழுதே ஒரு புது வல்லமை உங்க மேல இறங்குது. நீங்க சின்சியரா கேட்கும் பொழுதே ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை இப்ப ஆண்டவர் உங்க மேல ஊத்துறாரு. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபயரை ரொம்ப நாள் ஆச்சு இந்த அபிஷேகத்தை நீ அனுபவிச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கி வந்து அந்த வல்லமைய இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் புதுப்பிக்கிறார். இதோ புதிய பாஷைகளை தர்றார். புதுபலன், புதுபலன், புதுபலன், புதுபலன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீ இழந்த ஆதி அன்புக்கு நேராக இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக மீண்டுமாக மீண்டுமாக மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர். இதோ இந்த ராத்திரி வேளையில உன்னை மீண்டும் தூண்டி விடுகிறா. அந்த அனல், அந்த அனல், அந்த ஆதி அன்பு, அந்த ஆதி அன்பு, அந்த அக்னி அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை இதோ மறுபடியுமாக மறுபடியுமாக உனக்குள்ள உனக்குள்ள உனக்குள்ள இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் ஊற்றுகிறா. ஒரு விசை, ஒரு விசை மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. விட்டு கொடுக்கற, விட்டு கொடுக்கற, விட்டு கொடுக்கற உங்க மேல அந்த அக்னி மூழுகிறது, அந்த நெருப்பு, அந்த நெருப்ப ஆண்டவர் மீண்டுமாய் பற்ற வைக்கிறார், மீண்டுமாய் பற்ற வைக்கிறார். எலும்பு சியோனே, எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக தூசியை உதறிவிட்டு, தூசியை உதறிவிட்டு எலும்பு சியோனே, எலும்பு சியோனே.

அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், சுவிசேஷர்களை எழுப்புகிறார், போதகர்களை எழுப்புறாரு, மேய்ப்பர்களை எழுப்புறாரு. நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த அப்போஸ்தலன், நீந்தா அந்த தீர்க்கதரிசி. அந்த ஊழிய அபிஷேகம், அந்த ஊழிய அபிஷேகம் உன் மேல இறங்கி வருது மகனே. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இந்த ராத்திரி வேலையில ஆண்டவரே பிள்ளைங்க மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை தோன்ற பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஊற்றும் ஆண்டவரே. Jesus. Jesus.

0: இல்லாமல்
1: தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை
0: இந்து கொண்டே
1: ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில செப்பனிடுகிறார்.
0: வேண்டும்
1: தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடு செப்பனிடு. இழந்த அக்கினிய நீ இழந்த அந்த அனலை இதோ இதோ இதோ ஆண்டவர் மீண்டுமாய் தருகிறார். அந்த தரிசனம் அந்த சொப்பனம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக புதிய புதிய வெளிப்பாடுகளை இந்த இரவிலிருந்து இந்த நாளிலிருந்து மீண்டும் உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மன கண்களை இந்த தலைமுறைக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். இந்த தலைமுறைக்கு பரிமாற விரும்புகிற ரசம் உனக்குள்ள ரிலீஸ் ஆகுது மகனே.

0: மடியில விழுந்துரு, உன் டாடி கையில விழுந்துரு, உன் டாடி மார்பில சாஞ்சுக்கோ,
1: எரிந்து கொண்டே
0: விழுந்துரு.

0: வேண்டும். இன்னைக்கு ராத்திரி என்னைக்கு இல்லாம நீ ஜெபம் பண்ணுவேன்
1: முழுவதும்
0: நேரம் உங்க இயக்கத்தோட வலது பக்கம் இடது பக்கம் சாயம் சரியா உங்க பின்னாடி ஓடி வர ஒவ்வொரு மகனுக்கும்

0: இழந்த அக்கினி மீண்டும் மூழுகிறது. இழந்த அந்த அக்கினி மறுபடியும் உன்னுடைய இருதயத்துல மூழுகிறது. அந்த அனல், இந்த அனல நீ ரொம்ப நாளா தொலைச்சிட்ட, இந்த அனல நீ ரொம்ப நாளா இழந்துட்ட, அந்த அனல இந்த நாள்ல ஆண்டவர் மீண்டும் பற்ற வைக்கிறார், மீண்டும் பற்ற வைக்கிறார். அந்த பலிபீடத்தில் அக்கினி, அந்த பலிபீடத்தில் அக்கினி மறுபடியும் உனக்குள்ள பற்றி எரிய தொடங்குகிறது. ஹல்லேலூயா, தேங்க்யூப்பா. அந்த அக்கினி நீங்க போடுங்க ஆண்டவரே. Fresh on a fire, fresh fire.
1: Anal moti adiye aatkol, analai irukave.
0: Vittu kudu magane, konje vittu kudu magane, aaviyanaru konje vittu kudu.

0: நீங்கதான் விடுதலையை கொடுக்கணும். ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்புக்கொண்டு விடுதலையை கொடுங்க. எதை விட்டு பிள்ளைங்க வெளியில வர முடியல, அதை விட்டு வெளியில கொண்டு வாங்க ஆண்டவர. ஆவியானவரே உங்க ஊழியம் தேவைப்பா, இந்த தலைமுறைக்கு உங்க தேவை ஆண்டவர.
1: ஆனால
0: இந்த தலைமுறைக்கு உங்க தேவை

ஆண்டேன் மன்னா.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
2: எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் உபயோகிக்கும் ஆயுதங்கள் உலகத்து மனிதர் உபயோகிக்கும் ஆயுதங்கள் அல்ல. மாறாக அறங்களை அழிக்கக்கூடிய இறைவன் தரும் வல்லமையே என்று பவுல் நம்மை தைரியப்படுத்துகிறார்.

0: ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: Three things are there.
0: மூன்று காரியங்கள் அங்கு இருக்கிறது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: பிறகு வசனம்,
1: and their testimony.
0: பிறகு அவர்களுடைய சாட்சி.
1: Three things working together.
0: மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
1: How does it work together?
0: அது எப்படி இணைந்து செயல்படுகிறது?
1: Let me put it in the form of a statement.
0: ஒரு அறிக்கை போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கட்டும்.
1: How does blood, word and the testimony work together?
0: எப்படி ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் இணைந்து செயல்படுகிறது?
1: They testified about what the word of God taught about what the blood of Jesus has done for
0: Yesu Christuvin ratham enna seidirukkiradu endrai kurithu vasanam enna bodhikkirado adai avargal saatchiyaga arivithargal.
1: That is how the blood, the word and the testimony works.
0: Appadi dhaan ratham vasanam saatchi moondrum seyalpadugirathu.
1: The blood has been shed.
0: Ratham sindapattu vittathu.
1: And the word of God tells us why it was shed and what it does.
0: Yen adu sindapattathu enna seigirathu endrai devudey vasanam namakku sollugirathu.
1: And our testimony must be regarding what the word says about what the blood has done.
0: அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும்.
1: Now in these three I pointed out to you that the blood and the word have never lost their power and they are stable and they are always the same.
0: இந்த மூன்றிலே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது, அவருடைய வல்லமையிலே மாற்றம் கிடையாது, எப்போதும் அப்படித்தான் இருக்குது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: The blood has never lost its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமை இழந்து போகவே இல்லை.
1: Shed 2000 years ago but still cleanses, still sanctifies, still justifies.
0: 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிந்தப்பட்டது என்றாலும் இன்னமும் நம்மை கழுவ சுத்தம் பண்ணுகிறது, நம்மை நீதிமானாக்குகிறது.
1: And the word always stays the same, it never changes. வசனம்
0: வசனமும் இப்பவும் அப்படியே தான் இருக்குது, மாறுவதே கிடையாது.
1: The only thing that can make the difference here and cause failure here is our testimony.
0: இங்க ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி கொண்டு வரக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நம்முடைய சாட்சி.
1: The testimony is the only thing that can change.
0: சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது.
1: It can be this way or that way.
0: ஒன்று இப்படியாவும் இருக்கலாம் அல்லது அப்படியாவும் இருக்கலாம்.
1: Our testimony can be negative or positive.
0: நம்முடைய சாட்சி பிற்போக்காகவும் இருக்கலாம் அல்லது முற்போக்காகவும் இருக்கலாம்.
1: The word says what it says about the blood.
0: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே தான் சொல்கிறது.
1: The blood has done what it has done.
0: ரத்தம் என்ன செய்து இருக்கிறதோ அதை செய்து முடித்து விட்டது.
1: They don't change.
0: அவைகள் மாறுவதே இல்லை.
1: What is our testimony regarding that?
0: ஆனால் அதை குறித்து நம்முடைய சாட்சி என்னவா இருக்கிறது?
1: That is what is going to bring the victory.
0: அதுதான் வெற்றியை கொண்டு வர போகிறது.
1: This is how these three things work together.
0: இந்த காரியங்கள் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது.
1: So to say that they took or they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது,
1: we mean that they overcame the accuser of the brethren, the devil, by declaring, by confessing what the word says that the blood of Jesus has done for them.
0: என்ன அர்த்தத்திலம் சொல்லுகிறோம், குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசை எப்படி ஜெயித்தார்கள், அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: Now we went through great explanations about how powerful this blood is and I showed you many new Old Testament passages.
0: இந்த ரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று உங்களுக்கு சொன்னேன். அதை குறித்து பல புதிய ஏற்பாடு வசனங்களை நான் உங்களுக்கு
1: Old Testament
0: மணிக்கும் பழைய ஏற்பாடு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
1: I showed you the what happened on the Passover day through the blood.
0: பஸ்காவின் பஸ்கா அன்று அந்த ரத்தத்தின் மூலமா என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed you what happened to that woman Rahab, a harlot, because of the blood.
0: அந்த ரத்தத்தின் மூலமாக வேசியாகிய ராகாபுக்கு என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: But now we want to go from this day onwards. I will want to cover various things about what the Bible says about what the blood of Jesus has done.
0: ஆனா இன்று முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறதோ அதை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன்.
1: What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: I have marked down at least 15 things, 15 different things I want to share with you.
0: ஏறக்குறைய 15 வித்தியாசமான காரியங்களை குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள
1: விரும்புகிறேன். What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: See, first of all we got to know what it has done through the word. We have to know what the blood has done.
0: அவர்கள் முதலாவது வசனத்தின் மூலமாக ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Then we have to declare, confess and speak and that is how faith begins to work.
0: அதன் பிறகு நாம் அதை பேச வேண்டும், அதையே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிதான் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது.
1: This knowing the word and what it says about what the blood has done and then speaking it is what brings us victory.
0: வசனத்தை அறிந்து கொள்வதும் பிறகு ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதே அதை நாம் பேசுவதும் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
1: It is not enough to know but it is important to say.
0: அதை வெறுமனே அறிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதை பேச வேண்டியது முக்கியம்.
1: It must be on our lips.
0: அது நம்முடைய உதடுகளிலே இருக்க வேண்டும்.
1: We must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare the devil as the defeated foe.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்ட எதிரி என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare what the word says about what the blood has done for us.
0: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: This is the key to our victory.
0: நம்முடைய வெற்றிக்கு திறவுகோலே இதுதான்.
1: Now that is why I teach.
0: ஆகவே தான் நான் போதிக்கிறேன்.
1: You know, I don't teach so we can fill up this 1 hour.
0: இதோ இந்த ஒரு மணி நேரத்தை எப்படியாவது போக்கிடலாம் என்று நான் இங்கே வந்து பேசவில்லை.
1: No, we are speaking some very vital truths.
0: கிடையாது, சில மிக அத்தியாவசியமான சத்தியங்களை நாம் இங்கே பேசுகிறோம்.
1: These truths are so practical and so important.
0: இந்த சத்தியங்கள் அவ்வளவு யதார்த்தமாக அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது.
1: These can be simply used and it must be immediately put into use.
0: இந்த சத்தியங்களை உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும்.
1: So let us straight away go into see one by one what the blood has done for us. ஆகவே
0: According to the riches of his grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Now I want you to notice that word redemption.
0: பாருங்கள், மீட்பு என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன்.
1: Redemption is where a person literally redeems by way of a purchase, by being bought we are redeemed.
0: மீட்பு என்று சொன்னால் ஒருவர் நம்மை வாங்கி விட்டார், அதன் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதான் அர்த்தம்.
1: Turn with me to 1 Peter.
0: ஒன்று பேதுருவுக்கு நாம் திருப்புவோம்.
1: 1 Peter chapter 1 verse 18 and 19.
0: ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 18 19 வசனங்கள்.
1: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by tradition from your fathers.
0: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அடிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
1: but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
0: குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: You see, Paul says that we have redemption through his blood.
0: பாருங்கள், பவுல் சொல்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: Peter says the same thing that we have been redeemed by the precious blood.
0: பேதுரு அதேதான் சொல்கிறான், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று.
1: He introduces the term precious blood in order to let us know that what this blood does no other blood can do.
0: வேறு எந்த இரத்தமும் செய்ய கூடாத இந்த இரத்தம் செய்திருக்கிறது என்பதை நாம் காண்பிக்கும்படியாக தான் விலையேறப்பட்ட என்ற வார்த்தையை பேதுரு இங்கே வைக்கிறார்.
1: The blood of Jesus does more than what silver and gold can do for us.
0: வெள்ளியும் பொன்னும் நமக்காக செய்ய கூடியதை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது.
1: We have been redeemed not with silver and gold, we have been redeemed by the precious blood of Jesus.
0: வெள்ளியினாலே பொன்னினாலே நாம் மீட்கப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்.
1: Why did we have to be redeemed?
0: ஏன் நாம் மீட்கப்பட வேண்டும்?
1: See, we were slaves under sin and Satan.
0: பாருங்கள், பாவத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: See, we need to understand what has happened to us.
0: நமக்கு என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: I don't want to go too much into it because I taught a while ago about our redemption.
0: மீட்பு என்றால் என்ன என்பது குறித்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே நான் போதித்தபடியாலே நான் அதிகம் அதை குறித்து பேச விரும்பவில்லை.
1: But let me explain this a little bit at least.
0: என்றாலும் கொஞ்சம் நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்கட்டும்.
1: Redemption means a purchase.
0: மீட்பு என்றால் வாங்கப்பட்டது என்ற அர்த்தம்.
1: It literally means a purchase from the slave market.
0: அதன் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அடிமை சந்தையிலிருந்து ஒருவன் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: 1 John 5:19 says the whole world lieth in wickedness.
0: 1 யோவான் 5:19 சொல்கிறது முழு உலகமும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று.
1: It doesn't mean that it lies in wickedness. If you look into it, it means that it lies in the hands and in the tight embrace of the wicked one.
0: அதை சரியாய் பார்க்க போனால் அது பொல்லாங்குக்குள் கிடக்கவில்லை, மாறாக இந்த பொல்லாங்கனுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அது கிடக்கிறது.
1: The whole world,
0: முழு உலகமும்,
1: and not one person is exempt from this.
0: ஒரு மனிதன் கூட அதற்கு விதிவிலக்கே கிடையாது.
1: Every person is under the tight embrace of the devil and his bondage.
0: ஒவ்வொரு நபரும் பிசாசுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அவருடைய கட்டுகளிலே இருக்கிறார்கள்.
1: This is something that is an insult to human intelligence when they hear about it.
0: மனிதனை கேட்கும்போது அவருடைய அறிவுக்கு இது கேவலமாக தோன்றுகிறது.
1: Do you mean to tell me that I am under that tight embrace of the devil, he's got me and I can't escape?
0: பிசாசன பிடிச்சிருக்கானா, நான் தப்ப முடியாதா, அவனுடைய இறுக்கமான பிடிக்குள்ளே நான் இருக்கிறேனா என்று அவள் கேட்கிறார்கள்.
1: Yes, my dear friend, the Bible says so.
0: ஆம், அருமை சகோதரனே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது.
1: Not one person is exempt.
0: ஒருவராவது விதிவிலக்கல்ல.
1: The kings and the lords of this earth.
0: இந்த பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும்.
1: And the great men of this world.
0: இந்த உலகத்தின் பெரிய பெரிய ஆட்களும்.
1: The good and the bad.
0: நல்லவர்களும் கெட்டவர்களும்.
1: And the ugly.
0: அல்லது மோசமானவர்களும்.
1: All are under the tight embrace of this evil one.
0: எல்லாமே இந்த பொல்லாங்குடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ள இருக்கிறார்கள்.
1: Jesus spoke about it and he said the strong man holds his goods in peace.
0: இயேசு அதை குறித்து பேசும்போது சொல்கிறார், பலவான் தன்னுடைய பொருட்களை பத்திரமாய் வைத்திருக்கிறானா.
1: And the one who is stronger than him comes, that is Jesus, to spoil his goods and take his goods.
0: அவனிலும் பலவானாகிய இயேசு வருகிறார், அவனை அழித்து போட்டு அவனுடைய பொருள் எல்லாம் கொள்ளையிடுகிறார்.
1: See, this is what redemption is all about.
0: பாருங்கள், மீட்பு என்று சொன்னால் இதுதான்.
1: This is what has taken place.
0: இதுதான் சம்பவித்திருக்கிறது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: We were under the power of sin.
0: பாவத்தினுடைய வல்லமையின் கீழாக இருந்தோம்.
1: On the one hand we were slaves of Satan.
0: ஒரு பக்கம் பிசாசின் அடிமைகளாக இருந்தோம்.
1: On the other hand we were slaves to sin.
0: இன்னொரு பக்கம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம்.
1: This strange mysterious power that has come into us that holds us in enslavement.
0: நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த வினோதமான ஒரு சக்தி நம்மை அடிமைகளாக பிடித்து வைத்திருந்தது.
1: Many times we feel that power of sin.
0: பல சமயத்தில் இந்த பாவத்தின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம்.
1: Paul says,
0: பவுல் சொல்லுகிறான்,
1: I want to do good things but I am not able to do it.
0: நான் நன்மையானதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை.
1: The thing that I want to do I am not able to do. The thing that I don't want to do I end up doing.
0: செய்ய விரும்புகிறதை என்னால் செய்ய முடியவில்லை, செய்ய விரும்பாததை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான்.
1: Mystery.
0: இது ஒரு வினோத ரகசியமா இருக்கிறது.
1: Why?
0: ஏன் என்று கேட்கிறான்.
1: Why am I not able to better myself?
0: ஏன் என்னை நானே சிறப்பாக நல்ல மனிதனாய் காண்பிக்க முடியவில்லை?
1: Why am I not able to reform myself?
0: ஏன் என்னை நானே சீர்திருத்திக் கொள்ள முடியவில்லை?
1: He says, ah, I found the answer.
0: அவர் சொல்கிறார், பதிலை நான் கண்டுபிடித்து விட்டேன்.
1: Sin dwells in me.
0: பாவம் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது.
1: He says, this strange power that is called sin has come into me and I'm captive to that sin.
0: இந்த பாவம் என்னும் வினோதமான சக்தி எனக்குள்ளாக வந்து விட்டது, நான் அதனுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறேன்.
1: I am under the power and under the bondage of sin.
0: பாவத்துடைய வல்லமை பிடிக்குள்ளாக நான் இருக்கிறேன்.
1: So he says, who shall deliver me from this sin?
0: ஆகவே தான் கேட்கிறான், இந்த வல்லமையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்?
1: You see my friend, at one time or the other we all realize that we are under the power of sin and Satan.
0: பாருங்கள், வாழ்க்கையின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாருமே பாவம் அல்லது பிசாசின் வல்லமையின் கீழ் இருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டோம்.
1: We cry out for deliverance.
0: விடுதலைக்காக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்.
1: We feel like we are slaves, we are nothing, we are not able to do anything.
0: நாம் எல்லாரும் அடிமைகள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, முடியாது என்பதை கண்டு கொண்டோம்.
1: There comes this great redeemer.
0: அப்பொழுதே இந்த மாபெரும் இரட்சகர் மீட்பர் வருகிறார்.
1: He has come to redeem us with his precious blood.
0: தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்க வந்திருக்கிறார்.
1: By giving his blood he has bought us out.
0: தம்முடைய இரத்தத்தை கொடுத்தது மூலமாய் நம்மை விலை கொடுத்து வாங்கி விட்டார்.
1: And delivered us.
0: நம்மை விடுவித்து விட்டார்.
1: Saved us.
0: இரட்சித்து விட்டார்.
1: Now the Bible says.
0: இப்பொழுது வேதம் சொல்கிறது.
1: Psalm 107 and verse 2.
0: சங்கீதம் 107:2-லே.
1: It says, let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: Let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: What do they say?
0: அவள் என்ன சொல்ல வேண்டுமா?
1: Let them say, I'm redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Everybody lift up your hands and say, I'm redeemed.
0: எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்.
1: You know the Bible says, let the redeemed of the Lord say so.
0: பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
1: Saying, declare it.
0: வேறுதமா சொன்னால் அதை அறிவியுங்கள் என்று சொல்கிறது.
1: Declare your redemption.
0: உங்களுடைய மீட்பை அறிவியுங்கள்.
1: Declare your redemption.
0: உங்கள் மீட்பை அறிக்கை செய்யுங்கள்.
1: Speak it out.
0: அதை பேசுங்கள்.
1: Let the devil and his world know.
0: பிசாசும் அவனுடைய உலகமும் அதை கேட்கட்டும்.
1: Let them hear it.
0: அவர்கள் அதை கேட்கட்டும்.
1: You are a redeemed person.
0: நீங்கள் மீட்கப்பட்டவர்.
1: Go around declaring your redemption.
0: உங்கள் மீட்பை அறிவித்துக் கொண்டே செல்லுங்கள். எல்லாரும்,
1: I am redeemed, redeemed, redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have redemption through his blood.
0: அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: See, redemption is something that you just don't keep inside. You begin to speak it.
0: பாருங்கள், இந்த மீட்பு என்பதை நாம் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதல்ல, இதை நாம் பேச வேண்டும்.
1: That is why we read in the book of Revelation that the redeemed began to sing a song of redemption.
0: ஆகவே தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் மீட்பின் பாடலை பாட ஆரம்பித்தார்கள்.
1: Redeemed have a song in their hearts.
0: மீட்கப்பட்டவருடைய இருதயத்தில் ஒரு பாடல் இருக்கிறது.
1: If you've been a slave, if you've been in a position like that and then you've been redeemed, you would want to sing, you would be thankful.
0: நீங்கள் அடிமையாய் கட்டப்பட்டு அந்த நிலையில் இருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருந்தால் பிறகு நீங்கள் அந்த பாடலை பாட விரும்புவீர்கள்.
1: That is the joy of this of salvation.
0: இரட்சிப்பின் சந்தோஷமே அதுதான்.
1: So the redeemed has to speak it out and say it.
0: ஆகவே மீட்கப்பட்டவன் அதை பேச வேண்டும், சொல்ல வேண்டும்.
1: In saying is the victory.
0: பாருங்க, அதை சொல்வதிலே தான் வெற்றி இருக்கிறது.
1: How many of you have ever said, I'm redeemed?
0: எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்?
1: You see, a lot of people don't realize the importance of our declaration and confession of our faith.
0: நிறைய பேருக்கு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது.
1: You know, as I've taught you earlier, confession means they think it's a confession of sins.
0: நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் போதித்தது போல அறிக்கை என்று சொன்னாலே பாவ அறிக்கை தான் என்று நினைத்துக்
1: கொள்கிறார். That is the only confession that Christian people know.
0: கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருப்பதெல்லாம் அந்த ஒரு அறிக்கை மட்டும்தான்.
1: That is why the Christian world is in the condition that it is today.
0: ஆகவே தான் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு இருக்கிற இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது.
1: You see, confession is also the confession of our faith.
0: அறிக்கைன்னு சொன்னால் நம்முடைய விசுவாச அறிக்கையும் அதில் அடங்கியிருக்கிறது.
1: Confession is also the confession of what God has done for us.
0: அறிக்கைன்னு சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுவும் அடங்கியிருக்கிறது.
1: Confession is the confession of who we are in and through Christ.
0: அறிக்கைன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் யாராய் இருக்கிறோம் அதை அறிக்கை செய்வது.
1: Confession is our confession of what God is doing, Jesus Christ is doing for us at the right hand of the Father.
0: அறிக்கை என்பது பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவன் அவர் என்ன செய்கிறார் என்பதை அறிக்கை செய்வது.
1: So we must confess our redemption.
0: ஆக நம்முடைய மீட்பை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: Turn with me to Psalm 91.
0: திருப்போம் 91 சங்கீதம்.
1: And verse
0: 1 and 2. 1 2 வசனங்களை நாம் வாசிப்போம்.
1: He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
0: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him will I trust.
0: நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: You see, he says, I will say of the Lord.
0: பாருங்கவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: I will say.
0: நான் சொல்லுவேன்.
1: Now you say, why do you have to say, brother?
0: பாருங்க கேக்கலாம், ஏங்க சொல்லணும்?
1: But the psalmist says, I will say.
0: ஆனா சங்கீதகாரன் சொல்ல, நான் சொல்லுவேன்.
1: I will say that he is my refuge and my fortress, my God, and in him I will trust.
0: நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
1: When you declare, my friend, there is power in
0: that. நண்பர்களே, அதை நீங்கள் அறிக்கை செய்யும்போது அதுல ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறது.
1: See, this is what the believers have failed to understand. Then over the years
0: விசுவாசிகள் பல வருடங்களாக இதை புரிந்துகொள்ளதான் தவறி விட்டார்கள்.
1: They have a very negative and failure oriented life.
0: அவருடைய வாழ்க்கையே பிற்போக்கான தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது.
1: Because they never declare anything like this.
0: ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் எதையுமே அவர்கள் அறிக்கை செய்வதே
1: இல்லை. I will say of the Lord.
0: இவன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: He is my refuge, my fortress, my God, in him will I trust.
0: நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர்.
1: Many people read Psalm 91.
0: பல பேர் 91 சங்கீதத்தை வாசிக்கிறார்கள்.
1: Oh brother, this is too much.
0: இது ரொம்ப அதிகமா சொல்லுது.
1: He's going to do everything that he says there.
0: இங்க சொல்ற எல்லாத்தையும் செய்ய போகிறாரா?
1: Moses says yes.
0: மோசே ஆம் என்று சொல்கிறான்.
1: Moses is the one that wrote it.
0: இது எழுதியது மோசே தான்.
1: He says yes.
0: அவன் சொல்றான் ஆமானு.
1: If you are in him,
0: அவருக்குள் நீங்கள் இருந்தால்,
1: he that dwells in the secret place of the Most High,
0: உன்னதமானவரின் மறைவிலே வாசம் பண்ணுகிறவர்,
1: shall abide under the shadow of the Almighty,
0: சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: What is this secret place?
0: இந்த மறைவான இடம் என்றால் என்ன? அது
1: this place in Christ,
0: கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இடம்.
1: In the New Testament, the apostle Paul calls it being in Christ.
0: புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாய் பவுல் அதை கிறிஸ்துவுக்குள் என்று அழைக்கிறார்.
1: He says, if any man be in Christ,
0: அவர் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்,
1: he has found the same place that Moses had found.
0: பாருங்க, மோசே கண்டுபிடித்த அதே விஷயத்தை
1: மறுபடியும் You are a person who is declaring something.
0: பிறகு நீங்கள் ஒரு காரியத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறீர்கள்.
1: You begin to say, he is my fortress, my refuge, my God, in him will I trust.
0: நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்.
1: You begin to say, surely he shall deliver me from the snare of the fowler and from the noise of pestilence.
0: மெய்யாகவே அவர் என்னை வேரோடே கண்டிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்வீர்கள்.
1: Surely he shall deliver me.
0: கண்டிப்பாய் என்னை தப்புவிப்பார்.
1: What are the Christian people saying today?
0: இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க?
1: Will the Lord deliver me, brother?
0: பிரதர், கர்த்தர் என்னை விடுவிப்பாரா?
1: Pray, brother.
0: ஜெபம் பண்ணுங்க பிரதர்.
1: Maybe he'll deliver me.
0: ஒருவேளை என்னை விடுவிப்பா.
1: Maybe he won't deliver me.
0: ஒருவேளை விடுவிக்காம விட்டுருவா.
1: He says, surely he shall deliver.
0: ஆனா இவன் சொல்றான், கண்டிப்பாய் விடுவிப்பா.
1: He shall cover thee with his feathers and under his wing shall thou trust.
0: அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய்.
1: You shall not be afraid by the terror of by night.
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid for the arrow that flyeth by day.
0: பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid of the pestilence that walks in darkness.
0: இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
1: You will not be afraid of the destruction that wasteth at noonday.
0: மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பட மாட்டீர்கள்.
1: 1,000 shall fall at thy side and 10,000 at the right hand, but it shall not come nigh thee.
0: உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
1: Now these are not things to be believed, it's things to be declared.
0: பாருங்க, இந்த காரியங்களை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவைகளை நாம் அறிக்கை செய்யவும் வேண்டும்.
1: If you believe, then you speak it.
0: நீங்கள் விசுவாசித்தால் அதை பேசுங்கள்.
1: You declare these things.
0: இந்த காரியங்களை அறிக்கை செய்யுங்கள்.
1: Now that is what Moses is saying there.
0: அவர் மோசே இதை தான் இங்கே சொல்லுகிறார்.
1: And that is what the psalmist says in another place, let the redeemed of the Lord say so.
0: அந்த இடத்துல சங்கீதகாரன் இதை தான் சொல்லுகிறான். மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவல் என்று.
1: In another place we are told to say let the weak say that he is strong.
0: இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லக்கடவன் என்று.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Let the weak say that he is strong.
0: பலவீனன் நான் பலவான் என்று சொல்லக்கடவன்.
1: God says you better say, begin to speak that you are strong.
0: தேவன் சொல்லுகிறார் நான் பலவான் என்று நீங்கள் பேச ஆரம்பியுங்கள்.
1: So saying is where it is.
0: ஆகவே இந்த சொல்வதிலே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது.
1: The devil knows where you are at only when you say it.
0: நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லும்போது தான் பிசாசு புரிந்து கொள்ளுகிறார்.
1: How many of you know the devil is not omniscient?
0: எத்தனை பேர் தெரியும் பிசாசு சர்வ ஞானி கிடையாது.
1: He is not like God, he can just sit there and read your mind.
0: அவன் தேவன் கிடையாது சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பாக்குறது.
1: He is not God, he doesn't know everything. He doesn't know what is in your heart.
0: அவன் தேவன் அல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியாது. உங்க இதயத்துல என்ன இருக்கு என்பதை அவனுக்கு தெரியாது.
1: Some people are confused about the devil, you know.
0: சில பேர் பாருங்க பிசாசு கண்டு குழம்பி போயிருக்காங்க.
1: Think of him like a god, you know.
0: பிசாசு வந்து தேவன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க.
1: They think that the devil knows everything that they know in their hearts.
0: தங்கள் இதயத்தில் இருக்க எல்லாம் பிசாசுக்கு தெரியும் நினைக்கிறாங்க.
1: See, the devil knows things about you only as you speak it.
0: பாருங்கள் நீங்கள் பேசும்போது தான் உடைய காரியங்களை பிசாசு தெரிந்து கொள்கிறான்.
1: Just like I would know what Benjamin is thinking only when he says it.
0: பாருங்க பெஞ்சமினுக்கு பெஞ்சமின் என்ன நினைக்கிறான் என்பது அவர் பேசும்போது தான் எனக்கு தெரியும் இல்லையா? அது போல தான்.
1: I am not omniscient.
0: நான் சர்வஞானி கிடையாது.
1: I can only know when he says it.
0: அவர் என்ன வாயை திறந்து சொன்னா தான் எனக்கு தெரியும்.
1: I can't just look at him and just try to think what he is thinking inside.
0: அவர் பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லி என்ன அறிய முடியாது.
1: I don't have that power.
0: அந்த வல்லமை எனக்கு கிடையாது.
1: I don't know everything.
0: எல்லாமே எனக்கு தெரியாது.
1: You see, many people do not realize that.
0: பாருங்க பலர் இதை உணர்வதே கிடையாது.
1: How does the devil find out where you are at?
0: பிசாசு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீர்கள் என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்?
1: How does the devil know what your spiritual stand is?
0: உங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்கு என்பது பிசாசுக்கு எப்படி தெரியும்?
1: How do you tell the devil here is where I stand you devil and I will not move?
0: பிசாசே நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் அசைய மாட்டேன் என்று பிசாசுக்கு எப்படி தெரியும்? எப்படி சொல்வீர்கள்?
1: How do you let the devil know where you stand spiritually?
0: ஆவிக்குரிய பிரகாரம் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை பிசாசுக்கு எப்படி தெரியப்படுவது?
1: How do you tell him who you are?
0: நீங்கள் யார் என்பதை எப்படி அவனுக்கு தெரிவிக்க போகிறீர்கள்?
1: How do you tell him where you are right now?
0: இப்போது நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் எப்படி இதை அவனுக்கு சொல்வது?
1: How do you tell him what kind of power you have?
0: உங்களுக்கு என்ன விதமான வல்லமை இருக்கு என்பதை அவனுக்கு எப்படி சொல்வது?
1: I tell you, you say it like this.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் இப்படி நீங்கள் சொல்லுங்கள்.
1: You say, I am the redeemed of the Lord.
0: சொல்லுங்கள் நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: Then the devil says, oh yeah yeah I understand that.
0: அப்போ பிசாசு ஓ எனக்கு புரியுது.
1: Oh I understand that language.
0: ஓ அந்த பாஷை எனக்கு புரியுது.
1: Now I understand who you are.
0: இப்போது நீ யார் என்பது எனக்கு புரிகிறது.
1: You see, a lot of people just keep quiet and shut up and just keep quiet and say, oh brother the devil is on me.
0: நிறைய பேர் பாருங்க ஒண்ணுமே பேசாம வாயை மூடிட்டு சும்மா
1: பாடல்
0: உங்கள் வாயில் இருக்கட்டும். மீட்கப்பட்டவர்களின் வார்த்தைகளை
1: பேசுங்கள். Redeemed you.
0: உங்களை மீட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து பேசுங்கள்.
1: You see, that is why it is so important.
0: ஆகவே தான் அது மிகவும் முக்கியமா இருக்கிறது.
1: That is why they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தம்

0: மாற்றிவிட்டார்கள்.
1: They overcame him.
0: இவர்கள் தான் அவனை மேற்கொண்டார்கள்.
1: By declaring what the word says, the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாக.
1: I'll tell you, my friends, this has been the great weak point of the church.
0: நான் உங்களுக்கு சொல்ல நண்பர்களே, சபையினுடைய பலவீனமான ஒரு பகுதியே இதுதான்.
1: We never go into these things.
0: இந்த காரியங்களுக்குள்ளாக நாம் செல்வதே இல்லை.
1: You know, in many quarters we are just having baby church.
0: பாருங்க, अनेक இடங்கள்ல குழந்தை சபை தான் இருக்கு பாருங்க. இன்னும்
1: you go to church and they say do do do do do do and then send you out.
0: சபைக்கு போனா அப்படி அப்படி முதுகுல தட்டி தாலாட்டி அனுப்பிடுறாங்க.
1: தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் அழுது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணிப்போம். That's all is happening.
0: இதுதான் நடக்குது.
1: But you have to know.
0: ஆனா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Know these truths.
0: சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: And this is one of the great truths.
0: இது மிகப்பெரிய சத்தியங்களில்
1: ஒன்று. The second thing.
0: இரண்டாவது காரியம்.
1: The first thing is the redemption that comes through the blood.
0: முதலாவது இரத்தத்தின் மூலமாய் மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: Another thing, the second thing is also found in Ephesians 1:7, the passage, the scripture that we just read.
0: இரண்டாவது காரியம் இப்போ வாஸ்தவமே எபேசியர் 1:7 அதிலேயே அடங்கி இருக்குது பாருங்க.
1: The forgiveness of sin is also through the blood.
0: பாருங்க, பாவ மன்னிப்பு கூட இந்த இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
1: Forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு.
1: Now let us think about this a little bit.
0: இத நாம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம்.
1: Lot of Christians today do not have the assurance that their sins are forgiven.
0: நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் கிடையவே கிடையாது.
1: I remember the old days they used to have two different altar calls.
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பழைய நாட்கள்ல ரெண்டு வித்தியாசமான கடைசி அழைப்பை கொடுப்பாங்க.
1: Still they do, they still do.
0: இன்னும் கூட அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க.
1: They say those who want to get saved come.
0: வலாது ரட்சிக்கப்பட விரும்புறவங்கலாம் வாங்கணும்.
1: And they say those who don't have the assurance that your sins are forgiven you come.
0: அப்புறம் என்ன சொல்வாங்க, பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்ற நிச்சயம் இல்லாதவங்கலாம் வாங்க அப்படினுவாங்க.
1: This is a special category of people that are always there in the church.
0: இது வந்து ஒரு விசேஷமான கூட்டம். இந்த கூட்டம் சபையில எப்பவும் காணப்படும்.
1: Those who do not have the assurance that their sins are forgiven.
0: அது பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் இல்லாத ஒரு மக்கள் கூட்டம்.
1: When I was growing up I used to think what kind of people are these?
0: பாருங்க, நான் வளர்ந்தப்ப யோசிப்பேன் என்ன விதமான ஆட்கள் இவங்கலாம்.
1: Now what is this? That you don't have assurance of forgiveness of sin.
0: இது என்ன, இது பாவம் மன்னிக்கப்படுதென்ற நிச்சயம் இல்லாம.
1: I understand now that since the teaching about the precious blood of Jesus and what it has done has not been given to them, they do not have a sure assurance that their sins are forgiven.
0: இப்போதான் எனக்கு என்ன புரிகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் அது நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் போதனை மக்களுக்கு கொடுக்கப்படாதனால தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ளே இல்லை.
1: I will tell you most of the church was plagued with this.
0: பாருங்க, अनेक சபைகள் இந்த நோய் காணப்பட்டது என்று நான் சொல்லலாம்.
1: Majority of the people were plagued with this that they didn't have assurance that their sins were forgiven.
0: பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த நோய் இருந்தது பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயமே அவளுக்கு கிடையாது.
1: Not only they did not preach about the blood of Jesus and explain to them so that they'll have assurance of sins forgiven.
0: பாருங்க, அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ளே வரும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து விளக்கி அவளுக்கு போதிக்காமல் விட்டது மட்டுமல்ல,
1: they were also preaching in such a way that they were giving assurance that their sins are always remembered.
0: அவங்களுடைய பாவம்லாம் எப்போதும் நினைவு கூறப்படுகிறது என்ற ஒரு போதனையை அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள்.
1: இவங்க பிரசங்கத்தை கேட்டா இவங்க பாவத்தெல்லாம் கிளறி மேல கொண்டாந்துடுறாங்க. கடல் ஆழத்துக்கு போய் பிரசங்கியார் ஆழமா பிரசங்கம் பண்ணி கடல் ஆழத்துக்கு போய் கொண்டாந்துடுறாரு எல்லா பாவத்தையும். கொண்டாந்து நீங்க மறந்ததெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. I have even forgotten some kinds of sin and until and unless I was told in the church that these things are there.
0: சில பாவங்கள எனக்கு சுத்தமா மறந்தே போச்சு. சபையில அதை ஞாபகப்படுத்துறாங்க, இதெல்லாம் பாவம், இந்த பாவத்தெல்லாம் செஞ்சு.
1: அவர் சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம், இப்படி எல்லாம் இருக்குது. Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: So they never preached about the blood of Jesus.
0: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதிச்சதே கிடையாது.
1: Then they raked up all your sins and brought it up always before you and condemned you with this.
0: பிறகு இருக்கிற பாவத்தெல்லாம் கிளறி உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து வைத்து உங்களை எப்போதும் வாக்கினைக்குட்படுத்திக் கொண்டே இருந்தார்கள்.
1: And this is why the people did not have the assurance of sins.
0: இதனால தான் பாருங்கள்
1: sins forgiven.
0: மக்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயமே இல்லாமல் போய்விட்டது.
1: I'll tell you.
0: உங்களுக்கு சொல்லட்டும்.
1: You know, communion time in a typical church in those days.
0: பார், அந்த நாட்களில் ஒரு சபையில் திருவிருந்து நேரம் என்றால்,
1: you know, when the communion time comes, 75% of the people walk away.
0: பாருங்க, திருவிருந்து நேரம் கர்த்தருடைய பந்தின வரும்போது 75% மக்கள் எழுந்து வெளியே போயிடுவாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: There may be 200-300 people there and only 50-60 people taking communion.
0: 200-300 பேர் சபையில் இருப்பாங்க, ஆனால் திருவிருந்தில 50-60 பேர் மட்டும்தான் இருப்பாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: Because all of them think I am not worthy to take communion.
0: ஏன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, திருவிருந்தில பங்கு கொள்ள எனக்கு தகுதியே கிடையாது.
1: They simply walk away.
0: அப்படியே எழுந்து வெளியே போயிடுவாங்க.
1: You may say, how do you know brother?
0: நீங்க கேட்கலாம், உங்களுக்கு எப்படிங்க தெரியும்?
1: I was also among them who walked away.
0: வெளியே போனவங்களும் நானும் ஒருத்தன்.
1: So many months I walked away.
0: பல மாதங்கள் வெளியே நான் போயிட்டேன்.
1: I thought, my God, if you're going to take communion, you better be perfect. I'm not perfect. And God knows I'm not perfect. I'm surely not going to go take communion.

0: when I'm not perfect.
1: நான் யோசித்தோம், ஐயோ திருமணம் தான், திருந்தேர் தான் நம்ம பூரணமா இருக்கணும், எனக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் நான் பூரணமா இல்லைன்னு, அப்ப போக கூடாது அப்படின்னு.
0: This is my idea. இதுதான்
1: என்னுடைய எண்ணமா இருந்தது.
0: So whenever they said communion, the wheat and the chaff were separated.
1: எப்பலாம் திருமிருந்தாங்களோ இந்த கோதுமையும் களையும் தனித்தனியா போயிடுச்சு.
0: All the chaff went and walked away.
1: களையெல்லாம் எழுந்து வெளியே போயிடுச்சு.
0: Only the good ones, the holy ones stayed.
1: நல்ல பரிசுத்தமான நல்ல கோதுமைங்க தான் உள்ள இருந்தாங்க.
0: And I will look out from out there and look in and say, well, I know this person is taking, but he should not be taking.
1: நான் வெளிய இருந்து உள்ள பாப்பேன், அப்ப யோசிப்பேன், இவரெல்லாம் எடுக்கவே கூடாது, ஆனா இவர் போய் எடுக்கறாரு.
0: Why is he sitting there?
1: இவர் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காரு?
0: You see, if we go like this, there will not be one person left to take communion.
1: பாருங்க, இப்படியே பார்த்தனே போனா கர்த்தர் திருவந்து ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான்.
0: And there will not be one person left to give the communion.
1: அது மட்டும் இல்ல, கம்யூனியன் கொடுக்கவும் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க.
0: Are you there?
1: ஹலோ, இருக்கீங்களா?
0: You see, this is the way the church operates.
1: பாருங்க, சபை இப்படி தான் செயல்படுகிறது சில சமயங்களில்.
0: They have no assurance that sins are forgiven, that they are in fact made whole and cleansed.
1: பாருங்க, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் கிடையாது, இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிச்சயமும் கிடையாது.
0: That is the way that they lived for years and years.
1: பல வருடங்களாக இப்படி தான் வாழ்ந்து வந்தார்கள்.
0: The moment that I heard this preaching about how the blood of Jesus gives me forgiveness of sins,
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பை எனக்கு கொடுக்கிறது என்ற போதனை கேட்ட அந்த நேரத்துல தான்,
0: the moment I began to understand that the blood of Jesus was shed so that I may have forgiveness of sins,
1: நான் பாவ மன்னிப்பை பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று எப்போது நான் கேட்டேனோ.
0: And Ephesians 1:7 says I have redemption.
1: எபேசியர் 1:7 சொல்லுது எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
0: It doesn't say in whom we may have redemption.
1: அவருக்குள்ளே ஒருவேளை நமக்கு மீட்பு உண்டாகலாம் என்று சொல்லவில்லை.
0: It says in whom we will have redemption.
1: அவருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லவில்லை.
0: It says in whom we have redemption.
1: இவருக்குள் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறது.
0: I have.
1: எனக்கு உண்டா இருக்கிறது.
0: I have it.
1: நான் மீட்பை பெற்றிருக்கிறேன்.
0: Now.
1: மீட்பை இப்போதே பெற்றிருக்கிறேன்.
0: Everybody say I have it.
1: எல்லாரும் சொல்லுங்க, நான் பெற்றிருக்கிறேன்.
0: I have it.
1: நான் பெற்றிருக்கிறேன்.
0: Come on, I have it.
1: சொல்லுங்க, நான் பெற்றிருக்கிறேன்.
0: I have it.
1: நான் பெற்றிருக்கிறேன்.
0: Redemption is mine.
1: மீட்பு என்னுடையது.
0: It's mine now.
1: அது இப்போதே என்னுடையது.
0: I have it now.
1: இப்போதே நான் பெற்றிருக்கிறேன்.
0: One day a tremendous realization came over me that redemption is mine and it is mine now.
1: மீட்பு என்னுடையது, இப்போதே எனக்கு உண்டா இருக்கின்ற உணர்வு எனக்கு ஒரு நாள் வந்தது.
0: It is not going to be mine tomorrow.
1: அது நாளைக்கு என்னுடையதா இருக்க போகுது.
0: There is no ifs and buts.
1: ஒருவேளை ஆனால் ஆகையெல்லாம் கிடையாதுங்க.
0: No, there is no maybe.
1: கிடையாது, ஒருவேளை அந்த பிரச்சனை
0: இல்லை. I have redemption.
1: இப்போதே எனக்கு உண்டாயிருக்கிறது.
0: Blood of Jesus and the
1: Jesus-வின் ரத்தம், அந்த ரத்தத்தை குறித்த போதனை எனக்கு என்ன சொல்லுகிறது? மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது, நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறது.
0: If the Bible says I have it, then I have it.
1: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் பெற்றிருக்கிறேன்.
0: If it says I have it, then I must bow to it and say, thank you Lord, I have it, I have it and I thank you.
1: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் ஆண்டவரை வணங்கி பணிந்து நன்றி ஆண்டவரே நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
0: In whom I have forgiveness of sin.
1: அவருக்குள் பாவம் மன்னிப்பாங்க மீட்பு உண்டாயிருக்கிறது.
0: உண்டாயிருக்கிறது, உண்டாக போறதில்லை, உண்டாயிருக்கிறது. You have it.
1: நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள்.
0: How many of you have it now?
1: எத்தனை பேர் இப்போதே அதை பெற்றிருக்கிறீர்கள்?
0: Are you sure?
1: நிச்சயம் இருக்கிறதா?
0: When the blood of Jesus was shed for you.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்ட போது.
0: And when you came by faith and laid hold upon that blood.
1: விசுவாசத்தோடு நீங்கள் வந்த அந்த ரத்தத்தை பற்றிக்கொண்ட போது.
0: And when through the blood of Jesus you came.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நீங்கள் வந்த போது.
0: And when the blood of Jesus was applied upon you.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்ட போது.
0: When you were born again.
1: நீங்கள் மறுபடியும் பிறக்கம் பிறந்த போது.
0: When you are a blood bought child of God.
1: நீங்கள் தேவனாலே ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட
0: பிள்ளையாய்
1: விட்டீர்கள்.
0: அப்பொழுது
1: நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சம்பத்தாக சொத்தாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு பாவம் மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது.
0: I love the word I have.
1: உண்டா இருக்கிறது என்ற வார்த்தை வருது, அதை நான் ரொம்ப விரும்புறேன்.
0: I hate to see the church when it operates with a poverty mentality.
1: சபையானது தரித்திர மனப்பான்மையோடு செயல்படும்போது அதை பார்க்க என் மனம் வெறுக்கிறது.
0: Many times I think the church is a bunch of have nots.
1: பல சமயத்தில் நினைப்பேன் சபை வந்து ஓட்டாணிகள் இல்லாதவள் இருக்கிற ஒரு கூட்டம் என்று.
0: அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்ற கும்பல் நினைக்கிறேன் நான். I am glad about the I haves.
1: ஆனால் நான் உடையவனா இருக்கிறனே அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன்.
0: I am glad about everything that I have.
1: எதையெல்லாம் நான் உடையவனா இருக்கறனோ அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
0: I have a lot of things.
1: நான் நிறைய காரியங்களை உடையவனாய் பெற்றவனாய் இருக்கிறேன்.
0: What do I have?
1: எனக்கு என்ன இருக்கிறது?
0: I know for sure because the word of God declares that I have redemption and I have forgiveness of sins.
1: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறது, பாவம் மன்னிப்பு உண்டா இருக்கிறது வசனம் சொல்கிறது. ஆகவே நான் அதை பெற்றிருக்கிறேன்.
0: I am not telling you that.
1: நான் அதை உங்களுக்கு சொல்லவில்லை.
0: The word says that.
1: வசனம் அதை சொல்லுகிறது.
0: I have it, my friend.
1: நான் இப்பொழுது அதை பெற்றிருக்கிறேன்.
0: Then why should I walk away from communion?
1: அப்படி இருக்கும்போது திருவிருந்தினை ஏன் நான் வெளியே எழுந்து போக
0: வேண்டும்?
1: நான் பெற்றிருக்கிறேன்.
0: I have redemption.
1: நான் மீட்பை உடையவனாக இருக்கிறேன்.
0: I am a very special possession of God.
1: நான் தேவனுடைய விசேஷமான ஒரு சம்பத்தாக இருக்கிறேன்.
0: I am redeemed by the blood of the lamb.
1: நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: I have forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
0: So I will stay.
1: ஆகவே நான் அங்கே இருப்பேன்.
0: Because I have this.
1: ஏனென்றால்
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்கள்.
0: I have been redeemed.
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: I have it.
1: அதை உடையவனா இருக்கிறேன்.
0: I have forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
0: Oh, don't let anybody tell you that you don't have these things.
1: இந்த காரியங்களை உங்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்ல இடம் கொடுக்க வேண்டாம்.
0: Ever since I learned these things, I never let anyone tell me I don't have it.
1: என்றைக்கு இதை நான் கற்றுக்கொண்டேன் அன்னிலிருந்து இது இல்லை என்று யாரும் என்னிடத்தில் சொல்ல இடம் கொடுத்ததே இல்லை.
0: I will never believe a preacher who tells me I don't have it.
1: எனக்கு இது இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கியார நான் நம்பவே மாட்டேன்.
0: I don't want to listen to such.
1: அவருடைய பேச்சு பிரசங்கம் தேவையில்லை.
0: I have the Bible says.
1: வேதம் சொல்லுது நான் உடையவனாய் இருக்கிறேன்.
0: I have redemption.
1: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறது.
0: I have forgiveness of sins.
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு நான் உடையவனாய்
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: What a realization.
1: என்ன ஒரு உணர்வு பாருங்க.
0: See, this is where the devil defeats his people.
1: பாருங்கள், பிசாசு இந்த இடத்துல தான் மக்களை தோற்கடிக்கிறான்.
0: How does he defeat?
1: எப்படி தோற்கடிக்கிறான்?
0: He comes with their sins.
1: அவருடைய பாவங்களோடு அவன் வருகிறான்.
0: He is the accuser of the brethren.
1: சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறான் அவன் மறக்க வேண்டாம்.
0: He is looking at your sin.
1: அவன் உங்கள் பாவங்களை பார்க்கிறான்.
0: He is accusing it accusing you.
1: அவன் உங்களை குற்றம் சாட்டுகிறான்.
0: Turn with me to Romans chapter 8.
1: திருப்பி ரோமர் 8 அதிகாரம்.
0: Romans chapter 8.
1: ரோமர் 8 அதிகாரம்.
0: And let me read to you from verse 33. Who shall lay anything to the charge of God's elect? It is God that justifies.
1: தேவன் தெரிந்து கொண்டவள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவளை நீதிமானாக்குகிறவர்.
0: See, it is talking about the one who accuses.
1: பாருங்கள், குற்றம் சாட்டுகிறவனை குறித்து இது பேசுகிறது.
0: The devil is the accuser.
1: பாருங்க, குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தான்.
0: Who is he accusing?
1: அவன் யாரை குற்றம் சாட்டுகிறான்?
0: He is accusing the redeemed.
1: அவன் மீட்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறான்.
0: And if you don't know that you have redemption,
1: உங்களுக்கு மீட்பு உண்டா இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருந்தால்,
0: you don't know that you have forgiveness of sin,
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டா இருக்கிறது நீங்கள் அறியாதிருந்தால்,
0: if you don't know the truth and if you don't know where you stand,
1: நீங்கள் சத்தியத்தை அறியாதிருந்து நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை அறியாதிருந்தால்,
0: then the devil will overcome you. He will have victory over you because he can accuse you and put you down and depress you and discourage you.
1: பிறகு பிசாசு உங்களை குற்றம் சாட்டுவான், அதைரியப்படுத்துவான், பலவீனப்படுத்துவான், அதன் மூலமாக உங்களை தோற்கடித்து அவன் உங்களை மேற்கொள்வான்.
0: But look at the great Apostle Paul, who knows the truth.
1: ஆனா சத்தியத்தை அறிந்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள்.
0: He says,
1: அவர் சொல்கிறார்,
0: who shall accuse me?
1: என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்?
0: It is God who justifies.
1: தேவனே நீதிமானாக்குகிறவர்.
0: I'm justified by the blood.
1: நான் இரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: Verse 34
1: says, 34 வசனம் சொல்கிறது,
0: who is he that condemneth?
1: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
0: Again he says,
1: மறுபடியும் சொல்றார்,
0: he is challenging the devil.
1: அவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
0: The devil is not challenging him.
1: பிசாசு இவருக்கு சவால் விடல.
0: He is challenging the devil.
1: இவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
0: Jesus said,
1: இயேசு சொன்னார்,
0: I will build my church upon this rock.
1: இந்த கல்லின் மீது நான் என் சபையை கட்டுவேன்.
0: And the gates of hell shall not prevail against
1: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை.
0: Church is not something that sits in one place and the devil comes and bombards it and we manage to hold on.
1: சபை என்று சொன்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் கூடி வராங்க, பிசாசு குண்டு மழையா பொழியறான், ஏதோ நம்ம தப்பிச்சோம் போலச்சும் இருக்கிற இடம் கிடையாது.
0: That is not what it means when he said the gates of hell shall not prevail against.
1: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது என்று சொன்னபோது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை.
0: He is talking about the church going to the gates of hell and bombarding the gates of hell and the gates of hell shall not prevail against it. As the church takes victory over the powers of the devil.
1: பாதாளத்தின் வாசலிலே சபை போய் சபை அதன் மீது குண்டு போட்டு அதை நாசம் பண்ணுவதை குறித்து அவர் பேசுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை பாழாக்க போகிறது இல்லை.
0: Lot of people's Christian people's testimonies about how the devil has come to them and knocked on the door and got into their lives and did this and tore them up and everything.
1: நிறைய கிறிஸ்தவர்களை சாட்சி பாருங்க, பிசாசு வந்த கதவு தட்டினா உள்ள நுழைஞ்சான், என்ன அப்படியே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு விட்டு போயிட்டான்.
0: Your testimony should be how you overwhelmed the gates of hell.
1: எப்படி பாதாளத்தின் வாசல் நீங்கள் தகர்த்தீர்கள் என்பதாக தான் உங்கள் சாட்சி இருக்க வேண்டும்.
0: Paul says.
1: பவுல் சொல்கிறார்.
0: Who is it?
1: யார் அது?
0: That condemns.
1: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன்.
0: Christ died.
1: கிறிஸ்துவே மரித்தவர்.
0: He is risen again.
1: அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
0: He is at the right hand of God.
1: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்.
0: He makes intercession.
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே.
0: Who shall separate us from the love of Christ?
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
0: This is the problem with a lot of Christian people. They are not assured of what the blood has done.
1: பாருங்க, நிறைய மக்களுடைய பிரச்சனையே இதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிற நிச்சயம் அவளுக்கு இல்லை.
0: They are not assured of the forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பை குறித்த ஒரு நிச்சயம் அவளுக்கு இல்லை.
0: They think they are separated from the love of Christ. They say, does Christ love me now? Does God love me now?
1: என்ன நினைக்கறாங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு இப்ப நான் பிரிஞ்சு போட்டேன், கிறிஸ்து இப்ப என்ன நேசிக்கிறாரா, அன்பு கூறாரா அப்படின்னு கேக்குறாங்க.
0: I have done certain things wrong.
1: சில காரியங்களை நான் தப்பா செஞ்சிட்டேனே.
0: I have some shortcomings.
1: சில குறைகள் என்கிட்ட இருக்குது.
0: I have some faults.
1: சில பிழைகள் என்கிட்ட
0: இருக்கு. I have been wrong.
1: நான் தப்பு செஞ்சிட்டேன்.
0: Oh, does God love me?
1: ஓ, இன்னமும் ஆண்டவர் என்ன அன்பு கூறுறாரா?
0: Does God love me still?
1: தேவன் இன்னமும் என்கிட்ட அன்பு கூறுகிறாரா?
0: This is a great sickness that is plaguing the Christian believers today.
1: கிறிஸ்தவ விசுவாசிகளை கொள்ளை நோய் போல் பிடித்திருக்கிற ஒரு வியாதி இதுதான்.
0: Does God love me?
1: தேவன் என்ன அன்பு கூறுகிறாரா?
0: I tell you my friend.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும்
0: நண்பர்களே. You are to be like the apostle Paul and say.
1: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் ஒத்துக்கொண்டு சொல்ல வேண்டும்.
0: Who shall separate me from the love of Christ?
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
0: I am so sure of what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறது குறித்த நிச்சயம் எனக்கு அதிகமாய் உண்டு.
0: I am so sure of the forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பு குறித்த நிச்சயம் எனக்கு அதிகம் உண்டு.
0: I am so sure of the power of the blood that cleanses me even today.
1: இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் என்னை கழுவுற அந்த நிச்சயம் எனக்கு உண்டு.
0: That is why I believe that I could never be separated from the love of Christ. There will not be a day when Christ does not love me. He always loves me. Will always love me.
1: ஆகவே தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்தியனில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார். அன்பு கூறாமல் இருக்கவே மாட்டார்.
0: He'll never stop loving me.
1: அவர் அன்பு கூறுவதை நிறுத்தவே மாட்டார்.
0: I may stop loving him.
1: நான் ஒருவேளை அன்பு கூறாமல் நிறுத்தி விடலாம்.
0: Then I have to repent and come to him.
1: அதன் பிறகு நான் மனம் திரும்பினா அவரிடம் வர
0: வேண்டும். I have to be right with him.
1: நான் அவரோடு சீர்பொருந்த வேண்டும்.
0: He never stops loving.
1: ஆனால் அவர் என்னில் அன்பு கூறுவதை நிறுத்துவதே இல்லை.
0: Are you there my friend?
1: இருக்கிறீர்களா நண்பர்களே?
0: His love knows no end.
1: அவருடைய அன்புக்கு எல்லை என்பதே கிடையாது.
0: No end to his love.
1: எல்லையே கிடையாது அவருடைய அன்புக்கு.
0: That is the kind of love that he has towards us.
1: அப்படிப்பட்ட அன்பை தான் நம்மீது அவர் பொழிகிறார்.
0: It is because we have not been taught about the power of the blood.
1: இரத்தத்தின் வல்லமை குறித்து போதிக்கப்படாதபடியால
0: because we are not told that the power of the blood has cleansed us from our sins.
1: இரத்தத்தின் வல்லமை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்தம் பண்ணிக்கிறது நமக்கு சொல்லாதபடியால தான்.
0: Because we are not told how that we have forgiveness of sin through the blood.
1: எப்படி இரத்தத்து மூலமாய் பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படாதபடியால தான்.
0: That is why Christians are depressed and discouraged and backslidden and negative and fearful and go away from God.
1: கிறிஸ்துவல அதேரியப்பட்டு பயத்திலே தேவனை விட்டு பின்வாங்கி பின்மாற்றத்தில போய் தேவனை விட்டு விலகி தூர போய்விட்டு இருக்கிறார்.
0: That is the problem.
1: பிரச்சனையே அதுதான்.
0: Because they don't know the truth.
1: என்றால் சத்தியம் தெரியவில்லை அவங்க.
0: Nobody told them God loves you.
1: யாரும் அவங்களுக்கு சொல்லல கர்த்தர் உங்களை அன்பா இருக்கிறார்.
0: He never leaves you.
1: அவர் உங்களை கைவிட
0: மாட்டார். Never forsakes you.
1: உங்களை விட்டு விலக மாட்டார்.
0: His love is set upon you.
1: அவர் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்.
0: His love is eternal love.
1: அவருடைய அன்பு நித்தியமான அன்பு.
0: He always loves you.
1: அவர் எப்போதும் உங்களை அன்பு கூறுகிறார்.
0: Nobody ever told them.
1: யாரும் அவங்களுக்கு அதை சொல்லவே இல்லை.
0: Thirdly.
1: மூன்றாவது.
0: Turn with me to 1 John 1:7.
1: திருப்பு 1 யோவான் 1:7.
0: First we have redemption.
1: முதலாவது நமக்கு மீட்பு உண்டா இருக்கிறது.
0: Secondly we have forgiveness of sin.
1: இரண்டாவது பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது.
0: You must declare it.
1: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
0: This is how you take victory over the devil.
1: இப்படி தான் பிசாசின் மீது நாம் வெற்றி எடுக்க
0: வேண்டும். Devil comes accusing.
1: பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே வருகிறான்.
0: You overwhelm him and overpower him, overcome him.
1: அவனை மேற்கொள்ளுங்கள், அவனை நீங்கள் ஜெயிங்கள்.
0: How?
1: எப்படி?
0: Declare what the Bible says the blood of Jesus has done for you.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை
0: செய்யுங்கள். Testify about that.
1: அதை குறித்து சாட்சி சொல்லுங்கள்.
0: If you heard some of the testimonies in the churches you will know why the church is in the condition that it is.
1: சபைகளில் சொல்லப்படுகிற சாட்சியை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த சபை அந்த நிலையில இருக்கு.
0: I have heard some of the most negative testimonies in my life.
1: வாழ்க்கையில பயங்கரமான பிற்போக்கான சாட்சிகள் சிலவற்றை நான் கேட்டிருக்கிறேன்.
0: I have heard some of the most devil glorifying testimonies.
1: விசாசம் மகிமைப்படுத்துகிற சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கேன் நான்.
0: No wonder their life is like that.
1: ஆச்சரியமே இல்ல பாருங்க, அவருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு.
0: defeated.
1: தோற்கடிக்கப்பட்ட
0: life of failure.
1: தோல்வியின் வாழ்க்கையா?
0: It is something where the devil overcomes them and overwhelms them.
1: பிசாசால மேற்கொண்டவளை அழித்து போடுகிற ஒரு வாழ்க்கை.
0: There is no victory over the devil.
1: பிசாசின் மீது அங்க வெற்றியே இல்லை.
0: Why?
1: ஏன்?
0: Because their mouth betrays where they stand.
1: அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை வாயை காட்டி கொடுத்து விடுகிறது.
0: They are talking negative.
1: பிற்போக்காய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: They have not declared what the Bible says the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கின்ற வேதம் சொல்கிறதோ அதை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை.
0: If they had done that,
1: அதை செய்திருந்தால்
0: they would have overcome the devil.
1: அவர்கள் பிசாசை ஜெயித்திருப்பார்கள்.
0: Turn with me 1 John 1:7.
1: திருப்போம் 1 யோவான் 1:7.
0: Now we come to the third thing.
1: இப்போ மூன்றாவது காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம்.
0: The third thing is the cleansing from sin that is available through the blood of Jesus.
1: மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் மூல இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது.
0: சுத்திகரிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: நம் சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகிறது.
0: Verse 7.
1: ஏழாம் வசனம்.
0: But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleansing.
1: சுத்திகரிக்கும்.
0: Through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக.
0: The blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: All these words when it is sounded in your ears, they must sound like the sweetest words.
1: இந்த வார்த்தைகள் காதுல துணிக்கும் போது தேனை போல அவைகள் இருக்க வேண்டும்.
0: How do you feel when you hear that?
1: இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
0: The blood of his son Jesus Christ cleanses us from all our sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Oh, that is good news, my friend.
1: ஓ நண்பர்களே, இது நற்செய்தி.
0: Cleanses now.
1: இப்போது நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Cleanses continually and forever.
1: தொடர்ந்து நித்திய நித்தியமாய் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But there are two conditions.
1: ஆனா என்னால ரெண்டு நிபந்தனைகள்.
0: But there is a condition.
1: என்னன்னா ஒரு நிபந்தனை அங்க இருக்குது.
0: What is the condition?
1: அது என்ன நிபந்தனை?
0: We must walk in the light.
1: நாம் ஒளியிலே நடக்க வேண்டும்.
0: Walk in the light means it is to walk in the word.
1: ஒளியிலே நடப்பது என்று சொன்னால் வசனத்திலே நடப்பது.
0: In obedience to the word.
1: அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது.
0: If we walk in the light then two results are there.
1: ஒளியிலே நீங்கள் நடந்தால் பிறகு ரெண்டு விளைவுகள் உண்டாகிறது.
0: We have fellowship.
1: நாம் ஒன்று ஐக்கியப்பட்டிருக்கிறோம்.
0: And then we have cleansing.
1: அதன் பிறகு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: The fellowship and cleansing are the result of walking in the light.
1: ஒளியிலே நடக்கிறதன் விளைவு தான் இந்த ஐக்கியமும் சுத்திகரிக்கப்படுவதும்.
0: How do we walk in the light?
1: எப்படி நாம் ஒளியிலே நடப்பது?
0: Turn with me to Psalm 119.
1: 119 ஆம் சங்கீதத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: Psalm 119 tells us what it means to walk in the light.
1: ஒளியிலே நடப்பது என்றால் என்ன என்பதை 119 ஆம் சங்கீதம் நமக்கு சொல்கிறது.
0: Psalm 119 verse 105.
1: 119 சங்கீதம் 105 ஆம் வசனம்.
0: Thy word is a lamp unto my feet and a light unto my path.
1: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
0: You see, that is the light that we should walk in.
1: இந்த ஒளியிலே தான் நாம் நடக்க வேண்டும்.
0: We should walk in the light.
1: அந்த ஒளியிலே நாம் நடக்க வேண்டும்.
0: The word sheds light in our life.
1: வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை வீசுகிறது.
0: It shows us where we have gone wrong.
1: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்று காண்பிக்கிறது.
0: It shows us what is needed.
1: நமக்கு என்ன தேவை என்பதை காண்பிக்கிறது.
0: It shows us where we have failed.
1: நாம் எங்கே தவறி விட்டோம் என்று காண்பிக்கிறது.
0: And then we can set it right.
1: பிறகு நாம் அதை சரிபடுத்தலாம்.
0: We can repent.
1: நாம் மனம் திரும்பலாம்.
0: We can confess our sin.
1: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம்.
0: And the blood of his son Jesus Christ cleanses from all our sin.
1: பிறகு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: You see, that is why we need the word.
1: ஆகவே தான் வசனம் நமக்கு தேவையா இருக்கிறது.
0: The word brings us to the cleansing.
1: வசனம் தான் அந்த சுத்திகரிப்பண்டை நம்மை கொண்டு வருகிறது.
0: The word never condemns us and leaves us.
1: வசனம் நம்மை குற்றப்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவதில்லை.
0: You see, that is why I don't believe in condemning preaching.
1: ஆகவே தான் பாருங்க, இந்த குற்றப்படுத்த பிரசங்கத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது.
0: I don't believe that the Holy Spirit condemns.
1: பரிசுத்தாவியானவர் குற்றப்படுத்துறார் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
0: I believe the Holy Spirit convicts.
1: பரிசுத்தாவியானவர் உணர்த்து விக்கிறார் அதை நான் நம்புகிறேன்.
0: Conviction and condemnation are two different things.
1: பாருங்கள், குற்றப்படுத்துவது வேறு, உணர்த்து விப்பது வேறு.
0: Conviction is telling me that I have gone wrong, that I should be made right.
1: உணர்த்து விக்கப்படுவது என்றால் என்ன? நான் தவறு செய்து விட்டேன், நான் சீர் பொருந்த வேண்டும் என்று சொல்வது.
0: Condemning is telling me that I am useless, I am no good, I am worth nothing.
1: குற்றப்படுத்துவனா என்ன? நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படினு சொல்வது.
0: But many people have taken on the job of condemnation.
1: ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த குற்றப்படுத்துகிற அந்த வேலையை எடுத்துக்கொண்டார்கள்.
0: Condemnation.
1: குற்றப்படுத்துவது பழைய உடன்படிக்கையும் அதன் கீழான ஊழியத்தையும் குறித்து பேசுகிறது.
0: Talks about the law and how the law was read and ministered to the people.
1: நியாயப்பிரமாணத்தை பற்றியும் எப்படி அந்த நியாயப்பிரமாணம் மக்களுக்கு வாசிக்கப்பட்டது ஊழியம் செய்தது என்பதை பற்றியும் சொல்கிறது.
0: The law was read.
1: நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்ட போது
0: it says that it was a ministry of condemnation.
1: பாருங்க, ஆக்கினை குற்றப்படுத்துகிற ஊழியம் என்று அது சொல்கிறது.
0: It's a ministry of condemnation.
1: அது ஆக்கினை குற்றப்படுத்துகிற ஊழியம்.
0: Why?
1: Yeah.
0: The law said everybody is a sinner.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது எல்லாரும் பாவி என்று.
0: All have sinned and come short of the glory of God.
1: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய் விட்டோம்.
0: There is none righteous, no not one.
1: நீதிமான் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை.
0: The law said the soul that sins must die.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும்
0: என்று. The law said the wages of sin is death.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று.
0: It was condemnation.
1: அது ஆக்கினை தீர்ப்பாயிருந்தது.
0: But then the ministry of the new covenant is ministration of life, my friend.
1: ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமோ ஜீவனை அருளும் ஊழியம்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: It is a ministration of life.
1: அது ஜீவனை அருளும் ஊழியம்.
0: As I stand here and speak to you, it is not condemnation that is coming forth, it is life that is coming forth.
1: நான் இங்கே நின்று வசனத்தை சொல்லும்போது ஆக்கினை தீர்ப்பு உண்டாவதற்கு மாறாக ஜீவன் உண்டாகிறது.
0: Conviction may come.
1: உணர்த்துவிக்கப்படலாம் ஒருவேளை.
0: You may realize your faults.
1: உங்கள் தவறுகளை ஒருவேளை நீங்கள் உணரலாம்.
0: You may repent and you may confess.
1: நீங்கள் மனந்திரும்ப அறிக்கை செய்யலாம்.
0: That may happen.
1: அது ஒருவேளை நடக்கலாம்.
0: Never condemnation.
1: ஆனால் ஒரு நாளும் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The Holy Spirit does not condemn.
1: பரிசுத்தாவியானவர் ஆக்கினை தீர்ப்பதில்லை.
0: He only convicts.
1: அவர் உணர்த்துவிக்கிறார்.
0: The word never condemns.
1: வசனம் கூட ஆக்கினை தீர்ப்பது கிடையாது.
0: The word sheds light and helps us see where we are and what the problem is.
1: நாம் எங்க இருக்கிறோம், பிரச்சனை என்பதை என்ன என்பதை வசனம் வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பிக்கிறது.
0: That is why the word is a lamp unto our feet.
1: ஆகவே தான் வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது.
0: So the word sheds its light.
1: ஆகவே வசனம் ஒளி வீசுகிறது.
0: We realize where we have gone wrong.
1: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்பதை நாம் உணர்கிறோம்.
0: And then what do we do?
1: அதன் பிறகு என்ன செய்கிறோம்?
0: We come for the cleansing.
1: நாம் சுத்திகரிப்பு பெறும்படியாய் வருகிறோம்.
0: And the blood of Jesus cleanses us from all our sin.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sin.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sin.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Once again we come to the communion situation.
1: மறுபடியும் அந்த திருவிருந்து சூழ்நிலைக்கு வருவோம்.
0: Most people walking away.
1: நிறைய பேர் எழுந்து வெளியே போயிடுறாங்க.
0: Never find the cleansing.
1: அந்த சுத்திகரிப்பை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை.
0: The cleansing is not known in the church.
1: ஏனென்றால் சுத்திகரிப்பு என்றால் என்ன என்பது சபைக்கு தெரியவே தெரியாது.
0: Cleansing is never preached in the church.
1: சுத்திகரிப்பு பற்றி அங்க போதிக்கப்பட்டதே இல்லை.
0: Whenever it is preached in the form of a 3-day fasting before the communion.
1: எப்பலாம் அத பிரசங்கம் பண்ணாங்களோ திருமணத்துக்கு முன்னாடி 3 நாள் உபவாசம் போட்டு அத பிரசங்கம் பண்ணுவாங்க.
0: 3 days they have cleansing.
1: 3 நாள் சுத்திகரிப்பு நடக்கும்.
0: சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு 3 நாள் சுத்திகரிக்கிறாங்க. இவங்க சுத்திகரிக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் முடியும் செய்ய முடியாதத இவங்க இப்ப செய்து பார்க்கறாங்க. 3 days
1: 3 நாள்
0: what the blood of Jesus is not able to do these people are trying to do.
1: Yesu Christuvin ratham seiya mudiyadha inda aatkal senjitukranga.
0: So they have this cleansing meeting.
1: Avan sutigarippu kootam vaipaanga.
0: Wrong meeting really.
1: Thappana kootam varunga unmaya solla
0: pora. It's a wrong approach.
1: Adu thavarana anugamurai.
0: Instead of getting the cleansing
1: sutigarippa kodukkuradhukku badhila
0: they are more terrorized. That's what takes place.
1: Adha kootathula enna nadakku innum adhiyam bayandhu poranga ivanga.
0: You see, cleansing is something that the blood of Jesus does.
1: சுத்திகரிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிற ஒன்று.
0: It doesn't take my fasting to cleanse me.
1: நான் சுத்திகரிக்கப்பட நான் உபவாசம் இருக்க வேண்டியதில்லை.
0: It doesn't take some kind of a 3-day prayer to cleanse me.
1: இது நான் சுத்திகரிக்கப்பட 3 நாள் ஜெபம் பண்ணாதான் கிடையாது.
0: The blood of Jesus has the power to cleanse me from all my sins.
1: என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது.
0: Bible says that if I confess my sins.
1: வேதம் சொல்லுது என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால்
0: then I am cleansed.
1: பிறகு நான் சுத்திகரிக்கப்படுகிறேன்.
0: Read 1 John 1:9.
1: 1 John 1:9.
0: If we confess our sins he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார்.
0: The church has always complicated it.
1: பாருங்க சபை எப்போதும் இந்த சிக்கலாதான் ஆக்கி விட்டது.
0: It's become a big religious institution now.
1: பாருங்க இது பெரிய மத சடங்கு மாதிரி ஆயிடுச்சு.
0: It's almost becoming like the Catholic church or something like that.
1: ஏறக்குறைய இப்ப கத்தோலிக்க சபை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க.
0: Big institution now.
1: பெரிய ஒரு காரியத்தை வச்சிட்டாங்க.
0: Everything we make it 1000 times difficult.
1: எல்லாத்தையும் 1000 மடங்கு கஷ்டமாக்குறோம் நாம.
0: So people say well I need cleansing.
1: மக்கள் என்ன சொல்றாங்க எனக்கு சுத்திகரிப்பு தேவை.
0: Say you come for 3 days fasting.
1: அப்படியே சரி 3 நாள் உபவாசத்துக்கு வா.
0: Where does it say?
1: எங்க சொல்லுது?
0: You made it too difficult.
1: நீங்க தான் ரொம்ப அத கஷ்டமாக்கிட்டீங்க.
0: If someone says I want cleansing,
1: யாராவது எனக்கு சுத்திகரிப்பு வேணும்னு சொன்னா,
0: then you must refer them to 1 John 1:7 and 1:9.
1: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7 9 வசனங்களை கொண்டு போகணும்.
0: If we confess our sins,
1: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால்,
0: he is faithful and just to forgive us our sins.
1: நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையாயிருக்கிறார்.
0: He cleanses from all our sins.
1: பிறகு எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்.
0: All you got to do is just say confess your sins. He is faithful to forgive you and to cleanse you.
1: நீங்க என்ன சொல்லணும்? பாவங்களை அறிக்கை செய், அவர் உன்னை மன்னித்துடன் சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்க அததான் சொல்லணும்.
0: But you see, our religious mind does not allow that. You have to make it more complicated so that you can have some kind of a religious activity.
1: அந்த மதவாத மனம் பாருங்க, அது ஒத்துக்கிறதே இல்ல. அதை இன்னும் சிக்கலாக்கி அத மூலமா எதனா பண்ணலாமா அப்படி தான் பாக்குறாங்க.
0: ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதை பெருசாக்கி இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி வச்சு இது மூணு நாள் உபவாசம் வச்சு அதை சரி பண்றாங்க. Religion makes it difficult.
1: மதம் அதை கடினமாக்குகிறது.
0: It simply says confess.
1: வசனம் என்ன சொல்லுது? அறிக்கை செய்.
0: He is faithful to forgive and cleanse.
1: உன்னை மன்னித்து சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார்.
0: If I preach that today,
1: இத இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணனா,
0: when I first came and started preaching these things,
1: பாருங்க, நான் ஆரம்பத்துல இத வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ,
0: one preacher heard me.
1: ஒரு பிரசங்கியார் பிரசங்கத்தை கேட்டார்.
0: And he said this.
1: அவர் இப்படி சொன்னாரு.
0: அவர் ஏதோ அந்த பைபிளை வச்சு அப்படி இப்படின்னு பேசுறாரு. ஆனா உபதேசம் தெரியவில்லை அவருக்கு. எது உபதேசம்? பைபிள் தான் உபதேசம். He said, oh, he's just preaching from the Bible, this verse and that verse, and he's explaining that. But he doesn't know the great doctrine.
1: பைபிள்ல இருந்து வசனம் எடுத்து இது ஆதியம் பிரசங்கம் பண்றாரு, பெரிய பெரிய உபதேசம் எல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு.
0: He means that I don't know the religious junk.
1: என்ன சொல்ல, இந்த மதவாத கூப்பு இருக்குதே அது எனக்கு தெரியல, அதுதான்
0: சொல்ற. I don't know how to say, instead of confess and you will be cleansed and you will be forgiven, I don't know how to say come for our 3-day fasting and we will see there.
1: அறிக்கை செய்ய போது மன்னிக்கப்படும், சுத்திகரிக்கப்படுவாய், இத சொல்றதை விட்டுட்டு மூணு நாள் கூட்டத்துக்கு அப்பதான் சுத்திகரிக்கப்படும், இதே எனக்கு சொல்ல தெரியல.
0: அத சொல்ல தெரியலன்னு சொல்றாரு அவர். இந்த பையனுக்கு அது தெரியல, சும்மா சொல்லிடுறாரு. அறிக்கையிடு, அவர் கழுவுவாரு, அவர் மன்னிப்பாரு. என்னையா பிரசங்கம் அது? நாங்க பாரு எப்படி சொல்றோம், கம் ஃபார் 7 டியூஸ்டேஸ்,
1: 7 செவ்வாய்கிழமைவா,
0: 7 ஃப்ரைடேஸ்,
1: 7 வெள்ளிக்கிழமைவா,
0: கம் வித்வுட் ஸ்வாலோவிங் யுவர் ஓன் ஸ்பிட்,
1: எச்சிய கூட முழுங்காமவா.
0: ஐ மீன் தே காட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், யூ நோ,
1: பல வழிகள் வச்சிருக்காங்க பாருங்க.
0: They don't even let you swallow your own saliva.
1: உங்க சொந்த எச்சிய கூட உள்ள விழுங்க கூட மாட்டாங்க.
0: Come like that.
1: அதே மாதிரி வரணும்.
0: Then we'll see God may do something.
1: அப்போ பார்க்கலாம் ஆண்டவர் ஒருவேளை உன மன்னிக்கலாம்.
0: You see, that is religion, my friend.
1: பாருங்க, இதுதான் மதம்.
0: That is not right kind of fasting.
1: இது சரியான உபவாசம்.
0: There is a right kind of fasting and a wrong kind of fasting.
1: சரியான உபவாசம் இருக்கு, தவறான உபவாசம் இருக்கு.
0: That is the wrong kind of fasting.
1: இதுதான் தவறான உபவாசம்.
0: If you going to stay there 3 days and you going to cry over your sin for 3 days, then you do it. That's your wish.
1: மூணு நாள் உபவாசம் இருந்து உங்க பாவங்களுக்காக மூணு நாள் நீங்க அழுதீங்கன்னு சொன்னா அழுங்க, அது உங்க இஷ்டம்.
0: சில ஜனங்களுக்கு அதுதான் தேவை. ஏன்னா அது இல்லைனா அவங்களால முடியாது. They have grown up on that diet.
1: பாருங்க, அந்த சாப்பாடு சாப்பிட்டே வளர்ந்துட்டாங்க அவங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
0: They like to sit there and cry there for 3 days.
1: உட்கார்ந்து மூணு நாள் அழுதாதான் அவங்களுக்கு.
0: Then only they think maybe at least 20% is gone.
1: அப்பதான் கோ 20% மன்னிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை.
0: They are not word oriented.
1: வசனத்தை அவங்க சாந்தாதபடி செய்வது.
0: They are religion oriented.
1: அவங்க மதத்தை சாந்தவளா இருக்கறாங்க.
0: They have a religious mind and a religious heart and a religious understanding of things.
1: மதவாதமான ஒரு மனம், மதவாதமான இதயம், புத்தி கூட அப்படி தான் இருக்கு.
0: What does God say, my friend?
1: ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் நண்பர்களே?
0: If you confess your sin,
1: பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்,
0: so simple,
1: அவ்வளவு எளிமையானது.
0: You confess your sin,
1: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் போதும்.
0: If you fast, not if you do this, not if you do this, if you confess your sin,
1: உபவாசம் இருந்தால், இதை செய்தால், அதை செய்தால் கிடையாது, பாவங்களை அறிக்கை செய்தால்,
0: not for 3 days or 7 days,
1: இல்ல 3 நாள் 7 நாள் அதுவும் கிடையாது.
0: If you confess your sin,
1: பாவங்களை அறிக்கை செய்தால்,
0: see how simple it is,
1: எவ்வளவு எளிமையானது பாருங்க.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: If you confess your sins,
1: உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால்,
0: then he will cleanse you.
1: பிறகு அவர்களை சுத்திகரிப்பார்.
0: And he will forgive you of all your sins.
1: உங்கள் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பார்.
0: Oh, that is too simple.
1: பாருங்க, இது ரொம்ப எளிமையா இருக்கு.
0: But that is what God is.
1: ஆனால் தேவன் அப்படிப்பட்டவராக
0: தான். That is what God says.
1: தேவன் அதைதான் சொல்லுகிறார்.
0: Amen.
1: Amen.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: If you confess your sins,
1: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்,
0: the blood of his son cleanses us.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: The blood of his son,
1: அவருடைய குமாரனுடைய இரத்தம,
0: not my fasting and prayer that cleanses me.
1: என்னுடைய உபவாசமும் ஜெபமும் என்னை சுத்திகரிப்பது
0: கிடையாது. The blood of his son cleanses me.
1: அவருடைய குமாரனுடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: The blood of his son has the power.
1: அவருடைய குமாரனுடைய

தாவீதின் குமாரனுக்கு வசந்தா, ராஜாதி ராஜனுக்கு வசந்தா.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் தி லார்ட் வெளியீடு.
1: கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனுக்குலத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவே மெய்யான தெய்வம் ஊழியம் வழங்கும் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்களின் அலைகடல் மேலே என்ற இந்த MP3 CD-க்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதே இருதய சிந்தையோடு தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏழை எளியவருக்கு நற்செய்தி என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழக கிராமிய இசை மனம் கவழ இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சுவிசேஷத்தை பாடல்கள் மூலமாகவும் வல்லமையான செய்திகள் வாயிலாகவும் குடும்பமாக கிராமங்களை தேடி சென்று கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் செய்து வரும் தாவீது அவர்களின் இந்த பாடல்கள் உங்கள்

என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று அழைத்தீர். அதே போல இந்த சகோதரன் தாவீதின் மேலும் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, தனது ஜெப வேளையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடந்து செல்கிற வேளைகளிலும் உற்சாகமான தருணங்களிலும் வேதத்தை வாசிக்கும் போதும் நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த இந்த பாடல்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பாடல்களை தயாரித்து வெளியிட்டுள்ள சகோதரனை அவருடைய இருதயத்தின் வாஞ்சைக்கேற்ப அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, இந்த பாடல் ஊழியத்திலே தனது மிகச் சிறப்பான பங்கை கொடுத்திருக்கிற அண்ணன் ஏசி தினகரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளை கண்டவுடன் மனதுருகும் உமது இருதயத்தை அவருக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அவருக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த அளவற்ற இசை ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக அண்ணன் இருப்பதற்கு அவருடைய ஆயுசு நாட்களை பெருக்கித்தார். உம் அளவற்ற கிருபையாலும் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் தொழிலகத்தையும் மூடிக்கொள்ளும். மேலும் இதிலே பாடின ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இதை கேட்கிற யாவரும் தங்கள் உள்ளத்திலே சமாதானமும் இல்லத்திலே சந்தோஷமும் பெருகிட உதவி செய்யும். அநேக கிராம ஊழியங்களில் மாத்திரமல்ல உலகமெங்கும் இந்த பாடல்கள் சென்று ஊழியம் செய்ய உதவி செய்யும். சகோதரன் தாவீதை உயர்த்தும். உமது ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பெருக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

0: சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 5 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
1: Let us read book of Psalms, Psalm 84 verses 5 to 7.
0: சங்கீதம் 84 5 முதல் 7 வசனங்கள்.
1: Psalm 84 verses 5 to 7.
0: உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள்.
1: Blessed is the man whose strength is in you, whose heart is set on pilgrimage.
0: அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும்

0: குளங்களை நிரப்பும்.
1: As they pass through the valley of Baca, they make it a spring. The rain also covers it with pools.
0: அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள்.
1: They go from strength to strength. Each one appears before God in Zion.
0: சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள்.
1: Each one appears before God in Zion.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் லக்கு தேவனுடைய சந்நிதியிலே நாம் காணப்பட வேண்டும்.
1: The important goal, the purpose and the motive of our life is to be present before the presence of God.
0: இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்தது, நாம் சம்பாதிக்க போகிறது, சேர்த்தது, சேர்க்க போகிறது எல்லாமே அநித்தியமானது.
1: The things that we have earned in this world, the stored in this world, that we're going to earn and store in this world, everything is uneternal.
0: இந்த உலகமும் அதிலுள்ள எல்லாம் மாயை என்று வாசிக்கும்.
1: We read all this world and the things of this world are just vain.
0: ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம வாழ்க்கையினுடைய நித்திய நம்பிக்கையும் நித்திய லக்குமாய் இருக்கிறது.
1: But only one thing is a perpetual hope and perpetual goal.
0: அது என்ன?
1: What is that?
0: நாம் எல்லாரும் தேவனுடைய சந்நிதியில நித்தியமா காணப்பட வேண்டும்.
1: That we should appear before the presence of God for eternity.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்தார்.
1: And the Lord has called us only for that purpose.
0: அதற்காகவே ரட்சித்தார்.
1: The Lord has saved us for that.
0: எபேசியர் 5 அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை வாசித்தால்,
1: If you read Ephesians chapter 5 verses 25 to 27.
0: வேதம் சொல்கிறது கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார்.
1: The Bible says that Christ also loved the church.
0: தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார்.
1: And he also sanctified and cleansed her with the washing of the water by the word.
0: எதற்காக?
1: For what?
0: பரிசுத்தமாகிறதற்கு.
1: To be holy.
0: கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சம்மையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகவே தம்மை தாமே அதற்காய் ஒப்புக்கொடுத்தார்.
1: That he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish.
0: நம்முடைய நோக்கமும் என்னவா இருக்கணும்?
1: Our purpose should be what?
0: தேவனுடைய சந்நிதியில காணப்படணும்.
1: That we should appear before the presence of God.
0: தேவனுடைய நோக்கம் என்ன?
1: And what is the purpose of God?
0: எப்படியாயினும் அவருக்கு முன்பாக நாம வந்து காணப்படணும்.
1: Somehow we should appear before the presence of God.
0: 23 சங்கீதத்தை வாசிப்பீர்களானால்,
1: If we read Psalm 23,
0: தேவனுடைய மேய்ப்பன், தேவனாகிய மேய்ப்பனு கீழே உள்ள ஆட்டை நீங்கள் பார்த்தால்,
1: If you look at the sheep that is under the Lord the shepherd,
0: அந்த ஆட்டுக்கு புல் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, ஆத்துமாவுக்கு தேர்தல் இருக்கிறது.
1: That sheep has got the green pastures, it has the still waters and also comfort for the soul.
0: பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
1: And the cup also overflows.
0: தலையின் மேல் அபிஷேகம் இருக்கிறது.
1: The anointing is upon the head.
0: நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருகிறது.
1: And goodness's mercy also follows it.
0: இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு.
1: But there's an end for all these things.
0: இந்த புல்லை சாப்பிடறதுக்கு ஒரு காலம் முடிஞ்சு போயிடும்.
1: The time to eat that pasture ends in a while.
0: தண்ணி ஒரு நாள் வற்றி போயிடும்.
1: The water will also quench away.
0: எல்லா நன்மையும் கிருபையும் அனுபவிக்கிற நாட்கள் ஒரு நாள் முடிந்து போகும்.
1: And the period where the goodness and mercy shall experience shall also drain down.
0: ஆனால் இந்த வாழ்க்கை முடியும் போது,
1: But when you end this life,
0: கடைசி வரியில சொல்லப்பட்ட அனுபவம் நம்ம வாழ்க்கையா இருக்கணும்.
1: The thing that is said in the last line should be our experience.
0: நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன்.
1: I will dwell in the house of the Lord forever.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவித்து கர்த்தருடைய வீட்டில நிலைச்சலாம போனா ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: If we experience everything in this world and don't remain in the house of the Lord, that is of no use at all.
0: ஆகவேதான் பவுல் எழுதும் பொழுது,
1: That's when Paul writes,
0: 2 கொரிந்தியர் 5:8,
1: In 2 Corinthians 5:8,
0: நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு கூடி போகவும் கர்த்தரத்தில் கூடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் சொல்லுவார்.
1: He says we are confident, yes, well pleased rather to be absent from the body and to be present with the Lord.
0: எல்லாருமே ஒரு நாள் இந்த தேகத்தை விட்டு கூடி போக போகிறோம்.
1: So everyone are going to live this body and live this
0: இந்த உலகத்துல எந்தெந்தும் உயிர் வாழ முடியாது.
1: We cannot live in this world forever.
0: இந்த கூடாரமாகிய சரீரம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
1: This body which is in the form of a tabernacle will destroy one day.
0: நீங்க என்னதான் விட்டமின் சாப்பிட்டாலும், என்னதான் நீங்க ஜிம்முக்கு போனாலும், என்னதான் உடம்ப நல்லா பாத்துக்கிட்டாலும், எல்லா மனுஷனுக்கும் ஒரு முடிவு இருக்கு.
1: No matter how much vitamins you may take in or no matter how much exercise you do in the gym or maintain your body well, but there's an end for every person.
0: மனித உலக வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்குன்னு வாசிக்கிறோம்.
1: When the Bible says about the life of a human being, it says it is like a smoke.
0: மனுஷனுடைய வாழ்க்கை காய்ந்து போகிற ஒரு புல்லை போல, புஷ்பத்தை போல, பூவை போல இருக்கிறது.
1: The life of a man is like a flower, it is like a grass.
0: இன்று இருக்கிற நாளை காணாம போய்டுவான்.
1: He appears today and tomorrow he disappears.
0: வேதம் சொல்கிறது இந்த உலகம் நம்முடைய நிரந்தர குடியிருப்பு இல்லை.
1: The Bible says this world is not our permanent residence.
0: நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா?
1: You know what is our hope?
0: இந்த தேகத்தை விட்டு நான் குடி பெயர்ந்தாலும்,
1: So when I live this from this world,
0: தேவனோடு குடியிருப்பேன்.
1: I will be with the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகம் அநித்தியமானது.
1: This world is mortal.
0: தேவனோடு இருப்பதோ நித்தியமானது.
1: But thing that is with the Lord is eternal.
0: அந்த நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பாப்போம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதற்காகவே இயேசு இந்த உலகத்துல வந்தார்.
1: That's why Jesus came to this world.
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ,
1: Everyone who believes in him,
0: அவன் கெட்டு போகாமல்,
1: He should not perish,
0: நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்மை தாமே தந்தா.
1: He gave himself that he may attain eternal life.
0: அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தா.
1: He loved us so much.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய சமூகத்துல போய் நிக்கணும்.
1: And we have to stand before his presence.
0: ஆனா ஒண்ண மறந்துடாதீங்க.
1: But don't forget one thing.
0: கர்த்தருடைய சந்நிதியில போய் நிற்கிற மக்கள் யார் தெரியுமா?
1: Who are the people who will stand before the presence of God?
0: அவங்க ஒரு பாதையை கடந்து போகணும்.
1: They have to pass through a path.
0: என்ன பாதை அது?
1: What is that path?
0: அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து போகணும்.
1: They have to pass through the valley of tears.
0: அழாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்ல.
1: There is no person who have not cried at all.
0: ஒரு மனுஷன் இந்த உலகத்துல முதலாவது வெளிப்படுத்தின உணர்ச்சியே அழுகதான்.
1: Tears were our earliest expression of emotions in this world.
0: ஒரு மனுஷன் பிறக்கும் போதே என்ன பண்றான்? அழுகிறான்.
1: A person cries when he is born.
0: அவன் வாழும்போது நிறைய பேர் அவனை அழ வைக்கிறாங்க.
1: And when he lives, people also make him cry.
0: அநேக வற்றுக்கு அழுகிறான்.
1: And he also cries for many other things.
0: மற்றவங்களையும் அழ வைக்கிறான்.
1: He also make others cry.
0: அவன் முடியும் போது நிறைய பேர் அவனுக்கு அழுகிறாங்க.
1: And when his life ends, other people will also cry for him.
0: அழுக இல்லாம வாழ்க்கை சக்கரம் ஓடவே ஓட.
1: So the world will not run without the tears.
0: நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
1: So you will be amazed.
0: ஒரு சாதாரண மனுஷன் மட்டும் இல்லங்க.
1: It is not only an ordinary human being.
0: மனித உருவில் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணின நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூட அழுகைக்கு விதிவிலக்கு அல்ல.
1: So even our Lord and Savior Jesus Christ, who came into this world in the form of a human being, is not exempted from this tears.
0: யோவான் 11 அதிகாரம் 35 வசனத்தை வாசித்தால்,
1: If we read John chapter 11 and verse 35,
0: தன்னுடைய நண்பனாகிய லாசரு மரித்த பொழுது வேதம் சொல்கிறது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கும்.
1: We read when his friend Lazarus died, Jesus wept.
0: லூக்கா 19:41 வாசித்தால்,
1: When he looked 19:41,
0: அங்கே எருசலேம் மனம் திரும்பாததை இயேசு கண்ட பொழுது எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார்னு போட்டிருக்கு.
1: We read the weeping of the Lord Jesus Christ over Jerusalem when he found this Jerusalem was unwilling to repent.
0: எபிரேயர் 5:7 வசனத்துக்கு வரவீர்களானா,
1: If we come to Hebrews 5:7,
0: இயேசு மாம்சத்தில் இருந்த காலத்தில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று வாசிக்கிறோம்.
1: We read Jesus who in the days of his flesh when he offered up prayers and supplications with vehement cries and tears to him who was able to save him from death.
0: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் விட்டார் என்றால்,
1: So if even our Lord and Savior Jesus Christ has shed tears,
0: நாமக்கும் கண்ணீர் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: So don't forget we also have tears in this world.
0: எப்பொழுதுதான் இந்த கண்ணீர் முடியும்?
1: So when there will be an end to this weeping?
0: எப்பதான் இந்த கண்ணீருக்கு ஒரு விடுவு வரும்?
1: So when will have a relief from this weeping?
0: யாராவது வந்து உங்கட்ட இன்று இன்றிலிருந்து நீ கண்ணீர் விட மாட்டா என்று சொன்னா அதை நம்பாதீங்க.
1: So if someone says you will not shed tears from today, don't believe that.
0: எல்லாருக்கும் உண்டு.
1: Everyone have to go through.
0: எப்ப முடியும் தெரியுமா?
1: You know when it will end?
0: நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 வசனங்களை வாசித்தால்,
1: If you read Revelation 21 verses 3 and 4,
0: மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன்.
1: And I heard a loud voice from heaven saying,
0: அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன்தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
1: Behold the tabernacle of God is with men and he will dwell with them and they shall be his people, God himself will be with them and be their God.
0: 4 வசனத்திலே
1: Verse 4,
0: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
1: And God will wipe away every tear from their eyes.
0: இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயினது என்று விளம்பினது.
1: There shall be no more death, nor sorrow, nor crying. There shall be no more pain, for the former things have passed away.
0: எப்ப தெரியுமா இந்த கண்ணீர், துக்கம், அலறல் எல்லாம் ஒளிந்து போகும்?
1: See, when this death, sorrow and tears will end.
0: பரலோகத்துக்கு போகும்போதுதான்.
1: Only when you enter heaven.
0: அங்க ஆண்டவர் நம்ம கண்ணீர் எல்லாம் துடைச்சிருவாரு.
1: There the Lord will wipe away all our tears.
0: விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்கு.
1: There's an end for our tears.
0: கண்ணீருக்கு முடிவு இருக்கு.
1: There's an end for our tears.
0: இந்த உலகத்துல கண்ணீர் பள்ளத்தாக்கு இருக்கு.
1: So we have a valley of tears in this world.
0: ஆனா நல்லா கவனிங்க.
1: But listen carefully.
0: இந்த கண்ணீரினுடைய முடிவை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது.
1: When you look at the end of this tears, the verse says,
0: அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள்.
1: As they pass through the valley of tears, they make it a spring.
0: கர்த்தர் என்றென்றும் நம்மளை கண்ணீர் விட பண்ண போகிறது இல்லை.
1: The Lord will not let us cry forever.
0: ஒரு நாள் அந்த கண்ணீரை தேவன் நீரூற்றா மாற்ற போகிறார்.
1: The Lord will turn that tears into spring one day.
0: நீரூற்றா மாற்ற போகிறார்.
1: The Lord will make it a spring.
0: விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிச்சயமாய் ஒரு நாள் நீரூற்றாய் மாற்றுவார்.
1: Surely he will make it as a spring one day.
0: ஆனா யாருக்கு இந்த நீரூற்றிருக்கு தெரியுமா?
1: But who will have the spring?
0: அங்க ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு.
1: There's an important word.
0: அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து.
1: It says as they pass through the valley of tears.
0: எல்லாரும் சொல்லுங்க உருவ நடந்து.
1: As they pass through.
0: சத்தமா சொல்லுங்களே. எல்லாரும் சொல்லணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆமா ஒருவன் நடக்காம கண்ணீர் நீரூற்றா மாறாது.
1: Without passing through the valley of tears, that cannot become spring.
0: எல்லாரோட வாழ்க்கையில கண்ணீர் இருக்கு.
1: You have tears in everybody's life.
0: ஆனா கண்ணீரை நம்ம பார்க்கும் பொழுது,
1: but when you look at the tears,
0: நம்ம நிறைய வேள இந்த மூன்றுல ஏதாவது ஒரு சோதனைக்கு நம்ம தள்ளப்படுறோம்.
1: We will be pushed to any one of these three temptations.
0: முதல் சோதனை என்ன தெரியுமா?
1: What is the first temptation?
0: கண்ணீரின் பள்ளத்தாக்க பார்த்த உடனே,
1: when you look at the valley of tears,
0: அநேகர் நின்று போகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க.
1: Many people try to stop.
0: They want to stop. போதும் அப்படி நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க.
1: They want to stop.
0: எலியாவுக்கு இந்த சோதனை வந்தது.
1: Elijah encountered this temptation.
0: யேசபேல் அவனை பயமுறுத்தின போது,
1: when Jezebel scared him,
0: அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான்,
1: he said unto the Lord,
0: போதும் கர்த்தாவே,
1: Lord it is enough, Lord,
0: என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்,
1: Lord take my life,
0: என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்ல,
1: I am not better than my fathers,
0: இனி நான் போக விரும்பல எங்கேயும்,
1: I don't want to proceed any further,
0: இன்றைக்கே என் உயிரை எடுத்துருங்க,
1: please take my life today,
0: இனி நான் முன்னால போக விரும்பல,
1: I don't want to proceed any further,
0: இந்த அழுகையெல்லாம் நான் பார்க்க விரும்பல,
1: I don't want to see these tears anymore,
0: இந்த பிரச்சனைகளை நான் பார்க்க விரும்பல,
1: I don't want to see this
0: problem.
1: He said it is enough.
0: இது முதல் சோதனை.
1: This is the first temptation.
0: இரண்டாவது சோதனை இருக்கு.
1: This is the second temptation.
0: அது என்ன தெரியுமா? பாதையிலிருந்து வழி விலகுகிற சோதனை.
1: It is a temptation of straying away.
0: First one is stopping, இரண்டாவது straying away. பாதையை விட்டு விலகும்படி ஒரு சோதனை.
1: So it is a temptation of straying away.
0: இந்த சோதனையை நகோமி தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தாள்.
1: So Naomi experienced this temptation in her life.
0: அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில தொடர் கண்ணீர் வந்தது.
1: So it was a continuous tears in her life.
0: அவள் என்ன சொன்னாள் தெரியுமா?
1: What did she say?
0: இனிமே நான் நகோமின்னு கூப்பிடாதீங்க.
1: Don't ever call me Naomi anymore.
0: தேவன் என்னை கசப்பாக்கிட்டாரு.
1: The Lord has made me bitter.
0: ஆகவே என்னை மாறான்னு கூப்பிடுங்க.
1: Therefore call me Mara.
0: இவ்வளவு விசுவாசத்துல ஆரம்பிச்ச ஒரு அம்மா.
1: This woman who started with
0: great faith. வாக்குத்தத்தங்களை பெற்றவங்க.
1: Received promises.
0: தேவனோடு அவங்க உடன்படிக்கை பண்ணவங்க.
1: The one who made a covenant with the Lord.
0: கண்ணீர் வந்த உடனே வழி விலகி போயிட்டாங்க.
1: When she shed tears, she stayed away from the Lord.
0: என்னையும் கூப்பிடாதீங்க, என் கூட வராதீங்க.
1: Don't call me even and don't come along with me.
0: யோபுவின் மனைவிக்கும் இதே சோதனை வந்தது.
1: Job's wife also encountered the same temptation.
0: இன்னும் எவ்வளவு காலம் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருப்பீரு?
1: How long will you hold on to your integrity?
0: தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
1: Curse God and die.
0: யார் வீட்ல வந்தது பாருங்களேன்.
1: Look when who's on.
0: அனுதினமும் பலி செலுத்தி கர்த்தரை தேடின ஒரு வீட்டில் கர்த்தரை விட்டு வழி விலகினாங்க.
1: The house which sought the Lord every day and offered sacrifices, they strayed away from the Lord.
0: அழுக வரும்போது மூணாவது ஒரு சோதனை இருக்கு.
1: There is a third temptation when you have tears.
0: அது என்ன தெரியுமா?
1: What is that?
0: பின்னிட்டு பார்ப்பது அல்லது பின்னிட்டு திரும்புவது.
1: It is stepping back.
0: பின்மார்க்கத்துக்கு போறது.
1: Stepping back.
0: இவர்கள் யார் தெரியுமா?
1: Who are they?
0: அழுகைய பார்த்த உடனே
2: When they saw the tears,
0: இனி கர்த்தரோடு தொடர்ந்து நடக்காம நான் பின்னால போயிடுறேன்.
2: They will not walk along with the Lord anymore, but retreat and turn back.
0: ஓர்பாள் இந்த சோதனைக்குட்பட்டாள்.
2: Orpal went through this temptation.
0: அவளுடைய வாழ்க்கையில கண்ணீர் வந்த உடனே,
2: when she had tears in her life,
0: இனி நான் உங்களோட நடக்க மாட்டேன்.
2: I will not walk along with you anymore.
0: மாமியார் சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு நேரா அவள் தன்னுடைய இனத்தாருக்கும் ஜனத்தாருக்கும் குடும்பத்தாருக்கும் தேசத்துக்கும் திரும்ப போயிட்டாள்.
2: She immediately obeyed the words of his mother-in-law and went back to her nation, to people, to his own native.
0: நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் வரும்போது போதும் பிரதர், இனி கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம், பழைய இடத்துக்கே போறேன் திரும்ப போறவங்க உண்டு.
2: So when there are people, when they encounter this tears, they will say, Lord, it is enough brother, let me return back to the place where I started.
0: சோதனை வந்த உடனே எல்லாம் போதும் போங்க, என்ன கர்த்தரை தேடி என்ன கண்டுபிடிச்சேன் போங்க, நான் பழைய இடத்துக்கே போறேன்.
2: So when you have temptation, you will say, why to seek God anymore, let me return back to my
0: பழைய தேவர்களுக்கே நான் போறேன்.
2: Let me return back to my old gods.
0: என்னுடைய பழைய நம்பிக்கைக்கு நான் போறேன்.
2: Let me return back to my old hopes.
0: என் பழைய வீட்டுக்கு போறேன்.
2: Let me return back to my old house.
0: நான் இனி முன்னேற மாட்டேன்.
2: I will not go further anymore.
0: ஆனா இவர்கள் எல்லாரும் கண்ணீரை பார்த்து சில பேர் நின்னாங்க.
2: Some people stop looking at the tears.
0: கண்ணீரை பார்த்து சில பேர் வழி விலகுனாங்க.
2: Some people strayed away looking at the tears.
0: கண்ணீரை பார்த்து திரும்ப போயிட்டாங்க.
2: Some people step back looking at the tears.
0: ஆனால் ரூத் எப்படிப்பட்டவள்னு சொன்னா,
2: but how was this Ruth?
0: அவளும் அதே கண்ணீரின் பள்ளத்தாக தான் கடந்தா.
2: She also went through the same path of tears.
0: ஐயோ, அவள் தன் கணவனை இழக்கிறாள்.
2: She lost her husband.
0: மாமனாரை இழந்தா.
2: She lost her father.
0: வெறும் கையாய் நிற்கிறா.
2: And she is standing empty handed.
0: மாமியாரும் நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கறாங்க.
2: And even his mother-in-law also did not
0: ஒரு ஆறுதலான வார்த்தை பேச மாட்டேங்கறாங்க.
2: There is not even a word of comfort.
0: ஆனா வேதம் சொல்கிறது,
2: but the Bible says,
0: பின்னால திரும்பி போகிறத பத்தி இனிமே கூட பேச கூடாது.
2: She said not to speak anymore about turning back from following
0: him. என்னுடைய தேவன்,
2: your god is my god,
0: உம்முடைய ஜனம் என் ஜனம்,
2: your people shall be my people,
0: நீங்க எங்க இருப்பீங்களோ அங்க தான் நான் இருப்பேன்,
2: I will be where you are,
0: நீங்க மரிக்கிற இடத்துல நான் மரிப்பேன்,
2: I will die where you die,
0: நீங்க அடக்கம் பண்ணப்படுற இடத்துல நான் அடக்கம் பண்ணுவேன்,
2: I will be buried where you are buried.
0: இந்த திரும்பி போகிற வேலையே நமக்கு கிடையாது.
2: There is no more turning back from
0: here. கண்ணீரின் பள்ளத்தாக்கை
2: I will pass through the valley of tears. I will pass through the valley of tears.
0: வந்தாலும் சரி,
2: no matter whatever may happen,
0: எடுத்து வைத்த காலை பின் வைக்கவே மாட்டேன்.
2: I will never step back the step that I have taken.
0: ஆண்டவரே, உம்மையே பின்பற்றுவேன்.
2: Lord, I will follow you, Lord.
0: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ள அடைக்கலமாய் வந்த எனக்கு,
2: I who have come and as the refuge under the wings of the
0: நிறைவான பலனை கர்த்தர் தருவார்.
2: The Lord will give a full reward.
0: விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
2: Hallelujah.
0: மாற்றுகிற
2: God will turn your tears.
0: என்ன வந்தாலும் சரி,
2: no matter whatever may happen,
0: என்ன நடந்தாலும் சரி,
2: no matter whatever may happen,
0: நான் தொடர்ந்து முன்னேறுவேன்.
2: I will continue to proceed.
0: தொடர்ந்து முன்னேறுவேன்.
2: I will continue to walk.
0: Hallelujah.
2: Hallelujah.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: கண்ணீரின் பள்ளத்தாக்கு
1: தான் இட் இஸ் a valley of tears
0: انا ஊருவ நடப்பேன்
1: பட் ஐ வில் பாஸ் த்ரூ
0: ஊருவ நடப்பேன்
1: ஐ வில் பாஸ் த்ரூ
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: தேவ సన్నిதியிலே போய் சேரும் வரைக்கும் ஊருவ நடப்பேன்
1: ஐ வில் பாஸ் த்ரூ until I appear before the presence of God
0: நிற்க மாட்டேன்
1: ஐ வில் நாட் ஸ்டாப்
0: திரும்ப மாட்டேன்
1: ஐ வில் நாட் ஸ்டே அவே
0: பின்னால பார்க்க மாட்டேன்
1: ஐ வில் நாட் ஸ்டெப் பேக்
0: முன்னேறி செல்வேன்
1: ஐ வில் கீப் ப்ரோசீடிங்
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு
1: Today the title of my sermon
0: நிற்காதே
1: Do not stop
0: நின்று விடாதே
1: Do not stop
0: ஒருவ நடந்து போ
1: And pass through
0: ஒருவ நடந்து போ
1: Pass through
0: கர்த்தர் உனக்காக நீரூற்றுகளை வைத்திருக்கிறார்
1: The Lord has kept springs for you
0: நீ ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது சில பேர் போதும் பாஸ்டர் எல்லாம்
1: Maybe as you're listening to this word you may say it is enough pastor
0: எல்லாம் நிறுத்திடலாம்னு இருக்கேன்
1: I want to stop everything
0: எல்லாத்தையும் கை விட்டுறலாம்னு இருக்கேன்
1: I want to forsake everything
0: இதுக்கு மேல என்னத்தை காண போறேன்
1: What am I going to see by this
0: அவ்வளவுதான் இனி பொறுத்திருக்க போறது இல்ல
1: It is enough I will not hold anymore
0: நான் ஓடிறேன் பின்னால
1: I'll run back
0: இல்ல ஆண்டவர் சொல்றார்
1: The Lord says
0: நீ ஒருவ நடந்து போ
1: You pass through
0: இந்த கண்ணீரை நீரூற்றாக நான் மாற்றுவேன்
1: I will make this valley of tears into springs
0: விசுவாசிங்கற ஆமென் சொல்லுங்க
1: Amen.
0: நம்முடைய வாழ்க்கையில நிற்கவே கூடாத கடந்து சென்று கொண்டு உருவ நடக்க வேண்டிய மூன்று காரியங்களை ஆவியானவர் பேச போகிறார்
1: Today the Holy Spirit is going to speak about the three moments in our life where we should not stop but pass through
0: வாழ்க்கையில மூன்று இடங்கள்ல நிக்காம கடந்து போயிட்டே இருக்கணும்
1: The three moments in life where we should not stop but pass through
0: முதலாவது
1: Number 1
0: யோசுவாவின் புத்தகம் 24 ஆம் அதிகாரம் 16 ல இருந்து 18
1: Book of Joshua chapter 24 verses 16 to 18
0: யோசுவா 24 16 ல இருந்து 18
1: Joshua 24 16 to 18
0: அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும் படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக
1: So the people answered and said far be it from us that we should forsake the Lord to serve other gods
0: நம்மையோ நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே
1: For the Lord our God is you he is he who brought us and our fathers up out of the land of Egypt from the house of bondage who did those great signs in our sight and preserved us in all the way that we went and among all the people through whom we passed
0: தேவனுடைய கவனத்தை திருப்பின ஒரு வார்த்தை இருக்கு
1: There is a word which really attracted me where the Lord turned my diversion towards
0: அது என்ன வார்த்தை தெரியுமா
1: No what is that word
0: 17 ஆம் வசனத்துல
1: In verse 17
0: நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவன்
1: The Lord who preserved us in all the way that we went and among all the people through whom we passed
0: எல்லாரும் சொல்லுங்க நடந்து வந்த வழி கடந்து வந்த மக்கள் நடந்து வந்த வழி கடந்து வந்த மக்கள்
1: In the way that we went among the people whom we passed.
0: இது என்னது இது?
1: What is this?
0: கர்த்தர் இவங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் பெரிய அதிசயங்களை கொண்டு தேவன் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார்.
1: The Lord brought and delivered this people out of this Egypt from the great bondage out of his mighty arm and outstretched arm and brought them out of Egypt.
0: தேவனை அல்லாமல் அவர்களை காப்பாற்றி விடுதலை செய்யக்கூடிய வல்லமை யாருக்குமே கிடையாது.
1: No one had the power except God to deliver them.
0: அந்த நாட்கள்ல எகிப்து ராஜாவினுடைய சாம்ராஜ்யத்தை போல வல்லமையான சாம்ராஜ்யம் வேற ஒன்றும் இல்ல.
1: In those days there is no other kingdom so powerful like the kingdom of Egypt.
0: ஆனா நம்முடைய தேவன் எல்லா ராஜ்யங்களிலும் உயர்ந்தவர்.
1: But our God is exalted above all kingdoms.
0: அவருடைய கரம் நீட்டினா எந்த ராஜ்யம் அசஞ்சு போய்டும்.
1: And if he stretched his arms all the kingdoms would be shaken.
0: எல்லாரையும் கலங்க பண்ற வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன்.
1: And he has the power to trouble all the kingdoms.
0: அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
1: He is the almighty God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவு பெரிய ராஜா இருந்தாலும் அது தேவன் மேற்கொள்ளுகிற உயர்ந்த ராஜா.
1: No matter how great a king might be he is above all those kings.
0: ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா.
1: He is the king of kings and the lord of lords.
0: ஜனங்களை விடுவிச்சிட்டார்.
1: He delivered the people.
0: ரட்சித்தார்.
1: He have saved them.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: அவங்களுக்கு வந்து அற்புதங்களை செய்தார்.
1: He did many miracles to them.
0: இப்போ சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க.
1: Now they passed through the red sea.
0: அது ஆவிக்குரிய விதத்துல ஒரு விதமான ஞான ஸ்நான அனுபவத்துக்குள்ள வந்தாங்க.
1: In a spiritual experience it is a kind of a baptism.
0: அவர்களுக்கு ஆண்டவர் 40 வருஷம் பரலோகத்தின் மன்னாவாகிய வசனத்தை கொடுத்தார்.
1: And the Lord also gave them the food of heaven that is manna the word for 40 years.
0: இவ்வளவு தூரம் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார்.
1: The Lord preserved them and brought them so far.
0: இப்போ நடந்த வழிகள் மட்டுமல்ல.
1: It is not only the ways that they went.
0: திரும்ப வாசித்து பாருங்க.
1: Read that verse again.
0: கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ள நான் உன காப்பாத்துனேன்
1: I will I preserved you among all the people through whom you passed.
0: நல்ல விசுவாசிகள் கவனிக்கணும்.
1: Believers have to listen this.
0: நம்மள ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை நடந்து வர்ற வழி மாத்திரம் அல்ல சில ஜனங்களை கடந்து வர பண்றாரு.
1: The Lord not only makes us come in the way or pass through the way, but also pass through the people in our bondage of sin.
0: வழியில எத்தனையோ மக்கள் அவங்க சந்திச்சாங்க.
1: They met many people on the way.
0: அவங்க யாரனா தேவனை அறியாத மக்கள்.
1: So they are the people who are unaware of God.
0: தேவனோடு உடன்படிக்கை செய்யாத மக்கள்.
1: They are the people who do not make covenant with the Lord.
0: அவங்க இரத்தத்தினால் மீட்கப்படாத மக்கள்.
1: They are the people who are not redeemed by blood.
0: தேவனுடைய வசனத்தை பெறாத மக்கள்.
1: They are the one who did not receive the word of God.
0: ஜீவனுள்ள தேவனை அறியாமல் விக்கிரகங்களை தெய்வம் என்று ஆராதிக்கிற மக்கள்.
1: They are the people who are not aware of the living God and worship idols as our gods.
0: இந்த மக்களை எல்லாம் கர்த்தர் பார்க்க வச்சாரு.
1: The Lord made them to see all those people.
0: ஆனா என்ன பண்ணாருன்னு கேட்டா,
1: what did he do?
0: இந்த ஜனங்கள்ட்ட நீ தங்கிட கூடாது, இவங்களை கடந்து வரணும்.
1: But you should not stay with those people, but you have to pass through those people.
0: எல்லாரி கடந்து வரணும்.
1: You have to pass through all those people.
0: இவர்கள் நடுவுல நீ நின்னுற கூடாது.
1: You should not stop amidst those people.
0: இவர்களுக்கு பக்கத்துல போய் அவங்க பக்கம் திரும்பிர கூடாது.
1: You should not stray or divert towards those people.
0: நீ தேவனை விட்டு பின்மாறி அந்த ஜனங்களோட கலந்துற கூடாது.
1: Or you should not step back from the Lord and mingle with those people.
0: நீ இவர்களை விட்டு நான் உன்னை பிரிச்சு எடுத்திருக்கிறேன்.
1: I have consecrated you from these people.
0: என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் உன்னை மற்ற ஜனங்கள்ல இருந்து நான் பிரிச்சு எடுத்துட்டேன்.
1: I have separated you from other people that you may tell about the greatness of God.
0: ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது?
1: What is the connection between darkness and light?
0: தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது?
1: What is the connection between the temple of God and the idols?
0: நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
1: What is the connection between just and unjust?
0: நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள்.
1: You have to be separated from them.
0: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன்.
1: And only then I will accept you.
0: நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்.
1: I will be your father.
0: நீங்கள் எங்களுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள்.
1: And you shall be my sons and daughters. Why did I separate you?
0: நீங்க பரிசுத்த ஜனமாக,
1: that you might be holy people,
0: ஆசாரிய கூட்டமாக,
1: that you might be a Levite,
0: கர்த்தருடைய மகத்துவங்களை அறிவிக்கிற ஜனங்களாக,
1: that you might be people who proclaim the goodness of God.
0: உங்களை நான் மற்ற ஜனங்கள்ட்ட இருந்து பிரிச்சிட்டேன்.
1: I have separated you from other people.
0: நீங்க என்ன செய்யணும்? ஜனங்களை கடந்து வந்துறணும்.
1: You have to pass through those people.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கடந்து வந்துறணும்.
1: You have to pass through those people.
0: நிக்க கூடாது.
1: You should not stop there.
0: ஆனா நடந்தது என்ன?
1: But what happened?
0: இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவன் கடந்து வர பண்ணின ஜனங்கள்ட்ட கலந்து விட்டார்கள்.
1: But these is people of Israel, they mingle with those people whom the Lord expected to pass over.
0: எல்லாரும் சொல்லுங்க, கடந்து வரணும்.
1: You have to pass through.
0: கலந்து விட கூடாது.
1: You should not mingle with them.
0: சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். கடந்து வரணும், கலந்து விட கூடாது. கலந்துராத,
1: டோன்ட் மிங்கிள் வித்.
0: நடந்தது என்ன பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வாழ்க்கை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இல்ல, தேவனுக்கு உகந்தது இல்லாத காரியங்களை மற்ற ஜனங்களோட கலந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
1: Slowly their life became such thing where they were not a chosen people for God, but that they were doing abominations against the Lord.
0: அநேக காரியங்களை அவங்க செய்தாங்க.
1: They did many abominations.
0: அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: I want to show you one thing.
0: ரெண்டு ராஜாக்கள் 16 அதிகாரத்துல,
1: in 2 Kings chapter 16,
0: 2-3 வசனங்களை வாசித்தால்,
1: verses 2 and 3,
0: ஆகாஸ் என்பவன் ராஜ்யபாரத்திற்கு வருகிறான்.
1: This Ahaz, he came to the reign.
0: 16 வருஷம் அவன் அரசு ஆளுகிறான்.
1: And he reigned for 16 years.
0: ஆனால் தாவீதை போல அவன் உத்தமமாய் கர்த்தரை தேடல.
1: But he did not seek the Lord very righteously like David.
0: அவன் செய்த வேலையை பாருங்க.
1: Look at the works that he did.
0: 3 வசனத்துல,
1: verse 3,
0: இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் எந்த வழியில நடந்தாங்களோ அதே வழியில் நடந்தானாம்.
1: He walked in the ways of the kings of Israel.
0: இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தேவன் யாரை யாரையெல்லாம் துரத்தினாரோ அவர்களுடைய அருவறுப்புகள் எல்லாம் இவன் செய்தானா.
1: And he also did all the abomination of the nations whom the Lord has cast out before the children of Israel.
0: அவங்க செய்த அருவறுப்புல ஒன்று என்ன தெரியுமா?
1: What is the one of the abomination that he did?
0: தான் மாத்திரம் இல்ல.
1: It is not only him.
0: இவன் வழி தப்பினது மாத்திரம் இல்ல.
1: It is not only he stayed away from God.
0: தன்னுடைய குமாரர்களை தீயை கடக்க பண்ணினானா.
1: But he made his son pass through the fire.
0: இது அர்த்தம் என்ன தெரியுமா?
1: What does it mean?
0: அந்த காலத்துல கானானியருடைய மதங்கள்ல தங்கள் மூத்த குமாரர்களை கடவுள்களுக்கு பலியாக கொடுத்தாங்க.
1: In those days among the Canaanites they used to offer a sacrifice of their elder son to God.
0: அப்ப அவங்க குடும்பத்துல உள்ள சாபங்கள் எல்லாம் அகன்று போய்டும்னு அவங்க நம்புனாங்க.
1: So they believed that all the curse from their families would be perished away.
0: அதனால உயிரோடு தங்க பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி இந்த அந்நிய மக்களை போல தேவனை அறியாத மக்களை போல தீயை மிதித்து கடந்து போக பண்ணி அவங்கள சில பேரை கொன்று போட்டாங்க.
1: So therefore they compelled their children to pass through this fire and kill them alive just for the sake like that heathen.
0: கர்த்தர் இதை ஏற்கனவே எச்சரித்திருந்தார்.
1: The Lord has already warned about this.
0: நீங்க லேவிய ராகமம் 18:21 பாருங்க.
1: If you read Leviticus 18:21
0: நீ உன் சந்ததியில் யாரை ஆகிலும் மோளேக்குக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடுக்காதேன் கர்த்தர் சொல்றார்.
1: The Lord said you shall not let any of your descendants pass through the fire to Molech.
0: உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்காதே நான் கர்த்தர்.
1: Nor shall you profane the name of your God. I am the Lord.
0: தீ கடக்க பண்ணாத.
1: You should not make them pass through the fire.
0: அவங்க அது தேவனை அறியாத மக்கள் அவங்க அப்படி கடந்து போறாங்க.
1: They are those heathens. They do and pass through the fire.
0: நீ அங்க போய் நின்னுட்டு அவங்கள போல செய்யாத.
1: But you don't stop or do like those people.
0: நல்லா கவனிக்கணும் எல்லாரும்.
1: You have to listen carefully.
0: கர்த்தர் நம்மை சில ஜனங்கள் வழியில கடந்து போக பண்றாரு. அங்க கலக்காம இருக்கணும்னு விரும்புறாரு.
1: The Lord makes us pass through certain people and he doesn't want to mingle with them.
0: ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய பிள்ளையும் இதை எச்சரிப்பா இருக்கணும்.
1: So everyone should be warned about this. Every family, every child of God should be warned about this.
0: கர்த்தாவே நான் நிக்காம அந்த ஜனங்கள் முன்னால கடந்து போக கிருபை தாரோம்.
1: Lord give me grace that I may pass through but not stop in that place Lord.
0: எனக்கு முன்பாக விசுவாசே துவக்கிற முடிக்கிறமா இயேசு முன்னால போயிட்டு இருக்கிறாரு.
1: I am my Jesus going before me who is the author and finisher of faith.
0: நான் இங்க நின்னுட்டு அவங்க வழக்கத்தை செஞ்சிட்டு இருக்க கூடாது.
1: I should not stop here and do their customs.
0: நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன்.
1: I know the one whom I believe.
0: அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன்.
1: He is almighty God the creator of heaven and earth.
0: தேவனை அறியாத மக்களுடைய வழக்கங்களுக்கு நான் என்ன விற்று போட மாட்டேன்.
1: I will not sell myself to the customs of this worldly people.
0: கடந்து போவேன்.
1: I will pass through.
0: இந்த உத்தரவாதத்தை ஒவ்வொரு தேவ மனுஷன் எடுக்கணும். அவருடைய பிள்ளைகளை குறித்தும் உத்தரவாதம் எடுக்கணும்.
1: Every child of God should take this responsibility and their children as well.
0: அவங்க பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நடக்கதான் அவங்களை வந்து ஊக்குவிக்கணுமே தவிர கடந்து வந்த மக்களுடைய வழக்கங்களுக்கு பிள்ளைகளை கொண்டு போயிட கூடாது.
1: You have to encourage your children to do those things for God or pass through those people but not yield them to those customs of those.
0: ஆதியாகமம் 18:19ல
1: Genesis 18:19
0: கர்த்தர் ஆபிரகாமை குறித்து தைரியமா சொல்றாரு.
1: The Lord says about Abraham very boldly.
0: அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் சொன்னார்.
1: He says for I have known him in order that he may command his children and his household after him that they may keep the way of the Lord to do righteousness and justice.
0: பிள்ளைகளை கட்டளையிட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு?
1: Who has the responsibility to command the children?
0: பெற்றோருக்கு இருக்கு.
1: It is the responsibility of parents.
0: மற்ற ஜனங்களோட வழக்கங்களுக்குள்ள பிள்ளைகளை நடக்க விடாதீங்க.
1: Don't let your children walk among the customs of other people.
0: நீங்களும் நடக்காதீங்க.
1: You also don't pass through it.
0: பெற்றோர் ஆலோசனை கொடுத்து பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதுக்கு உற்சாகப்படுத்தணும்.
1: So people, the parents have to advise and make them to walk in the ways of God.
0: 1 Chronicles 28:9 வாசித்தால்
1: First Chronicles 28:9
0: சாலமோன் தாவீது இடத்துல பெற்ற ஆலோசனையை பாருங்க.
1: Look at the advice of Solomon, David that is given to Solomon.
0: என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமானதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை எந்தெந்தைக்கு கைவிடுவார்.
1: As for you my son Solomon know the God of your father and serve with a loyal heart and with a willing mind for the Lord searches all hearts and understands all the intents of the thoughts. If you seek him he will be found by you but if you forsake him he will cast you far off.
0: ஒரு அப்பாவும் கர்த்தருடைய வழியில நடக்கணும்.
1: A father should walk in the ways of God.
0: தம் பிள்ளையையும் கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு உபதேசிக்கணும்.
1: He also should teach his son or child to walk in the ways of God.
0: ஆபிரகாமும் கட்டளையிட்டான் என்று பார்க்கிறோம்.
1: We read Abraham commanded.
0: அப்பாக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்குன்னு நினைக்காதீங்க, தாய்க்கும் இருக்கு.
1: Don't think that is a responsibility of only father but mother also has a responsibility.
0: நீங்கள் 2 Chronicles 22:2-3 வாசித்தால்
1: If you read 2 Chronicles 22:2-3
0: அங்கே அகசியான் ஒரு ராஜா இருக்கிறான்.
1: Here we have a king named Ahaziah.
0: வேதம் சொல்லுது அவன் எருசலேமை ஓராண்டு அவன் ஆட்சி செய்தான்.
1: The Bible says he ruled Jerusalem for 1 year.
0: அவனுடைய தாயினுடைய பேர் அத்தாலியாள் என்று போட்டிருக்கு.
1: His mother's name was Athaliah.
0: 3
1: verse 3
0: இந்த அகசியா ஆகாப் குரும குடும்பத்தாரின் வழியிலேயே நடந்தானா?
1: This Ahaziah also walked in the ways of the house of Ahab.
0: வேதம் சொல்லுது துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாள்.
1: The Bible says for his mother advised him to do wickedly.
0: இது
1: What?
0: துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு யார் ஆலோசனையா?
1: Who advised him to do wickedness?
0: சொந்த தாய் ஆலோசனை கொடுக்கிறார்.
1: It is his own mother who advised him to do so.
0: பெற்றோருடைய உத்தரவாதத்தை புரிந்து கொள்ளுங்க.
1: You have to understand the responsibility of a parent.
0: ஜனங்களை கடந்து போக பண்ண ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வழக்கங்களை தாயோ தகப்பனோ பின்பற்றுவதற்கு பிள்ளைகளை நிறுத்த கூடாது.
1: The Lord says you have to pass through the customs of this heathen, but you should not stop your children to learn or mingle or do those things.
0: நீதிமொழிகள் 31:1 வாசித்தீங்கனா,
1: if you Proverbs 31:1,
0: அங்க ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் போட்டிருக்கு.
1: So here it says the words of King Lemuel.
0: அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம்னு
1: போட்டிருக்கு. It says the utterance which his mother taught him.
0: என்ன அம்மா சொல்லி கொடுத்தாங்க?
1: What did his mother teach him?
0: குணசாலியான ஸ்திரியை எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: How to find a virtuous woman?
0: என்ன மாதிரி உபதேசம் பாத்தீங்களா?
1: See what kind of
0: ஒரு பக்கம் லேமுவேலுடைய தாய் வந்து குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடினு சொல்லி கொடுக்கிற வேளையில,
1: on one side when the mother of Lemuel is teaching him to find how to find a virtuous woman.
0: எல்லா துன்மார்க்கம் பண்றதுக்கு அத்தாலியாள் போன்ற ஒருத்தி இருக்கிற.
1: There is also a woman named Athaliah who teaches or advises to do wickedness.
0: நீங்க ஆபிரகாமா ஆகாபான் நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும்.
1: You have to decide whether you are Abraham or Ahab.
0: நீங்க அத்தாலியாளா லேமுவேலின் தாயா நீங்க தான் தீர்மானி.
1: You have to decide whether you are Athaliah or the mother of Lemuel.
0: நீங்க லேமுவேலின் தாயாக இருந்தா,
1: if you are the mother of Lemuel,
0: நீங்க ஆபிரகாமா இருந்தா,
1: if you are Abraham,
0: நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா?
1: You know what you will say.
0: ஏப்பா இங்க ஒரு ஜனத்தை நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம்.
1: See now we are passing through a people.
0: நாம ரட்சிக்கப்பட்ட ஜனம்.
1: We are saved people.
0: கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம்.
1: We are people chosen by God.
0: நாம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்.
1: We are people separated by God.
0: இந்த ஜனங்களை பாத்தியா கடந்து போயிட்டே இரு.
1: You just see them and pass through those people.
0: இங்க நின்ன கெட்டுப்படுவே.
1: If you stop you will be defiled.
0: இங்க நின்ன முடிவு நீர் ஊற்று கிடையாது, கண்ணீர் தான்.
1: If you stop the end will not be spring but tears alone.
0: இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல.
1: These people did not obey the word of God.
0: வர வழியில இருக்கிற ஜனங்கள்ட்ட எல்லாம் நின்னு நின்னு நின்னு வழக்கங்களை கேட்டு உட்கார்ந்திருந்தாங்க.
1: These people halted and stopped all the way through when they went and they were listening to those
0: customs. ஒரு தேவனற்ற மக்கள் செய்யற வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு பிள்ளைகளை நடக்க விட்டுட்டு இருந்தாங்க.
1: And they also let their children do the things of the heathen which a person of God will not do.
0: முடிவென்ன?
1: What is the end?
0: வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says
0: உலகம் முழுவதும் கர்த்தர் அவளை சிதறடித்தார்.
1: The Lord scattered them all over the earth.
0: நீ வந்து தேவனற்ற மக்களை போல நடக்கறியா?
1: Are you walking like a heathen?
0: அங்கே போய் உட்கார்.
1: You go and sit there.
0: பாபிலோனுக்கு அனுப்பி விட்டாரு.
1: And he sent them to Babylon.
0: அசீரிய ராஜாவுக்கு அனுப்பி விட்டாரு.
1: He sent to the king of Assyria.
0: நான் சொல்லுமே, நீங்க உங்க வாழ்க்கை நடக்கிற பாதை கண்ணீராவே இருக்கட்டும்.
1: I tell you no matter whether your path that you're going through might be a path of tears.
0: அந்த வழியில மற்ற ஜனங்கள் வந்தாலும் நீங்க அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க ஊர்வ நடந்தீங்கனா முடிவில கர்த்தர் நீரூற்றை ஆயத்தம் பண்ணுவார்.
1: And even if you encounter other people, if you pass through that valley of tears, the end will be spring for you.
0: ஒவ்வொருவரும் இதற்கு உத்தரவாதம் எடுக்கணும்.
1: Everyone should take responsibility for this.
0: பிள்ளைகளை கடந்து போக பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும்.
1: And your children should be children who pass through.
0: அதுக்கு நீங்க போதிக்கணும்.
1: And you have to teach them for that.
0: நீங்கள் உபாகமம் 4:8-9 வசனங்களை பாருங்க.
1: If you read Deuteronomy 4:8-9,
0: அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீதி உள்ள கட்டளைகள் நியாயங்களை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜனம் எங்கயாவது உலகத்துல இருக்கறங்களா?
1: Here he says and what great nation is there that has such statutes and righteous judgments as in the law.
0: வேதம் சொல்லுது.
1: The Bible says
0: அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொள்ளணும், தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கணும்னு சொல்லி வாசிக்கு.
1: He says that they have to learn these things that they may live diligently all the days of their life and also teach them to the children and the grandchildren.
0: 10th வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது.
1: The last part of verse 10 says
0: உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல,
1: not only to your children,
0: உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கூட நீங்க போதிக்கணும்.
1: But you have to teach your grandchildren.
0: அப்போ அம்மாவுக்கும் உத்தரவாதம் இருக்கு, பாட்டிக்கும் உத்தரவாதம் இருக்கு.
1: So the mother has the responsibility and the grandmother as well.
0: நீங்க அம்மாவா இருக்கிறதுனால தப்பிச்சிக்க முடியாது, பாட்டியா இருக்கிறதுனால தப்பிச்சிக்க முடியாது.
1: Just because you are mother or a grandmother you cannot escape from this.
0: உங்கள் மேல உத்தரவாதம் இருக்கு.
1: There's a responsibility upon you.
0: என் பிள்ளைகளை எங்க நடத்துறேன்?
1: Where am I leading my children?
0: கடந்து போக வேண்டியவர்களோடு கலந்து விடுறானா?
1: Am I making my children to mingle with those where he is supposed to pass through?
0: எச்சரிப்பா இருக்கணும்.
1: You should be very careful.
0: ஆண்டவரே என்னுடைய சந்ததிகள் மேல என் கண்ணை நான் வைத்து எப்பொழுது ஜாக்கிரதையா நடக்க கிருபை தாரோம்.
1: Lord give me grace to have an eye upon my generation and Lord be very careful to
0: இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க தாங்க.
1: Today many people are saved.
0: அவங்கட்ட கேளுங்க.
1: You ask them.
0: ஆண்டவர் எனக்கு 10 அற்புதங்களை செய்தான்.
1: The Lord did 10 miracles to me.
0: வாதைகளை குணமாக்கினான்.
1: The Lord healed all my plagues.
0: ஓ என்னுடைய வியாதியிலிருந்து சுகமாக்கினான்.
1: The Lord gave me a healing from my sickness.
0: என்னை ரட்சித்தான்.
1: The Lord saved me.
0: பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினான்.
1: The Lord delivered me from sins.
0: 1970 ஆண்டு ஞானஸ்நானம் பெற்றேன்.
1: I was baptized in 1970.
0: இன்னார் கையில் ஞானஸ்நானம் பெற்றேன்.
1: I was baptized in the hand of such pastor.
0: தரிசனம் கண்டேன் சொப்பனம் கண்டேன்.
1: I saw the visions and dreams.
0: நல்ல நடந்து வந்து நல்ல மண்ணாவ சாப்பிட்டுட்டு வந்துட்டு.
1: After pass came walking all the way and had the manna.
0: வழியில ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க.
1: They saw a group of people on the way.
0: இப்போ என்ன ஆச்சுனா இந்த ஜனங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து அவங்களோட இப்ப கலந்தாச்சு.
1: Now looking at those people they started to mingle with those people.
0: இவங்க கலந்தது மட்டும் இல்ல.
1: It is not only they mingled with
0: them. இவங்க பிள்ளைகளையும் தீ நட.
1: They also made their children to pass through the fire.
0: அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: இன்னைக்கு சில இடங்கள்ல நான் பார்க்கறேன் வேதனையா இருக்குங்க.
1: Today I see in certain places it is really grieving me.
0: கல்யாணம்னு கூப்பிடுறாங்க.
1: They invite us for wedding.
0: கல்யாணத்துக்கு போய் நின்னு பார்த்தா
1: we go and see that wedding.
0: அட நம்ம விசுவாசி ரட்சிக்கப்பட்டவங்களா அல்லது இதுக்கு ரட்சிக்கப்படாதவங்களான வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது.
1: We cannot find the difference whether that believer is a saved believer or unsaved one.
0: என்னென்ன ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் செய்வானோ அத்தனை அங்க அரங்கேறுது.
1: So everything which an unsaved person will do is being orchestrated.
0: நீங்க ஆராதித்த நாட்கள் இதெல்லாம் செய்தீங்க.
1: Those are the days you did when you were worshiping those idols.
0: ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நேரத்துல நீங்க எங்க இதெல்லாம் அப்படி பண்றீங்கன்னு கேட்டா
1: But now you are worshiping a living God. Why do you do so?
0: எல்லாம் கூட இருக்கிற ஜனங்களோட கலந்துட்டேனா
1: it's because I've mingled with the people among me
0: அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க
1: it's because of my relatives who are
0: அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒத்து போக வேண்டியிருக்கு
1: so I have to go along with them
0: அவங்கள ரட்சித்தாங்க உங்களே
1: the are they the one who saved you
0: அவங்கள அவங்க பாவங்களை கழுவுனாங்க
1: did they wash your sins
0: நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன்யா
1: oh the generation who are saved
0: hallelujah அன்னைக்கு பெந்தகோஸ்தே விசுவாசி போய் ராகுகாலம் யமகண்டம் மாத்திட்டு இருக்கான்
1: சோ a Pentecostal believer is looking at the good times and bad times
0: கிளி ஜோசியம் என் பிள்ளைக்கு கரெக்ட்டா செட் ஆகுது எடுத்து போடுங்க
1: they going for all those astrology
0: என்னப்பா நீ யாரு நீ 40 வருஷம் விசுவாசி
1: who are you are 40 years believer
0: ரட்சிக்கப்பட்டேன்
1: I am a saved believer
0: எகிப்தில இருந்து விடுதலை ஆகி வந்தேன்
1: I have been delivered from Egypt
0: ஆண்டவருக்கு வல்லமையான சாட்சியை கொடுத்திருக்கேன்
1: the Lord has given me a powerful testimony
0: என் சாட்சி சொல்ல வேண்டுமானால் ஒரு நாள் போதாது
1: if I have to say my testimony I will not one day is not enough
0: பேச்செல்லாம் கேட்டினா பெரிய பேச்சா தான்
1: when you look at the conversation and the words that will be great
0: எங்கப்பா நின்னுட்டு இருக்க
1: but where are you standing
0: எங்கப்பா நின்னுட்டு
1: இருக்க where are you standing
0: நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க எப்ப கல்யாணம் வைக்கலாம்
1: just tell me a good day so that we will have that wedding
0: in the payana paathutom
1: we have seen this group
0: edukkum thappu nadakkam irukko jaathaga porthathiyum paathiruvom
1: so that nothing harm may happen let us look also that astrology
0: nakshatra ellam olunga koodi varudha
1: we will see whether the stars are going in a good way
0: ayyo nakshatratha paathirukke nakshatramagi yesuve unna rachithaare
1: see you are looking at those stars but the lord the star has saved you
0: enga pa pona neenu
1: where did you go
0: valila vandana
1: I came that way
0: avanga apdi sonnanga
1: they said me this
0: ana kadandu நாம் நின்னு பேசி இப்படி செய்தேன்
1: I did not pass through but I stopped there and I talked and I'm doing this
0: கடந்து போபா
1: you just passed through
0: நீ கடந்து போ
1: you passed through
0: அங்கே நிக்காதே
1: don't stop there
0: hallelujah
1: hallelujah
0: கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறார்
1: the Lord has separated you
0: அவங்க சிரிச்சாங்களா நானும் சிரிச்சிட்டேன்
1: they smiled at me and also smiled at them
0: அவங்க கேட்டாங்களா இருதயத்தை பறி கொடுத்துட்டேன்
1: they asked me I just gave my heart to them
0: கடந்து போ
1: you just pass through
0: கடந்து போ
1: pass through
0: நின்னுராத
1: don't stop there
0: நின்னுராத
1: don't stop
0: தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் ஏது
1: what is the connection between the temple of god and the idols
0: கர்த்தருன ரட்சித்திருக்கிறாரு
1: the lord has saved you
0: अनेक ஜனங்கள் உன் பக்கத்துல வழியில எல்லாம் வருவாங்க
1: you will find many people in your way
0: எதுக்கு போனே
1: why did you go
0: வழி எங்க முடிவு என்ன
1: what is the end of your way
0: ஆண்டவனுக்கு பால் என்றேன ஓடற தேசம் வச்சிருக்காருப்பா
1: the lord has kept a land flowing with milk and honey
0: உன்னை அபிஷேகித்தாரு
1: the lord has anointed
0: வசனம் கொடுத்தாரு
1: the lord has given his word
0: உன்னை தைரியப்படுத்தினாரு
1: the lord has encouraged you
0: தகப்பன போல சுமந்து வந்தாரு
1: he carried you like a father
0: நீ நின்றாத வழியில
1: don't stop your way
0: வழியில நின்றாத
1: don't stop on the way
0: அந்த ஜனங்களை கடந்து போ
1: you pass through the people
0: கடந்து போவாயானா
1: if you pass through those people
0: கர்த்தர் உன் கண்ணீரையும் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார்
1: the lord will turn all your tears into joy
0: hallelujah
1: hallelujah
0: திரும்பி பார்க்காதே
1: don't turn back
0: வழி மாறிராதே
1: don't stray away
0: நின்றாதே
1: don't stop
0: நடந்து போயிட்டே இரு
1: pass through
0: நடந்து போயிட்டே இரு
1: just pass through
0: யார் உன்னோட சேராம உன தனியா விட்டாங்களா
1: no matter whoever not have not accompanied you but let you alone
0: கர்த்தரும் பட்சத்துல இருந்தா அது போதும்
1: if the lord is on your side
0: hallelujah
1: hallelujah
0: சில வேளையில ரொம்ப வேதனை என்ன தெரியுமாங்க
1: sometimes what is more painful
0: இங்கே ஊரி வளந்து எல்லாம் வளந்த ஆளுங்க தளதளதளன்னு இருக்காங்க
1: people who are here who have grown up here they will be very shining
0: நல்ல வசனம் கேட்டவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க
1: people who have heard good word of god they are shaking
0: ஆனா நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு புது விசுவாசி கர்த்தருக்கு உயிரே கொடுக்க தைரியமா வைராக்கியமா இருக்கான்
1: but a new believer who is saved yesterday but he is very zealous and very bold to give life for god
0: நகோமி பேர மாத்திட்டு மாரான் உட்கார்ந்திருக்கு
1: Naomi changed her name and she is sitting as a Mara
0: நகோமி இல்லை
1: I'm not Naomi anymore.
0: என்னை மாரான்னு கூப்பிடு.
1: Call me Mara.
0: கர்த்தர் என்னை கசப்பாக்கி
1: விட்டார். The Lord has made me bitter.
0: இந்த வயசான பாட்டிக்கு கர்த்தர் கசப்பாக்கிட்டாராம்.
1: So unto this old woman the Lord has made her bitter.
0: ஒரு இளம் பெண் அதே வீட்ல மோவாப்ல பிறந்தவங்க.
1: A young girl in the same house who was born in Moab.
0: என்ன சொன்னா தெரியுமா?
1: No, what did she say?
0: இந்த தேவன் என்னுடைய தேவன்.
1: This God is my God.
0: இந்த தேவன் என் தேவன்.
1: This God is my God.
0: ஏன் என்னத்தை விடுறேன், என் ஜனத்தை விடுறேன், என் பெற்றோரை விடுறேன், என் தெய்வங்களை விடுறேன், எல்லாம் விடுறேன்.
1: I leave my people, I leave my nation, I leave my all things, I leave my all gods.
0: எங்க நீங்க சாகுறீங்களோ அங்க சாகுறேன்.
1: So where you die, I will also die.
0: அந்த தேவனை விடவே மாட்டேன்.
1: I will not leave that God.
0: வேதம் சொல்லுது.
1: The Bible says.
0: இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டா.
1: There's a full reward to the one who have come as a refuge under the wings of the Lord of God of Israel.
0: கடந்து போங்க.
1: Just pass through.
0: தேவனற்ற ஜனங்கள் நடுவிலிருந்து கடந்து முன்னால போங்க.
1: You have to pass through the heathen.
0: கர்த்தருடைய நம்ம எச்சரிக்கிறார்.
1: The Lord is warning us today.
0: கண்ணீர் தான் அந்த பாதை.
1: That is the path is full of tears.
0: ஆனா நீ கடந்து போ, நின்று விடாதே.
1: But you don't stop, pass through.
0: பார்த்தாலும் பார்த்தாத பார்க்காத போல போய் கொண்டே இரு.
1: Even if you see something you go as if you have unnoticed.
0: அங்க நின்று கண்களை அலைய விட்டினா
1: வழியே
0: நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான்.
1: And as David and his men went along the road, Shimei went along the hillside opposite him and cursed as he went, threw stones at him and kicked up dust.
0: முதலாவது சொல்வேன்.
1: Number 1.
0: Do not stop when you pass through the heathen. தேவனற்ற மக்களை கடந்து போகும்போது நின்று விடாதே, கடந்து போய் கொண்டே இரு. இரண்டாவது, Do not stop when you pass through the haters. உன்னை கண்டு எரிச்சலாகிற விரோதிக்கிறவர்கள் நடுவில் கடந்து போய் கொண்டே இரு, நின்று விடாது.
1: Do not stop when you pass through the haters.
0: அந்த வசனத்தை பாருங்க.
1: Look at the verse.
0: தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள்.
1: David and his men went along the road.
0: ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது.
1: Another translation says
0: தாவீதும் அவனுடைய சேவகரும் நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார்கள்னு போடுறது.
1: It says David and his men kept walking.
0: தொடர்ந்து நடந்துட்டே இருந்தாங்க.
1: They kept walking
0: continuously. எப்ப நடந்தாங்க?
1: When did they walk?
0: அங்க ஒரு மனுஷன் இருக்கான்.
1: There was a man.
0: அவன் வாழ்த்தல.
1: He did not greet
0: them. வரவேற்கல.
1: He did not invite them.
0: பாராட்டல.
1: He did not appreciate them.
0: தூஷிச்சிட்டே வரான்.
1: He was cursing him.
0: தூஷிச்சிட்டே வரான்.
1: He was cursing him.
0: இவன் யாருன்னு கேட்டா,
1: Who was he?
0: ஒரு விதத்துல தாவீதுக்கு தூர சொந்தக்காரன் தான்.
1: So he is a distant relative in one way or the other.
0: ஏன்னா இந்த சவுளுடைய மருமகன் தான் தாவீது.
1: It's because Saul's son-in-law is David.
0: இப்போ இந்த சவுளுடைய இனத்தானாகிய சீமேயி மேல இருந்து அவனை தூஷித்துட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டே வர்றான்.
1: This Shimei, who was a native of Saul, he was cursing this David and went all the way.
0: வந்தது மாத்திரம் இல்லங்க, மேல இருந்து கல்ல தூக்கி போடுறானா, மண்ண தூக்கி போடுறானா.
1: And he not only cursed, he threw stones and kicked up dust against
0: him. என்னப்பா அவன் பிரச்சனை?
1: What is your problem?
0: நடந்து போறது யாரு?
1: Who was that walking there?
0: சாதாரண ஆள் இல்ல.
1: It is not an ordinary man.
0: அவர் தேசத்தின் ராஜா.
1: He is a king of a nation.
0: தேசத்தின் ராஜா.
1: He is a king of a nation.
0: அப்ப ராஜாவா நீங்க மேல வந்தாலும் கண்ணீர் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: So don't forget, even if you are a king, you have tears in your life.
0: உங்க வாழ்க்கையில அவமானம் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: Don't forget, you will encounter shame.
0: நம்ம நிறைய பேர் வந்து கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம்.
1: Many of us have prayed, Lord bless me, Lord.
0: ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம்.
1: And we also utter a blessing and pray always.
0: வாசிக்கலாமா ஆதியாகமம் 26 அதிகாரம்.
1: If you read Genesis 26.
0: 12 வசனம் பாருங்க.
1: Verse 12.
0: ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
1: Then Isaac sowed in that land and reaped in the same year 100-fold and the Lord blessed him.
0: இந்த வசனத்தை நான் ஒரு முறையாகில சொல்லி ஜெபிச்சிருக்கேன் பாஸ்டர். இந்த மாதிரி என்ன இருக்கிறது போல 100 மடங்கு என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் ஜெபிச்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: ஹல்லேலூயா.
0: Very good. சரி அடுத்து போலாம்.
1: Let's go to the next verse.
0: அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா?
1: So do you believe the Lord will bless?
0: விசுவாசிக்கிறவன் நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: ஹல்லேலூயா.
0: Very good. 13 வசனம் வாங்க.
1: Come to verse 13.
0: இப்போ இவன் விதைக்கிறான், 100 மடங்கு பலன் வருது.
1: Now he sowed and he reaped 100-fold.
0: கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார்.
1: And the Lord has blessed him.
0: 13 வசனம்.
1: Verse 13.
0: விளைச்சல் என்ன, அதோட விளைவு என்ன?
1: What is the outcome?
0: அவன் ஐஸ்வர்யவானானா,
1: he prospered,
0: வர வர விருத்தியானா,
1: and he continued to prosper,
0: மகா பெரியவனானா,
1: and he became very prosperous.
0: என்னே ஆண்டவர் இப்படி விருத்தியாக்கி ஐஸ்வர்யவனாக்கி மகா பெரியவனாக்கணும் நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன், என் பிள்ளைங்க அப்படி இருக்கணும் வாஞ்சிக்கிறேன் சொல்றவங்க ரெண்டு கை பேர்த்து அழையில சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு மாட்டு மந்தை ஆட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள்.
1: For he had possessions of flocks and possessions of herds and a great number of servants.
0: இந்த மாதிரி என்ன ஆண்டவர் விருத்தியாக்கணும் ஆசீர்வதிக்கணும் பெருகப்பறணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறவங்க நல்ல ஒரு அழிலியா சொல்லுங்களேன்.
1: All who desire the Lord should prosper
0: you. யாருக்கு தான் ஆசை விட்டது? எல்லாருக்கும் ஆசை தான்.
1: Everyone have the desire.
0: இருக்கிறத விட 100 மடங்கு.
1: We have to be blessed 100-fold.
0: இனி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 100 மடங்கு நீ பெருகுவாயின்னு சொல்லிட்டு ஒரே குதுகலம் ஆயிரும்.
1: Someone say you will be blessed 100-fold than what you are now, you will be very happy.
0: நீ வர வர பலத்து பெரிய மனுஷன் ஆயிருவே.
1: And you will prosper and continue to prosper.
0: You will be prosperous. 100 வேணா 1000மா தாங்க.
1: Lord not 100, give me 1000-fold.
0: ஒரே வாஞ்சியோட நம்ம ஆண்டவர்ட்ட நிறைய வாங்கணும்னு நினைக்கிறோம்.
1: We always want to get more from God.
0: இருக்கிறதுல விஸ்தாரம் ஆயிடணும் நினைக்கிறோம்.
1: We want to expand the maximum that we can.
0: நான் வேற ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கேன்.
1: I have also told in my office.
0: வெயிட் பண்ணி பார் கர்த்தர் எப்படி உயர்த்த போறார்.
1: You wait and see how the Lord will exalt me.
0: என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்.
1: The Lord should hear my prayer.
0: எனக்கு ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுக்கணும்.
1: The Lord should give me a promotion.
0: என் எல்லையை விஸ்தாரமாக்கணும்.
1: The Lord should expand my boundaries.
0: எவ்வளவு வாஞ்சிக்கிறோம்.
1: How much we desire.
0: இப்படி தான் நடந்தது.
1: That is what happened here.
0: ஆனா இதுக்கு விளைவு என்ன?
1: But what is the consequence?
0: ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு.
1: Since he had flocks, herds, and great number of servants, the Philistines envied him.
0: பெலிஸ்தியர் பரிசு கொண்டு வரல.
1: The Philistines did not bring him a gift.
0: இவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்களாப்பா.
1: See, you have become a great man.
0: உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு இருக்கோம்.
1: We want to give an appreciation
0: function.
1: Is it so?
0: வர வர பெருசானா என்ன ஆகும்?
1: If you prosper and become great.
0: சொல்லுங்க. அதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: Are you ready for that?
0: அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா ஆகணும்.
1: You have to get ready.
0: ஆசீர்வாதம் பெருக பெருக பெருக கூடவே பாரமும் பெருகும்.
1: As the blessing increase in your life, the burden will also increase.
0: பொறாமையோட நிக்கலங்க.
1: It did not stop with envy.
0: பொறாமையோட நிக்கல.
1: It just stopped with envy.
0: 15 வருஷம் பாருங்க.
1: Verse 15.
0: அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள்.
1: Now the Philistines had stopped up all the wells which his father's servants had dug in the days of Abraham his father and they filled them with earth.
0: பொறாம விரோதம் தீமை எல்லாம் அடிச்சுட்டு வருது இப்போ.
1: So this envy, jealousy and all evil is coming along with that.
0: இவன் ஒரு நாளும் தோண்ட மாட்டான்.
1: He will not dug any day.
0: தோண்டறவனையும் தோண்ட விட மாட்டான்.
1: He will not let the one to dug.
0: தோண்டி வச்சிருந்தா மண்ணை தூக்கிட்டு வந்து வாரி போடும்.
1: And if anyone dugs, he will also fill it with the mud.
0: இது யாருக்கு இது?
1: Who is this?
0: வர வர விருத்தி ஆகிறீங்களா?
1: And to the one who prospered and continued to prosper.
0: மண் லாரி வருது.
1: You have a mud lorry.
0: JCB வருது.
1: You have the JCP.
0: ரெடி ஆகிடுங்க.
1: You be ready.
0: 100 மடங்கு ஆண்டவரே.
1: Lord 100-fold Lord.
0: 100 லாரி வருது.
1: There are 100 lorries for you.
0: அதான் சத்தியம்.
1: That is the truth.
0: நீங்க பெருசாக பெருசாக போராம என்ன ஆகும்? நீங்க உங்க ஆபீஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருட்டுமே.
1: So just see if you get a promotion in your office.
0: அவ்வளவு நாள் சிரிச்சிட்டு இருந்தமே பார்க்காமலே போயிடுவான்.
1: A person who might be smiling for so long will not even look at you.
0: புரியுதுங்களா உங்களுக்கு?
1: Can you understand that?
0: என்னென்னமோ சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்தவன் ஆளே காணாம போயிடுவான்.
1: The one who made many promises to you, he will not be found at all.
0: உயர்வு எல்லாருக்கும் ரொம்ப சௌகரியமா இருக்காது.
1: This promotions will not be comfortable for everyone.
0: கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது அநேகருடைய எரிச்சலுக்கு நம்ம ஆளாவோம்.
1: When the Lord exalts a person, we have to encounter envy of many person.
0: அப்பா தூர்த்து போட்டவே கணத்தெல்லாம் இவன் வந்து மண்ணை தூக்கி போடுறானா.
1: So this man was filling these wells which was dug by his father.
0: இந்த மண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கு.
1: So there's a connection with this mud.
0: அங்க தாவீதை பார்த்தா மேல இருந்து கல்லையும் மண்ணையும் தூக்கி போடுறானா.
1: So that person was throwing stones and mud towards this David.
0: இங்க பார்த்தா கணத்துல மண்ணை தூக்கி போடுறானா.
1: Here they were filling this well with this earth.
0: அதோட விட்டா நினைச்சீங்களா?
1: Did they leave with
0: that? 16 வசனம் பாங்க.
1: Verse 16.
0: அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய் விடு.
1: Abimelech said to Isaac, go away from us.
0: எங்களை ஏன்பா போனோம் நானு? ஏன் போனோம்? இது எங்க அப்பா இடம்.
1: Why should I go? This is my father's place.
0: எங்க அப்பாவுடைய சொத்து.
1: It is my father's possession.
0: எங்க அப்பா தோண்ட கிணறு.
1: It is a well dug by my father.
0: நான் இங்க இருந்துட்டு போறேன் உனக்கு என்ன?
1: Let me be here. Why should I leave?
0: என்ன பிரச்சனையா? பிரச்சனையை சொல்றாரு பாருங்க.
1: Look at the problem that is here.
0: எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். அதான் பிரச்சனை.
1: For you are much mightier than we.
0: என்ன பிரச்சனை?
1: What is the problem?
0: நாங்களும் இதே இடத்துல தான் இருக்கோம்.
1: I'm also in the same place.
0: எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பக்கவழியா ஓடுதே தவிர.
1: Whatever I have is just draining out.
0: நீ வர வர வர பலத்தவனா மாறிட்டே போறிய.
1: But you are becoming prosperous and prosperous.
0: நீ வளரக்கூடாது.
1: You should not grow.
0: நீ இங்க இருக்க கூடாது.
1: You should not be here.
0: இடத்தை காலி பண்ணு.
1: You just get away from here.
0: இது முதல் முறை இல்ல.
1: This is not the first time.
0: தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா,
1: if you continue to read that,
0: இவன் சரி அப்பா தோணதெல்லாம் முடிஞ்சானுங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி தோணான்.
1: So just because they closed all the wells dug by his father, he dug a well.
0: தோணனா தண்ணி வந்துருச்சான்.
1: And he had water coming forth of it.
0: தண்ணி வந்துச்சேன்னு பிரேஸ்ட் ஆராதனை வைக்கலாம்னு பார்த்தா,
1: when he thought of having a dedication function,
0: அந்த சொத்து என் பேர்ல இருக்கு தெரியுமா?
1: You know that position is mine.
0: தண்ணி என்னது?
1: That water belongs to me.
0: ஒண்ணுது கிடையாது.
1: It's not yours.
0: என்னது?
1: It is mine.
0: தோண்டனதையும் விட மாட்டான்.
1: So he will not let the one which is already dug.
0: தோண்டவும் விட மாட்டான்.
1: And he will not let you also to dig.
0: தோண்டினா தண்ணியே தான் வேணும்ன்றோம்.
1: If you dig, he will ask for that water.
0: எப்படி இருக்கு பாருங்க.
1: Look at this.
0: ஈசாக்கு கஷ்டப்பட்டு தோண்டுவானா?
1: Isaac, he struggled and dug a well.
0: தண்ணியை மட்டும் வாங்கிட்டு போயிருவானா?
1: And he takes away that water from him.
0: எப்படி இருக்கு பாருங்க.
1: Look at the situation.
0: இந்த பொறாமை எப்ப வரும் தெரியுமாங்க?
1: You know when they will have this envy?
0: நீங்க வளர்ந்தீங்கனா பொறாமை.
1: If you grow, you will have envy.
0: நீங்க பெருகுனீங்கனா எரிச்சல்.
1: If you increase, you have this envy.
0: நீங்க உயர்ந்தீங்கனா உங்களுக்கு விரோதம்.
1: If you have exaltation, then you have a jealousy against you.
0: நிச்சயமா நடக்கும்.
1: And surely it will happen.
0: தாவீது மாத்திரம் ஆடு மேய்ச்சிட்டு உட்கார்ந்திருந்தானா எந்த கல்லுங்க வளப்போது?
1: If David would have been only taking care of that flock, what thrones are
0: நடக்கிறது என்ன?
1: What is happening now?
0: சவுலுடைய வீடு அப்படியே சிறிதாகி கொண்டே இருக்கு, தாவீதுடைய வீடு பெரிதாகி கொண்டிருக்கு.
1: The house of Saul is just deteriorating, but the house of David is now increasing and growing.
0: அவ்வளவுதான் எரிச்சல்.
1: Now it is full of envy.
0: ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா?
1: Will I not get one chance?
0: இவன் எப்பயாவது விழ மாட்டானா?
1: Will he not fall at least once?
0: இவனுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வராதா?
1: Will he not encounter one small problem?
0: காத்துக்கிட்டே இருக்கான் சீமை.
1: Shimei was waiting for it.
0: துணியோ வருஷம் காத்திருந்தான்.

0: இவனுடைய
1: தனிப்பட்ட வீட்டு
0: பிரச்சனை.
1: புரியுதுங்களா சொல்றது?
0: Can you understand that?
1: இது தாவீது தனக்கும் தாம் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை.
0: So it is a problem, a personal problem with David and his son.
1: ஆனா இவனுக்கு அது போதும்.
0: But that is enough for that.
1: வந்துடான் கிளம்பி.
0: He came down.
1: இரத்த பிரியனே.
0: You bloodthirsty man.
1: சவுலுடைய ராஜ்யத்தை நீ கவிழ்த்தல, நீதான் அது உன் பிள்ளையே செய்தான் பாரு.
0: And you were the one who toppled the kingdom of Saul and your son has done the same to you.
1: மேல இருந்து கல்ல தூக்கி போடுறாங்க.
0: And he is throwing stones from up.
1: மேல இருந்து மண்ணை வாரி போடுறாங்க.
0: And he is also throwing dust upon him.
1: வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான்.
0: And he was cursing as he want.
1: நடந்தது என்ன?
0: What happened?
1: தாவீது ஒன்று தனியாக போல.
0: David did not go alone.
1: தனியாக மாட்டினாலே சீமேய்க்கு அதை ரொம்ப கஷ்டம்.
0: If he was alone, even Shimei's condition would be very pathetic.
1: ஏன்னா இவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும்.
0: Because we know how he is David.
1: கல்லு கையில் மாட்டுச்சு.
0: If he has a stone,
1: கோலியாத்தே ஃப்ளாட் தான்.
0: Goliath is dead.
1: இப்போ இவரா கல்லை தூக்கி தூக்கி போடுறாரு.
0: Now this man is throwing stones.
1: நான் அவன் ஷூல நீ கொஞ்சம் நடந்து பார்த்தேன்.
0: So I just walked in his shoes today.
1: அவனை போல கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன்.
0: I just imagined like him today.
1: நம்மளா எங்கேயும் போய் கூளங்கள்லாம் தேட வேண்டியதில்லை.
0: We did not search for any stones anywhere.
1: இவனே கேட்ச் போடுறான்.
0: He is just throwing a stone.
1: நமக்கு அஞ்சு கல்லெல்லாம் தேவையில்லை.
0: We don't want five stones.
1: இருக்குது ஒரே ஆளு.
0: Just one person.
1: எவ்வளவு நேரம் ஆகுங்க?
0: How long will it take?
1: இப்போ இவன் தனியாவும் இல்ல.
0: He is not even alone now.
1: கூட எல்லா பலவான்களும் வர்றாங்க.
0: He has all the mighty men along with him.
1: அப்போ கூட ஒருத்தன் சும்மா இல்லாம.
0: So the person who was with him,
1: அபிஷாய்.
0: அபிஷாய்
1: என்ன ராஜாவே?
0: What king?
1: இந்த செத்த நாய் மேல இருந்து இவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடறான்.
0: Why is this dead dog cursing you?
1: ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க.
0: Just give me one permission.
1: இந்த கல்லோட உருளும் போது அவன் தலையை உருட்டி விடுறேன்.
0: So as the stones come down, I will also smite his head and make his head roll down.
1: எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்?
0: How long will it take?
1: ஒரு நிமிஷம் ஆயிருக்காதுங்க.
0: It will not take in a 1 minute.
1: அப்பா என்ன மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிடாது, நீ என்னன்னா பண்ணிக்கப்போ.
0: See, don't involve me into this matter. You do whatever you want.
1: சொல்லிருக்கலாமா இல்லையா?
0: David would have told that, right?
1: சொல்லல.
0: He did not say that.
1: வேதம் சொல்லுது.
0: The Bible says.
1: அத்தனை பலசாலிகள் கூட இருக்காங்க.
0: He had so many mighty people.
1: ஒரே ஒரு மனுஷன் நின்னு அவனை அவ்வளவு பழிச்சு பேசுறான்.
0: One single person was standing there and cursing him.
1: மண்ணை வாரி போடுறான்.
0: He was throwing dust against
1: him. கல்லை தூக்கி போடுறான்.
0: He was throwing stones at him.
1: தாவீது நடந்து கொண்டே இருந்தான்.
0: David just passed through.
1: நிக்கவும் இல்ல.
0: He did not stop.
1: திரும்பி பார்க்கவும் இல்ல.
0: He did not step back.
1: பின்னிட்டு பார்த்து மாம்சத்துல இறங்கவும் இல்ல.
0: And he did not turn back or enter into his flesh.
1: நடந்து கொண்டே இருந்தான்.
0: He was just walking there.
1: தேவன் உங்களோடு பேசுறாரு.
0: Truly the Holy Spirit is speaking with you.
1: ஒரு கண்ணீரை நீங்க கடந்து போறீங்க.
0: Are you going through a path of valley?
1: ஒரு அவமானத்தை கடந்து போறீங்க.
0: You are passing through.
1: ஒரு பொறாமையை நீங்க கடந்து போறீங்க.
0: You are passing through an envy.
1: ஒரு எரிச்சலை கடந்து போறீங்க.
0: You are passing through a jealousy.
1: உங்களுக்கு நல்லா தெரியும்.
0: You know very well.
1: நீங்க இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது.
0: You don't have any relationship or connection with this problem.
1: நீங்க உங்களை உயர்த்தல.
0: You did not exalt yourself.
1: கர்த்தர் தான் உங்களை உயர்த்தினாரு.
0: It is God who exalted you.
1: ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த உங்களை தேவன் பெரியோர்களுடைய பெயர்களுக்கு இணையான பெயரை உங்களுக்கு கொடுத்தாரு.
0: The Lord has given a name equal to a great forefathers who were behind the sheep.
1: புழுதியில கடந்தவனை தேவன் உயர்த்திட்டாரு.
0: The Lord exalted the one who was in the dust.
1: குப்பையில கடந்தவனை பிரபுக்களோடு உட்கார வச்சிருக்கிறாரு.
0: The Lord has made you to sit with the
1: வாழ்க்கையில வந்த ஒரு சின்ன பிரச்சனை.
0: But a small problem in the life.
1: கண்டவெல்லாம் என்ன பண்றான்னா கல்ல தூக்கி போடுறான்.
0: All strange people also throwing stones against you.
1: கர்த்தர் சொல்றாரு.
0: The Lord says.
1: நீ நின்னுறாதே.
0: Don't stop there.
1: நின்ன நீ ஆபத்துல மாட்டிடுவே.
0: If you stop, you will be caught into a danger.
1: நீ நடந்து போயிட்டே இரு.
0: You keep walking.
1: நீ கடந்து போயிட்டே இரு.
0: You pass through.
1: காது கேட்காத மாதிரி போயிட்டே இரு.
0: You pass through as if unheard.
1: முடிவென்ன தெரியுமாங்க?
0: What is the end?
1: முடிவென்ன தெரியுமா?
0: What is the end?
1: தாவீது நல்ல முதிர் வயதில் ஐஸ்வரியமும் கனமும் உள்ளவனாய் தீர்க்காயுசோடு மரித்தான்.
0: David died at a very old age out full of honor and full of riches.
1: ஆனா சீமே எப்படி மரிச்சான்னு பைபிள நீங்க வாசித்து பாருங்க.
0: But if you read the Bible, you know how the Shimei died.
1: முடிவு கர்த்தர்ட்ட இருக்கு.
0: The end is with the Lord.
1: முடிவு உங்க கையில எடுக்காதீங்க.
0: Don't take the end in your hand.
1: எரிச்சலும் பொறாமையும் உங்களுக்கு விரோதமா எழும்புதா?
0: Is there any envy or jealousy rising against you?
1: கண்டும் காணாதது போல போய் கொண்டே இருங்க.
0: Just pass through unnoticed.
1: நின்னுறாதீங்க அங்க.
0: Don't stop.
1: நின்னீங்க சிக்கிடுவீங்க.
0: If you stop you will be caught.
1: அவன் எதுக்கு கல்ல போடுறான் தெரியுமா?
0: No, why is he throwing stones?
1: எதுக்கு மண்ணை வாரி போடுறான் தெரியுமா?
0: Why is throwing dust at him?
1: இவன் நிக்கணும் தங்கட்ட வந்து சண்டை போடணும்.
0: You should stop and fight with him.
1: கர்த்தர் சொல்றாரு அதுவும் வேலை இல்லை.
0: The Lord says that is not your work.
1: போறோம் போறட்டும்.

0: Let the one let him do. You keep walking. You pass through.
1: Isaac enna seidhan?
0: What did Isaac do?
1: Ninnana.
0: Did he stop?
1: Oru kinara thonna.
0: He dug one well.
1: Engaludunga.
0: They owned it.
1: Abadiya?
0: Is it?
1: Vechiko.
0: You have it.
1: Isaac vechiko.
0: It is Isaac, you have it.
1: அடுத்த கிணறு தோன்றும்.
0: He dug another well.
1: தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க.
0: They wait until there is water.
1: தண்ணி வந்தா எங்களுது தண்ணி.
0: Once it brought for water it is mine.
1: அப்படியா?
0: Is it?
1: சித்னா வெச்சுக்கோ.
0: This is Sitna, you have it.
1: போறா முன்னால.
0: Again he went further.
1: திருப்பி தோன்றான்.
0: Again he dug a well.
1: தண்ணி வந்துச்சு.
0: And there came water.
1: எர்ச்சல் பட்டவனுக்கே எர்ச்சல் ஆயி போச்சு.
0: People who were envying they were more envied.
1: என்னடா நம்ம இவ்வளவு தோன்றோம்.
0: See we are digging so much.
1: என்ன விட்டு 1000 கிணறு தோண்டி விடுவான் போல இருக்கு.
0: I think he will dig thousands wells.
1: அவங்களுக்கே வெறுத்து போய் விட்டுட்டானுங்க.
0: And they were frustrated and they gave up.
1: என்ன சொல்லுது?
0: The Bible says
1: Rehoboth என்று பேர் வைத்தான்.
0: He called it Rehoboth.
1: கர்த்தர் இந்த தேசத்தில் நமக்கு இடம் உண்டாக்கினார்.
0: Now the Lord has made room for us in this nation.
1: இப்பொழுது நாம் பலுகி பெருகுவோம்.
0: And we shall be fruitful in the land.
1: உங்களுக்கு விரோதமா எரிச்சல் பட்டு பொறாமப்பட்டு எவ்வளவு திங்கு செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க?
0: You just imagine how much to the maximum they can do evil with envying and jealousy against you.
1: எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு.
0: There's a limit for everything.
1: ஒரு அளவு முடியும் போது
0: at the end of that saturation
1: கர்த்தர் நம்மளுடைய கண்ணீரை நீரூற்றா மாற்றிடுவார்.
0: The Lord will turn all our tears.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பின்னால ஓடி வர்றவன் அவனே வலுவிழந்து விழுந்துருவாங்க.
0: The one who comes running behind you he will lose his strength and fall down.
1: நீங்க நிக்காம போயிட்டே இருங்க.
0: You don't stop but pass through.
1: போயிட்டே இருங்க.
0: You pass through.
1: எங்க நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மள ஆசீர்வதிச்சு பெருக பண்ணிட்டார்னாலே எரிச்சல் பின்னால வருதுன்றது மறந்துடாதீங்க.
0: So don't ever forget if the Lord has blessed you and has prospered you, don't forget there's the envy against coming.
1: நீங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம்.
0: You might be happy that you're well now.
1: ஆனா நீங்க நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு சந்தோஷம் கிடையாது.
0: But many are not happy about your prosperity.
1: இப்படி நல்லா இருக்கானே.
0: See he is very well.
1: அவன் பிள்ளைங்களா நல்லா இருக்கே.
0: See his children are prosperous.
1: அவன் பிள்ளைங்க ஒழுங்கா படிக்குதே.
0: His children are studying well.
1: ஒழுக்கமா இருக்கே.
0: They are very disciplined.
1: அவ்வளவுதான் எரிச்சல் கிளம்பிரும்.
0: That's how they will have that envy.
1: இது வந்து எல்லா பரிசுத்தமான வாழ்க்கையிலும் உள்ளதுதான்.
0: This happens in all the life of the saints.
1: நீங்கள் ஆதியாகமம் 37:4 வாசித்தீங்கனா
0: If you read Genesis 37:4
1: அந்த சகோதரர்களெல்லாம் யோசேப்பை பகைத்தார்களாம்.
0: Here we read that his brothers hated Joseph.
1: அவனோட பட்சமாய் அன்பா பேசலையாம்.
0: And they could not speak peaceably or
1: என்னப்பான்னு கேட்டா அப்பா வந்து இவன்கிட்ட கொஞ்சம் அன்பா இருந்தாராம்.
0: The problem is that the father loved him more.
1: எதுக்கெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க.
0: See problem arises for what reason?
1: அப்பா கொஞ்சம் அன்பா இருந்தானே மத்த 10 பேர் சேர்ந்துட்டான் ஒரே குடும்பல.
0: Since father loved him more all the other 10 brothers gathered.
1: அதே 37:8 வாசித்து பாருங்க.
0: Same 37:8
1: இவன் இந்த யோசேப்பு சொப்பனம் பார்க்கறான்.
0: This Joseph saw a dream.
1: சொப்பனம் பார்த்து
0: சொப்பனங்களின்
1: நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் அதிகமாய் பகைத்தார்.
0: So they hated him even more for his dreams and for his words.
1: அவங்க பிரச்சனை என்ன?
0: What is their problem?
1: ஏயா நாங்களும் தான் தூங்குறோம்.
0: See we also sleep.
1: எங்களுக்கு ஒரு சொப்பனமும் வர மாட்டேங்குது.
0: We don't see any dreams.
1: எங்களுக்கு எல்லாம் பேய் கனவா தான் வருது.
0: We have all nightmares.
1: நீ என்ன படுத்து படுத்து தூங்கி எழும்புற திடீர் திடீர் சொப்பனம் சொப்பனம்ன்ற?
0: But you sleep and rise up but you say you have seen a dream.
1: எல்லாம் பெரிய பெரிய தரிசனமா பாத்திட்டு இருக்க.
0: And all your dreams are very big.
1: 11 நட்சத்திரம் உழுதா சூரியன் சந்திரன் உழுதா என்னையா நடக்குதுங்க?
0: And there are sun and moon which bows down before you, 11 stars which bow before you.
1: எங்களுக்கு ஒரு தரிசனம் வர மாட்டேங்குது.
0: We don't see any dreams.
1: நீ பெருசு பெருசா பாக்குறியா?
0: You see big dreams.
1: அவ்வளவுதான் நீ இங்க இருக்க கூடாது.
0: So you should not be here anymore.
1: வேறட்டி வேறட்டி அடிக்குறான்.
0: And they chased him.
1: நின்னானங்க இந்த பையன்.
0: Did he stop?
1: இவனுங்க எரிச்சலாகறான் தெரிஞ்ச பிறகு அடுத்த சொப்பனத்தை சொல்றான்.
0: Having known that they are envying against him, he also said the next dream.
1: நேத்துக்கு வந்து 11 நட்சத்திரம் வணங்குச்சு.
0: See yesterday it was 11 stars which bowed before.
1: இன்னும் ஒரு சொப்பனத்தை கூட நான்
0: பார்த்தேன். I saw one more dream.
1: என்னன்னா அது 11 அரிக்கட் அப்படியே சாஞ்சிருச்சு.
0: So the 11 sheaves they just bowed before me.
1: இவனுங்களுக்கு தாங்க முடியல.
0: They could not bear it.
1: ஆனா பாருங்க அந்த யோசேப்பு எப்பவும் செய்யறது போல ஆமாம் பாட்டுக்கு சாப்பாட தூக்கிட்டு நடக்கிறதும் வர்றதும் போறதும்.
0: But this Joseph, as usual, as per routine, he was taking the food and he went and came back.
1: இவனுக்கு எரிச்சலா இருக்கானு தெரியும்.
0: He know that they are envying against him.
1: அதுக்கா தன்னை மாத்திட்டானா?
0: But did he change himself for that?
1: அண்ணா ரொம்ப எரிச்சலா இருக்கீங்க போலக்குது தெரியாம சொல்லிட்டேன்.
0: I think you are very jealousy over me.
1: பதினோரு நீ நம்புனா நம்பு.
0: Whether you believe or not.
1: கேட்டா கேளு.
0: Whether you hear it or not.
1: நீ வந்து அத விசுவாசிச்சா விசுவாசி.
0: No matter whether you believe it or not.
1: கொடுத்தது கர்த்தர்.
0: It is God who gave me.
1: கர்த்தர் அதை செய்வார்.
0: And God will prosper it.
1: நீ ஒண்ணு என்ன பண்ண முடியாது.
0: What you cannot do me.
1: நீ எனக்கு எதுவும் பண்ண முடியாது.
0: You cannot do anything to me.
1: அந்த சகோதரர்களை சந்திக்க தனியா போறாங்க.
0: And he went alone to meet those brothers.
1: எல்லாம் நினைச்சானுங்க இன்னைக்கே கொன்னு இவன் கதையை முடிச்சிடுவான்.
0: Everyone thought we will kill him today and we'll finish his work.
1: கைய கால கட்டி கூட்டி தூக்கி குழியில போட்டாச்சு.
0: They tied him and cast him into a pit.
1: காசுக்கு வித்தாச்சு.
0: They sold him for
1: வெளியூருக்கு தள்ளி போட்டாச்சு.
0: They just staged him to
1: கதை முடிஞ்சு போச்சு.
0: And his story is ended.
1: வீட்ல வந்து பொய்யான கதையை வந்து எல்லாருக்கும் சொல்லியாச்சு.
0: And they came home and said a very wrong story now.
1: எல்லாரும் அதை நம்பியாச்சு.
0: And everyone also believed that.
1: அப்பாவும் அழுறாரு.
0: A father is also crying.
1: என் பிள்ளை துஷ்டம் இருக்க சாப்பிட்டுச்சு.
0: And a bee, wild beast has eaten my
1: food. நீ என்னன்னா கதை விடு.
0: No matter whatever stories
1: நீ என்னன்னா காசு பாரு.
0: No matter how much money you may see.
1: நீ என்னன்னா வியாபாரம் பண்ணு.
0: No matter whatever business you may do.
1: கர்த்தர் சொன்னது நடக்கும்.
0: One that is said by God will
1: happen. Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் சொன்னது நடக்கும்.
0: What God said will happen.
1: அதை யாராலும் மாற்ற முடியாது.
0: No one can change that.
1: நீ என்னதான் வித்து போட்டாலும்.
0: No matter what however you may sold
1: நீ என்னதான் இரத்த கறையை கொண்டு காமிச்சாலும்.
0: No matter whatever blood stains you may show.
1: எல்லா பொய்யான எவிடன்ஸ் கொண்டு காமிச்சாலும்.
0: No matter whatever false evidence you may show.
1: கர்த்தர் சொன்னது நடந்துச்சா இல்லையா?
0: Did it happen as what God said?
1: அவன் செய்த வேலை என்ன?
0: What did he do?
1: நிக்க மாட்டான் பா நம்ம.
0: I will not stop.
1: நீ கல்லனா போடு மண்ணனா போடு.
0: No matter it might be stones or mud that you may throw at me.
1: நான் உன்னை திருப்பி ஏதும் செய்ய மாட்டேன்.
0: I will not do anything in return to you.
1: நான் கர்த்தரை மாத்திரம் என் கண் முன்னால நிறுத்தி போயிட்டே இருப்பேன்.
0: I will set the Lord alone before me and I will just keep walking.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க நினைக்காதீங்க இந்த விரோதம்ன்றது நமக்கு தான் வந்துருச்சுன்னு.
0: Don't think that this envy is only for us.
1: நீங்கள் யோவான் 15:18 வாசித்தால்
0: If you read John 15:18
1: உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்க.
0: He says if the world hates you you know that it hated me before it hated you.
1: பகையை சந்திக்கிறீங்களா?
0: So are you encountering this hatred?
1: எரிச்சலை சந்திக்கிறீங்களா?
0: Are you encountering envy?
1: பொறாமையை சந்திக்கிறீங்களா?
0: Are you encountering jealousy?
1: பயப்படாதீங்கங்க.
0: Don't be afraid.
1: இயேசுவே பகைக்கப்பட்டார்.
0: Jesus was also hated.
1: ஆனால் தேவனோ எல்லா நாமங்களுக்கும் எல்லா நாமத்தை அவர் கொடுத்துட்டார்.
0: But God gave him name above all names.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிலாத்து சொல்கிறான்.
0: Pilate says
1: பகையினாலே தான் இந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை தன்ட ஒப்பு கொடுத்தாங்கன்னு அவனே சொல்கிறான்.
0: He himself said that these chief priests handed him over to him only because of envy.
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: Everyone know that.
1: இதுக்கு தனியா வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் தேவையில்ல.
0: We no need any kind of revelation or prophecy for
1: வெட்ட
0: this.
1: வெளிச்சமா தெரிஞ்சது.
0: It is very very clean.
1: கர்த்தர் செய்ய நினைத்ததை யாரா தடுக்க முடிஞ்சதா?
0: But was anyone able to stop which God intended to do?
1: இயேசு எப்பயாவது நின்னு அவர்களை அழிக்கணும்னு நினைச்சாரா?
0: Jesus ever did Jesus ever stand and want to destroy them?
1: பேதர் உடனே கத்தியை தூக்கிட்டார்.
0: Peter immediately took his sword.
1: ஏய் என்ன? யார் தெரியுமா நம்ம தலைவர்?
0: You know who is our leader?
1: காதை வெட்டி போடுவேன்.
0: And I will cut your ear.
1: தூக்கி போடுப்பா அதை எல்லாத்தையும் உரையில போடு.
0: You put back into his position.
1: பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான்.
0: The one who takes the sword will die.
1: இது நம்ம வேலை இல்ல.
0: This is not our work.
1: சிலுவையே சுமந்து கண்ணீர் வடிக்க வேண்டியிருந்தாலும்.
0: Even if you have to carry the cross and shed tears.
1: கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீ உருவ நடப்பாயானால்.
0: If you pass through the valley of tears.
1: முடிவிலே நீரூற்றை காண்பாய்.
0: At the end you will see springs.
1: விசுவாசிக்கிற ராமேன் சொல்லுங்க பாப்போம்.
0: Hallelujah.
1: உங்களை விரோதிக்கிறவங்களை பார்த்துட்டீங்களா?
0: Have you seen people envying against you?
1: நின்றாதீங்க.
0: Don't stop.
1: பாஸ்டர்.
0: பாஸ்டர்.
1: 100 வார்த்தை பேசலாம் பாஸ்டர்.
0: He spoke 100 words பாஸ்டர்.
1: ஒரே ஒரு வார்த்தை கேட்டு வந்தறேன் பாஸ்டர்.
0: Let me ask one word and return back.
1: அது வேலை இல்ல பண்ணி போ.
0: That is not your work.
1: அவன் பேசட்டும் பேசட்டும். நிந்திக்கிற கர்த்தர் இடம் கொடுத்து நிந்திச்சிட்டு போடும் விடு.
0: The Lord has permitted him to curse. Let him curse you.
1: பாஸ்டர் இத்தனை போய் சொல்றான் பாஸ்டர்.
0: Pastor he speaks so much of life.
1: ஒரே ஒரு விளக்கம் கொடுத்து வந்தறேன்.
0: Let me give an explanation.
1: நீ போ பா அவன் வழியில போ பா.
0: You keep going.
1: நீ போ பா.
0: You keep going.
1: பாஸ்டர் நான் போறேன் சொல்ல.
0: Pastor it's not that I will go.
1: எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு.
0: I have an uncle.
1: ஒரு லாயர் ஒருத்தர் இருக்காரு.
0: He is a lawyer.
1: அவர் சொல்றாரு எங்கட விட்டு
0: என்ன
1: சும்மாவே இருக்கீங்க.
0: See why you are silent?
1: நீங்க செயல்ல விடுங்க நான் பாத்துக்கறேன்.
0: Even if you don't do I will do it for you.
1: அவன் தலைய உருட்டுறேன் விடுங்க.
0: I will smite his head.
1: நீ உருட்டவும் வேணா. நீ புழக்கவும் வேணா நீங்க வா.
0: You did not roll it or confuse it. Just come.
1: நீ வா பின்னடி வா.
0: You come along with me.
1: பேசாம வா.
0: You come silent.
1: நானே சும்மா போயிட்டு இருக்கேன்.
0: I am going very silent.
1: நீ என்ன போய் சண்டை போட போறே?
0: Why do you want to fight with him?
1: அமைதியா போயிட்டான்.
0: He went very calmly.
1: நின்று விடாதீங்க.
0: Don't stop.
1: ஒரு ஆமென் சொல்லுங்க.
0: ஆமென்.
1: இன்னைக்கு யாராவது பொறாமை எரிச்சல்ல வந்து மாட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா?
0: Is any person seated here being caught in this envy?
1: நின்னுறாதீங்க.
0: Don't stop.
1: நின்னுறாதீங்க.
0: Don't stop.
1: கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செஞ்சிட்டே இருங்க.
0: Do what the Lord has commanded you.
1: கர்த்தர் நடத்துற பாதையில போயிட்டே இருங்க.
0: Just keep passing through the path the Lord has given you.
1: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்.
0: The Lord will take care of everything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணுவார்.
0: No weapon formed against you shall prosper.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார்.
0: The Lord will lead a successful

0: தேவனற்ற ஜனங்கள் நடுவுல நில்லாம கடந்து போய் கொண்டே இருக்கணும்.
1: Do not stop when you pass through the heathen.
0: பொறாமை எரிச்சல் விரோதம் படுகிற ஜனங்களுக்கு நடுவுல நிக்காம நடந்து போய் கொண்டே இருக்கணும்.
1: Do not stop when you pass through the haters.
0: மூன்றாவது கடைசியா
1: நம்பர் 3 இன் தி லாஸ்ட்
0: எதை நம்ம நிக்காம கடந்து போணும் தெரியுமா?
1: Where we should not stop but pass through.
0: எபிரேயர் 11:29
1: Hebrews 11:29
0: எபிரேயர் 11:29
1: Hebrews 11:29
0: விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
1: By faith they passed through the Red Sea as by dry land.
0: சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
1: They passed through the Red Sea as by dry land.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா.
1: Glory be to the name of the Lord.
0: அருமையான ஒரு அற்புதம் இது.
1: It's a very amazing miracle.
0: எத்தனை பேர் இது ஒரு அந்த அற்புதத்தை ஒரு முறையாவது வாஸ்தவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி. இதை நீங்க எப்படி வாசித்தீங்க தெரியல. நானும் இத்தனை வருஷம் வாசித்திருக்கேன்.
1: I also led this miracle many times.
0: ஆனா இந்த செய்திக்கா கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தும் போது ரொம்ப வித்தியாசமா என் கண்ணுக்கு தெரிஞ்சது.
1: But when the Lord prepared me for this sermon, it was really different before me.
0: நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த 600,000 புருஷர்ல நானும் ஒருத்தர் அப்படி நடந்து போயிட்டேன்.
1: So I became one among those 6 lakh of Israelites who passed through the Red Sea.
0: பின்னால அப்படியே எகிப்தின் சேனையின் ஒரே ரதங்கள் குதிரை சத்தம் எல்லாம் பயங்கரமா கேக்குது.
1: And I could hear the sounds of horses and chariots and armies of Egyptians back.
0: அப்ப கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே கலக்கமாயி போச்சு.
1: And people who were with me they were perplexed.
0: அந்த பக்கம் கடல் கொந்தளிக்குது.
1: And there is a sea on the other side which was roaring.
0: எல்லாரும் கத்துறாங்க.
1: Everyone were shouting.
0: எங்களை சாகரத்துக்கு இங்க கொண்டு வந்தீங்க.
1: Did you bring us to die here?
0: எகிப்தில எங்களை விட்டுறலாமே.
1: Would have let us live in Egypt.
0: Ella kathiyittu irukanga.
1: Everyone was shouting.
0: Odane Moses solraru.
1: Immediately Moses said,
0: "Ella ninnu paarenga kathar seiya porar periya kaaryangal."
1: You stop and see God will do great things.
0: Adhu solla naanga la ninnu paathittu irukom.
1: And he was singing there. See there.
0: Appo paathittu irundha.
1: When we were looking there,
0: the kadal palandirchu.
1: The sea parted into two.
0: Kadal palandittu ularndha tharai undaiduchu.
1: The sea parted two and there happened a dry land.
0: Naanum paathukitte irundhen.
1: And I was also looking at it.
0: இந்த கடல் எப்படியாவது முழுசா காஞ்சு உலர்ந்து போயிடும் பார்த்தேன்.
1: I thought the entire sea will become a dry land.
0: ஆனா கடல் அப்படியே நிக்குது.
1: But the sea stood as such.
0: எது கொந்தளிச்சிட்டு இருந்ததோ எது பிரச்சனையா இருந்ததோ போக மாட்டேங்குது அப்படியே நிக்குது.
1: The sea which was roaring which remained a problem it stood as such.
0: ஆனா அந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு சின்ன பாதம் மட்டும் காஞ்சு கிடக்கு.
1: But there is a one small path in between that problem which is very dry.
0: அப்ப மோசே சொல்றாரு வாங்க எல்லாரும் போகலாம் உள்ள போலாம்.
1: Then Moses said come let us all go through that.
0: எங்க உள்ள போறது?
1: Where to go?
0: கடல் முழுசு காயட்டும் வெயிட் பண்ணுங்க.
1: Let us wait until the entire sea is dry.
0: இல்லப்பா கடல் எல்லாம் காயாது இப்படி தான் இருக்கும்.
1: See the sea will not dry fully it will be the same.
0: ஆண்டவர் வந்து உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்க மாட்டாரு.
1: The Lord will not tempt you beyond your ability.
0: தப்பித்து செல்ல ஒரு வழியை தான் உண்டாக்குவாரு.
1: The Lord will make a way for you to escape.
0: வாணங்க.
1: No I don't want.
0: பாத்தீங்களா தண்ணி எல்லாம்?
1: Did you see at the seas?
0: ஏ மதில் மாதிரி நிக்குதுங்க.
1: It is standing like a wall.
0: எப்படிங்க உள்ள போறது?
1: How to pass through that?
0: ஒன்னு பண்ணுங்க.
1: Do one thing.
0: நீங்க பாட்டு பாட்டே முன்னாடி போங்க.
1: You just sing the song and go for me.
0: அந்த கரையில இருந்து டாடா கடக்க நான் வந்துறேன்.
1: And you go and wave your hand on the other shore then I will come in.
0: சொன்னானா?
1: Did he say so?
0: இல்ல.
1: No.
0: சின்ன பாதை.
1: It is only a small path.
0: கொந்தளிச்ச தண்ணி அப்படியே நிக்குது.
1: The roaring seas and the waters were standing as such.
0: பிரச்சனை முழுசா முடிஞ்சு போலங்க.
1: The problem is not completely solved.
0: பிரச்சனை டெம்பரரியா அப்படியே ஒரு ஸ்டால்ல நிக்குது.
1: This problem is stalled in a temporary position.
0: ஒரு தற்காலிகமா மலை மாதிரி நிக்குது.
1: It is standing as a wall temporarily.
0: கர்த்தர் சொல்றாரு.
1: The Lord says.
0: நிக்காத ஓடு.
1: You don't stop pass through.
0: எல்ல நடந்து போ.
1: Everyone pass through that.
0: ஏன் சொல்லுது?
1: The Bible says.
0: இருக்கிற கொஞ்சம் உலர்ந்த தரையில அவ்வளவு பேரும் கடந்து போயிட்டாங்க.
1: All the people passed through that small dry land they had.
0: நீங்க எல்லாம் என் கூட வந்தீங்கனா எப்படிங்க வருவீங்க?
1: So if you come along with me how you will come?
0: ரெண்டு பக்கம் அப்படியே மதில் மாதிரி கடல் தண்ணி நிக்குது.
1: You have waters of the sea standing as a wall on the either sides.
0: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாய் போயிருந்தேன்.
1: Few days ago I have been to Dubai.
0: துபாயில வந்து அக்வேரியம்னு ஒன்னு செஞ்சு வச்சிருக்காங்க.
1: There we have something called aquarium.
0: இந்த அக்வேரியம் எப்படினா தலைக்கு மேல அப்படியே ஒரு கண்ணாடியில அப்படியே ஒரு இது வச்சிருக்காங்க. மேல எல்லாம் பெரிய பெரிய சுறா மீன்கள் அப்படியே மிதந்து அப்படியே வருது.
1: So here there you have the glass full of glass all through the roof, and you can see all those fishes.
0: உள்ள நடந்து போணும் அப்படியே.
1: You have to pass through that way.
0: மேல தண்ணி, கீழ தண்ணி, சைடுல தண்ணி.
1: Your water is up, below, all the sides.
0: சரி, எல்லாம் ஒழுங்கா தான் செஞ்சிருப்பாங்க, நான் போயிட்டேன்.
1: So I believe everything will be right, and I went.
0: வெளியில ஒரு பொண்ணு அழுது அழு அழுன்னு அழுது.
1: Outside a girl was crying so bad.
0: எப்படி ஒரு 16 வயசு இருக்கும்?
1: She might be 16 years old.
0: என்ன சொல்லுது தெரியுமா?
1: Now what is she saying?
0: உள்ள வர மாட்டேன்.
1: I will not enter.
0: உள்ள வர மாட்டேன்.
1: I will not enter.
0: என்னமானு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கேக்குறாங்க.
1: His parents are parents were asking.
0: மேல கொஞ்சம் உடைஞ்சு விழுந்துச்சா என்ன பண்றது?
1: What if it breaks on the top?
0: மேல கொஞ்சம் உடைஞ்சு விழுந்தா என்ன பண்றது?
1: What happens if it breaks on the top?
0: அவங்க புடிச்சு இழுக்குறாங்க அந்த பொண்ணை.
1: They were trying to pull.
0: நாங்க எல்லாம் போறோம், இத்தனை பேர் போறாங்க.
1: See, everyone is passing through.
0: எல்லாம் போங்க, நான் வரல.
1: Let everyone go, I will not come.
0: எதுக்கு இது?
1: Why?
0: Glass aquarium கே இந்த பாடு.
1: So this is just for a glass aquarium.
0: Glass ஏ இல்லாம தண்ணி மட்டும் நிக்குது, நீங்க வருவீங்க?
1: So if there is no glass but only water, will you come?
0: பாஸ்டர், எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது.
1: பாஸ்டர், there's something in my stomach.
0: கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்.
1: I'll come after a while.
0: பாஸ்டர், ரொம்ப கால்ல மரத்துக்குச்சு பாஸ்டர்.
1: பாஸ்டர், my legs have become numb.
0: நீங்க வேணா ஒரு முறை நேரா போயிட்டு திருப்பி வந்து கூட்டி போங்க பாஸ்டர்.
1: You just go for a walk and return back and take us.
0: கண்ணுக்கு பார்த்தா சரியா தெரிய மாட்டேங்குது.
1: I could not see if
0: it's மங்கல தெரியுது பாஸ்டர்.
1: It is very blur.
0: இது கர்த்தர் தான் நடத்துறாரா?
1: Is it God leading us?
0: இது உண்மையாவே பிளந்துருச்சா?
1: Or is it true? It is parted into two.
0: கேப்பமா கேட்க மாட்டாங்க.
1: Will we ask that or not?
0: சொல்லுங்க, நீங்க எல்லாம் வந்துருவீங்க உள்ள?
1: Will you all enter in?
0: எல்லாருமே சொல்லுங்க, ஐயோ பாஸ்டர் வேணாம் பாஸ்டர்.
1: Everyone will say, Pastor, don't want.
0: Yeah.
1: Why?
0: நம்ம பார்க்கறவங்க பிரச்சனை அங்க தான் இருக்கு.
1: Because we are looking at the problem which is still there.
0: கர்த்தர் பிரச்சனையை முழுசா அகற்றல.
1: The Lord has not removed that problem completely.
0: பிரச்சனை அப்படியே நிக்குது.
1: The problem is standing there.
0: கொந்தளிக்கிற கடல் அப்படியே நிக்குது.
1: The roaring sea is as such there.
0: ஒரு சின்ன பாதையை திறந்தாரு.
1: But the Lord has opened a small path.
0: சின்ன வழியை ஆண்டவர் வெட்டாந்தரையா மாத்துனாரு.
1: The Lord has made the small path a dry land.
0: சொல்றா, நீ உள்ள வா.
1: Now he says, come in.
0: நீ உள்ள வா.
1: Come in.
0: நம்ம சில பேர் சொல்றோம், இல்ல ஆண்டவரே.
1: Some of us says, no Lord.
0: இவ்ளோ செஞ்சீங்க.
1: You have done so much.
0: முழுசியும் காய விட்டுருங்க.
1: Why don't you let entire sea dry?
0: நான் வந்துறேன்.
1: I will let in.
0: ஆண்டவர் சொல்ல இல்ல.
1: The Lord says, no.
0: நான் உனக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறேன்.
1: See, I have set a path for you.
0: அத மரண இருள் தான்.
1: It is a path of valley of shadow of death.
0: ரெண்டு பக்கம் தண்ணி நிக்குது.
1: You have waters on the either side.
0: ஆபத்து அங்க தான் இருக்கு.
1: You have the danger there.
0: ஆனா நீ நின்றாத.
1: But don't stop.
0: கர்த்தர் உனக்கு செய்த அதிசயத்தை நீ பார்த்துட்டு முன்னால வா.
1: You look at the miracle that the Lord has done to you.
0: எப்படி தெரியுமாங்க அந்த ஜனங்க கடந்தாங்க?
1: You know how did the people move on?
0: வசனத்தை வாசிங்களே.
1: If you read the
0: verse. எபிரேயர் 11:29.
1: Hebrews 11:29.
0: விசுவாசத்தினாலே.
1: By faith.
0: அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
1: They passed the Red Sea as by dry land.
0: எப்படிங்க நீங்க கடந்தீங்க?
1: How did you pass through?
0: எப்படிங்க நீங்க அதை பாஸ் பண்ணி போனீங்க?
1: How did you pass through that sea?
0: கண்ணால பார்த்தா முடியாது.
1: If you see by your eyes you cannot.
0: விசுவாசிச்சேன் அவ்வளவுதான்.
1: I believed it, that's it.
0: என் தேவன் எனக்கு உண்மை உள்ளவர்.
1: My God is faithful to me.
0: வழியை திறந்தவர் முடிவை கொண்டு போய் சேர்ப்பார்.
1: The one who made the way will also take me to the end.
0: இந்த காண்டங்களோ தீர்க்க தரிசனமா பேசுறாரு.
1: Today the Lord is speaking prophetically.
0: பெரிய பிரச்சனை மேல நின்னுட்டு இருக்கீங்க.
1: You are standing before a great problem.
0: கர்த்தர் ஒரு சின்ன பாதையை திறந்துட்டாரு.
1: The Lord has opened a small path.
0: சின்ன பாதை.
1: It's a small path.
0: தயக்கமா இருக்கு.
1: And you are hesitating.
0: கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிச்சு முன்னால போ.
1: The Lord says, you believe and move on.
0: விசுவாசிச்சு முன்னால போ.
1: You believe and move on.
0: பிரச்சனை முழுசும் முடியாம இருக்கலாம்.
1: The problem may not be completely over.
0: நான் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறேன்.
1: But I have kept everything only for some purpose.
0: நீ கடந்து போ.
1: You just pass through.
0: انا ஒண்ணு மறந்துடாதீங்க.
1: But don't forget.
0: நீ கடந்து போறதுக்கு ஏன் விசுவாசிக்கலாம் தெரியுமா?
1: Why can believe for you to pass through?
0: ஏசாயா 43 ரெண்டாம் வசனம் பாருங்க.
1: Isaiah 43 verse 2.
0: நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்.
1: When you pass through the waters I will be with you.
0: நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை.
1: And through the rivers that they shall not overflow you.
0: நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய்.
1: When you walk through the fire you shall not be burned.
0: அக்கினி ஜ்வாலை உன் பேரில் பற்றாது.
1: Nor shall the flames scorch you.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: முதல் வசனம் சொல்லுது.
1: Verse 1 says.
0: உன்னை சிருஷ்டித்தவர் நான்தான்.
1: I the one who created you.
0: உன்னை உருவாக்கினவர் நான்தான்.
1: I am the one who formed you.
0: நீ பயப்படாத.
1: Fear not.
0: நான் உன்னை மீட்டுக் கொண்டேன்.
1: I have redeemed you.
0: உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்.
1: I have called you by your name.
0: நீ என்னுடையவன்.
1: And you are mine.
0: இந்த தண்ணீர்ல சின்ன பாதை இருந்தாலும் நான் உனக்கு முன்னால உன் கூட வர்றேன்.
1: No matter even if it's a small path among the sea, I will come before you.
0: என்ன விசுவாசிக்கிறியா?
1: Do you believe that?
0: நின்ன பின்னால எகிப்து வந்துட்டு இருக்கு.
1: If you stop, you have the Egyptians army behind you.
0: கடந்து போயிட்டே இரு.
1: You keep passing through.
0: கர்த்தர் உனக்கு சின்ன ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார்.
1: The Lord has created a small path for you.
0: தப்பித்து செல்ற ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார்.
1: The Lord has made a path of escape for you.
0: இப்ப நின்று விசுவாசத்தை இழந்துறாதீங்க.
1: If you stop here, you will lose your faith.
0: ஆண்டவரே, இந்த சின்ன ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு.
1: Lord, I have only a small faith now.
0: கடுகழு விசுவாசம் தான் இருக்கு.
1: I have the faith as a mustard seed.
0: ஒரு சின்ன பாதை தான் நீங்க தரந்தீங்க.
1: You have opened only a small path.
0: ஒரு அற்பமான ஒரு பாதையை தான் காட்றீங்க.
1: You are showing me a simple way, Lord.
0: பயப்படாதீங்க.
1: Don't be afraid.
0: சின்னதா இருந்தாலும் பெரிய தேவன் நம்மோடு வர்றாரு.
1: No matter even it is small, we have great.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தைரியமா கடந்து போங்க.
1: You go boldly.
0: நின்றாதீங்க.
1: Don't stop.
0: முன்னால போங்க.
1: Pass through.
0: கர்த்தர் கடந்து போக பண்ணுவார்.
1: The Lord will make you to pass.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரச்சனை முழுசா முடிஞ்சிருன்னு நினைச்சிராதீங்க.
1: Don't think the problem will end completely.
0: அது இருக்கும்.
1: That will be.
0: அதை கர்த்தர் பாத்துக்கிடுவாரு.
1: The Lord will take care of it.
0: தாங்கிக் கொள்ற வரைக்கும் தான் கர்த்தர் நமக்கு நமக்கு அனுமதிப்பாரு.
1: The Lord will let it happen only according to
0: ability. பிரச்சனை நடுவுலவே தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கிடுவாரு.
1: The Lord will make a path of escape among that problem.
0: அப்ப எதுக்கு பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை அப்படி நின்னுட்டே இருக்கு? எதுக்கு இது?
1: But why this problem standing like that, pastor?
0: அந்த பிரச்சனை உனக்கு இல்ல.
1: That problem is not for you.
0: பின்னால ஒரு கும்பல் வருது.
1: There is another crowd coming after.
0: அவர்கள் அழிக்கிறதுக்கு தான் பிரச்சனை இன்ன வச்சிருக்கேன்.
1: I have kept this problem just to destroy them.
0: நீயோ கடந்து போவா.
1: But you will pass through.
0: நீயோ தப்பி பிழைப்பாய்.
1: You will escape and survive.
0: நீ அடுத்த கரையில நின்னு கர்த்தரை துதிப்பாய்.
1: You will stand on the other shore and praise.
0: ஏனென்றால் உன்னோடு வருகிறவர் ஜீவனுள்ளவர்.
1: Because the one who comes with you is living.
0: உன்னோடு வருகிறவர் உன்னை மீட்டு கொண்டவர்.
1: Because the one who comes with you is redeemed.
0: உன்னோடு வருகிறவர் உன்னை அழைத்தவர்.
1: The one who is coming with you is the one who called you.
0: அவருடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்.
1: He has called you by your name.
0: நீ கடக்கும் போது உன் கூடவே வருவார்.
1: When you pass through, he will be with you.
0: நான் நின்று விட மாட்டேன்.
1: I will not stop.
0: என் ஆபத்து நேரத்துல,
1: in my times of danger,
0: என் கடினமான நேரங்கள்ல,
1: in my times of hard times,
0: நான் நின்று போகாமல் நடந்து கொண்டே இருப்பேன்.
1: I will not stop but pass through.
0: நடந்து கொண்டே இருப்பேன்.
1: I will pass through.
0: Do not stop when you pass through the heathen. நீ தேவனற்ற மக்கள் நடுவிலே நீ நடந்து வரும்போது நின்று விடாதே, கடந்து போய் கொண்டே இரு. ஆமென்.
1: ஆமென்.
0: இரண்டாவது, உன்னை விரோதிக்கிறவர்கள் பொறாமை கொள்ளுகிறவர்கள் நடுவில் நின்றுறாத, நடந்து கொண்டே இரு. Do not stop when you pass through the haters. மூன்றாவது, Do not stop when you pass through the hard times. உன் வாழ்க்கையின் கடினமான காலங்களில் நின்று விடாத, விசுவாசத்தை இழந்துடாத, தொடர்ந்து நடந்து கொண்டே இரு.
1: Pass through.
0: நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
1: How many of you can say today?
0: ஒருவன் நடக்க போறேன்.
1: I'm going to pass through.
0: நல்லா சொல்லுங்களேன் பாப்போம். Very good. நல்லா சத்தமா சொல்லுங்க.
1: Say it louder.
0: நீங்க நடக்கிறத பார்த்து பக்கத்து காலம் ஓடி வந்துடணும். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க பாப்பா தைரியமா. ஒருவன் நடந்து போவேன். முடிவில் கர்த்த என் கண்ணீரை நீரூற்றா மாற்றுவார்.
1: In the end, the Lord will turn my tears into springs.
0: நிக்கவும் மாட்டேன்.
1: I will not stop.
0: சாயவும் மாட்டேன்.
1: I will not stray away.
0: பின்னால போயிடவும் மாட்டேன்.
1: I will not step back.
0: கர்த்தர் எனக்கை செய்வார் நம்பி முன்னால போறேன்.
1: I will trust the Lord will do for me and I will proceed.
0: என்ன நம்பல?
1: I don't believe myself.
0: கர்த்தரை நம்புறேன்.
1: I trust God.
0: விசுவாசத்தினாலே கடந்து போவேன்.
1: By faith I will pass through.

0: அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள்.
1: And they will pass through the valley of tears and make it a spring.
0: The கர்த்தரங்களோடு பேசுகிறார்.
1: Today the Lord is speaking with you.
0: என்னோடு பேசினார்.
1: The Lord spoke with me.
0: என்னை ரொம்ப தைரியப்படுத்தினார்.
1: And he also encouraged me.
0: நின்று விடாதே.
1: Don't stop.
0: நின்று விடாதே.
1: Do not stop.
0: திரும்பி விடாதே.
1: Don't turn.
0: பின்வாங்கி விடாதே.
1: Don't stray away.
0: நடந்து கொண்டே இரு.
1: Pass through.
0: ஆண்டவரே சொல்லுங்க இந்த காலை.
1: You say to the Lord this morning.
0: என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே.
1: No matter whatever happens.
0: நான் நடந்து கொண்டே இருப்பேன்.
1: I will pass through Lord.
0: நான் முன்னால போயிட்டே இருப்பேன்.
1: I will pass through Lord.
0: போய் கொண்டே இருப்பேன்.
1: I will keep walking.
0: என் தேவன் எனக்கு முன்னால போகிறேன்.
1: My Lord is going before me.
0: உம்முடைய சத்தத்தை கேட்டு.
1: I will hear your voice.
0: பின்னால வந்து கொண்டே இருப்பேன்.
1: I will come behind you Lord.
0: நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ளுவீர்.
1: You will take care of everything.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை?
1: How many of you believe this today?
0: எத்தனை பேர் நம்புறீங்க?
1: How many of you believe this?
0: என் தேவன் எனக்கு முன்னால போகிறாரு.
1: My God is going before me.
0: நான் ஏன் கலங்கணும்?
1: Why should I be troubled?
0: கண்ணீர் இருக்கலாம்.
1: You may have tears.
0: ஆனா அதுக்காக நின்ற போறது இல்ல.
1: But I will not stop for that.
0: அது ஒருவன் நடந்து போயிட்டே இருப்பேன்.
1: I will pass through and move on.
0: ஒருவன் நடந்து போவேன்.
1: I will pass through.
0: ஒருவேளை என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பலவான்களா இருக்கலாம்.
1: Maybe people who are around me might be mighty people.
0: அவங்க எல்லாம் தேவனை அற்றவர்களா இருக்கலாம்.
1: They might be heathen strange people.
0: அவங்கள நம்மள கலங்க பண்றவங்களா இருக்கலாம்.
1: They might be people who trouble us.
0: ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ தனியா இருந்தாலும் தனியா போ.
1: But the Lord says, even if you are alone, keep pass through alone.
0: அவர்களோடு கலந்து விடாதே.
1: Don't mingle with them.
0: அவர்களை கடந்து போய் விடு.
1: You pass through those people.
0: நான் உன் கூட இருக்கிறேன்.
1: I will be with you.
0: நீ கடந்து போ.
1: You pass through.
0: கலந்து விடாதே.
1: Don't mingle with them.
0: கடந்து போ.
1: You pass through.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
1: How many of you can say this?
0: எத்தனையோ ஜனங்களை நான் கடந்து வரலாம்.
1: I may pass through many people.
0: எத்தனையோ பேரை நான் பார்க்கலாம்.
1: I may see many people.
0: நான் அவர்களை கடந்து வருவேன்.
1: But I will pass through those
0: கடந்து
1: people.
0: கடந்து வருவேன்.
1: I will pass through those
0: கர்த்தர்
1: people.
0: எனக்காக நீரூற்றை வைத்திருக்கிறார்.
1: The Lord has kept a spring for me.
0: கர்த்தர் எனக்காக நீரூற்றை வைத்திருக்கிறார்.
1: The Lord has kept a spring for me.
0: எத்தனையோ பேர் எரிச்சல் படலாம்.
1: Many people may envy against you.
0: எத்தனையோ பேர் பொறாமை படலாம்.
1: Many people have a jealousy against you.
0: வளர்ச்சியோடு பொறாமை வரதான் செய்யும்.
1: So there is a envy along with your increase.
0: வளர்ச்சியோடு எரிச்சல் வரதான் செய்யும்.
1: So jealousy will come along with your increase.
0: வளர்ச்சியோட நமக்கு பொய் பழி வரதான் செய்யும்.
1: False accusation will come out along with your growth.
0: நீங்க தரிசனம் பாத்தீங்கன்னா எரிச்சல் வரும்.
1: So if you see visions and dreams, people will envy.
0: அதனால நீங்க தரிசனம் பார்க்கறது நிறுத்த கூடாது.
1: So you should not stop seeing visions.
0: நீங்க பார்த்துட்டே இருக்கணும்.
1: You have to see that.
0: முன்னேறிட்டே இருக்கணும்.
1: You have to keep improving.
0: கடந்து போயிட்டே இருக்கணும்.
1: You have to pass through.
0: நீங்க நின்ற கூடாது.
1: You should not stop.
0: ஐயோ இவங்க எல்லாம் எரிச்சல் படுறாங்களே.
1: See they are envying against me.
0: ஐயோ இவங்க எல்லாம் பொறாமை படுறாங்களே.
1: They are very jealousy over me.
0: இதெல்லாம் வேணாம்.
1: I don't want this.
0: உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது நீங்க எடுத்துட்டு போங்க.
1: It is given by God to you. You have to take it and go.
0: சில வேளைல ஆண்டவர் உங்களுக்கு வினோதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார்.
1: Sometimes the Lord will bring strange and different things in your life.
0: உங்களுடைய அப்பா அல்லது உங்களுக்கு யாரோ ஒருவர் ரொம்ப உங்களை நேசிப்பாங்க.
1: Your father or some other person might be loving you so much.
0: அத பார்த்து நம்ம கேக்கல அவங்கள நேசிச்சாங்க.
1: See we did not ask for but they are loving us so much.
0: நாம கேக்கல அவங்களே பலவர் அங்கே கொடுக்குறாங்க.
1: We did not demand it but they gave a multicolored coat.
0: ஆனா ஒரு கூட்டம் எழும்புது.
1: But there arises a crew.
0: எங்களுக்கு கிடைக்காது உனக்கு கிடைச்சது.
1: See you have got something which we have not got.
0: நாங்கலாம் சாதாரணமா போட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: We are wearing ordinary dress.
0: நீ என்ன பல வர்ண அங்கி போட்டுருக்க.
1: But you have a multicolored coat.
0: நீங்க ஏங்க பயப்படுறீங்க.
1: Why are you afraid of it?
0: நீங்க அதை கழட்டி போடாதீங்க.
1: You don't remove that coat.
0: அது கர்த்தர் உங்களுக்குன கொடுத்தது.
1: That is given by God to you.
0: அத பார்த்து பொறாமைப்படுவாங்க.
1: People will envy against it.
0: மறந்துடாதீங்க.
1: Don't forget.
0: ஒரு நாள் ஒரு கூட்டம் வந்து அதை உங்ககிட்ட பிடுங்கறதுக்கு முயற்சி செய்யும்.
1: One day one group will try to snatch it away from you.
0: உங்களுடைய அலங்காரத்தையே அருவருப்பா மாத்துவாங்க.
1: They will just turn all your decorations into a demolition.
0: அந்த அழகிய அங்கியை கரப்படுத்துவாங்க.
1: They will stain that beautiful coat.
0: நடக்காதத நடந்தது போல சொல்லுவாங்க.
1: They will say as if it has happened which is not at all happened.
0: பொய்யான எவிடன்ஸ கொண்டு வருவாங்க.
1: They will bring false evidence.
0: அத பார்த்து பயந்துடாதீங்க.
1: Don't be afraid of that.
0: ஏனா கர்த்தர் நீ இழந்ததை பார்க்கிலும் மேன்மையான ஒரு அங்கியை வச்சிருக்கிறாரு.
1: Because the Lord has kept a greater coat than what which you have lost.
0: அது ராஜாவின் சமூகத்தில் உனக்கு கொடுக்கப்படும்.
1: That will be given in the presence of the king to you.
0: பொறாமைப்படுறவங்களை பார்த்து பயப்படாதீங்க.
1: Don't be afraid of the people who envy against you.
0: நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு எந்த மனுஷன் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல.
1: The Lord has not given power to any person to decide our life.
0: இல்ல எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றும்.
1: The Lord will do what he has appointed for me.
0: நீங்க ஐயோ பாஸ்டர் இவங்க அப்படி பாக்குறாங்க பாஸ்டர் இவங்க அப்படி பேசுறாங்க பாஸ்டர் இவங்க அப்படி சொல்லிட்டாங்க சொல்லட்டுங்க அவன் வாய் சொல்லிட்டு போட்டும் விடுங்க.
1: Pastor this person seeing me this way he is speaking this way let their mouth speak what they want.
0: நம்மை அழைத்தவர் கர்த்தர்.
1: The one who has called us is the Lord.
0: நம்மை நடத்துறவர் கர்த்தர்.
1: The Lord is the one who is leading us.
0: ஆண்டவர் சொல்றாரு.
1: He says
0: அவன் மண்ணு போடுறான் கல்ல போடுறான் பேசுறான்னு நின்றாதே.
1: You don't stop just because he is accusing or throwing stones or throwing mud at you.
0: நீ பாட்டுக்கு நடந்துகிட்டே
1: இரு. You just keep passing through.
0: நீ செய்யறதை செஞ்சிட்டே
1: You continue to do what you are doing. கண்ணீருக்கு
0: பதிலாக தேவன் உனக்கு நீரூற்றை ஆயத்தம் பண்ணுவார்.
1: The Lord has kept a spring for you for the tears that you've shed.
0: ஒருவேளை இன்றைக்கு ஒரு கடினமான பாதையில் நீங்க போயிட்டு இருக்கலாம்.
1: Maybe today you are passing through a hard time.
0: அத மறந்துடாதீங்க.
1: But don't forget.
0: அந்த சோதனை நடுவுல கூட தப்பித்து செல்ற ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குறார்.
1: Even amidst a temptation the Lord has created a path of escape for you.
0: விசுவாசத்தோட முன்னால போங்க.
1: You just move on with that faith.
0: நீங்க ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கலாம்.
1: You might be amidst a great struggle.
0: கர்த்தர் ஒரு சின்ன பாதையை திறந்திருப்பாரு.
1: The Lord would have opened a small path.
0: என்ன ஆண்டவரே இவ்வளவு பெரிய பிரச்சனையில சின்ன வழி வச்சிருக்கீங்க.
1: Lord the problem is so big but you have a small path for me.
0: ஆண்டவரே என்னை விசுவாசிச்சு நீ போ.
1: The Lord says you believe me and keep going.
0: ஜீவனை கண்டடைவாய்.
1: And you will see the life.
0: வழி நெருக்கமா இருக்கலாம்.
1: The path might be narrow.
0: பாதை இடுக்கமா இருக்கலாம்.
1: The path might be very congested.
0: முடிவோ ஜீவன்.
1: But the end is life.
0: முடிவோ ஜீவன்.
1: The end is life.
0: உன்னை ஆதரிப்பேன்.
1: I will take care of you.
0: உன்னை காப்பாற்றுவேன்.
1: I will preserve you.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலையில?
1: How many of you believe this?
0: கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Raise your hands and praise God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Praise you.
0: Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
2: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே கிரைஸ்ட் காலிங் டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் டேனியல் அவர்கள் இந்த தருணத்தை கொடுத்தபடினாலே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சாட்சியை, வாழ்க்கையின் அனுபவ சாட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து சொல்ல இருக்கிறேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி. ஸோ நான் காயத்ரின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா நான் என் தம்பி. ஸோ எனக்கு ஒரு 9 வயது, என் தம்பிக்கு ஒரு 1.5-2 வயது கிட்ட இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. கவலைன்னா என்னென்னு தெரியாது, கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ ஒரு ரொம்ப ஜாலியான, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலியில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் டி சாய்ராம், எங்கள் அம்மா பேர் கிரிஜா தேவி. ஸோ இப்படி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில் தான் நான் பிறந்தேன். அப்பா பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸில் தான் அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அம்மா வந்து டிப்பிக்கலான ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்க வந்து எங்கேயுமே வெளியே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்பா கூட போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. எந்த கடைக்கோ இல்லை வெளியே போகிற எந்த ஒரு அனுபவமும் அவங்களுக்கு கிடையாது. டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப். நல்லா சமைப்பாங்க, அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃப் இருந்துச்சு. அப்பா பார்த்திங்கன்னா அந்த இந்து மார்க்கத்துடைய பக்தியில் ரொம்ப வைராக்கியமானவர். அவர் வந்து டெய்லி குளித்த உடனே பார்த்திங்கன்னா நேராக பூஜை அறைக்கு தான் போவார். கம்ப்ளீட்டாக விபூதி குங்குமம் அப்படி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. எனி டைம் குங்குமம் விபூதியோடு தான் பார்க்க முடியும். ரொம்ப பக்தியானவர். பூஜை அறைக்கு போய் பூஜை பண்ணிட்டு தான் வெளியே வருவார். நானும் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா என்னை எல்லா கோயிலுங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் ரெகுலராக எங்கெங்கே மொட்டை போடணுமோ அங்கெல்லாம் போட்டிருக்காரு. எஸ்பெஷலி திருப்பதிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தையில எடைக்கு எடை காணிக்க செலுத்தியிருக்காரு. அப்படி ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். சந்தோஷமான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ஸ்வீட் ஃபேமிலி. அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர், அப்பா தான் லாஸ்ட்டு. அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், அம்மா தான் 8வது பர்சன். ஸோ எனக்கு நிறைய மாமாங்க பெரியம்மா எல்லாருமே இருந்தாங்க ரிலேஷன்ஸு. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பா எங்களை ரொம்ப தனியாக, நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய், நாங்கள் வந்து இருந்த இடம் பார்த்திங்கன்னா வியாசார் பாடி தாண்டி வியாசார் நகர்னு ஒரு பிளேஸில் நாங்கள் இருந்தோம். ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி, எந்த பண கஷ்டம் கிடையாது, வீட்டில் சண்டைங்க கிடையாது, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எந்த குறையுமே கிடையாது. இது ஒரு தேவை, அது ஒரு தேவைன்னு எந்த தேவையுமே இருக்காது. அப்பா லைக் எப்படி கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், புதுசாக வந்தால் உடனே அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கிறவர். ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக, ஜெயின் சாண்டிக்கா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். சினிமாஸ்லாம் கூட 2-3 கேரக்டர்ஸ்க்கு போயிட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஜெயின் சாண்டிக் ஃபிகர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ லைஃப் இப்படி ஜாலியாக போயிட்டுருந்த ஒரு டைமில் நான் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. அப்போ எங்கள் ஸ்கூலில் லீடர்ஸ்க்கு ஒரு பேட்ச்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு பேட்ச் எல்லாம் குத்திட்டு, ஐ வாஸ் தி அசிஸ்டன்ட் லீடர். ஸோ எனக்கு பேட்ச்லாம் குத்திட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் திருப்பி வீட்டுக்கு வந்தேன், டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நின்றுட்டுருக்கும்போது எங்கள் அப்பா வந்தாங்க. நைட்டு இருந்தோம், நாங்கள்லாம் சாப்பிட்டோம், ஒன்றா சாப்பிட்டோம், நாங்கள் அதுக்கப்புறமா தூங்க போயிட்டோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எந்த ஒரு சின்ன காரியம், இப்போ ஒரு கற்பம்பூச்சி போனாலும் ஒரு பயம், ஒரு இருட்டில் போனாலும் பயம், அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயமான ஒரு கேரக்டராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், நைட்டு படுக்கும்போதெல்லாம் இந்த கந்த சஷ்டி கவசம் புக்கு, சின்ன சின்ன புக்கு இருக்கும், அதெல்லாம் வாசிச்சுட்டு அப்படியெல்லாம் தான் படுப்பேன். எங்கள் அம்மா கூடவே இருக்கணும், யாராவது கூடவே இருக்கணும். அந்த மாதிரி அன்றைக்கும் போய் நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். மிடில் ஆஃப் த நைட்டில் திடீர்னு வீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் அலறி அடித்து எழுந்துட்டு எங்கடாந்துல இந்த சத்தம் வருது, யாரோ கத்துறாங்களே, யார் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் யாரும் இல்லை, என்னோடய தம்பி மட்டும்தான் படுத்துட்டு இருந்தான். எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரியல. நாங்கள் இருந்த அப்போ இருந்த லாஸ்ட்டாக இருந்த வீடு ரொம்ப பெரிய வீடு, 2 பெட்ரூம், பெரிய ஹால், கிச்சன், டைனிங் ரூம், பூஜா ரூம், அப்புறம் ஒரு போர்ட்டிகோ, அப்படி ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த சத்தம் மிடில் ஆஃப் த நைட்டில் இப்படி ஒரு சத்தம் வர்றதை பார்த்தோடனே எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு
ஒரு ஒரு ரூமாக போய் போய் பார்த்துட்டு நான் வந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ரூமில் நான் பார்க்குறேன், எங்கள் அம்மா கத்திட்டு என்னை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. ஏன் அம்மா கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமை எட்டி பார்க்கும்போது எங்கள் அப்பா ஃபேனில் ஹி வாஸ் ஹேங்கிங் அண்ட் தொங்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி குழந்தைங்கள வந்து டெத்துக்கெலாம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஸோ ஒரு மரணம்னா என்ன, ஒரு சாவு வீடுனா என்னன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்பயும் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் அப்படி ஃபேனில் தொங்கிட்டுருக்காரு, நீ ஏன் அவர் அப்படி நிற்கிறாரு, அதுதான் என் தாட்டில் இருக்கே தவிர அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணல, எனக்கு தெரியாது. அப்போது அந்த நாக்கெல்லாம் வெளியே இருக்குது, புண்ணாக இருக்குது, அப்பா அப்படி நிற்கிறாரு, ஏன் டேடி இப்படி நிற்கிறாரு அப்படின்ற மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவர் அப்படியே பார்த்துருந்துட்டு திடீர்னு கான்ஷியஸ் வந்து நம்ம எங்கே நிற்கிறோன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த சத்தத்தை கேட்டு யாரோ திருட வந்துட்டான் போல் அப்படின்ட்டு எல்லாம் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திங்ஸ் ஸ்டார்டட் டு உண்மை ரியாலிட்டி என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மா வந்து சுத்தமாக வெளி அனுபவம் இல்லாத ஒரு நபர், அப்பா கூட தான் போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு டைமில் அவங்களுடைய அண்ணனுங்க எங்கே இருக்காங்க, அவங்க அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ கூட எங்கள் அம்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரியல. பட் அந்த 9 இயர்ஸில் நான் தான் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அங்கிள்லாம் கூட்டிகிட்டு அங்கே வேசார் பாடி வேசார் நகர்லேருந்து பொர்ஷவாக்கத்தில் எங்கள் மாமாங்களுடைய வீடு இருந்துச்சு. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு பொர்ஷவாக்கத்தை வந்து எங்கள் அப்பாவோட டெத்து இன்ஃபார்ம் பண்ண போனதே நான் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். அப்போ எனக்கு வெறும் 9 வயது, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலையில் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பாடி வருது, எல்லாம் வந்துட்டாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டே போலீஸ்லாம் வந்தாங்க, போலீஸ் வந்துட்டு என்ன தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு யாராவது மென் வருவாங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது லேடிஸ் வருவாங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுவாங்களா, இப்படியெல்லாம் கேள்விகள் என்னை அந்த வயசில் அவங்க கேட்டபோது நான் இருக்கிற மாதிரி தானே சொல்ல முடியும். நான் சொன்னேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எங்கள் வீட்டில் சண்டையே இருக்காது, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், எப்போவுமே வெளியே போவோம், ஜாலியாக இருப்போம், எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்குன்னு சொல்லும்போது இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ பெரிய க்வெஸ்சன் மார்க் என்னென்னா, அப்பா ஏன் இப்படி பண்ணணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, பண கஷ்டமோ இல்லை வீட்டில் பிரச்சனையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அப்புறம் ஒரு ஹாப்பி ஃபேமிலியில் ஏன் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும், அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கு. அதுக்கு ஆன்சரே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா இறக்கும்போது எங்கள் அம்மாவுடைய வயசு 28 வயசு, அவங்க 18 வயசில் கல்யாணம் ஆச்சு, 28 வயசில் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருந்து கஷ்டமே என்னன்னு தெரியாத ஒரு ஃபேமிலியில் இருந்த எங்களுக்கு ஒரே நாளில் ஓவர் நைட்டில் லிட்ரலாக நடு தெருவில் வந்து நின்று ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னேன், எங்கள் அப்பா காசு வாங்கின யாருமே வந்து திரும்ப வந்து நாங்கள் இவ்வளோ காசு வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்களா, யாருமே சொல்லவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் யார் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, என்ன பண்ணார், ஏது பண்ணார், எந்த ஐடியாவுமே அவங்களுக்கும் இல்லை. ஸோ கொடுத்த காசு எல்லாமே அப்படியே போயிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அன்னைக்கு சுச்சுவேஷனில் அந்த டெத்து எடுக்கிறதுக்கு கூட எங்கள் அம்மா கையில் எந்த காசுமே இல்லை. அதுதான் அன்னியோட சுச்சுவேஷன், லிட்ரலாக நடுத்தருவில் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ எங்கள் மாமாங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த டெத்தையே எடுத்தாங்க. ஸோ இப்படி ஆன பிறகு என்ன பண்ணுறது, ஏன் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், ஏன் அதுதான் ஏன் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாமல் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க, அழுவாங்க. ஆஸ் அன் யங் விடோ, 28 வயசு, ஒரு இளம் விதவை, எங்கள் அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு குழந்தைய, 2 பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தையும் ஒரு பையனையும் 2 இயர்ஸ் பேபியும் கையில் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் நின்று அந்த நேரத்தில் எங்களுடைய ஒரு மாமா வீட்டிலையே ஒரு போர்ஷனில் எங்களை வாடகைக்கு வச்சாங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு போர்ஷனில் வாடகையில் வச்சுருந்தாங்க. அப்படி வச்ச சூழ்நிலையில் இப்போது எல்லாருக்குமே, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கேள்வி என்னென்னா, ஏன் இப்படி பண்ணார் சாயராம் போய், ஏன் இப்படி பண்ணார். ஏன்னா ஒரு 10 பேர் அடித்து போட்டால் கூட மறிக்க முடியாத ஒரு பாடி, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிற ஒரு பர்சன் ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் மார்க். அப்போது மாமாங்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ரீசனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பூஜை வீட்டில் அரேஞ்ச் பண்ணி, இந்த குறி சொல்கிறவங்க, செத்த ஆவிகளை கொண்டு பேசுகிறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸை கூப்பிட்டு வீட்டில் ஒரு பூஜை நடத்துனாங்க. அதில் ஒரு லேடி, அவங்க வந்து அப்பாவோட ஆவி அவங்க மூலமா வந்து பேசுகிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க.
ஸோ பேசும்போது எல்லாம் இங்கே க்வெஸ்சன் பண்ணுறாங்க, எதனால் இப்படி பண்ண, சந்தோஷமாக தானே இருந்தோம், சந்தோஷமாக தானே உன் ஃபேமிலி இருந்துச்சு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னும் போது அந்த லேடி வந்து பேசுகிறாங்க, பட் எந்த ரீசனும் அவங்க சொல்லலை. அந்த டைமில் எனக்கு அப்படி தோணுச்சு, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பிளண்ட்டான ஒரு பதில் அவங்க சொன்னாங்களே தவிர என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ இந்த இந்த காரியங்களெல்லாம் ஒரு சைடு நடக்குது. இப்போது என்ன வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே பொர்ஷ்வாக்கம் வந்ததுனால பெயின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கெல்லிஸில் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன், மிடில் ஆஃப் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் நான் அங்கே போய் என்னை சேர்த்தாங்க. எங்கள் மாமாங்கெல்லாம் கூட்டு போய் தான் அங்கே சேர்த்தாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். என் லைஃப் ஒரு சைட், ஸ்கூல் லைஃப் அப்படி போயிட்டுருந்தது. அம்மா வந்து வீட்டில் இங்கே அழுது அழுது அழுது, அவங்க மணங்கின தேவங்க கிட்டலாம் அழுது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தது அப்படின்னு அவங்க ஒரு சைடு கதறிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க இல்லையா, பையனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும், பொண்ணுக்கு நான் அப்பா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஸ்கூலுக்கு போன அந்த டைமில், அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்டில், அப்பா ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெய்லியுமே ஸ்கூலில் அழுவேன் போயிட்டு, அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் அப்பாவோட வருவாங்க, அப்பா வந்து ட்ராப் பண்ணுவாங்க, அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் அழுவேன். அப்போது நான் போய் சேர்ந்த அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் நான் சில கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கேன், பட் ஏசப்பாவுடைய அன்புனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அவங்க எனக்கு படிப்படியாக ஏசப்பாவுடைய அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் நான் அழும்போது அப்போ மிஸ்ஸு சொல்லுவாங்க, ஏசப்பா உனக்கு அப்பாவாக இருக்காரு, நீ அவரை அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுடைய அன்பை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நான் இந்துலேருந்து அப்படி வந்ததுனால, ஏற்கனவே ஒரு பக்தி வைராக்கியத்தை நான் வளர்க்கப்பட்டதுனால, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன இந்த ஏசப்பாவோட பேரை அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அம்மா வீட்டில் வந்து என்னன்னே தெரியாத குழப்பத்தில், சோகத்தில், துக்கத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க, அதாவது ஒரே போர்ஷனில் சில, ஒரே வீட்டில் சில போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ எதிர்க்க கொடுத்துன இருந்தவங்க கல்பனா அக்கான்னு சொல்லி ஒரு, அவங்களும் இந்துலேருந்து ரகசியமாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க. ஸோ அவங்க ஒரு நாள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க சொன்னது, அக்கா நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, குரி சொல்கிறது கூப்பிட்றீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. அவங்களும் ரொம்ப அப்பா அம்மா இருந்து எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ அண்ணன் இறந்தது என்ன ரீசன்னே தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து உங்களை ஒரு ப்ரேயர் பண்ணுற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தயவுசெய்து என் கூட வாங்க. எத்தனையோ பண்ணிட்டீங்க, இதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவங்க வந்து ஜெபத்தில் அநேகருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் ஒரு தடவை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ரொம்ப விரக்தியில் இருந்ததுனால கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எவ்வளோ பண்ணிட்டோம், சரி அங்கேயும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு, நாங்கள் அவங்க ப்ரேயர் பண்ணுற பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ முதல் தடவை அவங்கள பார்க்குறோம். அவங்க அருமையான ஒரு கத்துடைய ஊழியக்காரி. அவங்கள பார்க்கும்போது அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சந்தோஷமான ஃபேமிலி நாங்கள், எதனால இவர் இப்படி பண்ணாருன்னு தெரியல எனக்கு, அதுதான் பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பொறுமையாக கேட்டுட்டு அவங்க சொன்னது, நான் ஜோம் பண்ணுறம்மா, நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் கத்து சமத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் நாங்கள் திரும்பி போகிறோம். திரும்பி போகும்போது அவங்க எங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெபத்தில் அவங்க எங்கள் ஃபேமிலியில் நடந்த அநேக காரியங்களை அவங்க ப்ரேயரில் சொல்கிறாங்க. இப்போது எங்கள் அப்பாவோட ஃபேமிலியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட பிறந்தவங்க மூன்று பேர். இப்போ அவங்க ஜெபத்தில் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு 5 generations பேக், ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய கணவர் ஃபேமிலியில் யாரோ ஒருவர் விதவையை, ஒரு விதவையை ஏமாற்றி ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சாபம், அந்த விதவை விட்ட சாபம், இந்த குடும்பத்தில் எந்த ஆம்பளைங்களும் தலைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை அவங்க கொடுத்ததுனால இந்த சாபம் அந்த குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த குடும்பத்தில் எந்த ஆம்பளைங்களும் தலைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சாபம் இந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ஜெபத்திலேயே இந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வீட்டில் வந்து யாரும் ஆம்பளைங்க தலைக்கலை அப்படின்னும் போது எங்கள் அம்மா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது தான் அவங்களுக்கே தெரியுது, அவங்க கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து இந்த குடும்பத்தில்
ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மரணம் மரணம் சாவு இப்படியே போயிட்டு இருந்தது. இதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, எங்கள் அப்பா கூட பிறந்த இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பெரியப்பாங்க. ஃபஸ்ட்டு பெரியப்பா ஒரு கல்யாணம் பண்ணுவார், அவங்க வந்து குழந்தைங்களை பெற்றுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுடைய ஓன் சிஸ்டரே மறுபடியும் இவர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து ரெண்டாவது வருஷத்தில் பெரியப்பா இறந்துட்டார். ஸோ ரெண்டாவது பெரியப்பாவும் அதே மாதிரி தான் ஒரு மேரேஜ் பண்ணார். பட் அவங்க வந்து மறிக்கலை, அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போன பிறகு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஓன் சிஸ்டரையே மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து இவர் அந்த ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் இவர் இறந்துட்டார். ஸோ எங்களோட கேஸ்லையும் அதான் நடந்தது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ஓன் சிஸ்டர் தான் அப்பா மேரேஜ் பண்ணது. ஸோ அவங்க வந்து 1 இயர் தான் இருந்திருக்காங்க, 10 மந்த்ஸ் அவங்க டெலிவரி டைம் அப்போது குழந்தையும் அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் எங்கள் பாட்டி பார்த்துட்டு, எங்கள் அப்பா ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்காரு, அவர் ரொம்ப மனைவி இறந்து துக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓன் சிஸ்டர் மறுபடியும் எங்கள் அம்மாவை வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி ஏன் தம்பி பிறந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ இதெல்லாம் கோரிலேட் பண்ணி பார்க்குறாங்க அம்மா. அதுக்கப்புறமா ஓ இது தான் இந்த கர்ஸ், ஒரு ஜெனரேஷ்னல் கர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க, ஆமாங்க எக்ஸாக்டாக இது தான் ஒரு பாரம்பரியமாக 5 தலைமுறைக்கு முன்னாடி வந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமையான தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், இந்த சாபம் உன்னையும் உன் பிள்ளைங்களையும் தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு நபர் அல்லது ஒரே ஒரு வழி இருக்கும்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நீ ஏற்றுக்கொண்டினா இந்த சாபம் இந்த ஜெனரேஷ்னல் கர்ஸ் உன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் தொடாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொன்னது தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, கர்த்தருடைய வார்த்தையாக அது அமைந்தது. எங்கள் அம்மா அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வார்த்தை அவங்களோடு அப்படியே இடைப்பட ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க டிசைட் பண்ணாங்க, என் வாழ்க்கையில் இனிமேல் என் பிள்ளைங்க தான் என் வாழ்க்கை, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இனிமேல் வாழ போகிறேன். ஸோ என் பிள்ளைங்களுக்கு இந்த சாபம் தொடரக்கூடாது அப்படின்னா நான் வணங்கி வந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன், நான் இயேசுன்ற தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி முழு மனதோடு கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அது பிறகு எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறுச்சுன்னு தான் சொல்லணும். எங்கள் அம்மா அட்ட டைமில் எல்லா ஏன்னா எதனால் அப்பா இறந்தாருன்ற கேள்விக்கு ஒரு தீர்க்கமான ஒரு பதில் ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அது எங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஆண்டவர் எங்களை ஏற்கனவே ப்ரீடிஸ்டைன் முன்குறித்து வைத்திருந்ததுனால ஏற்ற நேரத்தில் எங்களை தேடி அவர் வந்தார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். அப்புறம் படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். அப்பா இறந்து அப்பா வந்து ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், ப்ளஸ் அவருக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சு. அந்த லேண்ட் எப்படின்னு சொன்னால் பற்ற ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் செய்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து கொஞ்சம் ரெண்ட் வரும், அந்த ரெண்ட் தான் எங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், தம்பி 2 வயசு குழந்தை. இப்படி போயிட்டு இருந்த டைமில் ஸ்கூலில் ஏசப்பாவோட அன்பை குறித்து மிஸ் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் எதிர்க்க இருக்கிற அக்கா ஏசப்பாவோட அன்பை குறித்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஆண்டவர் அப்படியே எங்களோடு பேசி பேசி பேசி எங்களோட இடைப்பட ஆரம்பித்தார். அப்போது எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் கார்டு வாங்க, ஃபைனல் ஆனுவல் எக்ஸாம் ரிப்போர்ட் கார்டு வாங்க வரும்போது எங்கள் மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைபிளை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு, இந்த பைபிளை நீங்கள் வீட்டில் வைங்க, இது நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த வீட்டில் வைங்க, இந்த பைபிள் உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கையில் ஒரு பைபிளை அவங்க கொடுத்தாங்க. நான் உண்மையாக சொல்லுவேன், அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பைபிள் எங்களை நடத்துதாம. இப்படி படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனாக மாற ஆரம்பித்தார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தேவன் சகாயராக இருக்கிறார், ஏசப்பா சகாயராக இருக்கார், அவர் தகப்பனாக இருக்கிறார். ஈஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்றைக்கு அவருடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னிலிருந்து அவர் எங்களுக்கு தகப்பனாக மாறினார். ஒரு தகப்பனுடைய வேலையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்தார். ஒரு கட்டத்தில் மாமா வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பக்கத்தெருவுலேயே ஒரு வீட்டில் நாங்கள் வாடகைக்கு வந்தோம். அப்படி வரும்போது அநேக தேவைகள் இருந்துச்சு. அடுத்தது ஸ்கூல், நான் படித்தது வந்து 1 of the best ஸ்கூல்ஸ். இன்றைக்கும் பொஷ்வாக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படிங்கிறது இட்ஸ் 1 of the best ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூலில் வந்து நான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நகை சின்ன சின்ன நகையெல்லாம் வச்சு வச்சு தான் எனக்கு ஒவ்வொரு டேர்ம் ஃபீஸை கட்டிகிட்டு இருந்தாங்க.
இது எல்லாமே நான் வந்து எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபோர்த்தை தாண்டி போனால் கூட அந்த கனெக்ஷன் போவே இல்லை. ஒவ்வொரு நாளும் மிஸ்ஸு கூட தான் போய் உட்காந்து லஞ்ச் பீரியடில் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்று நான் மிஸ்ட்டே சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி மிஸ் இது இந்த காரியத்தை வச்சு தான் இந்த ஃபீஸ் கட்டினேன், இப்படி போச்சு அப்படி போச்சு, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அப்போது ஒரு நாள் மிஸ்ஸு திடீர்னு மிஸ்ஸும் அவங்க ஹஸ்பண்டும் நைட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னு. எங்கே போகணுன்னா, இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் சொல்கிறாங்க, நம்ம இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு ஹோட்டல் ஓனரை பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு மூணு பிள்ளைங்க, மூணு பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, நம்ம அவங்கள போயிட்டு பார்க்க போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, மூணு பெண் பிள்ளைகள் அந்த ஹோட்டல்

அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா இருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்குள்ளே இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவர் சொன்னார் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் எனக்கு அவங்க ஃபீஸ் கட்டி நான் படிக்கிறதுக்கு கத்தர் கிருபை செய்தார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவர் ஃபீஸ் கட்ட ஆரம்பித்து ஒரு ரெண்டு டேர்ம் கூட இருக்காது, ரெண்டு டேர்ம்குள்ளே என்ன ஆச்சு, அந்த டைமில் ஃபீஸு அப்படியே டபுள், மெட்ரிகுலேஷன் ஃபீஸஸ் ஸ்கூல்ஸோட ஃபீஸஸ் வந்து அப்படியே டபுள் ஆச்சு. ஸோ அப்படி டபுள் ஆகியிருந்தது, ப்ரீவியஸாக நான் இருந்திருந்தேன்னா என்னால் என்னோடய எஜுகேஷனே கண்டினியூ பண்ண முடிஞ்சிருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஆனால் என் ஏசப்பா எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக அதை நேர்த்தியாக சந்தித்து எங்களை நடத்தின தேவனாக இருந்தார். தம்பியும் டஃப்டன் கோரியில் போய் அவனை சேர்த்தோம், அவன் ஸ்கூலிங் போக ஆரம்பித்தோடனே டஃப்டன் கோரியில் சேர்த்தோம். அவனுக்கும் மிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சேட்பேட்டில் சிஎம்சிடின்னு ஒரு ஆர்கனைசேஷன், கிறிஸ்டின் மிஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அங்கே அநேக பிள்ளைகளுக்கு படிக்க வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு, சிங்கிள் பேரண்ட் பிள்ளைகளுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல மிஸ்ஸு போய் அப்ரோச் பண்ணி என் தம்பிக்கு அங்கே ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க, அங்கே அந்த ஸ்பான்சர்ஷிப் மூலயமா தம்பிக்கு ஃபீஸ் கட்டி தம்பி படிக்கும்படியாக கத்தர் கிருபை செஞ்சார். இப்படி எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன், ஏன்னா எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு அம்மா தெரியாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன் ரொம்ப நேர்த்தியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் பொர்ஷ்வாக்கம், அது ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் டஃப்டன் கோரி அண்ட் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல், ரெண்டு ஸ்கூல்லையுமே நாங்கள் படிக்கும்படி கத்தர் கிருபை செஞ்சார். இப்படி எங்களுடைய தேவைகள் என்னென்ன வருமோ அந்த தேவைகள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அழகாக அவைகளை சந்தித்து நடத்துகிறத நாங்கள் பார்த்தோம். இப்படியாக நாங்கள் அடுத்தது வந்து ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பித்தோம். பொர்ஷ்வாக்கத்தில் இருக்கிற ஏசிஏ சர்ச் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்களுக்கு கீழே நாங்கள் சபைக்கு போக ஆரம்பித்தோம். சபைக்கு நாங்கள் போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட பேச ஆரம்பிச்சது. நாங்கள் துக்கமாக என்ன நீரோடு அங்கே போகிறோமோ அதற்கு ஏற்ற தேவ வார்த்தை எங்களுக்கு ஆண்டவர் புல்பிட்லேருந்து போதகர் மூலயமா பேசுவார். வார்த்தையில் வளர ஆரம்பித்தோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக அதிகமாக தேட ஆரம்பித்தோம், அதிகமாக அவரை பற்றி பிடிக்க ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் ஆண்டவரோட நெருங்க நெருங்க எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்ற ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அதே மாதிரி ஆண்டவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நடத்த ஆரம்பித்தார். நிறைய நேரங்களில் 10 ரூபாய் கூட கையில் இல்லாத சூழ்நிலைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் எங்களை ஆண்டவர் பட்டினியாக விட்டதே இல்லை, யார்கிட்டேயும் போய் ஒரு தேவைன்னு நிற்க வச்சதே இல்லை. அவ்வளோ அழகாக ஆண்டவர் எங்களை நடத்துவார். ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக எங்களை நடத்த ஆரம்பித்தார். ஃபீஸ் தேவைகளை சந்தித்ததுன்னு சொன்னேன், ஒவ்வொரு நாள் தேவைகள் சந்திப்பார். அந்த பட்டறையிலேருந்து அந்த லேண்ட்லேருந்து வர அந்த இன்கம், அதுவுமே வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கே ஏமாத்த ஆரம்பித்தாங்க, சரியாக வாடகை தரமாட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், எங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவரு ஓவர்டேக் பண்ணி அவர் மேல் வாடகை விட்டு வாங்கு, அந்த மாதிரிலாம் பயங்கர பிரச்சனைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சுது. சரி, இந்த லேண்டை விற்றுணும் எப்படியாவது, விற்றுட்டு அதில் வர அந்த ஒரு காசு எங்களுக்கு இன்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்வாதாரத்துக்கு தேவையாக இருக்கும்னு ரொம்ப பிரயாசப்பட்டோம், ரொம்ப ஜோம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் எங்கே போனாலும் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும், லேண்டு விற்கணும் லேண்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படியே ஹோல்லே இருந்துச்சு, அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே ஆண்டுகிட்டு வந்து வரலை, அது அப்படியே ஹோல்லே இருந்தது. அது என்ன, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அது வந்து அடமானம் வச்சுட்டாரு. ஸோ மார்ட்கேஜில் இருந்துச்சு, அதனால் அது வட்டியும் அசலும் சேர்ந்து சேர்ந்து அது நிறைய தடவை ஏலத்துக்கு வரும். அப்பா அம்மா போய் திரும்ப போயிட்டு அந்த ஏலம் ஆஃபீஸில் போயிட்டு பேசி ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கட்டிட்டு அந்த ஏலத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி நிறைய நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களோடு கூடவே இருந்து ஆண்டவர் ஒரு ப்ரொட்டெக்ஷனாக எங்களுக்கு இருந்தார். எங்களுக்கு ஒரு யங் விடோவாக இருந்தாங்க. ஸோ ஒரு யங் விடோவாக இருக்கிற டைமில் ரெண்டு சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தரே எங்களுக்கு ஒரு கேடகமாக ஒரு ப்ரொட்டெக்ஷனாக ஆண்டவரே இருந்தார். நிறைய ஆவிக்குரிய ரிலேஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. அருமையான தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பாஸ்டர் அனீஃப் இமானுவேல் அப்படின்ற அண்ணா எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் போல் எங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய மீட்டிங்ஸ்க்கு போவோம், இங்கே ராஜேஸ்வரி அவங்களுடைய மீட்டிங்க்கு போவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க ஆரம்பித்தார். நிறைய ஐக்கியங்களை கொடுத்தாரு. கிறிஸ்துவுக்குள்ளே நிறைய சகோதர சகோதரிகள், எங்களுக்காக பாரப்படுகிறவர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஆண்டு கொடுத்தாரு. இப்படியாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 12th முடித்தேன். 12th முடித்தோடனே எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னுடைய ஆம்பிஷன் எல்லாம் பேங்க்கில்
ஒரு ஜாப் போனோம்,

0: அப்படின்றது தான் என்னுடைய ஆம்பிஷனாக இருந்துச்சு. சரி, அதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னும் போது ஒரு சிஏ பண்ணலாம், சிஏ இப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த சிஏ லைனில் போகலாம் அப்படின்னு சிஏ அப்ளை பண்ணிவிட்டு பிகாம் கரஸ்டில் போட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, சிஏ வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும், என்னால் அதை கோ த்ரூ பண்ண முடியல. ஒரு ரெண்டு அட்டம்ப்ட் எழுதுனேன், ரெண்டு அட்டம்ப்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன். பட் அந்த ஓவரால் டோட்டல் வரணும், அது சிஏ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் பாஸ் ஆனாலும் ஓவராலாக ஒரு டோட்டல் இருக்கும், அந்த டோட்டல் வந்தால் தான் பாஸ், இல்லைன்னா மறுபடியும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும், இல்லை ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும். ஸோ அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு, என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இந்த சைடு பார்த்தா காலேஜ் ரெகுலர் காலேஜ் போல் கரஸ்பாண்டண்ட்டில் போட்டுட்டு பிகாம் போயிட்டு இருந்தது. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக காணப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது, ஸ்கூலிங் முடிச்சிட்டேன், நான் காலேஜ் போகல, சிஏனால் பண்ண முடியல, பிகாம் கரஸில் போட்டிருக்கேன், என் லைஃப் என்ன ஆக போகுது, என்ன நான் செய்ய போகிறேன், ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு நாள் உட்காந்து அழுகிற ஆண்டோட, ஆண்டவரே எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நீங்களும் என்னை மறந்துட்டீங்களா, ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால நிறைய உபவாசிப்பேன், நிறைய ஜெபிப்பேன், அந்த வாலிப வயசுலேயே நிறைய ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் மட்டும் இதெல்லாம், ஒரு 18 இயர்ஸ் 18 இயர்ஸில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைகள்லாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கவலை அப்படின்னு, நான் மட்டும் ஏன் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கவலைன்னு நான் ஆண்டவர்கிட்ட போராடி ஒரு நாள் உபவாசி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே, நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களா, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் ஆண்டவர் என்னோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை மூலமாய் பேசினார். நான் ஜெபம் பண்ணிட்டு இந்த பாட்டை பாடிட்டு, கண்மலையாம் தேவன் நீரனை ஏன் மறந்தீர் அப்படிங்கிற அந்த பாடல், அந்த பாட்டை பாடிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு நான் பைபிளை திறக்கும்போது, கரெக்டாக ஏசாய தீர்க்கதரிசன புத்தகம் 49:14-15 அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை கர்த்தர் கண் முன்னாடி காமிச்சார். அந்த வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் குமாரத்தியோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். பொதுவாக பைபிளில் நிறைய இடங்களில் மஸ்குலைன் ஜெண்டரில் தான் இருக்கும், மறந்தார் அப்படின் தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் அந்த குறிப்பிட்ட வசனத்தில் சியோன் குமாரத்தையோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் சொல்லிட்டு அடுத்த வசனம் வரும், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறதுன்னு அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்தார். நான் சொல்லுவேன், அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையே மாற்றின ஒரு ஒரு நாளாக, ஒரு வாக்கு தத்துவமாக அது அமைந்தது. அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்துக்கு நேராக என்னை நடத்த ஆரம்பித்தார். த வெரி நெக்ஸ்ட் டே நான் வந்து என் தம்பிக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருந்த அந்த சிஎம்சிடின்ற அந்த ஆர்கனைசேஷன், ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் போயிட்டு ஏதாவது எனக்கு ஜாப் வேணும்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன். போயிட்டு அங்கே நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, என்னான்ற இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வேணவே வேணாம், என்னை விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கும் போது, எதற்கு ஒரு வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். நான் அப்படியே பேசிகிட்டு இருப்பேன், அப்பாட்ட பேசுகிற மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட நான் பேசுவேன், எது ஒன்று சொன்னாலும் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு உடனே பேசிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க என்னை அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொன்னால், டாக்டர் காலின் ரெடிட். அவங்க வந்து ஷீஸ் அ மிஷினரி ஃப்ரம் நியூசிலாண்ட், நியூசிலாண்ட் தேசத்துலேருந்து வந்து ஒரு அருமையான ஒரு மிஷினரி. அவங்க வந்து அவங்க தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர். ஸோ அவங்க ஒரு 5 மணி போல் இருக்கும் என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு என் ரெசியூம்லாம் பார்த்துட்டு, டெல் மீ அபவுட் யுவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் அப்படியே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குறித்து சொன்னேன். சொல்லும்போது, யூ ஜஸ்ட் வெயிட் அவுட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் என்னை கூப்பிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, I was waiting for such a girl like you for a long time. அப்படின்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்டபோது என்னால் அதை கிரகிச்சு கொள்ளவே முடியல. ஏன்னு சொன்னால், ஐ வாஸ் நாட் தட் குவாலிஃபைட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஜஸ்ட்டு பிகாம் செகண்ட் இயர் நான் கரஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் முடிச்சிருக்கேன், வெறும் 12th குவாலிஃபிகேஷன் தான், வேறு எந்த பெரிய குவாலிஃபிகேஷனும் எனக்கு கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் சச் அ கேர்ள் லைக் யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு, யூ இமீடியட்லி கம் அண்ட் ஜாயின் அப்படின்றாங்க. என்ன வேலை, என்ன செய்ய போகிறேன் எதுவுமே தெரியல, ஆனால் யூ கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு, த ஃபாலோயிங் நான் வெனஸ்டே போய் மீட் பண்ணுறேன், மண்டேலேருந்து நீ ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மண்டே நான் போகிறேன். அங்கே போனால் என்னை வந்து ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட், அங்கே நிறைய ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் கம்பாஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு வேறு ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஜெக்ட் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு ஜாப் அவங்க ஆஃபர் பண்ணி அங்கே என்னை வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய ஜாப் என்னென்னு பார்த்தா ஸ்பான்சருக்கும் சைல்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ ஸ்பான்சர் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க். ஸோ அந்த கம்யூனிகேஷன் பார்க்கணும். எனக்கு அங்கே போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னென்னா, எங்களுடைய ஆஃபீஸ் போன உடனே 9:30 to 10:30 வந்து வெறும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், ஹாஃப் அன் அவர் அண்ட் ஹாஃப் அன் அவர் மெசேஜ். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அங்கே ஏறக்குறைய ஒரு 400 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கிளினிக் இருக்குது, ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது, நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சோஷியல் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் முதல்ல 1 hour ப்ரேயரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸ் போவாங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் போகும்போது எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ, நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்ட்டில் ஏறக்குறைய 250 சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ என்னோடய ஒர்க் வந்து அந்த பிள்ளைங்களுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு அசஸ் பண்ணுறது தான். ஸோ அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய எமோஷனல் சைட் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு வேலை. ஸோ அவங்களுக்கு எவ்ரி மந்த் அந்த ப்ரொவிஷன் சப்ளைஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலில் ஸ்கூலிஸ்டிக் நீட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ ஒரு காலத்தில் நான் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டேன், ஒரு பேக் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போது ஒருவேளை நான் டைரெக்டாக கொடுக்கலன்னா கூட என் மூலியமாக கொடுக்கும்படியாக அந்த மாதிரி ஒரு வேலையில் கத்தரை என்னை போய் வச்சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒர்க் ஆகுமோ ப்ளஸ் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் கர்த்தரன் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஜாப் கொடுத்தாரு. அப்படியே ஜாப் பண்ணிகிட்ருந்தேன். வீட்லேயும் தம்பி ஒரு சைடாமல் படிச்சுட்டு இருந்தான். சர்ச் ஆக்டிவிட்டீஸு, அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் அம்மா பிரதிஷ்டியாக நகையெல்லாம் கயிட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் இடைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்களை நடத்தினவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா உங்கள் அம்மா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு. நான் சொன்னேன் அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. பட் நான் வந்து அதெல்லாம் வந்து என்னை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் படிப்படியாக ஆண்டவர் வந்து என்னை அப்படியே நடத்த ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டரோட கிட்டி நெருங்க சேர ஆரம்பித்தார். நான் போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனில் நான் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே, ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அங்கே ஒரு பெரிய ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னென்னா டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய சபையில் அப்போ சாம் சுந்தரமையா அவர் மெசேஜ் கொடுக்கும்போது குமார் பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மெசேஜும் டிரான்ஸ்லேஷனையும் பண்ணும்போது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் எனக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன், அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தெரியல, எனக்கு ரொம்ப அது ஒரு ஆசை, ரொம்ப பேஷனேட்டாக இருப்பேன். நல்லா எழுதுவேன் மெசேஜ் ஃபுல்லாக, டைரி டைரியாக சாம்சன் ஐயா மெசேஜஸ் எல்லாம் எழுதுவேன். ஒரு வார்த்தை விடாமல் எழுதுவேன். அந்த எழுதுகிற மெசேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்படி நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. அங்கே நான் போன ஒர்க்கில் திடீர்னு ஒரு நாள் எல்லா மெயின் டிரான்ஸ்லேட்டரும் அங்கே அன்னைக்கு கேம்ப்புக்கு போயிருந்தாங்க. அப்போது ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அன்னைக்கு மெசேஜ் டைம். ஸோ அங்கே யார் திடீர்னு என்ன வந்து கூப்பிட்டு நீ போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஷாக், என்னடா இது. ஏன்னா என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, ஏன்னா எனக்கு அப்போ வெறும் 19 வயசு தான், என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, என்னை காட்டிலும் படிப்பில் பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸில் பெரியவங்க எல்லோரும் இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ட்ரான்ஸ்லேஷனில் நான் நிற்கும்போது கர்த்தர் என் மேலே வச்ச நோக்கம், அழைப்பு, என்னை எதற்காக அழைச்சார், என்ன காரியத்தில் என்னை நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா படிப்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அங்கே அந்த 19 வயசில் நான் டிரான்ஸ்லேஷனில் நின்று கர்த்தர் ரொம்ப அழகாக ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்லேஷன் முடிக்க கிருபை செஞ்சார். அதுக்கப்புறமா தொடர்ந்து அநேகருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க மெசேஜ் டைமில் பேசுறதுக்கு. அப்போல்லாம் கர்த்தர் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தார். சில பேரோட இங்கிலீஷெல்லாம், அயர்லாண்ட்லேருந்து வரவங்களோட இங்கிலீஷ்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை கொடுத்து அவ்வளோ தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்து அங்கே என்னை உயர்த்தி வச்சார். அங்கே ஒரு நாள் ஃபீஸ்க்காக, தம்பியோட ஃபீஸ்க்காக பல மணி நேரம் கீழே இருந்து வெயிட் பண்ண நாட்கள் உண்டான அதே இடத்துல கர்த்தர் வந்து என்னை உயர்த்தி ஒரு கட்டத்தில் அந்த ஃபவுண்டர் மிஷினரி அம்மா அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை கூட ஆண்டு கொடுத்தாரு. அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத நாட்கள்னு சொல்லலாம். அவ்வளோ ஆண்டவர் வந்து உயர்த்தினார். ஸோ எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. மறுபடியும் அடுத்தது ஒரு பெரிய க்வெஸ்சன் இல்லையா, திருமண காரியம். இப்போ திருமண காரியம் வரும்போது எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி உனக்கு யார் இருக்கா, யார் செய்வாங்க, யார் பொறுப்பெடுத்து செய்கிறது, உனக்கு அப்பா இல்லை, ஒரு அண்ணன் இல்லை, ஃபேமிலியில் வேற அம்மாமாங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, ஸோ இந்த கிறிஸ்தவ முறைப்படி நீ இருக்கிறியே, உனக்கு யார் செய்வா, என்ன செய்வான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ப்ளஸ் நீ தான் பிரெட் பின்னர் ஆஃப் த ஃபேமிலி, நீ தான் குடும்பத்தையே பார்த்துக்கிற, அப்போது எப்படி நீ போயிட்டுனா அம்மாக்கும் தம்பியோ என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அப்போ தம்பி வந்து படிச்சுட்டு இருந்தான், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். சரி, எல்லாமே கரெக்டான க்வெஸ்சன் தான், அந்த க்வெஸ்சன் எதுக்குமே எனக்கு ஆன்சர் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அப்பாவோடய சமூகத்தில் போய் உட்காந்து அழுது ஜெபிக்க தெரியும். எங்களுடைய ஆர்கனைசேஷனில், எங்களுடைய நான் ஒர்க் பண்ண இடத்துல அந்த பெரிய சாப்பல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் லஞ்சுக்கு போனாலுமே என்ன பண்ணுவேன்னா, லஞ்ச் முடிச்ச உடனே வந்து உட்காந்து ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன். ஒருவேளை ஃபாஸ்டிங் இருந்தால் லஞ்சுக்கே போகாமல் நேராக போய் அங்கே ஜபத்தில் உட்காந்துருப்பேன். இப்படி அந்த சாப்பல் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கர்த்தரோடு நெருங்கின ஒரு பிளேஸ். அங்கே எப்போவுமே அந்த புல்பிட்டாண்ட போய் முட்டி போட்டு போட்டு போட்டு அழுது ஜோம் பண்ணுவேன். எசப்பா, எனக்கு அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, எல்லாம் உண்மை தான், ஆனால் நீங்கள் எனக்கு பரலோக தகப்பன், நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எனக்கு உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது ஒரு பெரிய ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக நான் வச்சேன் அவருடைய சம்பத்தில். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், நீங்கள் என்ன என்ன செய்ய சித்தம் வச்சுருக்கிறீங்களோ என் வாழ்க்கையில் அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இன்னும் ஒரு ஆவிக்குரிய படியில் அப்படியே இடைப்பட ஆரம்பித்தார். ஒரு ஜூலை மாதம், ஜூலை வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நான் பிறந்தது ஜூலை, ஞானஸ்தானம் எடுத்தது அதே பிறந்த நாள் அன்றைக்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஜூலையில் எங்கள் அப்பா இறந்தார், எங்கள் அப்பா இறந்தது ஜூலை, என் வாழ்க்கை மாறினது ஜூலை, ஏன்னா ஜூலை ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எப்போவுமே ஜூலை மாதம், இன்றைக்கி நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஜூலை, ஸோ இந்த ஜூலை மாதத்தில் எப்போவுமே ஃபாஸ்டிங் இருக்கிறது என்னுடைய பழக்கம். இந்த பர்த்டேக்கு முன்னாடி, 22nd முன்னாடி, இது 21 டேஸ் இல்லை 40 டேஸ், ஸோ ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் ஜெபிச்சுட்டு இருக்க டைமில் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார். என்னென்னா, நீ ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு என்னடா இது, இதில் வந்து டச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான், அப்போது 21 இயர்ஸ் ஆகுது ப்ரைம் ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த டைமில் எப்படி இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபாஸ்டிங் டைமில் ஆண்டவர் தொடர்ந்து இடைப்பட்டுக்கிட்டே இருக்கார். அப்போது எனக்கு கூட ஆண்டவர் பேசின வார்த்தை யாத்திராகமம் 10 வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு வசனம் இருக்குது, என்னென்னா, நீ உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுத்து போடு அப்படின்ற ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன். அதை காண்பிச்சுட்டு ஆண்டவர் இந்த சைடில் இருக்கிற 34:10 சொல்கிறாரு, அப்பொழுது பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். மறுபடியும் ஆண்டவர் அந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இடைப்பட்டுட்டே இருக்காரு. நானும் அப்படியே அது கேட்டோம் கேட்காத மாதிரி, உணர்ந்தோ உணராத மாதிரி போயிட்டே இருக்கேன். அப்போது ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டு முடிகிற அந்த ஃபாஸ்டிங் முடிகிற டைமில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ எதை சூஸ் பண்ணுறியோ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். அதை சொன்ன பிறகு நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே சாபத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம், அதனால் நான் சாபம் வேணாம், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நான் சூஸ் பண்ணுறேன், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுறேன்னு அந்த 22nd பர்த்டே அன்னைக்கு ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாஸ்டர் சாம் சுந்தரையாட்ட போய் ஜெபிப்பது வழக்கம். பர்த்டே அன்னைக்கு அவர்கிட்ட போய் ஜெபிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி ஆண்டவர் இடைப்பட்டார், நான் ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இப்படி இப்படியெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், இது கர்த்தரோடு நீ பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, அதனால் இதை குறித்து நீ யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யாராவது உன்ட்ட தர்க்கம் பண்ணாலோ இல்லை கேட்டாலோ இது எனக்கும் ஆண்டவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுடலாம், கர்த்தர் உன் நடத்துவார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜோம் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இதே க்வெஸ்சன் மார்க் தான், யார் பண்ணுவா, கல்யாண காரியங்கள் எப்படி நடக்கும், ஒருவேளை கல்யாணத்துக்கு வந்தால் இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு கேட்பாங்களே, உனக்கு செய்யறதுக்கு யார் இருக்கா, எல்லாம் க்வெஸ்சன் மார்க். அந்த எல்லா க்வெஸ்சன் மார்க்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு சைடில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் வாழ்க்கைக்காக, என்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே உமக்கு சித்தமான வாழ்க்கை எனக்கு அமையணும், ரெண்டாவது தேவ பயம் நிறைந்த தேவ பக்தியில் இருக்கிற ஒரு மகனை நீங்கள் எனக்கு தரணும், இதுதான் நான் ஜெபித்த ஒரே ஜெப குறிப்பு. மூணாவது ஃபிசிக்கலாக ஜெபித்தேன்ற என்ன தான், நான் கொஞ்சம் ஹைட்டு, அதனால் ஆண்டவரே என்னை விட 1 இன்ச்சு ஹைட்டாக ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சு குறிப்போடு வச்சு ஜெபம் பண்ணேன். நான் சொல்லுவேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுடைய லைஃபுக்காக நீங்கள் ஜெபிப்பது உங்களுடைய கடமை, நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கணும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னு ஜெபிக்கணும். நீங்கள் மாம்சமாக கிரியை செஞ்சீங்கன்னா, ஏன்னா மேரேஜ்ன்றது அதுதான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், அதில் தான் இருக்குது. நம்முடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய லைஃபாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை டிசிஷன், லைஃப் பார்ட்னர் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து தேவ சித்தத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னால், ஐ கேன் 100% கேரண்டியோடு நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கு பெரிய சிறந்த பெஸ்ட்டான ஒரு லைஃபை கொடுப்பார். ஆமாம், இப்படி இருந்த சூழ்நிலையில் நிறைய அலையன்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது பல்லாவரத்துலேருந்து இந்தியன் கிறிஸ்டியன் மிஷன் ICM என்ற ஒரு சர்ச், அதை ஸ்தாபகர் அப்போஸ்தலர் TS தங்கராஜ் ஐயா அவர்கள், அவருடைய மனைவி அப்போஸ்தலர் ஜெயா தங்கராஜ் அம்மா, அவங்க வந்து த்ரூ யார் மீன்ஸோ என்னுடைய பயோடேட்டா போயிட்டு அவங்க நேராக வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. பார்க்க வந்த முதல் நாளே அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு தொடர்ந்து கல்யாண காரியங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சுது. எனக்கு கன்ஃபியூஷன், எப்படி என்ன நடக்கும், ஏது நடக்கும், எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ யார் செய்வாங்க, என்ன கேட்பாங்க, என்ன க்ரைட்டீரியாஸ் வரும், எதுவும் தெரியாது. நான் ஜஸ்ட் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மட்டும் ஜோம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போது மாப்பிள்ளை பார்க்க வராங்க, வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன், நான் பேசி தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் வீட்டில். அப்போ நான் பேசும்போது என் ஹஸ்பண்ட் அவங்க வந்து என்னை பார்க்கும்போது நான் சொன்னது அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தது மாதிரி என்னுடைய காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு, என் தம்பி தலையெடுக்கிற வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி நான் சப்போர்ட் பண்ணணும், எங்கள் அம்மாவும் தம்பியும் நான் விட முடியாது அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்கிட்ட அப்படின்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போவுமே வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், அதனால் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நான் எதுனாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வெயிட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தர் நம்முடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்யட்டும்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார். எனக்கு அந்த ஒரு வார்த்தை கேட்டபோதே தெரிஞ்சிச்சு, இவர் வந்து ஒரு நிஜமாலே ஒரு காட் ஃபியரிங் பர்சன் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால நான் ஓகே சொன்னேன். என்னுடைய கல்யாண காரியங்கள் ஒழுங்காக ஆச்சு. அப்போ எங்கள் மாமியார் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இது வரைக்குமே இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் வந்து நிறைய பேரை நான் பார்க்குறது என்னென்னா, பொண்ணு பார்க்கும்போதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கும்போதோ பொண்ணு வீட்டில் என்ன செய்வாங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்க, என்ன டிமாண்ட், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறது. ஆனால் என்னுடைய மதர்இன்லா அப்போஸ் ஜெயா தங்கராஜ் அம்மா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுங்க, வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரி, எனக்கு எந்த டிமாண்டுமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற திருமண காரியங்கள் ஃபுல்லாக அவங்க செலவெடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே பொர்ஷ்வாக்கத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணோம். அப்புறம் என்னுடைய மேரேஜ் November 28 என்னுடைய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் இதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னோட இடைப்பட்டு நகையெல்லாம் நான் கைட்டும்படி எனக்கு பொருத்தினையாக அதை செய்யும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். அதன் பிறகு பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் கர்த்தரினை பண்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை நடத்தினார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் யோசேப்னு ஒரு கேரக்டர், அவனுடைய தரிசனம் அவனுக்கு நிறைவேறத்துக்கு நிறைய தடை இருந்துச்சு, அவனுடைய சொப்பனை நிறைவேறதுக்கு நிறைய தடை இருந்துச்சு. அவனை குழியில் போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, அடிமையாக வீட்டில் இருந்து சிறைச்சாலை அனுபவம், சிறைச்சாலையில் நன்மை செய்தவங்க மறந்தாங்க. ஒருவேளை யோசேப்பு நினச்சிருப்பாரு, இதெல்லாமே வந்து என்னை தரிசனத்தை விட்டு தூரமாக கொண்டு போகுதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் வந்து அவனுடைய தரிசனத்துக்கு நேராக தான் அவனை நடத்திட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்னையும் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி November 28 என்னுடைய வெட்டிங் ஃபிக்ஸ் ஆச்சு. 2011 அதில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடில் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண இடம், என்னுடைய ரிசப்ஷன் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா, தேனாம்பேட்டில் இருக்கிற காமராஜ் மெமோரியல் ஹால். ஸோ இந்த இடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து பெரிய VVIPs மட்டும் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஹால். என்னுடைய இன்விடேஷன்லாம் வந்துருச்சு. அப்போ நான் என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன் சொன்னாலே அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குது, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போய் கூப்பிட்டு போய் காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த இடத்துக்கு போய் அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த டோரை திறந்து உள்ளே பார்க்குறேன், அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், ஏறக்குறைய ஒரு 3000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பிளேஸு. இந்த சினிமா தியேட்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், சினிமா அந்த செட்டப்பில் தான் அது ஃபுல்லாக இருந்துச்சு. அதை போய் பார்த்துட்டு நான் வெளியே அந்த படிக்கட்டு இறங்கி வரும்போது நான் என் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. நான் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணன்கிட்ட, எங்கள் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா கூட, என் உலக பிரகாரமான அப்பா இருந்திருந்தா கூட, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை ஒரு நன்மை நடந்திருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக செஞ்சுருக்காருனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்தேன். ரொம்ப கிராண்டாக என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு. புத்தி அறிவுக்கு எட்டாத அளவுக்கு என்னுடைய திருமண காரியங்கள் நடந்துச்சு. என் வெட்டிங்க்கு வந்து என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா, நீ ஒரு தெய்வத்தை நம்பி போன, அந்த தெய்வம் உன்னை கைவிடலை, உன்னையும் உன் பிள்ளைங்களையும் அது கரை சேர்த்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் என் திருமணத்தில் இருந்த பெரிய ஒரு சாட்சி. கர்த்தர் அப்படியா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார், நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லாமும் தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் அப்படி உயர்த்தினார். என் தம்பி எம்சிசி ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிசி காலேஜ் போனான். என் வாழ்க்கையில் மட்டும் இந்த பிளெஸ்ஸிங் இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிளெஸ் பண்ண ஆரம்பித்தார். எம்சிசி காலேஜில் அவனுக்கு நல்ல பிகாம் கிடச்சி அவன் அந்த படித்து முடித்தான். படித்து முடித்து தேர்ட் இயர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில், பிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இஎன்ஒயின்னு சொல்லிட்டு டிஎல்எஃப்பில் போரூரில் இருக்க ஒரு கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிது. அது வந்து யூஎஸ் ஆடிட்டிங் கம்பெனி. ஸ்டார்டிங் 20,000 அவனுக்கு ஒரு ஒர்க் கிடச்சிது. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன நேர்த்தியாக செஞ்சார். என்னுடைய கணவர் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த என் திருமணமான அந்த நாளிலிருந்து என் ஃபேமிலியாக அவர் ஃபேமிலியாக கொஞ்சம் கூட என் தம்பினோ இல்லை என் அம்மானு நினைக்காம அவருடைய சொந்த குடும்பமாக நினச்சி அவங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ பாசமாக நடத்துவார். எங்கள் மதர்ன்லாம் அவ்வளோ எங்கள் அம்மாவை நேசித்து பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு திருமணம் ஆகிற டைமில் எங்கள் மாமனார் பயங்கர சிக்காக இருந்தாங்க. அப்போ சொல்ல டிஎஸ் தங்கராஜ் ஐயா அவர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸில் அவங்க கத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக நேர்த்தியாக எங்களுடைய வெட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கத்தருக்குள்ள அவங்க நித்திரை அடைஞ்சாங்க. அதன் பிறகு ஊழியத்தில் அநேக போராட்டங்கள், கண்டிப்பாக ஒரு தலைமையில் இருக்கிறவங்க மறிச்சாங்கன்னா அடுத்தது என்னென்ன போராட்டங்கள் வருமோ எல்லா போராட்டங்களும் ஊழியத்தில் வந்துச்சு. ஆனாலும் ஒன்றே ஒன்று, கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக எங்களை இணைச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மேற்கொள்ள உதவி செய்தார். இன்றைக்கு குடும்பமாக நாங்கள் இருந்து அந்த சபையை நடத்தும்படியாய், அந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் பெரிய கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு திருமணமாகி 12.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நவம்பர் வந்தால் 13 இயர்ஸ். ஐ எம் கம்ப்ளீட்டிங் 13 இயர்ஸ். இந்த 13 ஆண்டுகளும் கர்த்தர் அருமையாக எங்களை நடத்தினார். எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பெரியவ பேர் ஜெஸ்ஸி, கிஃப்டாக கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லி அவளுக்கு ஜெஸ்ஸி கிஃப்டான்னு பேர் வச்சோம். 2வது மகள் ஜூடித் குளோரியா. அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம், அநேகர் மூலியமாக தீர்க்க தரிசனம், இவள் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவாள் அப்படின்னு சொல்லி ஆகையினால அவளுக்கு ஜூடித் குளோரியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். ரெண்டு பேரையும் கர்த்தருடைய பயத்தில் இம்மட்டுமாய் நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். என்னுடைய தம்பியினுடைய திருமண காரியங்கள், அதன் பிறகு தம்பியுடைய திருமண காரியங்களில் அநேக போராட்டங்கள் இருந்துச்சு. எப்படி பார்க்குறது, என்ன செய்கிறது, ஏன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நகை போடாத ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் இருக்க பிள்ளை வேணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதே மாதிரி ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு அருமையான ஒரு மகளை எங்களுடைய குடும்பத்தில் சேர்த்தார். தம்பிக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கோயம்புத்தூரில் மகள். ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப கிராண்டாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு. திருப்பி இங்கே சென்னையில் விஜிபி பீச் ரெசார்ட்டில் அந்த ஓப்பன் கிரவுண்டில் அவனுக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. இப்படி கர்த்தர் எங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். எங்கள் அம்மா அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய விசுவாசம், நான் சொல்லுவேன் அவங்களுடைய குருட்டுத்தனமான ஒரு விசுவாசம், எங்கேயுமே வெளியே வேலைக்கு போக தெரியாது, வெளி அனுபவம் கிடையாது, சம்பாதிக்கிற திறமை கிடையாது, ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தரை விசுவாசித்தாங்க, இயேசுவை விசுவாசித்தாங்க, இயேசுவை பற்றி பிடித்து கொண்டாங்க. அந்த விசுவாசத்தில் எங்களையும் வளர்த்தாங்க. ரொம்ப எங்கள் அம்மா வந்து இந்து மார்க்கத்துலேருந்து வந்திருந்தாலும் அப்படியே வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டாங்க. சபை காரியங்களில், ஊழிய காரியங்களில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சம்டைம்ஸ் சர்ச்சுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா எங்களை தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க, கையை பிடிச்சி ரெண்டு பேரையும். அப்படியெல்லாம் வைராக்கியமாக இருந்தவங்க. லாஸ்ட் 1-3 இயர்ஸ் அவங்க ரொம்ப பெட் ரிடனாக இருந்தாங்க. மரண படுக்கையில் 2020லேருந்து ரொம்ப மரண படுக்கையில் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட என் கணவர் வந்து அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலியில் கர்த்தர் என்ன வச்சார். எங்கள் அம்மா என் கூட தான் இருந்தாங்க. கடைசியாக ஒரு பெரிய ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் இந்த சிக்னஸ், இந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா எங்கள் அம்மா லாஸ்ட் டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25th அன்னைக்கு காலையில் 5:45 அப்போது அவங்க கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க. வீட்டில் இருந்த இடத்துலையும் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்னோடு ஒரு வசனத்தை பேசுகிறாரு, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் எல்லா மெசேஜெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி நைட் 2 மணி ஆகிடுச்சு, நான் படுக்கலான்னு போகிறேன், என்னால் படுக்கவே முடியல. அந்த வார்த்தை எனக்கு பேசிக்கிட்டே இருக்குது, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிருச்சு, எனக்கு மெசேஜ் புரிஞ்சிருச்சு, நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க, ஏன்னா திருப்பி நான் 4 o'clock எழுந்து கிளம்பணும், பிள்ளைங்களாம் கிளப்பணும், 6 o'clock எனக்கு சர்வீஸ் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை என்னை தூங்கவே விடலை, இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன், இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிஞ்சுது, ஏன் அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்ன தேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மார்னிங் நான் வரும்போது சூழ்நிலைகள் எல்லாம் சர்ச்சே வந்துட்டாங்க, எல்லாம் 6 o'clock சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க, எங்கள் அம்மா அங்கே கீழே இறந்து கிடக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நான் கொடுத்தது உன்னை தேற்றுறதுக்கு மட்டும் இல்லை, உன் சபையை தேற்றுறதுக்கு, எழுந்து போய் பேசு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆண்டவரே எங்கள் அம்மா செத்து கீழே கிடக்கிறாங்க, நான் எப்படி மேலே போய் பேசுறது, இல்லை நீ போய் பேசு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்போது என் பக்கத்தில் எங்கள் சபையினுடைய ஜப வீராங்கனை எங்கள் விசுவாசி மூத்த விசுவாசி ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டி எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு போய் பேச சொல்லி, நான் பேசட்டுமான்னு. அவங்க சொல்கிறாங்க, மகளே நீ போ, நீ போய் பேசு, கத்தரும் கூட இருப்பாருன்னு. எங்கள் அம்மா கீழே இறந்து கிடக்கிறாங்க, நான் மேலே போய் கத்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், நான் சர்வ வல்லமையுள்ளவராக அவன் கூட இருப்பேன், சர்வ ஞானியாக அவன் கூட இருப்பேன், சர்வ வியாபியாக நான் அவன் கூட இருப்பேன்ற அந்த வார்த்தையை பேசும்போது என் சபை அங்கே பலப்பட்டதே நான் பார்த்தேன். கர்த்தர் எது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தாலும், அப்புறம் அந்த டெத், அந்த ஃபியூன்ரல் அவ்வளவு க்ளோரியஸாக இருந்துச்சு, மகிமை நிறைந்ததாக இருந்தது. பாட்டு ஜபம் சாட்சி, பாட்டு ஜபம் சாட்சி, வார்த்தை அந்த நாள் முழுவதும் யாருமே போல, எல்லாரும் இருந்தாங்க, அநேக ஊழியக்காரங்க வந்தாங்க அந்த சாவில். எங்கள் அம்மாவோட ஃபியூன்ரலுக்கு பெரிய ஊழியக்காரருக்கு மறைச்சா எப்படி இருக்குமோ அப்படி எங்கள் அம்மாவுடைய ஃபியூன்ரல் நடந்தது. அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க எவ்வளோ தன்னுடைய வாலிப வயதிலிருந்து அவங்களுடைய உத்தமத்தில் கத்தரை பற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மரணம் அவ்வளோ ஒரு க்ளோரியஸாக இருந்தது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 28 வயசில் யங் விடவா அவங்க நினச்சிருந்தா, எங்கள் ரெண்டு பேரையுமே எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா ஷி வாஸ் சோ பியூட்டிஃபுல், ஷி வாஸ் சோ யங். ஆனால் அவங்க அது எல்லாத்தையும் வெறுத்துட்டு என் பிள்ளைங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரை பிடிச்சி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வளர்த்து எங்களை நடத்தி இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரியாக நிற்கிறேன், இன்றைக்கி என் தம்பி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான் அப்படின்னா, அது எங்கள் அம்மாவுடைய ஜபம். எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சுட்டு எங்கள் அம்மா கர்த்தருடைய சமூகத்தில் இப்போது இலை பாடிட்டுருக்காங்க, கர்த்தர் எங்களை மேன்மையாக ஆசீர்வச்சிருக்கிறாரு. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கு, ஆனால் அது மத்தியில் ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வச்சார், எந்த எங்கள் தேவைகளை காட்டிலும் அதிகமாக எங்களை ஆசீர்வச்சார். இப்போது எனக்கு எட்டாத உயரத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வத்து வச்சுருக்கிறாரு. என் அன்பு கணவன், என் ஊழியம், என் பிள்ளைங்க, என்னுடைய சபை, என் சபை விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை, ஒரு நல்ல ஒரு அவிக்குரிய ஒரு ஃபெலோஷிப்பை கொடுத்துருக்காரு. என் தம்பியை பிளஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் கூட, என் தம்பி யூஎஸில் இருக்கிறான், 6 மாதம் ட்ரைனிங் பீரியடுக்கு அவன் யூஎஸ் தேசத்துக்கு போயிருக்கான். இப்படி நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சாபமான ஒரு வாழ்க்கையாக, ஒருவேளை அந்த சாபத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா, இந்த நாள் இந்த சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். பாரம்பரிய சாபத்தில் இருந்த, ஜெனரேஷனல் கர்ஸில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எங்கள் அம்மா எப்போ ரட்சிக்கப்பட்டாங்களோ, எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, அப்போலேருந்து அந்த குடும்பத்தில் மரணம் நின்றுது, சாவே இல்லாமல் இருந்துச்சு. அநேக ஆண்டுகள் அங்கே சாவு இல்லாமல் இருந்த அந்த ஜென்ரேஷனல் கர்ஸ் உடஞ்சது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். காயத்ரியாக பிறந்த என்ன ஆண்டவர் இப்போ கிரேஸாக மாற்றி, கிருபையாய் மாற்றி, என்னுடைய பெயரை கெசட்டில் மாற்றிட்டேன். என்னுடைய பெயர் காயத்ரி கிரேஸ். ஸோ ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, அது ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்தான். காயத்ரியாக இருந்த என்ன கர்த்தர் கிரேஸாக மாற்றி, அவருடைய கிருபையினால் இம்மட்டுமாய் நிலை நிற்க செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நாங்கள் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டில்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் எங்கள் வாழ்க்கை அந்த சாபத்திலேயே இருந்திருக்கும். நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், இன்றைக்கி நாங்கள் மறித்து போய் எத்தனையோ வருஷம் ஆகியிருந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனால் அன்றைக்கு எங்களை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் தேடி வர அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. உங்களுடைய சாபங்கள் நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கள், எத்தனையோ அற்புதங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ டே பை டே அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த அற்புதங்களை ருசி பார்க்கணும்னா நீங்களும் உள்ளத்து நாளத்துலேருந்து இயேசுவே அப்படின்னு ஒரு வார்த்தையில் கூப்பிடுங்க. நிச்சயமாக அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்களும் ஒருவேளை அந்த மாதிரி சாபத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள், வியாதியின் கட்டுகளில் இருக்கிறவங்க, மரண தருவாயின் கட்டுகளில் இருக்கிறவங்க, அல்லது திருமண தடையில் இருக்கிறவங்க, இல்லை பிள்ளைக்காக ஏங்கிட்டுருக்கவங்க, என்ன சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும், என்ன கட்டுகளில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு இயேசுவேன்னு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இந்த சாட்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு என் வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார், நான் இதை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் கிரைஸ்ட் காலிங் டிவி உங்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து உங்களுடைய லைஃப் டெஸ்டிமனியை அவங்க சாட்சியை அவங்க வீடியோ பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சாட்சி பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாஸ்டர் டேனியல் அவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சாட்சி அநேகரை எழுப்பி கட்டுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எங்களுடைய மினிஸ்ட்ரியினுடைய மெசேஜஸ் அல்லது எங்களுடைய சாங்ஸ், என்னுடைய கணவர் பாஸ்டர் டி ஜெயராஜ் அவர்கள் அருமையாய் கத்தரை பாடி துதிக்கக்கூடிய வல்லமையான அபிஷேகம் பெற்றவர். அநேக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சேனல் இருக்குது, எங்களுடைய ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படின்ற யூடியூப் சேனல், ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திகள், எங்களுடைய பாடல்கள், எங்கள் சேனலில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற சாங்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனல்லையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அநேகருடைய சாட்சிகள் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சாட்சிகளை கேட்டு, ஏன்னா வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள சாட்சி ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான பாஸ்டர் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த சாட்சிகள், அவரில் சேனலில் போடுகிற சாட்சிகள் பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அது பிளெஸ்ஸிங்காக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கேட்ட இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்டதெல்லாம் நீங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது, இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவ சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே கட்டுகளில், பாரங்களில், பிரச்சனைகளில், போராட்டங்களில், கடன் பிரச்சனையில், ஆண்டவரே வியாதியில், மரண கட்டுகளில், ஆண்டவரே அப்பா சிக்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசு என்று அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா எல்லாருக்காகவும் நீர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் மறித்து எங்களுடைய சாபங்களை, எங்களுடைய வியாதிகளை மாற்றின தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. தொடர்ந்து உங்கள் கரம் எங்களை நடத்திட்டோம். ஆசிர்வதிங்க இந்த சேனலை, ஆசிர்வதிங்க ஆண்டவரே இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி சேனலை, ஆசிர்வதிங்க பாஸ்டர் டேனியலை, ஆசிர்வதிங்க அவர் செய்கிறதான இந்த மகத்துவமான ஊழியத்தை, ஆசிர்வதிங்க அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே இருக்கிற இந்த சாட்சிகள் நிறைய பேரோட லைஃபை தொடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆசிர்வதிங்க. சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்க வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றேன், நெருக்கத்துல கத்திர நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர் இல்லையா? ஆண்டவர் நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை, அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருங்கி நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிறேன், பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோல்லன்னா போய்கிட்டே இரு. வேலையில எங்கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. அதுனவே ராமின் சொல்றீங்க, கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோல்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கறன்ல, அவளை வராத. நீ வாட்டுக்கே கூட சேர்ந்து டிராவல் பண்ணு, அவளை வந்தாலும் நான் கண்ணீர் வீடா மாட்டேன்னு சொல்லி

பணம் இல்லாம போகும், நெருக்கம் அதுலயும் நீ குருகி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நெருக்கம் வரும் போதெல்லாம், குறை வரும் போதெல்லாம்

ஜாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. ஜாதி வந்துட்டு தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குடத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே நடந்தால பார்த்து கை நீட்டினோன்னு புஸ்தரம் சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுட தோல்வானதா இருக்கிறீங்க. அப்படியே வியாபாரம் பரணும் அப்பா அவன் நினைச்சேன் நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன் அவர் சுமக்கிறதுக்கு ரெடி நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசிக்கிறேன்.

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்காக ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு. ஓ சரி, இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது, கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது, நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேன்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலைப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்க. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆ, வாசி தம்பி போடுப்பா.

சிறகுல ஒவ்வொரு நாளும் பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே என்னோட கூட சேர்ந்த ஆசையா டேடி, நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட வந்து ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் என் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடைக்கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள் சில உபத்திரவங்கள்லாம் வரும், ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்ப நீங்களும் நானும் எம்மாத்திரம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டு சொல்ல, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன். அக்னியில் நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 சங்கீதத்தில் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ அக்னியில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீர். சூப்பரா இருக்குல்ல? எங்க எத்தனை பேர் ஆமைன்னு

Thank you, Appa. உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க அப்படி இல்ல காட்டு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது. உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

0: அல்ல அல்ல,
1: என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன்.
0: வாசிராசா.

உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்திடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

ஹாலேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சியாக வாருங்கள், தாகத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஹாலேலூயா. எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தரை தேடி நாடி ஓடி வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக அநேகர் கர்த்தருடைய செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் விளைவாக சில நேரங்களிலே நாம் சில செய்திகளை கண்மலை நீரூற்று பத்திரிகையில் போடுகிறோம். அது இல்லாமல் சில செய்திகளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை நாங்கள் சிறு புத்தக வடிவிலே அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் தியானிப்பதற்காக, நீங்கள் வசனத்தை வைத்துக்கொண்டு தியானிப்பதற்காக அந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தியானிப்பதற்காக மாத்திரமல்ல, வேறு யாராவது வாஞ்சையோடு வேதத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்யலாம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே அநேக செய்திகளை அப்படி வெளியிட வேண்டும் என்று ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சியின்படி அதை நாம் செய்கிறோம். கண்மலைக்கு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படி என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் விடுதலையோடு கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை வாங்கி ஜெபியுங்கள், படியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது இன்னும் அதிகமாக பல ஆயிரக்கணக்கில் வெளியிடும்படி நீங்களும் அதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற காணிக்கைகளை தாராளமாய் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நாம் விரிவாக செய்வதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15 மாலையிலே கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டம் நடக்க இருக்கிறது. வருடந்தோறும் அந்த கூட்டத்தை நாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால்

இந்த கிறிஸ்துவில் புதுபெலன் கூட்டத்தின் மூலமாக நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் சியோனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக முறை அந்த கூட்டங்களை நான் கலந்து கொள்ள முடியாமல் போன நாட்கள் உண்டானால் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அதிலே அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு வாசல்களை திறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அதற்காக அவரும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். தடைகள் எல்லாம் வராதபடி ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே சபையின் மூலமாய் நடக்கிற சகல ஊழியங்களுக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலையில் தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்படும். இதோ கோடாலியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். செய்தி கேட்கிறோம், ஆனால் கனி கொடுக்கிறோமா? பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் கனிகள் கொடுக்கிறோமா? மிகுதியான கனிகளை கொடுக்கிறோமா? ஏன் நம்மால் கனிகள் கொடுக்க முடியவில்லை? தேவன் கனி எதிர்பார்த்து திராட்சை தோட்டத்திற்கு வருகிறார். கனி எதிர்பார்த்து உன்னிடத்தில் வருகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டா என்று கேட்கிறார். அப்படி வரும்பொழுது அங்கே கனிகள் இல்லை என்று பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார். ஏன் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை? அருமையானவர்களே, ஒரே ரகசியம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுக்கப்படுகிற இந்த சத்தியத்தை மாத்திரம் யார் தியானித்து அதை மாத்திரம் அறிக்கை செய்து அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை ஒரு பக்கம் தூக்கி தூரம் போட்டுவிட்டு உங்கள் இஷ்டமாக ஏதாவது பிரசங்கத்தை கேட்கறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் பேசுகிறாருன்னு வஞ்சிக்கப்படாதீர்கள். தினமும் நாம் வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான விலையேற பெற்ற சத்தியங்கள், வெளிப்பாடுகள், இதை நாம் வருடம் முழுவதும் தியானிக்கலாம். நாம் கொடுக்கிறதான சத்தியம் சும்மா ஒரு கதை படிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. இதை வருஷம் முழுவதும் தியானிக்கக்கூடிய அவ்வளவு ஆழம் அதில் அடங்கி இருக்கிறது. தியானிக்க தியானிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்களை தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு போல, ஒவ்வொரு வசனமும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த புதையல்களைப் போல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த புதையலை போன்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அது பறவைகள் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று இடம் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் கொடுக்கிறதான செய்திக்காக நாம் அதிக ஜபத்தோடு காத்திருந்து உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு வீட்டில் போய் அதை வைத்து ஜெபியுங்கள், அதை வைத்து துதியுங்கள், அதை குறித்து பேசுங்கள், அதையே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதும் அதை அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படி கேட்கிற செய்தியின் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தர்

ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததானே அந்த மேலான சத்தியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தருக்கு பிரியமான கர்த்தர் விரும்புகிறதான காரியங்களை நாம் செய்யக்கூடிய பாத்திரமாய் இருக்கும்படியாக தோட்டக்காரன் செடியை நட்டு நீர் பாய்ச்சி கற்களை எடுத்து போட்டு வேலி அடைத்து இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற ஒரே காரணம் கனி இருக்குமா என்று கனி தேடி வருகிறான். அப்படி கனி தேடி வரும் பொழுது கனி இல்லை என்றால் உன்னை பார்த்து அவன் ஏமாற்றம் அடைகிறான். ஒரு பலனற்ற ஒரு விசுவாசி தன்மேல் பெய்கிற மழையை அடிக்கடி குடித்து விட்டு பலன் கூடாதிருக்கிற ஒரு நிலமாக நீ காணப்படாதே. நீ பலன் கொடுக்க வேண்டும். என்ன பலன் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நாம் அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நாம் பின்திரும்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே அவர் கடந்து போகிறார். வழிகளை காண்பிப்பதற்காக கடந்து போகிறார். நம் குழியில் விழாது இருப்பதற்காக அவர் முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். நாம் இடறி போகாதபடிக்கு முன்னால் நடந்து போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக வழி நடத்துகிற டைரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கொடுக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கும் பொழுது, அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒருபோதும் நாம் வழி தப்பி போவதில்லை. அல்லேலூயா. காணாமல் போனாடு வழி தப்பி போயிற்று, வழி தவறி போய்விட்டது. அருமையானவர்களே, அநேக ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது போல இந்த நாட்களிலே மானது மிக கேடான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஓநாய்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லாருமே பாவத்தின் வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், முன்னாலே போனவர்கள் அநேகர் பொழுது பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யக்கூடாது. கடமைக்காக ஒரு ஜபம், கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு, கடமைக்காக ஒன்றை செய்துவிட்டு போவது அல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம் மாம்ச பிரகாசமாக இருக்கக்கூடாது, சரீர பிரகாரமான பிரயாசமாக இருக்கக்கூடாது. அந்த ஆவிக்குரிய பிரகாசமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியிலே படுகிற பிரயாசம்தான் ஆவிக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது.
அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், நல்ல விசுவாசியாக இருக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்லா சாட்சி சொல்லணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறுதான்னு பார்த்தா இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் சில பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, என்னால் சத்ருவை மேற்கொள்ள முடியவில்லை, அடிக்கடி நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி பிசாசு என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான், விசுவாசத்தில் என்னால் முன்னேறி போக முடிவதில்லை, அடிக்கடி நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆம், அறிய வேண்டிய பிரகாரமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போகிறபடினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான தோல்விகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒழுங்கும் கிரமமாய் ஓடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது என்னவென்றால், நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை சிதற பண்ணுகிற காரியங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, இங்கும் அங்குமாய் நாம் நம்முடைய கண்களை வைத்து தேவையில்லாத சில காரியங்களிலே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பண்ணுகிற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது, இன்றைக்கு அநேகர் பாருங்க, தனக்கடாத வழக்கிலே போய் என்ன செய்கிறார்கள், சிக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத காரியங்களிலே அநேகர் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்ய வேண்டுமா, காத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஒலிவ மரமாக இருந்தால் ஒலிவ மரத்திற்கேற்ற செழுமை உனக்கு இருக்க வேண்டும். நீ அத்தி மரமாக இருந்தால் அத்தி மரத்திற்கேற்ற கனி உனக்கு இருக்க வேண்டும். நீ திராட்சை செடியாக இருந்தால் திராட்சை பழங்கள் அங்கே இருக்க வேண்டும். உனக்கு தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தான் நீ நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை, ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காததை அவர் கேட்க மாட்டார், உனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் திருப்பி கேட்பார். அவர் வருகையில் நிச்சயம், மகனே மகளே, நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதிலே நீ உண்மையாக இருந்தாயா? நான் தான் உனக்கு கொடுத்தேன், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாமே நீ தேடிக்கொண்டது அல்ல, எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது. நான் கொடுத்ததை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய்? இன்றைக்கு அநேகர் நன்மை பெறுகிற வரைக்கும் பாருங்க, அநேகர் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வந்து எனக்காக ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ இல்லை, ஏன்னா அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர் நிலைமையில் போயிட்டாங்க. இனிமேல் இங்கே தேவையில்லை, இனிமேல் அவங்க உலக பிரகாரமாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கிறதான காரியம். ஏதோ நன்மை வருகிற வரைக்கும், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் யாராக இருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல. ஹல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை, அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்கள் உன்னை வழிநடத்தி செல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ பதிய வைக்க வேண்டும். அல்லேலூயா. வேறு எதுவுமே தேவையில்லை. இயேசுதான் உனக்கு சாட்சி, இயேசுதான் உனக்கு முன்மாதிரி, இயேசுதான் உனக்கு எல்லாமே.
அவரை மாத்திரம் பார்த்தால் போதும். அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடக்கிறார், அவர் எப்படி அற்புதம் செய்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் என்னெல்லாம் செய்தாரோ. இப்ப நம்ம பாட கேட்டோம்ல, இயேசு சென்ற பாதை அதில் நீயும் செல்லவே. ஹல்லேலூயா. இயேசு ஒரு அடிப்பார், இயேசு சென்ற பாதை. எல்லாரும் கவனிங்க அந்த பாடலின் அடிய. இயேசு சென்ற பாதையில் தான் நம்மளும் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் எப்படி சென்றாரோ அதே பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம்.

0: அல்லேலூயா. இயேசு சென்ற பாதை, வேற பாதை நமக்கு கிடையாது. இயேசு சென்ற சிலுவை பாதை, ரெண்டு பாதை கிடையாது, ரெண்டு வழி கிடையாது, ஒரே வழிதான். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசுவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஹாலேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, இந்த காலவேளையிலையும் கூட உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 22வது ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்ற காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலவிடக்கூடாது. அதில் மாத்திரம்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அன்று இதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், இதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதே பாதையில் கர்த்தருடைய வழி நடத்துவார். ஆகவே இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உலக வேலையை கொடுத்துருப்பான், ஏதாவது தொழிலை கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆகவே என்ன செய்வான், ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஜபிக்கிறது அப்புறம் பார்க்கலாம், வசனம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இதை செய்யின்னு சொல்லி உன்னை என்ன செய்வான், அதில் நேரத்தை செலவிட வைப்பான். அப்படி செலவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய நேரங்களையும் வீணாக்கி விடுகிறீர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனா, நமக்கு இருக்கிற ஆயுசு மிக சொற்பமான ஒரு ஆயுசு, ரொம்ப சொற்ப காலம். இந்த வாழ்க்கை போதாது, இந்த வயசு போதாது. நமக்கு நீண்ட ஆயுட்காலம் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு அதற்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண்டதில் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பிடிக்கணும், ஒன்றை விட்டுறணும். அல்லேலூயா. ரெண்டும் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இழக்க வேண்டிய இழப்பு பெருசாக இருக்கும். சின்ன வயசில் இருக்கும் பொழுது படித்த கதை ஞாபகம் வருது. ஆற்றுல மிதந்து போனேன். ஒரு பலாப்பழத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை தூக்கி போன தாய் கரையில் குழந்தைய விட்டுட்டு போய் அதை பிடிக்க போனாலாம். கடைசியாக அந்த குழந்தை ஆற்றுல அடிச்சுன்னு போயிடுச்சு. அவள் தேடின பலாப்பழமும் அவளுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டா. அருமையானவர்களே, சிறு பிள்ளைங்கக்காக அந்த கதையை சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அருமையான ஒரு அந்த தாய் அந்த குழந்தையினுடைய அருமையை தெரியாமல் தூக்கி போட்டு போயிட்டா. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறதானே, எதுவாக இருந்தாலும் ஒருவேளை உன் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துருந்தா கூட சரி, தேவ பிள்ளையே, அதை நீ அற்பமாய் நினைக்காதே. கர்த்தர் கொடுத்தது, அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்தது. அது சிறியதோ பெரியதோ அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்றியா? தேவையானது ஒன்றே. ஆகவே பெரியமானவனுடைய நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பு, நம்முடைய ஓட்டம் எல்லாம் ஒன்றையே சிந்திக்கணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு நிருபத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம், முதல் ரெண்டு வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 2:1-2. யாரது ஆறுதலும், உண்டானால், நல்ல கவனிங்க, நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து. ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. நீங்க ஒன்றை சிந்திக்கும் பொழுது ஏக சிந்தை வந்துடுது, ஏக அன்பு வந்துடுது, இசைந்த ஆத்மாக்களாய், இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீயிங் ஒன் அக்கார்ட் ஆஃப் ஒன் மைண்ட், இசைந்த ஆத்மாக்கள். இன்னைக்கு சில குடும்பத்தில் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இசைவு கிடையாது. இவர் ஒன்று சொல்லுவார், ஆகுவாங்க, குடும்பம் பிளவுபட்டு காணப்படுகிறது, பிரிவினை. சபைகள் உடைந்து காணப்படுகிறது, பிரிவினை. ஒன் அக்கார்ட் ஒன் மைண்ட் இல்லை. சமுதாயம் பிளந்து காணப்படுகிறது. பிசாசுடைய தந்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் டிவைடிங் பாலிசி. பிரிச்சுட்டு தான் வேலை பார்ப்பான். சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க, 4 மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்பொழுது சிங்கம் போய் அடிக்க போனா, 4 ஒன்னா சேர்ந்து முட்டை வரும்பொழுது சிங்கம் பயந்து வந்துருமா. ஒரு நாள் நரி போய் சொல்லிச்சான், நீ இப்படி போய் பண்ண பிரயோஜனம் இல்லை, நான் அந்த 4 பேரையும் பிரிச்சிடுறேன். அவங்க தனியாக இருக்கும்போது நீ அவங்கள அட்டாக் பண்ணலாம், ஒன்றா இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது, பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நரி போய் 4 பேரையும் பிரிச்சிருச்சு. பிறகு சிங்கம் போய் ஒவ்வொன்றா அடித்து சாப்பிடுச்சான். இன்றைக்கு சாத்தானாகிய நரி குடும்பத்தை பிரித்து, சபையை பிரித்து, பிரிவினையை கொண்டு வந்து, ஐக்கியத்தை உடைத்து, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, பிறகு அவன் என்ன செய்ய பார்க்கறான், தாக்க பார்க்கறான். ஆனா நீங்க ஒருமுறைப்பட்டு பாருங்க, ஒருமித்து நின்று பாருங்க, உங்களை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாக்கள். அதனால தான் நான் சொல்றேன், ஒரே பிரசங்கத்தை நான் என்ன பிரசங்கம் பண்ணனோ அதை தான் நீங்கள் பேசணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுன பிரசங்க மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேற ஒரு ரூட்டில் போறீங்க, நான் ஒரு வேற ரூட்டில் போயிட்டு இருப்பேன். அப்போ இசைந்த ஆத்மாவாக இருக்காது. ஒரே அந்த என்ன சத்தியமோ அதிலே நிற்கணும் எல்லாம். அதுக்காக தான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்காக தான் மேகசீனில் வெளியிடுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, சகோதரலைக்கு கூட்டத்தில் நாங்கள் இதை தியானம் பண்ணி எல்லாரையும் அறிக்கை செய்ய வைப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அது நடக்க முடியல. எதுக்காகன்னு கேட்டிங்களா, இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாவை 2 அல்லது 3 பேர் ஒன்றா கூட்டினா கூட போதும். ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் நடந்த அதே அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலருக்கு நிருபம் 2:46 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே வாசி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அல்லேலூயா. இங்க பெரிய சர்ச்சுக்கு போனாங்க அங்க போனாங்கலாம் இல்லை, நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ என்ன உடுத்துறியோ அதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு மனமா இருக்கிறீங்களா அதுதான் கேள்வி. நீங்க ஒரு மனம் இல்லாம, அதாவது எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுவாங்க, எல்லாரும் ரெட்டில் வாங்கினா ரெட்டில் நீங்கள் வந்து வாங்கி போட்டு வந்துடுவீங்க, எல்லாம் ஒயிட்டில் வாங்கினா ஒயிட்டில் வந்துடுவீங்க, அதெல்லாம் சுலபம் வெளி வேஷம் போடுறது. ஆனால் எல்லாரும் ஒரு மனமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, அதுதான் கஷ்டம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அது இல்லை, எல்லாரும் எப்படி இருந்தாங்க, ஒரு மனமாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அங்கே என்ன நடந்தது, அப்போஸ்தலர் 5:12 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் அல்லேலூயா சொல்ல சொல்கிறேன்னா, நாலு பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க, மற்றவங்க அல்லேலூயா சொல்லலை, ஏன்னா அவங்க மைண்டு வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். வசனத்தை கூட எப்படி கவனிச்சாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில், அப்போஸ்தலர் 8:6 எடுத்து பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை எப்படி ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப வசனம் கூட நீங்க எப்படி கவனிக்கணும், ஒருமனை பண்ண. நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது நீங்க வேற ஒரு யோசனையில போகக்கூடாது. அல்லேலூயா. வேற சில பேர் பேசாம தூங்கிடுறீங்க, நிறைய பேர் தூங்குறீங்க, அது உங்க பலவீனம். ஆனா அது பலவீனம் இல்லை, அது பிசாசுடைய தந்திரம். நீ கேட்டா எங்க நீ நல்ல ராஜரீகமா ராஜரீக ஆசிரிய கூட்டமா மாறிடுவீங்களோன்ட்டு தான் உங்களை போட்டு அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மகிமையின் ரூபத்தில் காணப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கீழ்ப்படியில் அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, எல்லாமே குன்றி போய் காணப்படும், ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் யாரெல்லாம் இந்த சத்தியத்தில் ஒருமனப்படுறீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார், செழிப்படைய பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதற்காக நாம் ஒருமனப்படணும் ஒருமனப்படுறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். பிசாசு என்ன செய்யறான், நீ ஒருமனப்பட வேண்டாம், சபையில் ஒருமனப்படாத, என் கூட ஒருமனமாயிருன்னு வெளியில் கொண்டு போகிறான். அனனியா சப்ராவை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்போஸ்தலரில். அந்த அனனியா சப்ரா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, அதை காணிக்கா கொடுன்னு வந்து யாரும் கேட்கல, இவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கொடுக்கறதே கொடுக்குறாங்க, அதில் திருடிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் மிக தெளிவாய் சொல்றார், நீங்கள் பரிசுத்தாவியானிடத்தில் பொய் சொல்லும்படி, அதாவது 5:9 யாராவது படிங்க, பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன, இதான் கேள்வி, போதும் இதான் கேள்வி. ஒருமனப்பட்டது நல்லதுக்கு ஒருமனப்பட்டினா, ஊழியம் செய்து ஒருமனப்பட்டினா, சமையல பக்தி விருத்தி உண்டாக ஒருமனப்பட்டினா சந்தோஷம். பிரிக்கிறதுக்கு, சபையில் கலகம் உண்டு பண்ணுறதுக்கு, துர்சாட்சி உண்டு பண்ணுறதுக்கு, மற்றவங்களை தவறான பாதையில் வழிநடத்துறதுக்கு இந்த காலத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க. இது கடைசி காலம். அனன்யா சப்ராவுடைய முடிவு நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஆவியில் ஒருமனப்பட சொல்கிறார், ஒருமனப்பட்டு நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. இது கடைசி காலம். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன, நாம் ஆவியில் ஒருமனப்படும் பொழுது மாத்திரம்தான் பிரியமானவர்களே நாம் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற. நம்முடைய தரிசனம் என்ன? எபேசியருக்கு நிருபம் 4:11 யாராவது படிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். நீ நல்ல கவனிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி? நம்முடைய பிரசங்கம் பார்த்தீங்களா, இயேசுவை பற்றி தான். இயேசுவை குறித்தே தான் பேசுவோம். இயேசுவை தான் உயர்த்துவோம். இயேசு தான் மகிமைப்படுவார். குமாரனை பற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனோடு அவர் ஒருமனப்பட்டு கொண்டிருந்தார். தனியாக அவர் எதுவும் செய்ய மாட்டார். அவரும் பிதாவும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. பூமியிலே நமக்கும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும், எந்த அற்புதமும் நடக்கும். ரெண்டே பேர் ஒருமனப்பட்டா போதும். இந்த ஊழியம் கட்டப்பட்டதே ஒருமனப்பாட்டில் தான் கட்டப்பட்டுச்சு. ஒருமனப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே வந்தது. என்றைக்கு சாத்தான் வந்து புகுந்து பிரிவினைகளையும் கலகங்களையும் கசப்புகளையும் விதைத்தானோ ஊழியத்தினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது. கர்த்தருடைய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் கடைசி வரைக்கும் சபையில் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆவியின் ஒருமை. அந்த 4:3 வாசிங்க, எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையாயிரு தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையாயிரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களாய் காணப்படுவார்களானால் சபையிலே விசுவாசிகள் ஒருமனத்தோடு காணப்படுவார்களானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:10 எடுத்து வாசித்து பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? புத்தி சொல்றேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உண்மையான சபை, இன்னைக்கு எத்தனையோ சபை வந்துருச்சு, என்னென்னமோ நோக்கத்துக்காக சபை நடத்துறாங்க. ஆதியிலே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு அவர் பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஒன்னா கூடினாங்க, அது பெந்தேகோஸ்தே சபைன்னு பேர் வந்துருச்சு. எது பெந்தேகோஸ்தே? எது பெந்தேகோஸ்தே? எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 2:1 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? அவ்வளவுதான், அதுதான் பெந்தேகோஸ்தே. எது பெந்தேகோஸ்தே சபை? எந்த சபையானது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறார்களோ அதுதான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது யாரால முடியும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆவியின் ஒருமை, பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற அந்த ஒருமை, அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவியினால் நமக்கு அந்த ஒருமனப்பாடு கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்படுகிறது. எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் 133வது சங்கீதம், எடுத்து வாசிங்க. முதலாவது வசனத்தை யாராவது படிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை என்னங்க கிடைக்குதுங்க, நன்மை ஆசீர்வாதம். பிசாசு ஏன் ஒருமனப்பாட்டை கெடுக்கிறான், கசப்பை உண்டு பண்றான், ஏன் உனக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறான், உனக்குள்ள ஏன் பலவிதமான முரட்டாட்டங்களை கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஹலேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய சபை ஒருமனப்பாட்டில் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அந்த சபையத்தில் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும், சபை வலதுபுறமும் இடம் இடம் கொண்டு பெருகும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம், அதுக்காக தான் சபை முடிஞ்ச பிறகு சகோதரர்களை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண சொல்றேன். நாலு பேர் ஒன்னா கூடுறாங்க, மற்றவங்களாம் ஓடிடுறாங்க. நீ சகோதர ஐக்கியத்தில் ஒன்னா இருக்கணும், அதான் விசுவாசி. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நீ ஜெபிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஒருமனம் வரணும், ஒருமனப்பாட்டோட நீ ஜெபிக்கணும், அப்போதான் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சங்கீதம் 133 நம்ம என்ன வாசித்தோம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன வாசித்தோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இருக்கிறது, அது ஆரோருடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சரசிலே ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அவனுடைய சரீரம் எல்லாம் வழிந்தோடுகிற என்னது, அது தைலம், கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பரிசுத்தாவி வரலங்க, ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்படி பாஸ்டர் கை வச்ச உடனே டக்கு பரிசுத்தாவி வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை வேற எங்கன்னா போய் பரிசுத்தாவி பெற்றுன்னு வந்துடலாம், இன்னமும் கடையில் போய் கடலை மிட்டா வாங்கிட்டு வர மாதிரி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களா? கிடையாது. நீ ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த வேளையில் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உன் சரசின் மேல் ஊற்றப்பட்டு உன்னுடைய தாடியிலேயும் வடிந்து ஓடும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது நிரம்பி வழிகிற அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு விசுவாசனுடைய வாயில் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியில உனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் நீ குறைந்துதான் காணப்படுவாய். ஆவியுடைய அபிஷேகம் யாருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதோ அது நல்ல தைலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு காலையில ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம் உன் சிந்தனைகளை சிதறவிடாது. ரோமருக்கு நிறுவ 15:5-6 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 15:5-6 வசனங்களை என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரி. நல்லா கவனிங்க எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க முடியும். உங்களுக்கு இதான் அவருடைய ஜபம். இன்னைக்கு காலைல சரியா 3 மணிக்கு நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சபை மக்களுக்கு ஒரு ஏக சிந்தையை தர மாட்டீங்களா? ஒருமனப்பாட்டை கொடுக்க மாட்டீங்களா? அநேகருக்குள்ள ஒருமனை இல்லையே. அவங்கவுங்க நினைச்சது தான் செய்யறாங்க. எல்லாரும் ஒருமனமா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே என்று கதறும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஒருமனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். எப்பொழுது அந்த அபிஷேகம் ஊற்றப்படும், எப்பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கே ஊற்றப்படும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். வேற சிந்தை வராது, மாம்ச சிந்தை வராது, பாவ சிந்தை வராது. ஏக சிந்தை, ஒரே சிந்தை. ஒரே சிந்தையோடு நீங்கள் காணப்படும் பொழுது சாத்தானால் கிட்ட நெருங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசி கொடுக்கிறார். மகனே மகளே, உன் குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறது, சபையிலே பிரிவினைகள் காணப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒருமனமாய் உன்னால் வாழ முடியவில்லை, பலவிதமான சண்டைகளும் பலவிதமான கலகங்களும் துரோகங்களும் பகைகளும் விரோதங்களுமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு ஏக சிந்தை இல்லை. இசைந்த ஆத்மாவாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்மாவாய் இல்லாமல் போனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஒரு சபையானது ஏக சிந்தையோடு கூட இருக்க இல்லாவிட்டால் அது ஆவியில் வளர முடியாது. எலியா தீர்க்கதரிசி கேட்ட ஒரே கேள்விதான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறார். எவ்வளவு நாள் இப்படி 2 மனசுல ஓடிட்டு இருப்பீங்க? ஒரே சிந்தை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒரே சிந்தை. எனக்கு வேற எண்ணம் கிடையாது, வேற நோக்கம் கிடையாது. ஒரே நோக்கம், என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை முடிய ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை தொடட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. ஷபரபரபரபலபக்கரபோரிர வந்துரணமௌஷாலா ஊரகபரபலபரபாஷந்தர. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: நம்மை குறித்த அனைத்து காரியத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்மை மிகவும் உன்னிப்பாக கவனித்தும் வருகிறார்.
1: உங்கள் வாழ்க்கையை வளைந்து கொண்டிருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக வேளைகளிலே தேவன் தம்முடைய மக்களை மிகவும் சௌகரியம் இல்லாத சூழ்நிலைகளிலே இருக்கும்படி செய்தார். இங்கே யோசுவா, கிதியோன், மோசே போன்றவர்களை உங்கள் ஞாபகத்தில் சற்று கொண்டு வாருங்களேன். இவர்கள் தங்களால் சமாளிக்க முடியாத நிலைகளை எட்டின போது தங்களுக்கு உதவும்படியாக தேவனை நோக்கி கதறினார்கள். நம் வாழ்விலும் தனிப்பட்ட போராட்டங்கள் நம்மை அமிழ்த்துவிடும் போல காணப்படலாம். ஜெபமானது நம் வாழ்விலே கடைசி இடத்தை அல்ல, முதலிடத்தை பெறும் அனுதின பழக்கமாக மாற வேண்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் பிரச்சனைக்கு எவ்விதம் தீர்வு காணலாம் என்பதை வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: அன்பான நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ? அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும்